0: முடிந்து விட்டது சந்தர்ப்பம். அங்கே இன்று அப்போ யாத்திரை சென்று வந்த நீங்கள் யாத்திரை சென்று வந்த கடமைகளை ஊரிலே முடித்து விட்டீர்களா?
1: எல்லாம் முடிந்து விட்டது.
0: சிறப்பு
1: சிறப்பு. போயிட்டு
0: கோயில் எந்த ஆலயத்துக்கு போனீர்கள்?
1: மாரியம்மன் கோயில்.
0: அம்பாளை நாங்கள் வழிபடத்தானே வேண்டும். சரி, இன்று நீங்கள் என்ன அனுபவத்தை பெற்றீர்கள் அங்கே சென்று?
1: எல்லோரும் வந்து சாமி கும்பிடும்போது எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி தான்.
0: அவர்கள் கும்பிடும்போது உங்களுக்கு மகிழ்ச்சி, அப்போ நீங்கள் கும்பிடும்போது அவர்களுக்கு மகிழ்ச்சியா?
1: ஆமாம், எல்லாம் பழகியவர்கள் தெரிந்தவர்கள்லாம் வந்திருந்தாங்க.
0: நாங்களும் மகிழ்ச்சி அடைந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சி அடைய வேண்டும், அதற்கேற்ற பழக்க வழக்கத்தை கடைபிடித்து நீங்கள் வணங்கினீர்கள். சரி, அங்கே வந்தவர்கள் எல்லோரும் மேனியிலே திருநீரும் நிறைய அணிந்திருந்தார்களா, கொஞ்சமாக அணிந்திருந்தார்களா?
1: இல்லையா, கொஞ்சமாக தான் அணிந்திருந்தேன், நிறைய அணுவேன், ஓரளவு தான்.
0: நீங்கள் எப்படி அணிந்தீர்கள்? மூன்று குறியா அல்லது
1: ஒரே விரல் தான்?
0: பட்டையாக
1: திருநீர் அணிவோம்.
0: அது பேச்சு வழக்கிலே கூறுவது. உத்தூளனம் என்று ஒரு பதம் இருக்கு, உத்தூளனம். நாங்கள் விரலால் நான்கு விரலையும் அந்த விரலையும் அதற்கு அள்ளி அப்படி நீங்கள் அள்ளி அப்படி அள்ளி பூசி நன்றாக பூசுவது பட்டை என்று கூறுகிறோம் இல்லவா? அதுக்கு எங்களுடைய சைவ பெயர், எங்கள் சமய பெயர் உத்தூளனம். அதை யார் அணிய முடியும்? எல்லோரும் அதை அணிய முடியும். அதேவேளை மூன்று விரல்களால் தொட்டு மூன்று குறியை இடுகிறார்கள், அதை எப்படி கூறுவது?
1: இல்லையா, இது போன்ற வானொலி நிகழ்ச்சி கேட்கும் போது தான் தெரிந்து கொள்ள முடியுது.
0: தெரிகிறது, தெரியவில்லை. ஆனால் அணிகின்றோம்னா நீங்கள் அணிவீர்களா அதை?
1: அணிஞ்சிருக்கேன்.
0: என்ன, மூன்று விரலாலா?
1: அணிஞ்சிருக்கோம்.
0: அதை அணிவதற்கு ஒரு ஒரு ஒரு தரம் இருக்குது. என்ன தரம்? எங்களுக்கு ஒரு ஒரு நிலை உண்டு. அதை வணக்கத்திலேயும் இறைவனை பணிவதிலேயும் விபூதி அணிவதிலேயும் ஒரு நிலை உண்டு. அந்த நிலை என்னவென்றால், தீட்சை என்று ஒரு மந்திரம் இருக்கின்றது. அந்த தீட்சை மந்திரத்தை பெறாதவர்கள் உத்தூளனமாகத்தான் விபூதியை அணிய வேண்டும் என்று நான் படித்திருக்கின்றேன், அதை கடைபிடித்திருக்கின்றேன். அந்த விரல்களால் அள்ளி விபூதியை அழகாக நெத்தி நிறைய பூசி உடம்பிலே பூசிக்கொள்வது. அந்த மூன்று குறியை வைத்து நெற்றியிலே, தோள்பட்டையிலே, இடப்பிலே என்றெல்லாம் வைப்பார்கள். அது குறிப்பிட்ட இடங்களில் வைத்து செய்வதற்கு தீட்சை என்ற மந்திரத்தை சைவ மக்கள் கற்றுக்கொள்வார்கள். அந்த மந்திரத்தை கற்றவர்கள்தான் மூன்று குறி இட முடியும். அதை கூறுவது திரி புண்டரீகம் என்று கூறுவது. அதற்கு பெயர் திரி என்றால் மூன்று, மூன்று விரலால் அணிவது. அது மூன்று குறி இட முடியும், அதை கூறுவது திரி புண்டரீகம் என்று கூறுவது. அதற்கு பெயர் திரி என்றால் மூன்று, மூன்று விரலால் அணிவது. அது பூசும் பொழுது நாங்கள் உத்தூளனமாக அள்ளி நெத்தியிலே பூசும்போது சிவசிவ என்று கூறிக்கொள்வது. எந்த கோயிலாக இருந்தாலும் சிவசிவ என்று அதிகமாக கூறுவார்கள். முருகா என்றும் கூறிக்கொள்வார்கள். அம்பா அம்மா சக்தி என்றும் கூறுவார்கள். உத்தூளனம் என்று கூறுவது. அந்த மூன்று தடவை மூன்று விரலால் அணிவதை சொல்வது தீட்சை பெற்றவர்கள். அந்த தீட்சை மந்திரம் இருக்கின்றது. அந்த மந்திரம் ஒருவருக்கு ஒருவர் வாயாலே சொல்ல மாட்டார்கள். அதை அந்த வேதியர்கள் எங்களுக்கு அந்த தீட்ச மந்திரம் தரும் பொழுது எங்களுடைய காதிலே உபதேசித்து விடுவார்கள். அதை மனதிலே நாங்கள் உச்சரித்து கொண்டு அதை உச்சரித்து தான் அதை பூச வேண்டும். அப்படி பூசுபவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சில கடைப்பாடுகளும் உண்டு. அதனால் எல்லோராலும் அது கடைபிடிக்க முடியாது. அதனால் தான் எங்கள் சமயத்திலே இரண்டு விதமாக தந்திருக்கின்றார்கள். நீங்கள் திரி புண்டரீகமாகவும் அணிந்து கொள்ளலாம், உத்தூளனமாகவும் அணிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்டீர்களா? சிறப்பு. அதனால் நாங்கள் சென்று அந்த மந்திரத்தை பெறாத நாங்கள் இப்படி இப்படி அள்ளி பூசி நாங்கள் வணங்கி கொள்ளலாம். அது ஒரு நான் இன்று வந்தபடியே வேறு இந்த வெப்ப காலத்திலே நிறைய பூசி இருக்கின்றார்கள் என்று கேட்பேன். அந்த திருநீர் வந்து எங்கள் மேனியில் இருக்கும் பொழுது எங்கள் மேனி வெப்பத்துக்கு வியர்க்கும் அல்லவா, வேர்வை. அந்த திருநூற அதை உறிஞ்சு கொள்ளும். புரிகிறதா? புரிகிறதா? அதுக்காக தான் மேலெல்லாம் அள்ளி பூசுவார்கள். அதே நேரம் வாசனையும் வெளியே திருநூற்று

0: வாசனை தந்து கொண்டிருக்கும் பக்தி வாசனை. நெற்றியிலே நாங்கள் அப்படி அணியும் பொழுது நீ தலையிலிருந்து வடிந்து வர நீர் அந்த திருநீட்டிலே தங்கி நிற்கும், எங்களுக்கு கண்ணுக்குள்ளே போகாது. அதற்காகத்தான் இறைவன் கண்ணுக்கு மேலே இமையையும் படைத்திருக்கின்றார் முடியோடு. அந்த முடி நீரை வடிய விடாமல் வைத்திருக்கும். ஆனால் இடையில உள்ள இடைவெளியாலே அது வழியக்கூடும். அதற்காக நெற்றியில நிறைய அள்ளி பூசின உடனே தலையிலிருந்து வருகின்ற அந்த வியர்வை, நெற்றியிலே வியர்க்கின்ற வியர்வை கீழே வடிந்து கண்ணுக்குள்ளே ஒரு இடத்துக்கு போவால் உறிஞ்சப்பட்டிருக்கும். இதுக்கும் ஒரு காரணம், இது விஞ்ஞானம். ஆனால் எங்களுடைய மெய்ஞானம் இப்பொழுது சூலமங்கலம் சகோதரி அவர்கள் பாடிய பாடலே முழுவதும் அடங்கி இருந்தது. திருநூற்றில் மருந்திருக்கு தெரியுமா என்ற பாடல் கேட்டீர்களா? அந்த பாடல் எங்களுடைய சரவணன் கேட்டிருந்தார், அந்த மகிமையான பாடலை சிறப்பு. இப்பொழுது உங்களுக்கு என்ன பாடலை நான் ஒளிபரப்பலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: நாத வடிவான இறைவான்னு ஒரு பாட்டு இருக்கு, மலேசிய வாசிதர் பாடின பாடல்.
0: என்ன திரைப்படம்?
1: ராஜரிஷின்னு நினைக்கிறேன் ஐயா.
0: நாத வடிவான இறைவா இருக்கலாம் இருக்கலாம். அந்த பாடலை தெரிவு செய்து தருகின்றேன், கேட்டு மகிழ்வோம். மகள் அனிஷாவும் இருக்கின்றாரா பாடலை கேட்பதற்கு? சந்தர்ப்பம் இல்லை. நல்லது, இருக்கிறாரா? நல்லது. மகளே அனுஷா நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கேன்பா. நீங்க நலமாப்பா?
0: நாங்கள் நலம் மகளே. அம்பாளின் தரிசனம் எப்படி இருந்தது என்று?
2: நல்லா இருந்துச்சுப்பா.
0: ஜனக்கூட்டம் எப்படி இருந்தது?
2: கூட்டம் நிறைய இருந்துச்சுப்பா. இன்னைக்கு ஆடி வெள்ளி இல்ல.
0: ஆஹா, ஆடி வெள்ளி தேடி சென்று வந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். சரி சரி சரி. இந்த ஆடி வெள்ளி தினத்திலே உங்களுக்கு அற்புதமாக நீங்கள் ஆலயம் சென்று வழிபடுவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. ஆலயங்களும் அங்கே உண்டு. நீங்கள் தான் கொடுத்து வைத்தவர்கள் எங்களை விட. ஆனாலும் நாங்கள் நினைவாலே வணங்குகிறோம் இங்கிருந்தாலும். ஏனென்றால் நாங்கள் அத்தனை பேரும் சைவர்கள், இந்து மதத்தை. அதே போன்று ஒவ்வொரு மதத்தில் உள்ளவர்களும் இந்த நாட்டுக்கு சென்றாலும் தங்கள் தங்கள் மதத்தை கடைபிடிக்கின்றார்கள். சரி, உங்களுக்கு என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும்?
2: சமயபுரத்து சமயபுரத்து ஆத்தா.
0: அந்த பாடலா? சமயபுரத்து ஆத்தா என்ற பாடல் உங்களுக்கு வேண்டும். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது, காலம் தாமதித்தாலும் உங்களை இணைத்து விட்டேன். ஆத்தா, சமயபுரத்து ஆத்தா என்ற பாடல் உங்களுக்காக ஒளிபரப்புகிறேன், கேட்டு மகிழ்வோம். விரை பக்தி உண்டாகட்டும், நிலைமையை வாழ வேண்டும். கிருஷ்ணா நன்றி, இணைந்து விட்டோம். அது ஒரு கொடுப்பனவு எங்களுக்கு இங்கு உங்கள் மூலமும் பாடலை கேட்பதற்கு. ஒளிபரப்புகிறேன், கேட்டு மகிழ்வோம் ஐயா. நன்றி, நன்றி மகளே, நன்றி கிருஷ்ணா. வாழ்த்துக்கள். ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியில் நேரம் சரியாக 1:21 மதிய வேளை. நல்ல வெப்பமாக வெளியே தோன்றுகிறது, வெளிச்சமும் இருக்கின்றது. இப்பொழுது அடுத்து வரும் பாடல், அன்பு மகன் ஞானசேகரன் வந்து அரண்மனை 3 என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தந்திருந்தார். நவீன காலத்திலும் இறைபக்தி உண்டு என்பதை வெளிப்படுத்தும் வகையில் தீயாக தோன்று என்ற வரியோடு வரும் பாடலை இப்பொழுது கேட்போம்.

அரண்மனை மூன்று திரைப்படுத்த பாடலை அற்புதமாக கற்க வைத்த இந்த பாடல் நவீன கருவிகள் இசைக்கருவிகளையும் கொண்டும் இசையை கொண்டு இது ஆபோசத்துடன் பாடுவது. எங்களுக்கு துன்பம் வரும் பொழுதெல்லாம் இவ்வளவு தூரம் நாங்கள் ஆபோசமாக துரிதமாக வேகமாக இறைவனை துதிக்கின்றோமோ அந்த ஆபத்திலிருந்து எங்களை களைத்து கொள்ளுவார்கள். அதேவேளை துர்கிரகங்களை வைத்துக்கொண்டு நேர்மறையான கருத்துக்கள் இருக்கத்தக்கனையாக மறைமுகமான எதிர்மறையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அந்த நேர்மறையான உண்மையை அழிப்பதற்காக சில விடயங்களை செய்யும் பொழுதும் இப்படி ஆக்ரோஷமாக செய்வார்கள். இனிமையான இந்த பாடலை கோர்த்து வரி கோர்த்து தந்து சங்கர் மகாதேவன் அவர்களோடு பிரபல பின்னணி பாடகர் ஹரிஹரன் இருவரும் இணைந்து பாடிய சுந்தர்சி அவர்களுடைய தயாரிப்பிலே இயக்கத்திலே வந்த இந்த பாடலுக்கு ஸ்ரீ சத்யா அவர்கள் இசையமைத்திருந்தார்கள் என்று தெரிய வருகிறது. கால பிற்காலத்தில் வந்த பாடல்கள் ஆக்ரோஷமான முறையிலும் இறைபக்தியை அடையலாம், ஆக்ரோஷமான முறையில் நாங்கள் எதை செய்தாலும் இறைவனுடைய கருணை உண்டு, இறைவனை அடைய முடியும் அடைய முடியாது என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் அடைய முடியும் அடைய முடியாது இந்த இரண்டுக்கும் ஆக்ரோஷம் என்பதும் உண்டு தான், ஆனால் அங்கே இரண்டுக்கும் பக்தி வேண்டும் என்றதை எடுத்துக்காட்டும் வகையில் அன்பு ஞானசேகர் உங்கள் பாடலை கேட்டு எங்களுக்கு அடுத்து வரும் பாடலை இன்றைய பக்தி வேளையிலே கேட்க இருக்கின்றார். எனக்கு ஒரு அன்னை வளர்த்தனல் என்னை என்ற ஒரு கீதாஞ்சலி பாடலாக இசை ஞானியின் இசையும் எழுத்திலையும் அந்த பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. சாந்தி உங்கள் பாடல்.

இனிமையான அந்த பாடல் அன்னை மூகாம்பாளை பற்றி பல பாடல்களை கீதாஞ்சலி நிகழ்வுகளில் தந்த இசைஞானி அவர்கள் உண்மையான அந்த அனுபவம் அவருடைய பக்திமயமாக எடுத்து குறிக்கப்பட்ட வார்த்தைகளோடு வந்து இனிமையாக எங்களுக்கு எல்லோருக்கும் மன்னியாக இருப்பது இறைசக்தி என்பதை சூறி செல்லும் பாடலை கேட்டு எங்களுக்கு அடுத்து வரும் பாடல் காலம் தாமதித்து வந்தாலும் நல்ல ஒரு பாடலை தந்திருக்கின்றார் கிருஷ்ணன். அந்த பாடல் அவர் ராஜரிஷி என்று ஒரு தயக்கமாக குறிப்பிட்டு மீண்டும் கண்டுபிடித்து விட்டார்கள். அந்த பாடல் மிருதங்க சக்கரவர்த்தியில் என்று மிருதங்க சக்கரவர்த்தியிலிருந்து ஒலிக்கி இருக்கும் அந்த பாடலை உடனடியாக கண்டுபிடித்தால் எங்களுடைய சியாமலா அவர்கள் நான் கண்டுபிடித்து பாடலை தெரிவித்து வைப்பதற்கு முன்பே கண்டுபிடித்து விட்டார். இருப்பினும் அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தியிலிருந்து நாத மயமான இறைவா தில்லை நடனமாடுகின்ற தலைவா என்று பாட வைக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியில் கிருஷ்ணா உங்களோடு நாங்களும் இணைகின்றோம். அந்த விவரத்தை பெறுவோம் பாடலே.

சிறந்த ஒரு பாடல், மிருதங்கமானது வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை என்று அவர் பாடினாலும் எங்களுக்கும் அப்படித்தான். மிருதங்கம் ஒரு பக்கம் அடித்து விட்டால் ஓசை எழும்பாது, இதமான நாதம் கிடைக்காது. இரண்டு பக்கமும் அடிக்க வேண்டும். இரண்டு பக்கமும் 10 விரல்களும் நடனமாடும் பொழுதுதான் அந்த இசை எழுந்து எங்களை ஆட்கொண்டு அந்த நடனத்துக்கு, அந்த ஆட்டத்துக்கு உயிர் பெறச் செய்கின்றது. அதே போன்று வாழ்க்கை, இன்பம் துன்பம் இரண்டும் எங்களுக்கு இடிபாடாகத்தான் அமைகின்றது. இன்பத்திலே நாங்கள் வாழ்த்துகின்ற வாயால், நன்றி சொல்லுகின்ற வாயால் துன்பம் வரும்போது, இறைவா நீ செய்த சரியாக நாங்கள் பேசுகின்றோம், ஏசுகின்றோம், திட்டுகின்றோம், வைகின்றோம், அதெல்லாம் அவருக்கு பூமாலை போன்று கிடைக்கும். அவர் அதையெல்லாம் ஒரு பூமாலையாக, தனக்கு சொரியும் மாலையாக எண்ணி கருணை கூர்ந்து எங்களுக்கு அருள் புரிவார் ஆண்டவன். இது எல்லோராலும் உணரப்பட்ட ஒரு விடயம். இன்பம் வரும் பொழுதும் துன்பம் வரும் பொழுதும் நாங்கள் நோவது இறைவனைத்தான். நாங்கள் வேண்டும் பொழுதும் விரும்பும் பொழுதும் வேண்டாமல் வெறுக்கும் பொழுது கூட எங்களை அணைத்து எங்களுக்கு கருணை புரிகின்ற தாயுமானவர் தான் அவர். இனிமையான இந்த பாடலை நாதமயமான இறைவா என்ற வரியோடு மிகவும் உணர்ச்சி வசமாக கேட்டு மகிழ்ந்தோம். மனிதனுக்கு வாழ்க்கையிலே உணர்ச்சிகள் பொங்குவது உண்டு, ஆர்வங்கள் வருவது உண்டு. எப்படி வந்தாலும் இறை சக்தி என்று ஒன்று உண்டு, அதை மீறி எதுவும் செல்லாது. இதற்கு எல்லாவற்றிற்கும் தேவை இறை சக்தி என்பதை எண்ணும் வேளையிலே இறைவன் தான் சக்தியோடு இருந்து எங்களை ஆட்கொள்ளுகின்றார், தாயுமாகவும் தந்தையாகவும். அங்கே தன்னில் திரைபாதியை கொடுத்து அன்னையை தன்னுடன் நினைத்து தன்னுடைய சக்தியை அன்னைக்கு கொடுத்து அன்னை மூலம் எங்களுக்கு அருள் பாலிக்க வைப்பதை முதலில் ஒரு பாடலில் கேட்டோம். இப்பொழுது அனுஷ்யா நீங்கள் கேட்ட பாடலும் வருகின்றது, சமயபுரத்து ஆத்தா என்று ஒரு பாடல் எங்கே வருகின்றது, கேட்போமா? அந்த பாடலை நேரம் சென்று கொண்டிருக்கின்றது.

கோடானு கோடி மக்களினால் கொண்டாடப்படும் அந்த சமயபுரத்து ஆத்தா உலகை காத்து கொள்ளும் அன்பு தாய். எப்படித்தான் கோபித்தாலும் குற்றம் சுமத்தானாலும் அவர் பொறுத்து கொண்டு எங்களுக்கு நன்மையை தருவார். இந்த கோடை காலத்திலே அம்பாள் வருத்தம் என்று ஒன்று இருக்கின்ற, நீங்கள் அம்மா வாத்து போட்டுது என்று கூறுவார்கள் எங்கள் பேச்சு தமிழிலே. அம்மா பார்த்து போட்டது என்று கூறி நீங்கள் வேப்பிலை மஞ்சள் இவற்றையெல்லாம் நாங்கள் உபயோகிக்கின்றோம். அங்கே கூடுதலாக மருந்தாக இருப்பது அம்பாள் தான். அம்பாளை நினைத்துருகி நாங்கள் சகலதும் செய்வோமானால் அதற்கு மருந்தொன்றும் தேவையில்லை. அந்த வருத்தம் தானாக குறையும் என்பது திண்ணம். இனிமையான பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறுதி நேரத்தை அடைந்து நாங்கள் பாடலை நிகழ்ச்சியை முடிக்கும் வேளையிலே இவர்களும் வந்து தங்கள் பாடல் கிடைக்காதா என்று எண்ணிக்கொண்டு ஓடி வந்து ஆவலோடு வந்த வேளை அவர்களை அரவணைத்து அவர்களுக்கும் ரெண்டு பாடலை கொடுத்த வேளையிலே, அன்பு கிருஷ்ணா நீங்கள் தந்த அந்த பாடல் இறைவனை வேண்டி பாடும் ஒரு ஆக்ரோஷமான பாடல் என்று நாங்கள் இந்த வேளையிலும் அன்பாக கேட்கலாம், கோபமாக கேட்கலாம், இறந்து கேட்கலாம், அவர் சுரந்து விடுவார் அருளை என்றது எங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த வகையில் நீங்கள் நினைத்து கேட்ட பாடல் அதுதானா என்று எனக்கு ஒரு சந்தேகம். நீங்கள் நன்றி கூறி எழுதியிருக்கின்றீர்கள் தான். ராஜ ரிஷி என்று ஒரு வார்த்தையை கூறி அங்கே மலேசிய வாசுதேவனையும் குறிப்பிட்டு கூறியபடியால் இந்த பாடலாக இருக்குமோ என்று அதையும் தேடி இன்றைய பக்தி வேளையில் சங்கரா என்று அழைக்கும் பாடலையும் கேட்டு பார்ப்போம் உங்களுக்காக.

சுடபரத்தவம் இயற்றும் தனை வருத்தும் உடல் மெல்ல கருகிட திருவிளக்கில் பெருகிடட்டும் கனல் சத்திய ஒளி என்று எழுந்திட தத்துவமுடி உடல் அழிந்திட ரத்தமும் நதி என பெருகிட சித்தமும் சிவம் என உருகிட அனலேந்து பெருமானே வருக கிரியைந்து கனல் மூட்டி தருக இறையேந்து பெரிய

மயவிட்டாலே பணி சரணம், உலகத்து முதல் பணி சரணம், திருமேனி திரியாக எரிய இறைவாவுன் அருளான இடுக, தவமான தவம் இங்கு புரிய சிவமேனின் கருணைகள் பொழிய, ஹரஹர

சிவத்தின் ஞானத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் வரையில் வந்த எத்தனை திரைப்படங்கள் இன்று நின்றுவிட்டன. அன்று இவையெல்லாம் வந்து எங்களுக்கு எவ்வளவு அறிவுகளை தந்து எவ்வளவு ஆன்மீகத்தை போதித்து சென்ற திரைப்படங்கள். இந்த பாடலை எழுதியவர் அங்கே ஒரு வரி போட்டிருக்கின்றார், திருமேனி திரியென எரிய என்ற ஒரு வரி வருகின்றது அல்லவா, அதிலிருந்து அது காயத்ரி மந்திரத்துக்குரியது. அவர் உடம்பை திரியாக மாற்றி தீயாக எரிய வைத்து கடுந்தவம் இருந்த வேளையிலே எப்படித்தான் நாங்கள் கத்தி குளறி கூத்தாடினாலும் எங்கள் துன்பங்கள் நீந்து வரும் வேளையிலே தேவாதி தேவர்களுக்கு கிடைக்காத பெருங்கருணையை இறைவன் ஓடி வந்து தருவார். அங்கே இந்த மனமுருகி மெய்யுருகி உண்மையாக தன்னை உருக்கி காயத்ரி காயத்தை மேனி என்பது காயம் காயத்தை திரியாக்கி அங்கே தீபத்தை ஏற்றி அந்த தீவுக்குள்ளே இருந்து காயத்ரி மந்திரத்தை உச்சரித்த விஸ்வாமித்ர முனிவர் ராஜ ரிஷி என்ற நிலையை பெறுவதற்கு அந்த மந்திரத்தை உபயோகித்ததால் நாங்கள் இப்பொழுது காயத்ரி மந்திரம் என்று கூறுகின்றோம். காயத்ரி மந்திரம் உடம்பை திரியாக்கி எரித்து கொள்ளப்பட்ட வேளையில் வந்த மந்திரம். அந்த இறைவன் தேவர்களுக்கும் அஞ்சாமல் தேவர்களுக்கும் சொல்லாமல் அங்கே கட்டளை இடுகின்றார். தேவி அந்த குழந்தை உங்களை எண்ணி கடந்தவன் புரிந்து தன் உடம்பையே தீயாக இருக்கின்றார், கருணை குடங்கள் என்று அன்னை கண்காட்ட அப்பன் ஓடி வந்து ஆட்கொண்டார் என்ற வரலாறு இருக்கின்றது புராணங்கள். இனிமையான இந்த மதம் இப்படியெல்லாம் கூறுகின்றது. எம்மை உடம்பை நாங்கள் காணிக்கையாக்க வேண்டும் என்பதற்கு அதற்காகத்தானே இறுதி வரை திருநாவுக்கரசர் முடியாத வேளையிலும் மலையேறி அவரை தரிசிக்க வேண்டும், தன்னை உருண்டிக் கொண்டு அங்க பிரதட்சிணம் செய்து கொண்டது என்றார். கோபத்தோடு பேசுபவர்கள் பித்தா மடையாக என்று பேசிய சுந்தரமூர்த்தி நாயனாரை ஆட்கொண்டு பித்தா பிரைசூடி என்ற தேவாரத்தை கேட்டு அவர் மனம் மகிழ்ந்து அருள் புரிந்தார். இப்படி பலவாறு சாதகமான உண்மையான கருத்துக்களோடு வந்த புராண இதிகாசங்கள் கூறுவது மனித இதயம் பக்குவப்பட வேண்டும், மனிதனாக வாழ வேண்டும், மனிதம் வாழ வேண்டும், மனிதம் வாழ வேண்டும் என்றால் இந்த பஞ்சமா பாதகங்களிலிருந்து விடுபட்டு பஞ்சபூதங்களிலே நாங்கள் இணைந்து பஞ்சபூதங்களின் நன்மை தீமைகளிலே உணர்ந்து எங்களை மனிதம் என்ற எண்ணத்தோடு ஆசை என்ற மாயை அறுத்து அவரிடம் செல்ல வேண்டும். அதுதான் நாங்கள் தேட வேண்டிய செல்வம், அருட்செல்வம், இந்த பொருட்செல்வங்கள் அல்ல என்று முற்று முழுதாக எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலில் நடந்த பாடல்கள் வரிகள் நாங்கள் பேசி மகிழ்ந்த விடயங்கள் அத்தனையும் கூறிக்கொண்டு செல்கின்றது. ஆதலால் மதம் என்ற பேதங்கள் எதுவும் இல்லாமல் இல்லா மதமும் கூறுகின்ற இறைவன் என்ற ஒருவன் அவனை இப்படியான சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு அறிவுறுத்தும் வண்ணம் சில காரணங்களை கூறி பெயர்களெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றது. மனிதன் கண்ட உண்மைகள் உண்மை அனுபவத்தை வைத்து அதனால் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி எல்லாம் வழிபடும் எல்லோரும் வழிபடும் எல்லாம் வல்ல இறைவன் இந்த உலகத்தில் அவனுடைய அருள் இன்று இல்லை. அது சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், நீராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அத்தனையும் அவனாக இருக்கும். அவன் பின்புதான் இவையெல்லாம் தோன்றியது என்று நாங்கள் அறிந்து கொள்வோம். அதனால் இறைவன் என்றதை நாங்கள் சைவ மதத்தில் உள்ளவர்கள் சிவன் என்றும், கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவர்கள் ஆண்டவர் என்றும், இஸ்லாமிய மதத்தில் உள்ளவர்கள் இறைவா என்றும் போற்றுகின்றோம் அல்லவா. எல்லாம் ஒன்றுதான். எந்த வழியில் சென்றாலும் நாங்கள் இறுதியாக அடைவது இறைவன் திருப்பாதம். அதனால்தான் ஒரு ஆன்மா இவ்வுலகை விட்டு செல்லும் பொழுது இந்த ஆன்மா இறைவன் அடியில் நிரந்தரமாக இழைப்பார வேண்டும். பெற்று அடைந்த பிறவிகள் அத்தனையும் போது இனிமேலும் வேண்டாம் என்றால் உணர்ந்து விட்டோம். பிறவி என்றால் என்ன, ஆன்மா என்றால் என்ன? அதனால் ஆன்மீக ஈடத்தை ஈடேற்றத்தை பெறுவதற்கு பக்தி கொண்டாடுவோம் என்று கூறி 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 27வது நாள் மன்னிக்க வேண்டும் 24வது நாள் வெள்ளிக்கிழமை பக்தி வேளையை நாங்கள் நிகழ்த்த தந்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றி கூறி இதை வல்லமையோடு நிகழ்த்தி நிறைவு பெற செய்கிற தத்துவம் கொண்ட அந்த அனுபவத்தை எங்களுக்கு தந்து அருள் பாலித்த இறைவனுக்கும் என்னை படைத்த ஆண்டவனே என்று இருகரம் கூப்பி தொழும் வேளையில் என்னை ஈன்ற அன்னை தந்தை எனக்கு அறிவூட்டிய ஆசான் இவர்களையெல்லாம் நான் தெரிய வைத்த தாயினும் மேலான தமிழ் இவர்களுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ் வணங்கி தாழ் பணிந்து வணங்கி உங்களோடு நான் இணைந்து இந்த நிகழ்ச்சியை 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 24வது நாள் மீண்டும் கூறுகின்றேன். வெள்ளிக்கிழமை பக்தி வேளையை இனிது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பும் அறமும்
கொண்டு பண்போடு வாழ்வோம், அன்போடு வாழ்வோம், தமிழோடு வாழ்வோம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முருக வழிபாடு முக்கியத்துவம் பெற வேண்டும் என்பதற்காக சிவன் ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தினார். பெற்றோரை உலகமாக கருதி வந்த விநாயகருக்கு ஞான பழத்தை கொடுத்தார் சிவன். இதனால் கோபம் அடைந்த முருகனும் பெற்றோரை பிரிந்து பழனிமலைக்கு எழுந்து அருளினார். மகனின் பெருமையை உலகறிய செய்ய மந்திர நாயகனான சிவன் பிரணவ மந்திரத்திற்கு பொருள் தெரியாதது போல நடித்து உபதேசம் பெற்றார். குடும்பத்தில் பிள்ளைகளின் கருத்துக்கு பெரியவர்களின் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த சிவ குடும்பம் அமைந்தது. முருகன் தாயின் மூலமாக பிறக்காமல் தந்தையால் மட்டுமே பிறந்தவர் என்று நாம் எண்ணுகிறோம். இது சரியானது அல்ல. அசுரன் ஒருவன் சிவனிடம் தான் யார் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் அழிந்துவிட வேண்டும் என வரம் பெற்றிருந்தான். ஒரு கட்டத்தில் சிவனது தலைமையிலேயே கை வைக்க வந்தான். அவர் மறைந்து கொண்டார். பின்னர் அவர் பார்வதி தேவியின் தலை மீது கை வைக்க ஓடினான். அவள் சரவண பொய்கை தீர்த்தமாக மாறிவிட்டாள். சிவன் தன் நெற்றிக்கண்ணை திறந்து 6 பொறிகளை உண்டாக்கி சரவண பொய்கையில் சேர்க்க முருகன் அவதரித்தார். இதன் மூலம் முருகன் தன் தந்தை தாயிடமிருந்து தோன்றினார் என்பது புலனாகிறது. முருகனை சிவசக்தி பாலன் என்றும் அழைப்பார்கள்.

பிரம்மாவின் புத்திரரான நாரதரை சிலை வடிவில் கோவில்களில் பார்ப்பது அபூர்வம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சண்முகர் கோவிலில் இவர் உற்சவராக இருக்கிறார். பிரம்மாவின் ஆணவத்தை அடக்குவதற்காக சிவன் அவரது ஒரு தலையை கொய்தார். அப்பொழுது பிரம்மனின் மகன் நாரதர் தன் தந்தை தவறு செய்யவில்லை என்று சிவனிடம் வாதிட்டார். இதனால் அவர் சிவ நிந்தனைக்கு ஆளானார். அவரது இசைக்கருவியான தும்பூரா வளைந்தது. பிறகு விராலிமலை முருகப்பெருமானை வணங்கி விமோசனம் பெற்றார். இதன் அடிப்படையில் இங்கு நாரதர் உற்சவராக இருக்கிறார். இவரது தும்புரா வளைந்திருக்கிறது. இக்கோவில் திருவிழாவின் போது சுவாமி முன்பாக இவர் திரு உலா வருவார். யாழ்ப்பாணத்தில் சைவ மரபில் தோன்றியவர் பாம்பன் சுவாமிகள். குமரகுருதாச சுவாமிகள் எனப்பட்ட இவர் ராமேஸ்வரம் அருகே பாம்பனில் வாழ்ந்ததால் பாம்பன் சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டார். 6,666 பாடல்கள் பாடிய இவரது வாழ்வில் முருகன் அருளால் அற்புதங்கள் நிகழ்ந்தன. அண்மை காலத்தில் வாழ்ந்த இவர் பாடிய சண்முக கவசம் பாராயண நூலாக திகழ்கிறது. உயிர் மெய் எழுத்துக்கள் 30 முதல் எழுத்தாக கொண்டு அமைந்த நூல் இது. பஞ்சாமிரத வண்ணம் என்னும் பாடலால் முருகனுக்கு அபிஷேகம் செய்து மகிழ்ந்தார். ஒருமுறை சூரபத்மனுடன் போரிட்ட முருகனுக்கு மார்பில் காயம் ஏற்பட்டது. அந்த காயத்துடனேயே அவர் அமர்ந்த தலம் திருத்தணி. சூரனுடன் போரிட்ட கோபம் தணிந்த இடம் என்பதால் தணிகை என இத்தலம் பெற்றது. இவரது காயத்தின் வலி குறைய சுவாமிக்கு சந்தன அபிஷேகம் செய்யும் வழக்கம் ஏற்பட்டது. அந்த சந்தனம் பிரசாதமாக தரப்படுகிறது. அது நோய் தீர்க்கும் என்ற நம்பிக்கையுடன் பக்தர்கள் நீரில் கரைத்து குடிக்கின்றனர். சந்தனம் அரைப்பதற்காக கோவிலில் கல் ஒன்றும் உள்ளது.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். அன்பான உலகம் நாம் படைப்போம். இங்கிலாந்தை கிராம்வெல் என்பவர் ஆண்டு கொண்டிருந்தார். ஒருமுறை அந்நாட்டை பகைவர்கள் தாக்கினார்கள். போர்

தூணில் கட்டப்பட்டான். அவன் எதிரே துப்பாக்கி ஏந்திய மற்றொரு வீரன் அவனை சுடுவதற்கு தயாராகவும் இருந்தான். ஆறு மணியை தாண்டிவிட்டது. மணி சத்தம் கேட்கவில்லை. அப்பொழுது ஒரு பெண் கையில் ரத்தம் சொட்ட சொட்ட எலும்புகள் நொறுங்கி ஓடி வந்தாள். அரசர் அவளிடம் என்ன ஏது என்று விசாரித்தார். அரசே, இதோ உங்களால் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளவர் என் கணவர். அவர் மீது எந்த குற்றமும் இல்லை. அவர் மீது கடும் அன்பு வைத்துள்ளேன். போரில் இறந்து விடுவாரோ என்ற பயத்தில் அவரை நான் தான் தடுத்து விட்டேன். வேண்டுமானால் என்னை தண்டியுங்கள் என்றாள். அரசன் அவளிடம், அது இருக்கட்டும், உன் கையில் ரத்தம் அழிய காரணம் என்ன என்று கேட்டார். எங்கள் ராஜாவே, ஆறு மணியானதும் ஆலய மணியை ஊழியர் ஒலித்தார். அவர் காது கேளாதவர் என்ற விவரம் நமக்கெல்லாம் தெரியும். நான் கோபுர உச்சியில் ஏறி மணியின் நாக்கை பிடித்துக் கொண்டேன். மணி ஒலிக்காமல் என் கையை நசுக்கியது. என் கணவர் கொல்லப்பட்டு விடக் கூடாது என்பதால் தான் இவ்வாறு செய்தேன் என்றாள். கணவன் மீது உண்மையிலேயே பாசம் கொண்டவள் அந்த பெண் என்பதை உணர்ந்த அரசர் அவர்களின் அன்பை பாராட்டி விடுதலை செய்தார். இயேசு கிறிஸ்துவும் இப்படிப்பட்ட தியாகசீலர் தான். பாவம் செய்யாதவர்களை திருத்த சிலுவையில் தன் கரங்களில் அடிக்கப்பட்ட ஆணியை ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தினார். அன்பான உலகம் படைக்க எந்த தியாகமும் செய்ய தயாராக நாம் இருக்க வேண்டும்.

ஆண்டவரே வெற்றி பெற்றார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள் என்கிறார் இயேசு. அதற்கு ஒரு உண்மை சம்பவம். உலகை வெல்ல நினைந்த அலெக்சாண்டர் பல நாடுகளை தன்வசப்படுத்தினார். அவரை ஒரு அறிஞர் சந்தித்து, பல நாட்டு அரசர்கள் பலசாலிகளாக இருந்தாலும் அவர்களெல்லாம் உங்களைப் போல சிறப்பான வெற்றிகளை பெற இயலவில்லை, ஆனால் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இதற்கு உங்கள் மன உறுதியுடன் வேறு சில காரணங்களும் இருக்க வேண்டும், அவற்றை தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டனர். அதற்கு அலெக்சாண்டர், இது எனது வெற்றி அல்ல, ஆண்டவரின் வெற்றி. அவர் அருளினாலேயே வெற்றி பெற்றேன். அது மட்டுமல்ல, எந்த நாடுகளை ஜெயித்தேனோ அந்த நாட்டு மக்களுக்கு முந்தைய மன்னர்கள் செய்து கொடுத்ததை விட அதிக வசதி செய்து கொடுத்தேன். இதனால் மக்கள் என்னை எதிர்க்கவில்லை. இதற்கெல்லாம் மேலாக நான் வென்ற மன்னர்களை நண்பர்கள் போல நடத்தி மரியாதை கொடுத்தேன். இவையே என் வெற்றியின் ரகசியம் என்றார். எதிரிகளையும் நண்பர்களாக்கும் பக்குவம் நாமும் பெறலாம்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை உண்டு என்பது பற்றி குர்ஆன் வசனங்கள் சிலவற்றை நாம் கேட்கலாம் இப்பொழுது. மனிதர்களே, உங்களை ஓர் ஆன்மாவிலிருந்து படைத்த உங்களின் இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள். மேலும் அதே ஆன்மாவிலிருந்து அதனுடைய துணையை அவன் உண்டாக்கினான். மேலும் அவை இரண்டின் மூலம் உலகின் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான். ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதிப்பதற்கு ஏற்ப பங்கு உண்டு. மேலும் பெண்களுக்கும் அவர்கள் சம்பாதிப்பதற்கு ஏற்ப பங்கு உண்டு. உங்களில் எவருடைய நற்செயலையும் நான் வீணாக்கவே மாட்டேன். அவர் ஆணாயினாயினும் சரி, பெண் ஆயினும் சரி, நீங்கள் ஒருவர் மற்றவரில் இருந்து தோன்றிய ஒரே இனத்தவர்களே. மேலும் நற்செயல்கள் புரிவோர் அவர்கள் ஆணாயினும் பெண் ஆயினும் சரி, இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அவர்கள் சுவனத்தில் நுழைவர். மேலும் இம்மி அளவும் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். ஆணும் பெண்ணும் சம உரிமை கொண்டவர்கள் என்பது இதன் மூலம் அறிய வருகிறது.

கரமேந்தி படை கொண்டு பகை வென்ற எம்மான். பதுரு படையரசர் முகம் காண்பது நாள், பதுரு படையரசர்

நபிகள் நாயகம் நீண்ட நேரம் தொழுகை நடத்த மாட்டார், மிக குறுகிய காலத்திலும் முடிக்க மாட்டார். ஒருமுறை அவர் அபூகதா என்பவரிடம் பேசும்போது, நீண்ட நேரம் தொழ வேண்டுமென எனது உள்ளம் விரும்புகிறது, ஆனால் தொழுகை நடக்கும் நேரத்தில் ஏதேனும் ஒரு குழந்தை அழுகின்ற சத்தம் என் காதில் விழுகிறது, எனவே நான் தொழுகையை சுருக்கமாக்கிக் கொள்கிறேன். நீண்ட நேரம் தொழுகை நடத்தினால் அந்த குழந்தையின் தாய்க்கு சிரமமாக இருக்கும், அந்த தாயை சிரமத்தில் ஆழ்த்த நான் விரும்பவில்லை என்றார். நீண்ட நேரமாக சிலர் திருமறை ஓதுவர். அவர்கள் பெண்களின் நிலைமையை கருத்தில் கொண்டு ஓரளவுக்கு சுருக்கமாக தொழுகையை முடித்துவிட்டால் நலமாக இருக்கும். தொழுகையை சுருக்கமாக முடிக்கும் அதே சமயம் நாயகம் நீண்ட நேரமாக தொழுகையின் போது நின்று கொண்டு இருப்பார். இது பற்றி முஹிரா என்பவர் கூறும் பொழுது, தன்னுடைய இரண்டு கால்களும் வீங்கும் அளவிற்கு நாயகம் தொழுகையில் நின்று கொண்டிருப்பார். அவரை பார்க்கும் மக்கள் எல்லாம், நீங்கள் இவ்வளவு சிரமப்பட வேண்டிய அவசியம் என்ன என கேட்பார். அதற்கு அவர், நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியவனாக இருக்க விரும்புகிறேன் என்று பதில் சொல்கிறார். ஒரு முறை தொழுகை நடக்கும் பொழுது ஒருவருக்கு தும்மல் வந்துவிட்டது. தும்மல் வந்ததும் அவர், யா ஹா முல்லா, அல்லாஹ் உமக்கு கருணை புரிவானாக என கூறினார். மக்கள் தும்மல் வந்த திசையை நோக்கி பார்த்தனர். உடனே அவர் அந்த மக்களை நோக்கி, நீங்கள் ஏன் என்னை இப்படி பார்க்கிறீர்கள் என கேட்டார். அவர்கள் தொழுகையின் போது அமைதியாக இருங்கள் என கூறினர். இதை நாயகம் கவனித்தார். தொழுகை முடிந்ததும் தொழுகையின் போது பேசுவது சரியல்ல. தொழுகை என்பது அல்லாஹ்வின் மகிமையை எடுத்து கூறுவதற்கும் திருக்குரான் ஓதுவதற்கும் மட்டுமே உரிய நேரமாகும் என்றார். தொழுகையின் போது மற்றவர்களின் செய்கையை கவனிக்க வேண்டாம் என்பது நாயகத்தின் கருத்தாகும்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்ஜிஆர் எஃப்எம், எம்ஜிஆர் நேரம். உங்களோடு காற்றலையில் நான் அனுசாந்தப்பன், மதுரை கலையகத்தில் இருந்து. முதலாவது நிகழ்ச்சியாக நமது சிந்தனைக்கு, நிலை உயரும் போது பணிவு கொள்ள வேண்டும். நம் நிலை எவ்வளவு உயர்ந்தாலும் மனமும் உடம்பும் அறிவுக்கு பணிந்து வாழ வேண்டும். இல்லாவிட்டால் அவற்றுக்கு கேடு உண்டாகும். உண்மையே பேசு, நல்லதை செய், தெய்வத்தை நம்பு, வாழ்நாள் எல்லா வாழ்வில் எல்லா இன்பங்களையும் பெற்று சிறப்புடன் வாழ்வார். உலகம் கடவுளின் விளையாட்டு மைதானம். இங்கு அவன் நடத்தும் செயல்கள் பற்றி புரிந்து கொள்வது என்பது கடினமானது. தன்னிடத்தில் உலகத்தையும் உலகத்திடம் தன்னையும் எவன் காண்கின்றானோ அவனே கண் உடையவன் என்று சொல்கிறார் தேசிய கவி. மேலும், நேர்மை தவறாமல் வாழ்வதோடு பிறருக்கு உதவி செய்ய விரும்புபவரே மேலானவர். ஊர் மக்களின் ஒற்றுமை கோவிலால் நிறைவேறுகிறது. வீட்டில் வழிபாடு செய்வதால் குடும்ப ஒற்றுமை பாதுகாக்கப்படுகிறது. மன தளர்ச்சிக்கு சிறிதும் இடம் தரக்கூடாது. மனம் உற்சாகத்துடன் இருந்தால் உடம்பில் சுறுசுறுப்பும் ஆற்றலும் பெருகும். சிறுவயதில் ஏற்படும் எண்ணங்கள் மிகவும் வலிமை மிக்கவை. அவற்றை எளிதில் யாராலும் அசைத்துவிட முடியாது. அநியாயத்தை அநியாயத்தால் எதிர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அநியாயத்தை நியாயத்தாலும் அதர்மத்தை தர்மத்தாலும் வெற்றி கொள்ள வேண்டும். அச்சம் இருக்கும் வரை மனிதன் அறிவாளியாக ஆக முடியாது என்கிறார் தேசிய கவி பாரதியார். மேலும் சிவானந்தர் சொல்கிறார், எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் ஊக்கமாகவும் இரு. கொடுப்பதனால் உனது இதயத்தை மேம்படுத்து. ஏராளமாக தர்மம் செய். ஒவ்வொருவர் முகத்திலும் கடவுளைப்பார். பிறரால் செய்யப்பட்ட கெடுதிகளை மன்னித்து மறந்துவிடு. உன்னை பகைப்பவர்களுக்கு நன்மையே செய். எவ்வளவு துன்பங்களையும் சகிக்க தயாராய் இருந்துகொள். மனதை எப்பொழுதும் சமநிலையில் வைத்துக்கொள். எதையும் பேசுவதற்கு முன் இருமுறை யோசி. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் மும்முறை யோசி. உனது பலவீனங்களையும் தப்புகளையும் கண்டுகொள். மற்றவர்களின் நன்மையையே நோக்கு. ஆசை, கோபம், அகம்பாவம், மோகம் ஆகியவற்றை விலக்கு. சாந்தமாகவும் தைரியமாகவும் தடைகளை எதிர்த்து நில். நீ சரியான மார்க்கத்தில் இருக்கும் பொழுது ஆட்சேபனைகளை பொருட்படுத்தாதே. முகஸ்துதிக்கு வசமாகாதே. உனது குற்றங்களை நேர்மையாக ஒப்புக்கொள். உனது தேக சுகத்தை பாதுகாத்துக்கொள். தினசரி ஆசனங்கள், தேக பயிற்சிகளை கைவிடாதே. யாராவது உன்னை அவமதித்தாலும், பரிகசித்தாலும், கண்டித்தாலும் கோபம் கொள்ளாதே. அதுவும் வெறும் சொற்களே ஆகும்.

இது தகவல் அறியும் நேரம். ரஷ்ய புரட்சி தலைவர் லெனின் நாற்காலியில் அமர்ந்தால் அவரது கால்கள் தரையை தொடாது, அந்த அளவிற்கு குள்ளமானவர். ஒருமுறை அவருடைய நண்பர், நீங்கள் நாற்காலியில் உட்காரும் பொழுது உங்கள் கால்கள் தரையை தொடவில்லையே என்று நினைத்து வருந்தியது உண்டா என்று கேட்டார். கால்கள் தரையை தொடாவிட்டால் என்ன, கைகளால் வானத்தை தொட்டு காட்டுவோம் என்றார் கம்பீரமாக. இப்படித்தான் இருக்க வேண்டும். சில பெண்கள் நாகரீகம் என்ற பெயரில் கூந்தலை வாராமல் அப்படியே பறக்கவிட்டு செல்கின்றனர். மோனாலிசா ஸ்டைலில் இப்படி விரித்து போடாமல் நுனிவரை பின்னிக் கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் முடி உதிரும் கொட்டி போகும். சோர்வடித்த கஞ்சியை அவ்வப்போது தலையில் ஊற்றி தேய்த்து குளித்தால் முடிக்கு ஊட்டம் கிடைக்கும். முடி ஈரமாக இருக்கும்பொழுது அதன் வேர்களில் பிடிப்பு குறைவாக இருக்கும், அதனால் ஈரமான தலைமுடியில் சிக்கு எடுக்க கூடாது, அப்படி செய்தால் முடி உதிரும். தலைமுடியில் பிசுக்கு ஏற்பட்டால் அதை அப்படியே தண்ணீர் ஊற்றக்கூடாது, ஈரம் காயாது. எனவே பிசுக்கு உள்ள தலைமுடியை சீயக்காய் போட்டு அலசி முடி பூ போல ஆனதும் தான் தலைவார வேண்டும். ரப்பர் சீப்பால் அவ்வப்போது தலையை அழுந்த வாரினால் இரத்த ஓட்டம் அதிகரித்து தலைமுடிக்கு ஊட்டம் கிடைக்கும். தலையை ஈரமாக வைத்திருப்பது தவறு. ஈரமான தலையில் எளிதில் அழுக்கு படியும்.

இது நலம் காணும் நேரம். கவுனி அரிசியில் இருக்கு சத்து. நாம் தினமும் பயன்படுத்தும் வெள்ளை அரிசி பழுப்பு அரிசியை விட அதிக சத்துக்களை கொண்டது கருப்பு அரிசி எனப்படும் கவுனி அரிசி. ஆசிய நாடுகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கவுனி அரிசியை பயன்படுத்தப்படுகிறது. மற்ற அரிசி வகைகளுடன் ஒப்பிடுகையில் மிக குறைந்த அளவே கவுனி அரிசி பயிரிடப்படுகிறது. பண்டைய காலங்களில் தென்னிந்தியாவில் செட்டிநாடு சமுதாயம் மட்டுமே இந்த கவுனி அரிசியை பரவலாக பயன்படுத்தியது. இன்றும் கூட செட்டிநாட்டு திருமணங்களில் கவுனி அரிசியில் செய்யப்பட்ட ஒரு இனிப்பு வகை இடம்பெறுகிறது. இதன் சிறப்பை புரிந்து கொண்ட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் அண்மை காலமாக இந்த அரிசியை பரவலாக பயன்படுத்த தொடங்கியுள்ளன. சீனாவில் இந்த அரிசியை தடை செய்யப்பட்ட அரிசி என்பர். இதற்கு ஒரு வரலாற்று காரணமும் உண்டு. மிகுந்த மருத்துவ குணங்களை கொண்ட இந்த அரிசியை பண்டைய சீனாவில் அரசர்கள் மட்டுமே பயன்படுத்தி வந்தனர். ஒரு காலகட்டத்தில் இதன் மகத்துவத்தை அறிந்து மக்களும் பயன்படுத்த தொடங்க அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதையடுத்து பொதுமக்கள் இந்த அரிசியை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது. அதனால் இன்று வரை சீனாவில் தடை செய்யப்பட்ட அரிசி என்றே இதனை அழைக்கின்றனர். கவுனி அரிசியின் தனி சிறப்பே அதன் கருப்பு நிறம்தான். கருப்பு நிறத்திற்கு காரணமாக இருப்பது ஆந்தோசயானின் எனும் நிறமி. திராட்சை வகைகள், கத்தரிக்காய், ஊதா முட்டைக்கோஸ், மாதுளை, கருப்பு பீன்ஸ் போன்று இந்த அரிசியும் ஆந்தோசயானின் நிறமியை கொண்டுள்ளது. இந்த நிறமிகள் இதயம், மூளை மற்றும் இரத்த குழாய்களின் செயல்பாடுகளையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகின்றன. வெள்ளை நிற அரிசி பழுப்பு நிற அரிசியோடு ஒப்பிடுகையில் கவுனி அரிசி கொஞ்சம் குறைவான மாவு சத்தையும் அதிகமான புரதம் இரும்பு சத்தையும் கொண்டுள்ளது. கவுனி அரிசியில் விட்டமின் இ உள்ளதால் கண் மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கும் நல்லது. தவிர நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்தது. இந்த அரிசியில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறது. நீரிழிவு, புற்றுநோய், இதய நோய் மற்றும் எடை அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகளிலிருந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மை காப்பாற்றுகிறது. கவுனி அரிசியில் உள்ள நார்ச்சத்து உணவுக்கு பின் இரத்த சர்க்கரை உயராமல் சீராக இருக்க உதவுகிறது. மலச்சிக்கல், செரிமான பிரச்சனைகள், வாய்வு, வயிறு வீக்கம், வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளுக்கும் இந்த அரிசி மிகச் சிறந்த தீர்வாக இருக்கிறது. கவுனி அரிசியின் வெளிப்புற அடுக்கில் அதிக அளவில் ஆந்தோசயானின் நிறமே காணப்படுகிறது. இது இரத்த நாளங்களில் படியும் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துகிறது. தவிர நல்ல கொலஸ்ட்ராலின் அளவை உயர்த்தி கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை கட்டுப்படுத்தவும் செய்கிறது. அதாவது HDL LDL என்று சொல்வது. இரத்த நாளங்கள் முதிர்ச்சி அடையாமல் பாதுகாத்து இதய ஆரோக்கியத்தையும் தக்க வைக்கிறது. நச்சு பொருட்கள் உடலில் சேர்வதே பல்வேறு நோய்களுக்கு காரணம். கவுனி அரிசியில் காணப்படும் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் நச்சுகள், கல்லீரல், இரத்த நாளங்கள், பெருங்குடல் ஆகியவற்றில் குவியாதவாறு தடுக்கிறது. கவுனி அரிசியும் பழுப்பு அரிசியை போன்ற சுவையை கொண்டதுதான். சமைக்க அதிக நேரம் எடுக்கும். ஆகையால் ஒரு மணி நேரம் ஊற வைத்து சமைத்தால் எளிதாக சமைக்கலாம். உணவும் மென்மையாக இருக்கும். இன்றும் இது எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது.

சீக்கிரம் தொடலாம், வாருங்கள். பிறக்கும் போதும் அழுகின்றோம், இறக்கும் போதும் அழுகின்றோம். இடையில் தான் எத்தனை சம்பவங்கள், எத்தனை சவால்கள். எது நடந்தாலும் ஆணும் பெண்ணும் சமாளித்து எழுவதா, எண்ணி எண்ணி அழுவதா, எது சிறப்பு என்பதே இங்கு கேள்வி. தாங்காத இடர்கள் வரத்தான் செய்யும். இடையூறுகள், ஏமாற்றங்கள், ஏளனங்கள், அவமானங்கள், மனதை அசைக்கும் சவால்கள் எல்லாமும் கூட வரும். வழியில்லாத வாழ்வே இல்லை. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இலைகள் உதிரும் பின் புதிய இலைகள் துளிர்க்கும். இது பருவங்களின் மாற்றம். இருள் சூழும் பின் கதிர் வந்து வெளிச்சம் பரப்பும். மாறுகின்ற வானிலை போல மாறுவதே மனநிலை. எதுவுமே நிரந்தரம் அல்ல, அதில் இடர்களும் அடங்கும். அப்போது காலில் அடிபட்டால் கண்களில் நீர் வருவது போல மனம் வலித்தால் கண்ணில் வரும். இதில் பெண் ஆண் என்ற பேதம் கிடையாது. ஆண்கள் அழுதிடக்கூடாது என்று அனைவரும் சொல்வதால் சிலர் இருட்டில், சிலர் குளிக்கையில், சிலர் கோவிலில் அழுகின்றனர். அடக்கி வைக்கும் எந்த உணர்வும் எங்கோ ஒரு வலியாக, வேதனையாக, கோபமாக அல்லது நோயாக வெளிப்பட்டே தீரும். இதுதான் உண்மை. இன்று மதிப்பெண் குறைந்து விட்டாலோ, தேர்வில் தவறிவிட்டாலோ, கல்லூரியில் இடம் கிடைக்காவிட்டாலோ, காதலில் தான் தோல்வியுற்றாலோ, வேலை கிடைக்கவில்லை என்றாலோ, இவையெல்லாம் தாண்டி திருமணம் ஆகவில்லை, மனைவி அல்லது உயர் அதிகாரியின் ஏச்சு பேச்சுக்கள் இவற்றுக்கு அழிகின்ற ஆண்களை நாள்தோறும் ஏதோ ஒரு விதத்தில் சந்திக்க நேரிடுகிறது. இயலாமையின் வெளிப்பாடே இந்த அழுகை. தமக்குத்தாமே ஆறுதல் சொல்லிக் கொள்ளும் ஒரு வழி வகையே அழுகையும் கூட. ஆனால் அழுவது, புலம்புவது, எல்லோரிடமும் சிரமங்களை எடுத்துச் சொல்லி சுய பச்சாதாபம் தேடுவது எல்லாம் பெரும் தவறு என்று கருத வேண்டும். அழுகையை கடந்து அடுத்து என்ன செய்யலாம், எப்படி இந்த சவாலை, இந்த சூழலை, இந்த மாதிரியான மக்களை சமாளிக்கலாம் என்று சிந்தித்து முன்னேறுவதுதான் நல்ல பண்பு அல்லது நல்ல திறன். இந்த திறனை ஒவ்வொருவரும் வளர்த்து கொள்ள வேண்டும். அழுபவர்கள் எல்லாம் பலவீனமானவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் தாங்கொணா துயர் வரும்பொழுது அவற்றை சமாளித்து தானே உவந்து முடிச்சுக்களை அவிழ்ந்து முன்னேற வேண்டும். ஆணோ பெண்ணோ இருபாலருக்கும் இது பொருந்தும். ஆகவே மன வலிமை, தெளிவு, உணர்வுகளை கையாளும் சாமர்த்தியம், துணிவு, முடிவெடுக்கும் திறன், இவற்றை எல்லோருமே வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றிகள் நம் வசப்படும்.

இது எம்டிஆர் நேரமின் எம்டிஆர் சிறப்பு பகுதி. பெண்களை உயர்த்திய நல்ல முத்து. தமிழக மக்களின் நலனில் அக்கறை கொண்ட சகோதரிகளில் மூத்தவரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு அறிமுகமே தேவையில்லை. அவரை போலவே அவரது சகோதரி நல்லமுத்துவும் ஒரு நல் முத்துதான். டாக்டர் முத்துலட்சுமி சென்னைக்கு படிக்க வந்ததும் அவரது குடும்பமும் சென்னைக்கு குடிபெயர்ந்தது. நல்லமுத்துவும் சென்னை வாசி ஆனார். எழும்பூரில் உள்ள பெண்கள் பள்ளியில் படித்தார். சென்னை மாநில கல்லூரியில் முதுகலை பட்டம் பெற்ற இவர் சிறந்த மேடை பேச்சாளர். தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, ஜெர்மன், பிரெஞ்சு போன்ற மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றவர். 1918 சென்னை ராணிமேரி கல்லூரியில் உதவி பேராசிரியராக சேர்ந்தார். வரலாறு, புவியியல் பாடங்களுக்கான ஆசிரியராக திகழ்ந்தார். பின்னர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பொருள் உதவி பெற்று மேற்படிப்பிற்காக லண்டன் சென்றார். முதல் உலக போருக்கு பிறகு சர்வதேச அமைதி சங்கம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. அந்த அமைப்பில் உலக அளவில் நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணி நல்முத்து. இவர் பணியாற்றிய ராணிமேரி கல்லூரியில் ஐரோப்பிய பெண்களே கல்லூரி முதல்வராக இருந்து வந்தனர். அந்த நடைமுறை மாற்றப்பட்டு முதல் இந்திய பெண் முதல்வராக பொறுப்பேற்றார் நல்லமுத்து. கல்வியில் ஊக்கமுடைய இரு மாணவிகளை விடுதியில் சேர்க்க வெல்லிங்டன் சீமாட்டி கல்லூரி நிர்வாகம் மறுத்துவிட்டது. அந்த பெண்கள் இருவரும் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தின் மூலம் விடுவிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களையும் முத்துலட்சுமி நடத்திய அவ்வை இல்லத்தில் சேர்த்து கல்வி தொடர வழி செய்தார் நல்லமுத்து. அந்த பெண்களில் ஒருவர் ஆசிரியராகவும் மற்றவர் மருத்துவராகவும் உயர்ந்தனர். இவரின் சிறப்புகள் என்ன என்று பார்த்தால், 1926 பாரிஸில் நடைபெற்ற பிரிட்டிஷ் காமன்வெல்த் நாடுகளின் கல்வி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்திய மகளிர் சங்கத்தின் சென்னை மாநில துணைத்தலைவராக பொறுப்பேற்றார். 1932 மகளிருக்கு வாக்குரிமை வழங்குதல் தொடர்பாக அமைக்கப்பட்ட லோதியன் குழுவில் பங்கேற்று தகவல்கள் வழங்கினார். செஞ்சிலுவை சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராகவும் செயல்பட்டவர். நாடாளுமன்றத்தின் மேலவை உறுப்பினராக 1956 நியமிக்கப்பட்டார். வரதட்சணை ஒழிப்புக்காக நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற துணைக்குழுவின் உறுப்பினராகவும் இருந்தார். சர்வதேச அமைதி பெண்கள் சங்கத்திற்கான துணைத் தலைவராகவும் இருந்தார்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். பெண்களுக்கு அனுமதி இல்லாத கேரள முருகன் கோவில். கேரள மாநிலம் திருச்சூர் அருகில் உள்ள கிடங்கூர் கிராமத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகன் பிரம்மச்சாரியாக அருள் புரிகிறார். இங்குள்ள சன்னதிக்கு செல்ல பெண்களுக்கு அனுமதி இல்லை. முருகன் பிரம்மச்சாரியாக இருந்த பொழுதுதான் சூரசம்ஹாரம் செய்தார். அந்த பிரம்மச்சாரி வடிவத்தை தரிசிக்க கந்த சஷ்டியை ஒட்டி இங்கு சென்று வரலாம். தல வரலாறு. பிரம்மச்சாரியான கௌன மகரிஷி வனமாக இருந்த இப்பகுதியில் தவம் செய்து வந்தார். ராவண வதத்திற்காக சென்ற ராமபிரான் திரும்ப வரும்பொழுது கௌன மகரிஷியை சந்திப்பதாக கூறியிருந்தார். ஆனால் அவர் வரவில்லை. சீதையுடன் ஊர் திரும்பும் மகிழ்ச்சியில் தன்னை ராமன் மறந்துவிட்டதாக கருதிய அவர், இல்லறத்தில் அவர் இருப்பதால் தான் இத்தகைய இக்கட்டான நிலை ஏற்பட்டதாக கருதினார். இந்த மகரிஷிக்கு முருகன் இஷ்ட தெய்வமாக இருந்தார். ராமனிடம் கோரிக்கை வைத்து நிறைவேறாததால் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி கோரிக்கை வைக்க நினைத்தார். அவருக்கு இரண்டு மனைவிகள் என்பதால் தன் கோரிக்கைகளை கவனிப்பாரோ மாட்டாரோ என்று சந்தேகப்பட்டார். அந்த சந்தேகத்துடனேயே முருகனுக்கு ஒரு சிலை வடித்தார். பிரம்மச்சாரி முருகன் என பெயர் சூட்டி பிரதிஷ்டை செய்து வந்தார். அதுவே இது தலத்தில் உள்ளது. பரசுராமர் உருவாக்கிய ஊர் கிடங்கூர். இக்கோவிலில் பெருமாள் சன்னிதி உள்ளது. முருகன் சன்னிதி எதிரே கொடிமரம் பலிபீட்டம் உள்ளது. கேரள கோவில்களிலேயே இதுதான் மிக உயரமான கொடிமரம். இங்குதான் கொடிமரத்தின் மேல் ஒரு மயில் வடிவமைக்கப்பட்டு உள்ளது. இங்குள்ள கூத்தம்பலம் மருத்துவ குணம் கொண்ட குறுந்தொட்டி என்ற மரத்தினால் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் இந்த அம்பலத்தில் ராமாயண மகாபாரத காட்சிகளும் பரத முனிவரது நாட்டிய சாஸ்திர வடிவங்களும் உள்ளன. திருவிழா காலங்களில் இங்கு பழங்கால கலையான கூடியாட்டம் என்ற கூத்து நடக்கிறது. இந்த கூத்தில் முருகனை குறித்து பிரம்மச்சாரி கூத்து பகுதி மக்களின் ரசனையை பெற்றது. கூத்தம்பலத்தின் உள்ளே புவனேஸ்வரி அம்மன் அருள் செய்கிறாள். இவளுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் குருதி பூஜை நடக்கிறது. வழக்குகளில் ஜெயிக்கவும் தொழில்களில் போட்டியை சமாளிக்கவும் எதிரிகளின் ஆக்கத்தை தடுக்கவும்

இந்த பூஜையில் பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். இல்லறத்தில் இருப்பவர்களால் எதிலும் கவனம் செலுத்த இயலாது என்ற கருத்தின் அடிப்படையில் கவுன மகரிஷி பிரம்மச்சாரி முருகன் சிலையை பிரதிஷ்டை செய்ததால் முருகன் சன்னதிக்குள் பெண்கள் அனுமதிக்கப்படுவது இல்லை. கொடிமரம் அருகே நின்று தரிசிக்கலாம். ஒரு சில தம்பதிகள் குழந்தை வரம் வேண்டி இந்த கோவிலுக்கு வருகிறார்கள். அவர்களும் தம்பதி சமேதராக முருகன் சன்னதிக்குள் செல்ல முடியாது. கணவன் மட்டுமே உள்ளே செல்ல மனைவி கொடிமரம் அருகில் நின்று குழந்தை வரம் கேட்கலாம். குழந்தை பிறந்த பிறகு இத்தலத்தின் முக்கிய பிரார்த்தனையான பிரம்மச்சாரி கூத்து நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். ஆண்கள் சட்டை அணிந்து செல்லக்கூடாது. உடல் நலம் வேண்டி பஞ்சாமிர்த அபிஷேகமும் திருமண தடை நீங்க சுயம்பர அர்ச்சனையும் செய்யப்படுகிறது. முருகனுக்கு துலாபாரம், காவடி, சுட்டு விளக்கு ஏற்றியும் பெருமாளுக்கு பால் பாயாசம், அப்பம் படைத்தும் வணங்குகின்றனர். கோவிலின் சுற்றுப்பகுதியில் பகவதி ஐயப்பன் சன்னதிகள் உள்ளன. இக்கோவில் பகித்தாசரி என்ற வாஸ்துப்படி கட்டப்பட்டுள்ளது. இது கோட்டயம் பால கிராம சாலையில் 20 கிலோமீட்டர் கடந்தால் கிடங்கூர் என்ற ஊர் வருகிறது. இங்கிருந்து பிரியும் சாலையில் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மாசி மாத கார்த்திகை நட்சத்திரத்தில் கொடியேற்றி உத்திரத்தில் ஆராட்டு நடக்கும் வகையில் பிரம்மோற்சவம், தைப்பூசம், திருக்கார்த்திகை ஆகியவை இங்கு சிறப்பு நிகழ்ச்சிகள்.

நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக குட்டிக்கதை காணலாம். ஒரு முறை பார்வதி தவ வாழ்க்கை மேற்கொள்ள காசிக்கு வந்தாள். அங்கு பஞ்சம் நிலவியதைக் கண்டு அவள் மனம் பொறுக்கவில்லை. தன் தெய்வீக சக்தியால் மாளிகையை உருவாக்கி அன்னபூரணியாக அங்கு எழுந்தருளினாள். அட்சய பாத்திரம் கரண்டி ஏந்திய அவள் மக்களுக்கு உணவளித்தாள். அன்னபூர்ணியின் புகழ் எங்கும் பரவியது. இதை அறிந்த காசிராஜன் அரண்மனை காவலர்களை அனுப்பி நிலவரத்தை அறிந்தான். காவலர்கள், மன்னா, காசி நகர மக்கள் அனைவரும் உணவு பெற்ற பின்னும் அட்சய பாத்திரத்தில் உணவு குறையவில்லை என்றனர். காசிராஜனும் அவனது அமைச்சரும் மாறு வேடத்தில் வந்து உணவு பெற்றனர். அம்பிகையின் முன் நின்றபோது, இவள் சாதாரண பெண் அல்ல, ஜெகன் மாதாவான பராசக்தி என்ற உண்மையை உணர்ந்தான் காசிராஜன். அப்பொழுது அன்னபூரணி, காசிராஜனே, வருணனின் உதவியால் காசியில் மழை பொழியும் என்று வாழ்த்தினாள்.

அதிகாலை வேளையில் வானலை வந்து அன்புடன் வணக்கம் கூறி இணைகின்றேன். சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலம்தானா?

புதுமையுடன் மலர்ந்திருக்கும் புத்தொளி வீசி வரும் கதிரவனை வரவேற்று புன்னகை முகத்துடன் விழித்தெழுந்து புத்துணர்வு பெற விரும்பும் அதிகாலை வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலி உங்களை இணைக்கின்றது.

0: உலகெல்லாம் உலாவி வரும் தென்றல் காற்று அதிகாலை வேளையிலே உங்கள் வாசலில் முரியல் தமிழ் வானொலி ஊடாக வந்து வீசுகிறது. பொதிகை தென்றலாக
1: வரும் பெண்கள் ஆடை பூட்டி வைத்த மேனியிலும் தவழ்ந்திடும் தென்றல் பொதிகை மலை.
0: மேனியெங்கும் மெல்ல தவழ்ந்து நல்ல உணர்வுகளை ஊட்ட அதிகாலை வேளையில் உங்கள் வாசல் வரை வந்து ஒலிக்கின்றது முரியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் தினமும் மலரும் பொதிகை தென்றல்.

எம் புலத்தின் அருகே இருக்கும் தமிழகத்தின் பெருநிலமான பாரத நிலத்திலே வானளாவ உயர்ந்திருக்கும் அந்த மலை பொதிகை மலை. அந்த பொதிகை மலையிலிருந்து புறப்பட்ட தென்றல் ஏனைய மலைகளையும் தாண்டி, நதிகளையும் தாண்டி, வனங்களையும் தாண்டி, வேக வேகமாக காற்றலையில் கலந்து இன்று மொன்றியல் தமிழ் வானலையில் புகுந்து உங்கள் வாசலில் வந்து உங்கள் காதனில் தருகின்றது பொதிகை தென்றலாக இந்த பாடலை.

பொதிகை மலை உச்சியிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த தென்றல் வேக வேகமாக வரும் வேளையில் ஆல்ஸ் மலை காற்றும் அதனுள்ளே சேர்ந்து வந்து பல செய்திகளையும் கூறி நெஞ்சையும் குளிர வைத்து சென்றதென்ற செய்தியை தந்து வந்தது அதிகாலையில் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் வந்த பொதிகை தென்றல் எடுத்து வந்த பாடலுள். பொதிகை தென்றல் எடுத்து வரும் அடுத்த பாடல் தமிழ்நாட்டில் வீசும் பொழுது எப்படி வீசியிருக்கும் என்பதை காட்டிக்கொள்ளும் குளிர்ந்த மலர்ந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகளை மனதில் தோன்ற வைத்து அந்த எண்ண அலைகளுடன் தோன்றிய பாடலை கூறும் பொதிகை தென்றல் தரும் பாட்டு இரண்டாவது பாட்டாக காற்றலையில் வந்து உங்களை கால நேரத்தில் மகிழ வைக்கின்றது.

அம்மம்மா, இந்த காற்று வந்து ஆடை தொட்டு பாடும் என்று கூறி செல்லும் பொழுது எங்கள் பொதிகை தென்றல் வந்து மேனியை தொட்டு செல்லும் என்று கூறியிருக்கின்றது. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல் தந்த இரண்டாவது பாடல். காற்று என்ன செய்தது என்று கூறிக்கொண்டு சென்ற அந்த பாடல். அடுத்த பாடலும் காற்று என்ன செய்யும், அது எங்கே போகும், காற்றிலே போய் எதை வாங்க முடியும் என்றெல்லாம் கூறும் ஒரு பாடலை இன்று பொதிகை தென்றல் சுமந்து வந்து உங்கள் வாசலில் தருகின்றது. அன்பு உறவுகளை கேட்டு மகிழுங்கள்.

பொதிகை மலை உச்சியிலே இருந்து புறப்பட்ட தென்றலை அது நல்ல காற்று என்று வாங்கிச் சென்ற அவர், அங்கே தென்றலாக வந்தது நெஞ்சை அள்ளிக்கொண்டு சென்று அது கவிதையாக புனைந்து கொடுத்திருக்கின்றது. அந்த கவிதையை வாங்கிச் சென்றவள் பட்ட பாடு என்னவோ என்று கேட்டு ஏங்க வைக்கும் நேரம் பொதிகை தென்றல் தந்த நேரம். நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் தினமும் மலரும் பொதிகை தென்றலுடன். பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலும் காற்றை பற்றித்தான் கூறுகின்றது. இந்த பொதிகை தென்றல் காற்று என்ன செய்யும், அந்த பொதிகை தென்றலுடன் வந்து வீசும் காற்று கீதங்களை எப்படியெல்லாம் கொடுக்கின்றது, அந்த கீதத்தில் வரும் மறுமலர்ச்சி என்ன என்பதையும், எண்ண கற்பனை கோடுகளிலிருந்து விலகிச் சென்று சிதறடிக்கும் விதத்தையும் கூறும் பாடலை இந்த பொதிகை தென்றல் அதிகாலை வேளையில் சுமந்து வந்து உங்கள் வாசலில் தந்து புன்னகை பூர்க்க வைத்து இன்று நாளை நல்ல நாளாக்குகின்றது.

தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒன்றை தேடிக்கொண்டு வருவதற்காக கீதத்தை இயற்றி அந்த கீதத்தை காற்றிலேயே அனுப்பிவிட்டால் அது தேடி வந்து தருமா என்று எண்ணி கலங்கும் ஒரு வேதையின் உள்ளத்தை இந்த மொழியில் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல் சுமந்து வந்து சுட்டி காட்டி இருக்கின்றது. அதிகால வேளையில் மொன்றியல் தமிழ் வானொலி ஊடாக பொதிகை தென்றல் வீசி வரும் வேளையிலே இந்த காற்றாக மாறி அது என்ன என்ன எல்லாம் செய்கின்றது, எப்படியெல்லாம் மாற்றுகின்றது என்று இன்றைய அதிகாலையில் காற்று காற்று காற்று என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல்கள் தான் அதிகாலை வேளையிலே எங்களுக்கு ஒலித்து கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே இந்த காற்று அடுத்து என்ன, காற்றுக்கு பாய்ந்து வரும் பெருவெள்ளத்திற்கு அணை போட முடியாது என்பது உண்மை. அதேபோன்று வீசி வரும் காற்றுக்கும் வேலி போட முடியாதல்லவா? அப்படிப்பட்ட ஒரு கருத்தமைந்த ஒரு பாடலையும் இன்று எங்கள் பொதிகை தென்றல் உங்களுக்கு வாசலில் தருகின்றது. காது குளிர கேட்டு மகிழ்ந்து பொன்முறுவலுடன் இன்றைய நாளை கழித்துக் கொள்ளுங்கள்.

இணைந்திருக்கும் மொன்றியால் தமிழ் வானொலியில் மலர்ந்திருக்கும் பொதிகை தென்றல் என்று காலையில் தந்த பாடலின் பல்லவியை கேட்டீர்கள் தானே. காற்றுக்கு என்ன வேலி, எவராலும் வேலி போட முடியாது. கடலுக்கு என்ன மூடி, இந்த பெரிய சமுத்திரத்தை மூடி விடுவதற்கு மூடி என்ற ஒன்று இந்த உலகத்திலே இல்லை. அதேபோன்று கங்கை வெள்ளம் பெருகி வரும்போது அதை ஒரு சங்குக்குள்ளோ இல்லை ஒரு செம்புக்குள்ளோ அடக்கி அடைத்து விட முடியாது. அதுபோன்று அங்கே உதாரணத்தை கொண்டு வந்து கூறுகிறார், மங்கை உள்ளம் பொங்கும் போது விலங்குகள் ஏது என்று கூறப்பட்டிருக்கின்றது. மிகுதி வரிகளையும் கொண்டு வந்து எங்கள் வானலையில் சுமந்து வந்து அதிகாலையில் மகிழ்வாக தந்து எங்களை சிந்திக்க வைத்திருக்கின்றது. இன்றைய நாளில் ஆசைகளை அடக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டாக, ஆனால் அடக்கவே முடியாது என்பதையும் பல கருத்துக்களை பல உதாரணங்களை எடுத்து கூறி அதிகாலையில் இந்த மலர்ந்து வந்த பொதிகை தென்றல் எங்களுக்கு காற்று செய்யும் வேலைகளை குறிக்கிட்டு செல்லுகின்றது. அது மட்டுமல்லாமல் அங்கே ஒருவர் அதிகால வேளையிலே காற்றை கேட்கின்ற, நீ எங்கே அப்பா இருந்தாய் என்று. காற்று எங்கே இருக்கின்றது, எங்கும் இருக்கும் இல்லையா? அதில் ஒரு அங்கமாக ஒரு பாடலை மொன்றியல் தமிழ் வானொலி தமிழ் தென்னிந்திய தமிழ் திரைப்பட உலகம் பாவித்த ஒரு பாடலை எடுத்து வந்து எங்கள் வானொலியில் புகுத்தி விடுகிறது உங்கள் காதுகளுக்கு, கேளுங்கள்.

காற்றே நீ எங்கே சென்றாய், இதுவரை நாளும் நீ எங்கே இருந்தாய் என்ற கேள்விக்கு உன் சுவாசத்தில் இருந்தேன் என்று கூறுகின்றது அந்த காற்று. காற்றே உன் பெயர் என்னவென்று கேட்டால் காதல் என்று கூறுகின்றது. எவ்வளவு உண்மையான நிதர்சனமான உண்மையை யதார்த்தமாக இந்த பொதிகை தென்றல் எடுத்து வந்து அதிகாலையில் கூறுகின்றது. அன்பு உறவுகளே, இந்த பிரபஞ்சத்தில் வாழும் ஓரறிவு தொட்டு ஆறறிவு வரை உள்ள ஜீவராசிகளுக்கு சுவாசம் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை, வாழ முடியாது. அது மட்டுமின்றி இந்த பிரபஞ்சத்தில் உயிரினங்கள் தோன்ற வேண்டும் என்றால் காதல் இல்லை என்றால் எதுவுமே இருக்காது. இந்த உலகத்தில் நடமாட எவரும் இருக்க முடியாது. ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரை சுவாசமும் காதலும் எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த காற்றலை சுமந்து வந்து எங்களுக்கு அறிவுறுத்தி செல்லுகின்றதென்றால் பொதிகை தன்றல் மொன்றியால் தருகின்றது எவ்வளவு முக்கியமானது என்று புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் தினமும் மலரும் பொதிகை தன்றலை. இணைந்திருங்கள், அடுத்து வரும் பாடல் என்ன கூறுகின்றது என்று கேட்போம்.

பொதிகை மலை உச்சியிலே புறப்பட்டு எங்கள் வாசல் வரை வந்த அந்த தென்றல் காற்று சுமந்து வந்த பொழுது அதை பார்த்து கேட்கும் அந்த உள்ளங்கள் காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா, அவன் குழல் இனிமை இசை இனிமை அறிவாயா, அந்த இசையில் வரும் இன்பங்களை பற்றி அறிவாயா என்றெல்லாம் கேட்பதற்கு மனத்தில் ஒரு நல்ல எண்ணங்களை பூர்த்தியாக்கி அதிகாலையிலே உள்ளங்களில் தெளிவை ஏற்படுத்த வருவது மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல். தினமும் நாம் தவறாது கேட்டு மகிழ வேண்டியது பொதிகை தென்றல். இந்த பொதிகை தென்றல் மொன்றியல் தமிழ் வானொலியில் உலா வரும் தென்றலாகும். நீர்களே, பொதிகை தென்றல் தரும் பாடல்கள் அத்தனையும் இன்று காற்றுக்குத்தான் கேள்வி வினாக்களை எழுப்பி காற்றே அது செய்வாயா, காற்று இது செய்கின்றது, காற்று வாங்க போய் என்ன நடந்தது என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் காற்றை பார்த்து அந்த காற்றையே ஒரு கேள்வியாக்கி அந்த காற்றிடமே கேட்கும் பாடல் ஒன்றை மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் பொதிகை தென்றல் தருவதையும் தவறாது கேட்டுடுவோம். இணைந்திருங்கள்.

கடலில் தோன்றும் அலைகள் அளவிட முடியாதவை, அதே போன்று நிறுத்த முடியாதவை. ஓயாத அலைகளாக வீசிக்கொண்டிருக்கும் கடல் அலை போல் மனத்திலே தோன்றும் எண்ண அலைகளுக்கு பதில் காண முடியாமல் காற்றே பூங்காற்றே என்று அழைத்து அதனிடம் தன் ஆசைகளை நிறைவேற்றும் வண்ணம் கேட்கும் ஒரு பெண்ணின் உள்ளத்தை அள்ளித்தந்தது பொதிகை தென்றல் இன்றைய காலை வேளையில். இது முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் விளங்கும் பொதிகை தென்றல். இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே. பொதிகை தென்றல் சுமந்து வந்து தரும் ஒரு அருமையான பாடல். அந்த பாடலும் காற்றைத்தான் இங்கே கேள்விக்குறியாகவும் துணைக்கும் அழைக்கும் உதவிக்கு அழைப்பதோடு மட்டுமல்லாமல் அதையே பதிலும் கூற வைக்கும்படி கேட்கும் அந்த காற்று எத்தனை விதமாக இங்கே சுழன்றடித்துக் கொண்டிருக்கின்றது, அதை இணைத்து விட்டது இந்த பொதிகை தென்றல் அல்லவா? இணைந்திருங்கள், கேட்டுக்கொள்வோம் இந்த பாடலையும்.

இந்த பாடலில் கூட இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதுகை தென்றல் கூறிய உண்மை என்னவென்றால், காற்று இல்லை என்றால் உலகமே இல்லை, நீ இருக்கும் வரைதான் நான் உயிர் வாழ்வேன் என்று மறைமுகமாக கூறிச் சென்ற அந்த பாடலின் கருத்துக்களை ஆழமாக சிந்திப்போமானால், காற்றின் அவசியம் எப்படி என்று தெரிகின்றது. அதை எங்களுக்கு தெரிய வைத்தது இந்த பொதுகை தென்றல். பொதுகை தென்றல் இறுதி நேரத்தை அடையும் தருவாயில் வரும் பாடல், அல்ஸ் மலையில் இருந்து அழைத்து வந்த அந்த காற்று வைகைக்கரை வரை வந்து வீசிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில், இந்த வைகைக்கரை காற்று என்ன கூறுகின்றது, எப்படி கூறுகின்றது, எப்படி இந்த பொதிகை தென்றலை இன்று முடித்து வைக்கப் போகின்றது என்று பார்ப்போம்.

ஆரம்பத்திலிருந்து அநேகமான செய்திகளை தாங்கி வந்த அந்த காற்றிடம் அவனொருவன் தன் மனோநிலையை சொல்லி இழப்பை கூட தவிப்பை கூட எடுத்து சொல்லு என்று தூதுவிடும் வேளை இது. அந்த வேளை மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல் தந்த வேளை. காற்றை எப்படி எப்படியெல்லாம் நாங்கள் உபயோகிக்க முடியும், இந்த காற்று இல்லாதுவிட்டால் எங்களால் வாழ முடியாது என்ற உண்மையை ஆத்மாத்மமாக எடுத்து கூறியது எங்கள் பொதிகை தென்றல் இல்லையா அன்பு உறவுகளே. இந்த வைகை கரையில் வந்த காற்றுக்கு அவர் அனுப்பிய செய்தியுடன் பொதிகை தென்றல் இனிது என்று நிறைவேறுகின்றது. அன்பான உறவுகளே, நீங்கள் அனைவரும் இந்த பொதிகை தென்றல் பாடல்களை கேட்டு என் காற்றின் பெருமதியை உணர்ந்திருப்பீர்கள். காற்று, இந்த பொதிகை தென்றல் சுமந்து வந்து துணைக்கு அழைத்து வந்த காற்று எப்படி எப்படியெல்லாம் எங்களை சுற்றியோட வைத்திருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். மீண்டும் ஒரு காற்றலையில் வந்து உங்களுக்கு பொதிகை தென்றலை நான் வழங்கும் வரை இப்பொழுது முதல் இந்த நிகழ்வை நிறைவு செய்து இனிய அறிவிப்பாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் இடம் கொடுத்து வழிவிட்டு வணக்கமும் கூறி உங்களுக்கும் நன்றி கூறி இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் அன்பு உறவுகளே, நன்றி.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

0: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்போது முதல் காற்றலைக்கு வருகிறது அன்றும் இன்றும் பழைய மற்றும் புதிய பாடல்கள் இணைந்து ஒலிக்கும் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு புதுக்கோட்டையிலிருந்து
1: செல்வகுமார், கரூரிலிருந்து
0: கண்ணன். வணக்கம் நேயர்களே. வணக்கம் செல்வகுமார்.
1: வணக்கம் கண்ணன். வணக்கம் நேயர்களே. வணக்கம் அன்பு உறவுகளே. அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் கரூர் கண்ணனும் செல்வகுமாரை இணைந்து வழங்குகிறோம். கண்ணன், காத்திருந்த கண்கள்

0: அருமையா இருந்துச்சுங்க. நீங்க அந்த காத்திருந்த கண்களை பாடல் மிகவும் அருமையா இருந்துச்சு. செல்வகுமார் சொல்லுங்க,
1: நீங்க என்ன பாடல் போட போறீங்க?
0: நான் வந்து இப்ப நீங்க காத்திருந்த கண்கள் போட்டீங்களா?
2: காத்திருக்கேன் கதவை திறந்து உள்ளுக்கு வாடி,
0: அந்த பாட்டை போடலான் இருக்கேன்.
3: நான் தானா?
1: நான் தான். அருமையான பாடல்.
3: எங்க இருக்கீங்க
0: இப்ப? அந்த பாட்டை கேட்டலாங்களா?
3: எங்க?
1: காற்றலையில் ஒலிக்க விடுங்கள்.

0: சாரதா படத்துல எஸ்எஸ்ஆர் நடிச்ச பாட்டு, அது வந்து
1: காற்றலையில் இதோ சாரதா படப்பாடல் இப்போது காற்றலைக்கு வருகிறது.

0: நல்லது கண்ணன், என்னுடைய பாடலை கேட்டு மகிழ்ந்தீங்க. உங்களுடைய பாடல் என்னவென்று கேட்போம்.
1: நீங்க வந்து கண்ணானால் இமையானவேன் அந்த பாட்டு போட்டீங்க. நான் வந்து பெண்ணின் மனது கட்டு படத்துல வந்து கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா அந்த பாட்டை தரலான் இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க செல்வகுமார்?
0: அருமையா இருக்கும். அந்த பாடலை காற்றலையில் ஒலிக்க விடுங்க.

0: நல்லது செல்வகுமார், என்னோட பாட்டை கேட்டு முடிச்சிட்டோம், எப்படி இருந்தது? நீ அடுத்து உங்க பாட்டை சொல்லுங்க.
1: கண்ணன், பாடல் நல்லா இருந்தது. என்னுடைய பாடல் அடுத்த பாடலாக ரகசிய போலீஸ் 115 என்ன பொருத்தம் இந்த பொருத்தம் அப்படிங்கிற பாடலை வந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா அம்மா பாடின பாடல். அந்த பாடலை நம்ம கேட்கும் போது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்லா ஒரு இதா இருக்கும். அந்த பாடலை காட்டலையில் கேட்போமா?
0: கண்டிப்பா கேட்போம் செல்வகுமார். என்ன பொருத்தம் நமக்கு இந்த பொருத்தம், அந்த பாடு தானே.

0: நான் சொல்றதுக்கு எதுதா பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: என்ன பாரு,

0: மறுபடியும் சொல்றே, நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

0: கண்ணன், என்னுடைய பாடல் எப்படி இருந்தது? உங்களுடைய பாடல்
1: நீங்க போட்ட அந்த பாட்டு அருமையா இருந்துச்சு கேக்குறதுக்கு. டி என் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடின பாட்டு காதில் தேன் வடிந்தது. அதுக்கு ஈக்குவலா அப்ப நீங்க அதுல எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சண்டை கட்டுற மாதிரி ஒரு பாட்டு. இப்ப அதுக்கு ஈக்குவலா நான் இன்றைய பாட்டு ஒண்ணு கொடுக்கறேன். படம் வந்து சின்ன வாத்தியார், பாட்டு வந்து என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு. இந்த பாட்டை தரலான்னு
0: இருக்கிறேன். அந்த பாடலை நம்ம கேட்கும் போது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
2: எவ்வளவு ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா, அவகிட்ட போய் சொல்லு.
0: நல்லா ஒரு இதா
2: இருக்கும். கவியரசர் கம்பா
0: அந்த பாடலை காற்றலையில் கேட்போமா?
2: ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுதுதான்.

0: Hey, look Arvind, don't touch me. Taxi! Taxi!
1: கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேட்டு
0: Shut up, don't talk to me. Hey, taxi! Taxi! Taxi!
1: பொன்மணிக்கு கோபம் வந்தா மின்னும் பனி பூவு
0: எவ்வளவு ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா அவகிட்ட போய் சொல்லு
1: சிந்து தடி முத்து மழை பூவு
0: அடடா என் கவியரசர் கம்பா
1: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்து விடும் நோவு
0: ஆஹா ஆடு நனைதேன்னு ஓன

0: என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு.
1: கேட்க முடியாது, போய் தொலைறியா. ஐயோ
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனிப்பூவு.
1: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத போயா.

0: தேடுது, டாக்ஸி தேடுது, இன்னொரு ஜோடிக்கு ஆளை கூட தேடு.
1: ஏனிப்படி ஏனம்மணி நாடகம்.
0: ஆமா, நாடகம். திருநாவுக்கரசி சொல்ல வந்துட்டாரு திருநாவுக்கரசர்.
1: நித்தம் நித்தம் என்னை சுற்றி சுற்றி வந்து வட்டமே போட்ட மோகம் தீர்ந்ததா?
0: ஆமா, தீர்ந்து போச்சு. எம்டியா சுத்திட்டு இருக்கேன். ஐயா போயிட்டு வரீங்களா?
1: ஓ சிங்காரியே, இங்கே நடி ஆத்திரம்.
0: ஆத்திரமா? சும்மா இரியா, வயிறு பத்துக்கிட்டே இருக்கு. பைரிஜன்,
1: நீ இல்லாம நான் பூங்குடி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா,
1: நான் இல்லாமல் நீயும் இங்கே ரெடி.
0: இருக்கேனே, நல்ல

0: அது பாரதியார் பாட்டியா? அவன் டியூனை தான் திருடுறானா, நீ பாட்டையே திருடுற.
1: பொய் பாட்டில் சொன்னால் கவி என்கிறாய் கண்மணி.
0: அடப்பாவி, பாரதியார் பாட்டையா பொய்ங்கிறியா?
1: உன்னை ஆசை வைத்து நான் ஒரு பொய்யை சொன்னால் சீரிடும் சந்திரனாகி போகிறாய்.
0: எஸ், உனக்காக மையம் கொண்ட இந்த புயல் இப்ப கரைய கடந்துருச்சு.
1: மெய் பாட்டில் சொல்வேன் ஏற்றுக்கொள்வாய் கண்மணி.
0: நீ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன், உன்கிட்ட ஏதையா மெய்யே?
1: தேனை போன்ற காதல் வெம்பாகுமா?
0: காதலாக

0: நன்றி.
1: நீ அடிபட்டு ஹாஸ்பிடல்ல இருக்கேன்னு தெரிஞ்சதும் எவ்வளவு துடிச்சு போய் ஓடி வந்த தெரியுமா? பெரிய ஃபுட்பால் பிளேயரா? உனக்கு ஃபுட்பால் மட்டும் தான் தெரியும், எனக்கு என்னெல்லாம் தெரியும் தெரியுமா? மியூசிக், டான்ஸ், டிராமா, செஸ், கேரம்ஸ், கபடி, பல்லாங்குழி, மங்காத்தா எல்லாம் தெரியும். இதெல்லாம் கத்துக்கிட்டு வந்தாலும் உன்னை நான் கட்டிக்க மாட்டேன். டாக்ஸி டாக்ஸி.
2: ஒலிச்சு ஓய்ந்த அந்த பாடல் சின்ன வாத்தியார் படத்திற்காக கேட்டு ரசித்தோம். இனி செல்வகுமார் உங்க பாட்டை கேட்கலாங்களா?
0: கேட்போம். அடுத்து வருவது என்னுடைய பாடல் மாட்டுக்கார வேலன் என்ற படத்தில் பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமா.
2: பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தம் தாங்க.
1: நீ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன், உன்கிட்ட ஏதையா மெய்யே
2: கேட்டு ரசிப்போமா?
1: ஸ்டாப் இட் மேன், கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு.

0: கண்ணன், பூவைக்கும் பூவுக்கும் பாடல் கொண்டு வந்துட்டேன். அடுத்து நீங்க இந்த பூவுக்கு மேட்சா என்ன பாடல் நீங்க கொண்டு வர போறீங்க பாப்போம்.
1: நீங்க பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமானு கேட்டீங்க. நான் வந்து இப்ப பூ பூ பூ பூ பூத்த சோலை பூ பூ பூ பூ மாவிலை புதுநெல்லு புதுநாத்து படத்திற்காக

0: ஒளித்து ஓய்ந்த அந்த பாடல் புதுநெல் புதுநாத்து கருத்திற்காக ஒளியேறியது. என்னோட பூ பூச்சு குளிர்ச்சி செல்வம், நீங்க அடுத்தேன்னு சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு கொடுங்க.
1: வெள்ளிக்கிழமை விரதம் என்ற படத்துல தேன் சிந்துதே வானம், அடுத்து மலை மலை பொழிகிற மாதிரி ஒரு பாடல். இந்த பாடலை கேட்டு நம்ம எம்டிஆர் உறவுகள் அனைவரும் இந்த தேன் மலையில நனையட்டும்.
2: சும்மா இரியா, வயிறு பட்டுக்கு தெரியுது.
0: எம்டிஆர் உறவுகளுக்கு தேன் மலை பொழியுது இப்போது.

0: கண்ணன், என்னுடைய பாடல் எப்படி இருந்துச்சு? டென் சிந்திதே வானம். இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பாடல் என்ன தரப்போகிறீங்க பாப்போம்.
1: நீங்க தேன் சிந்தே வானம் மலையை கொடுத்துட்டீங்கன்னா தேனை கொடுக்கல, நீங்க கொடுத்த அந்த மலைய நான் அப்படியே உங்களுக்கு திருப்பி கொடுக்கறேன் பாருங்க, எப்படி தரேன்னு பாருங்க. மே மாதம் பரப்புல இருந்து என்னில் விழுந்த மலை துணி இத்தனை நாளாயிருந்தான்
2: திருடுறான், நீ பாட்டையே திருடுற
1: என்ற அருமையான பாடலை உங்களுக்காக இப்போது

0: கேட்டு ரசித்த அந்த பாடல் மே மாதம் படத்திற்காக ஒளியேறியது. எப்படி இருந்துச்சு செல்வகுமார் அந்த பாடல்?
1: அருமையா இருந்துச்சுங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பாடல் வந்து கேட்கவே ரொம்ப ரம்யமான முறையில இருந்தது.
2: இந்த சினிமா டயலாக் எல்லாம் சொல்லி என்ன போர் அடிக்காத போயா.
1: இப்ப அடுத்து ஒரு பழைய அன்றைய பாடலாக எங்கிருந்தோ வந்தால் இந்த படத்துல சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே கேட்கும் சங்கீதமே இந்த பாடலை கேட்போமா?

0: கண்ணன் பாடலை கேட்டீங்களா? இந்த பாடல்ல வந்த சிரிப்பு எப்படி இருந்தது?
1: கேட்டதுதான் எனக்கு பிடிக்கல.
2: சிரிப்பு அருமையா இருந்துச்சு, அருமையா பாடினாங்க டிஎம் சௌந்தரராஜனும் சுசிலாவும். இப்ப அதுக்கு நீங்க பாட்டு சிரிப்புன்னு பாட்டை கொடுத்தீங்களா? நான் வந்து பாட்டு தொடங்குறதே சிரிப்புல தான் தொடங்கும் பாருங்க. நான் கொடுக்குற பாட்டு சொக்கத்தங்கம் படத்திற்காக என்ன நினைச்ச அடி, என்ன நினைச்ச உன் நெஞ்சுக்குள்ள என்ன வச்சு தச்ச போகுது, எப்படி பாட்டு?
1: எவ்வளவு ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா, அவகிட்ட போய் சொல்லு.
0: அருமையான பாடல், காட்டலையில் ஒழிக்க விடுங்கள், அனைவரும் கேட்போம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் என்னுடன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய புதுக்கோட்டை செல்வகுமார் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பு உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் அன்புடன் உங்கள் எம் ஆர் கண்ணன். நன்றி, வணக்கம்.
1: நல்லது கண்ணன், நானும் விடைபெறுகிறேன். அன்பு உறவுகளே, புதுக்கோட்டை செல்வகுமார் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2: ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி உலக புகழ்பெற்ற மோன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள் பண்பலை வானொலியோடு இணைந்திருந்து நமது நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக ரிக்ஷா மாமா என்ற படத்திலிருந்து தங்க நிலவுக்குள் நிலவொன்று மலருக்குள் மலருன்று வந்ததே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் SP பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு என்ற படத்திலிருந்து பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆறாரோ தங்க கட்டி பாப்பாவுக்கு தாலையலோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே யேசுதாஸ்.

0: இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடலோர கவிதைகள் என்ற படத்திலிருந்து பொடிநடையா போற வரே பொறுத்திருங்க நானும் வரேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடிவார் சித்ரா.
1: பொடிநடையா போற வரே பொறுத்திருங்க

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அண்ணா நகர் முதல் தெரு என்ற படத்திலிருந்து மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக என் ஜீவன் பாடுது என்ற படத்திலிருந்து எங்கிருந்தோ அழைக்கும் உன் கீதம் என் உயிரில் கலந்தே அது பாடும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் லதா மங்கேஷ்கர்.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTREFM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTREFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வால்டர் வெற்றிவேல் என்ற படத்திலிருந்து பூங்காற்றே இங்கே வந்து வாழ்த்து, பூ போன்ற பிள்ளை முகம் பார்த்து என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் மனோ உமாரமணன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பிரம்மா என்ற படத்திலிருந்து வருது வருது இளங்காற்று இந்த வசந்த மலரின் நிறம் பார்த்து என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜல்லிக்கட்டு என்ற படத்திலிருந்து காதல் கிளியே காதல் கிளியே உன்னை நான் காதலி கிளியே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோ எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அமைதிப்படை என்ற படத்திலிருந்து சொல்லிவிடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளையே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோ சொர்ணலதா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாத்தியார் வீட்டு பிள்ளை என்ற படத்திலிருந்து ஒரு பூஞ்சோலை ஆளானதே ஒரு பொன்மாலை தோல் சேருதே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக உடன் பிறப்பு என்ற படத்திலிருந்து நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பழையவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் சொன்னதா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக தெற்கு தேரு மச்சான் என்ற படத்திலிருந்து எங்க தெற்கு தேரு மச்சான் தெம்மாங்கு பழிச்சான் சின்ன பொண்ணு காதுக்குள்ளே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். இதுவரை MTRFM வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. வணக்கம் கூறி இணைகின்றேன். உங்கள் தமிழ் வானொலியின் காற்றலையின் கலையகத்தில் இருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். கலையகத்தில் இருந்து வணக்கம் கூறியதோடு அல்லாமல் அன்பு உறவுகளை, நீங்களும் நலமாக இருக்கின்றீர்களா, நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை தந்து கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகிழ்வோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருண்மோகன் அவர்கள் அனுப்பி வைத்த பாடலை கேட்க இருக்கின்றோம். ஆடாமல் ஜெயிச்சோமடா என்ற திரைப்படத்து பாடல் தண்ணீரிலே மிதக்கும் என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான பாடல் உறவுகள் தொடர்கதை அவள் அப்படித்தான் என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை அன்புடன் தருகின்றார் டிவான்சி ஈழமணி, திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து.

புன்னகை மன்னன் திரைப்படத்தில் ஒரு பாடல் என்ன சத்தம் இந்த நேரம் என்று கேட்டு பாடியது. அந்த பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்வோம் என்று விஜயராணி ஈழமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து கேட்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

என்னடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் மியாவ் மியாவ் என்று பாடும் ஏய் என்ற திரைப்படத்து பாடலை தருகின்றார். கேட்போமே.

பிரபுகளே, அடுத்து வரும் பாடல் அல்பர்டா மாநிலம் கனடாவில் இருந்து சாந்தினி நீங்கள் தந்த பாடலாக இருக்கின்றது. பிரபுகளே, நாங்கள் சதுரங்கம் என்ற திரைப்படத்து பாடலாக கேட்போம். அந்த பாடல் விழியும் விழியும் என்ற முதல் வரியோடு ஆரம்பித்து பாடுகின்றது.

அந்த வகையிலே அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல், மதுரையில் பறந்த மீன்கொடியை என்று ஆரம்பிக்கும் வரி பூவா தலையா திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை சிங்கப்பூர் சிங்கார பூமி என்று நான் அழைத்துக் கொள்வேன். அங்கிருந்து அன்பு மகாலிங்கம், நீங்கள் தந்த பாடலை கேட்க இருக்கின்றோம்.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். தினமும் வந்து எங்களோடு இணைந்து பாடலை கேட்டு மகளும் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் இன்று முத்து முத்து சிலை என்று ஆரம்பிக்கும் வரியை சிவகாமி திரைப்படத்திலிருந்து கேட்டு மகள விரும்புகிறார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கின்ற பாடலை தொடர்ந்து அடுத்த பாடலும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து ரமணி தந்த பாடலாக இருக்கின்றது. ஓட்டுக்கோட்டு ரோட்டில் வந்த என்ற பாடல் சிஹீமன் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். எங்கே கேட்போம் அந்த பாடலை.

நண்பர்களோடுதான் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து அன்பு கேதீஸ் நீண்ட கால உறவு எங்களோடு இசை பயணம் செய்பவர். வினிவாலே சிலை செய்து என்ற வரி கொண்ட பாடலை அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

சுவிட்சர்லாந்து நாடு ஐரோப்பா கண்டம் உறவினர்களின் பாடல்களை கேட்போம். முதலில் ஜெனீவா நகர் நிரேஷன் அழகோ அழகு என்று பாடும் சமர் என்ற திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். எங்கே ஒலிக்க கேட்போம்.

ஐரோப்பிய மன்னன்றால் எங்களுடைய என்னவர் ஒரு பாடலை தராமல் இருக்க மாட்டார். அவர் இன்று சுமதி என் சுந்தரி என்ற திரைப்படத்து பாடல் ஒன்றை தந்துவிட்டு இளமணி திருநாட்டில் ஓய்வில் இருக்கும் வேளை கேட்டு மகளை இருக்கின்றார். பாடுகின்றது அந்த பாடல் ஆலயம் ஆகும் என்று வரி எடுத்து

அந்த வரிகொண்ட பாடலை முழுமையாக கேட்ட எங்களுக்கு அடுத்து ஒரு பாடல், அதுவும் சுமதி என் சுந்தரியில் தான் தெளிவெடுத்து தந்து என்னுடைய நிகழ்ச்சியையும் நிறைவுக்கு கொண்டு வரும் பாடலாக தருகின்றார். பொட்டு வைத்த முகமோ என்று பாட வைத்துக் கொண்டு அந்த பாடலை கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேனா ஆசான் எங்கள் வளர்ச்சியிலே அக்கறை கொண்ட அன்பு உறவு தந்த பாடலாக கேட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம்.

நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். தித்திக்கும் தீனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயம் நிரப்பி செல்கின்றன. அந்த வகையிலே அந்த பாடலை எழுதி அனுப்பியவர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் உலகளாக இருக்கும் அன்புமைய நெஞ்சங்களை உங்களோடு நான் இணைந்து மகிழ்ந்து நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திக்கிறேன் என்று கூறிய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேனே என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடும்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்று

0: இன உள்ளு தமிழன் என்றொரு இன உள்ளு தனியே அவர் பொரு குணவுண்டு தனியே அவர் பொரு குணவுண்டு அமிழ்தும் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் நிறத்தை அலங்கரித்து முதலில் ஒலுக்கி இருக்கும் பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் வளமை போல இன்றும் தருகின்றார். ஞானசேகரன், நீங்கள் மட்டும் அல்லாமல் உங்களோடு தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முக பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலசல் இருந்து துரைபாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து வந்து கேட்கின்றீர்கள் உன்னைத்தான் நான் அறிவேன் என்ற வாழ்க்கை படகு திரைப்படுத்த பாடலை. ஒலிக்க கேட்போமா?

வியாபாரம் பூவு ஆறேழு நாளாய் என்ற வரி முதல் வரியை கொண்ட அந்த பாடல் அச்சம் இல்லை அச்சம் இல்லை என்ற திரைப்படத்தில் ஒலித்திருந்தன. ஒலித்த பாடல்களுள் இனிமையான இந்த பாடலை இன்று நான் கேட்க விரும்புகின்றேன் என்று தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மதுசூரி மற்றும் சிவசங்கரன் நட்பவி நரமுகியாள் தமிழ் இனியாள் இவர்களை இணைத்து கேட்கின்றீர்கள். நாங்கள் முனைகின்றோம் ஒலிக்கின்றது பாடல்.

படிக்கின்ற பாடலோடு இன்னும் ஒரு பாடல். நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹான பர்வீன், நசீக அரிபாக, இம்ரான் ஷாகில் இவர்களையும் உலகத் தமிழர்களோடு இணைத்து கேட்கின்றார் இனிமையான ஒரு பாடல். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கும் அந்த பாடல் அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம் என்ற பாடல்.

முதலில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே ரகசிய போலீஸ் 115 என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். இன்றைய தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து வளமை போல் இணைந்திருக்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாவி அவர்கள். அவர் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாதன் பாலகுமார் ஜனனி ஆகிய உறவுகளையும் நண்பர்களையும் அணைத்துக் கொண்டு இந்த பாடலை அனைவரும் செவிமடுக்கும் வண்ணம் நாங்களும் ஒலிக்க வைக்கின்றோம். சந்தனம் குங்குமம் கொண்ட தாமரைப்பூ என்ற பாடலை

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் தமிழ் வானொலியின் காற்றலையிலே ஒலித்துக் கொண்டிருக்கும் நேயர் நேரத்துக்கான தித்திக்கும் தேனான பாடல்களை

நேயர் நேரத்தில் எங்களை அசத்த வைக்கும் இனிமையான பாடல்களை தந்து கொண்டு தித்திக்கும் தீனான பாடல்களாக இனிக்க செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து வளமை போல இன்னும் திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் ஒரு பாடல். அந்த பாடலை அவர் மட்டுமல்லாமல் அவருடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவினர்களும் நண்பர்களும் கேட்கின்றார்கள் என்று எழுதி வந்த வேளையிலே இசை அரசி பி சுசீலா அம்மா பாடிய பாடல் ஒன்று 1966 ராமு என்ற திரைப்படத்தில் வந்திருந்தது. அந்த பாடலை இன்று கேட்கின்றார். பாடுகின்றது அந்த பாடல், பச்சை மரம் ஒன்று, இச்சைக்கிளி இரண்டு, பாட்டு சொல்லி தூங்க வைப்பேன் என்ற பாடலை கேட்க இருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: அந்த வேளையிலே அடுத்த பாடலாக ராமு என்ற திரைப்படத்தில் தான் பி சுசீலா அம்மா இசையரசியுடன் பிரபல பின்னணி பாடகர் இசை மாமணி மறைந்த பிபி ஸ்ரீனிவாஸ் ஐயாவின் குரல் மணிந்து ஒலிக்கும் பச்சை மரம் ஒன்று இச்சை கிளி இரண்டு என்ற பாடலைத்தான் எனது விருப்பமாக தாருங்கள். நான் உறவு தமிழர்களோடு கேட்க விரும்புகிறேன் என்று தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.
1: பச்சை மரம் ஒன்று இச்சை கிளி ரெண்டு.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலேதான் அன்புடன் உறவுகள் ஒரு உறவாக வந்து எங்களுடைய விஜயராகவன் அவர்கள் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறையிலிருந்து தட்டி பார்த்தேன் கொட்டாங்கச்சி என்ற பாடலை தங்கைக்கோர் கீதம் திரைப்படத்திலும் பாட வைத்திருக்கின்றார்.

மேலும் ஒலிக்க இருக்கும் பாடல்கள் நீத்தை வரையில் என்ற அந்தஸ்து திரைப்பட பாடலாக இருக்கின்றது. ஒரு பாடல், அந்த பாடலை வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து வளமையாக எங்களோட பாடல்களை கேட்டு மகிழும் ஜோர்ஜ் நீண்டகால உறவு கேட்கின்றார். மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் வேளையிலே அவருடைய பாட்டு சுவை மங்காமல் கேட்டு மகள அனுப்பி பாடல்களை கேட்டு மகள வேண்டும் என்று ஒலிக்கின்றது பாடல்.

பாடல் பாலக்காடு கேரள மாநிலம் ரதீஷ் தந்த பாடல். அகம் புறம் என்ற திரைப்படத்திலிருந்து கண்கள் மோதி என்ற முதல் வரியை கொண்டு பாடி எங்களை மகள வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

பாடினோர் நேயர் விருப்பம். வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் காற்றலையில் கலந்து வந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். இந்த நல்ல செய்தியோடு இப்பொழுது முதல் மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரம் ஒரு நாள் மலரும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் நிகழ்ச்சியை அலங்கரித்து பாடிச் சென்ற அன்பு உறவினர்கள் தங்கள் விருப்ப பாடல்களை பதிவு செய்த வேளையிலே அந்த பாடல்கள் இப்பொழுது பாடினோர் நேயர் விருப்பமாக ஒலிக்க இருக்கின்றன. முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது என்ற பல்லவியோடு நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமின் சரவணன் நீங்கள் விரும்பும் பாடலாக ஒலிக்கின்றது.

நிழலும் கூட விதிக்கும் மதியாதா தலைவாசல் பிரிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து

போல சேர்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததா.

0: யாரென்று தெரியுமா என்று தன்னை யாரென்று கேட்டு அறிமுகப்படுத்துவது போல் அறிமுகப்படுத்திய அன்பு மகாலிங்கம் மல்லியத்திலிருந்து வருவார். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் என்று நான் கூறிக்கொள்வேன். அவர் குடியிருந்த கோவில் திரைப்படுத்த பாடலைத்தான் பாடிவிட்டு அதையே ஒளிபரப்பும் வண்ணம் கேட்ட வகையில் என்னை தெரியுமா என்ற வரி கொண்டு பாடுகின்றது அந்த பாடல். மகாலிங்கம், உங்கள் பாடல்.
1: என்னை தெரியுமா

0: உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன்.
1: அந்த புறத்தில் ஒரு மகாராணி. அற்புதமான இந்த பாடல் தீபம் திரைப்படத்தில் ஒலித்தது அன்று. இன்று மொழிகள் தமிழ் வானொலியில் ஒலிக்க வைத்தார், ஒலிக்க வேண்டும் என்று அற்புதமான பாடல் இரண்டை பாடிச் சென்ற யோகா ராஜி. இந்த பாடலை கேட்டு மகள விரும்பிய வேளை ஒலிக்கின்றது அந்த புறத்தில் ஒரு மகாராணி என்று கூறிக்கொண்டு.

உறவுகளை இந்த மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பாடினோர் நேயர் விருப்பம் பாடல்களாக ஒலிக்கின்றன. அவர்கள் பாடி சென்ற வேளையிலே அன்புடன் வந்து இங்கிலாந்து நாட்டின் அன்பு நேயர் அன்பு உறவு அன்பு பாடகர் கஸ்தூரி அவர்கள் வந்து பாடிவிட்டு 2-3 பாடல்களை எங்களுக்கு அழகாக பாடி தந்துவிட்டு அவருக்கு விருப்பமான ஒரு பாடலாக கேட்டிருந்தார். அந்த பாடல் ஆடிப்பெருக்கு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிபரப்பாக இருந்தது. இப்பொழுது ஆடிப்பெருக்கு தினம் ஆதலால் இந்த பாடலை தருகின்றார். அந்த பாடல் பாடுகின்றது, தனிமையிலே இனிமை காண முடியுமா?

பைபிளை அவர் மட்டும் பாடுவது போதாது என்று தன்னுடைய செல்வ குழந்தையை அன்பு பேரன் ஆரப் அவரையும் கொண்டு ஒரு பாடலை பாடச் செய்தார். அவர் பல்லவியை பாடியிருந்தார் செல்ல குரலே. அவர் பாடிய பாடலையும் நாங்கள் நினைவு கொண்டு அந்த பாடலையும் இப்பொழுது காற்றலையில் ஒலிக்க வைக்கின்றேன். இன்றைய பாடினோர் பாடல்கள் நிகழ்விலே அவரும் ஒரு பாடகர் தானே.

நான் வந்து இணையும் போதெல்லாம் ஓம் நம சிவாய அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் அன்பு தேவா நாச்சியார் கோவிலிருந்து வந்து இணைந்து பல கருத்துக்களை தந்ததோடு அல்லாமல் தத்துவமான ஒரு பாடலை நகைச்சுவையோடு கேட்டு மகள வேண்டும் என்று எங்கள் வீட்டு மகாலட்சுமி என்ற திரைப்படத்து பாடலை தருகின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல், பட்டணம்தான் போகலாமடி பொம்பளே என்று கூறிக்கொண்டு.

போனா வீடு கட்டு போக முன்னே, ஊரு விட்டு ஊரு போனா வீடு கட்டு போக முன்னே, உண்மையோடு சொன்ன சொல்லி நன்மையாக தோணுது, பட்டணம் தான் போக மாட்டேன் உன்னை பயணமாக சொல்ல மாட்டேன்.

அன்று எங்கள் காற்றவை அலங்கரித்து சென்ற செல்வ பேர குழந்தைகள் சிறுவர் பூங்காவை நிகழ்த்திய வேளையிலே எல்லோரையும் மகிழ வைத்த மழலைகள் வளர்ந்து வரும் வேளையிலே அன்புடன் அன்று தேவநாதன் அவர்களுடைய புத்திரி சிதம்பரம் தேவ தர்ஷினி இனிமையாக ஒரு பாடலை தந்து தனக்கு விருப்பமான ஒரு பாடலாக சலங்கை ஒலி என்ற திரைப்படத்திலிருந்து ஓம் நமசிவாய என்று ஆரம்பிக்கும் பாடலை கேட்ட வேளையிலே அவருக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல்.

நேயர்களே, இந்த முன்னிலை தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியில் வாரம் ஒரு நாள் மலரும் பாடினூர் பாடல் நிகழ்வுகளிலே இன்றும் அந்த நிகழ்வில் நாங்கள் அன்பு உறவினர்கள் விரும்பி கேட்ட பாடல்களை ஒளிபரப்பச் செய்து கேட்டு அனைவரும் மகிழும் இந்த வேளையில் தேவதர்ஷினி இப்படி பாடி இப்படி கேட்டு இப்படி பாடலை கேட்ட வேளையிலே அவருடைய அப்பா எப்படி பாடுவார் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். அன்பு தேவநாதன் சிதம்பரத்திலிருந்து இன்றும் வந்து சிறப்பான பாடலை தந்துவிட்டு தனக்கு ஆடி மாதம் என்றபடியால் பொன்னு மணி என்ற திரைப்படத்து பாடல் ஆடிப்பட்டம் என்று பாடும் அந்த பாடலை தாருங்கள் என்று கேட்ட வேளையிலே தேவநாதன் உங்கள் விருப்ப பாடல்

அருமையான இந்த பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்கின்றோம் இசைத்தட்டு வாயிலாக. ஆனால் எங்களோடு இணைந்து இன்று தங்களுடைய சொந்த குரலில் எவ்வளவு அற்புதமாக எல்லோரும் சிறப்பாக பாடி எங்களை மகள வைத்தார்கள். எல்லோருடைய பாராட்டுகளையும் பெற்று பாடி சென்று எங்களை மகள வைத்து விடுகிறதே. அடுத்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது என்று பாடினோர் நிகழ்வை அலங்கரித்துக் கொண்டு பாடி காட்டிய பாடலையே தரும்படி கேட்டிருந்தார் தர்மபுரி தகடூர் மகளிர் சாந்தி. நீங்கள் கேட்டினீர்கள் அல்லவா, மாலை கருக்கலில் சோலை கருங்குயில் என்ற பாடல். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இப்பொழுது அதை நாங்கள் கேட்டு மகிழ்ந்திடலாம் என்று எண்ணும் வேளை ஒலிக்க வைப்போம் அந்த பாடலை.

சான்றிதழ் தமிழ் வானொலி அலங்கரித்து வந்த உறவுகளிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே நானும் பாடுகின்றேன் என்று ஓடி வந்து பாடியிருந்தார் எங்கள் தமிழ்நாடு ஃபாரூக் அவர்கள். குளப்படி சிங்கம் ஃபாரூக், நீங்கள் பாடிய பாடல் மிகவும் நகைச்சுவை என்றாலும் கருத்துள்ள பாடல். அது தெம்மாங்கு பாடலாக இருந்தாலும் அதில் முழுமையாக நீங்கள் பாடியது வந்து கதம்பமாக பாடிய பாடல் ஒருவர், அது சின்ன பொண்ணு பாடியது என்று அறிகின்றேன். அவருடைய பாடல் நீங்கள் பாடியபடி முழுவதையும் தருவதென்றால் எங்களுடைய நியதிக்கு கட்டுப்பாடு அற்றதாக இருக்கின்றது. நீண்ட நேரம் அதில் அந்த பாடல் நீங்கள் தந்த முதல் பாடல் ரவியை, அந்த பாடலை நான் சின்ன பொண்ணு அவர்களின் குரலில் தருகின்றேன். மறிக்குழுந்தே என்ற பாடல் தானே நீங்கள் கேட்ட பாடல், இதுவோ அந்த பாடல்.

வேளையிலே அழகாக இரண்டு பாடல்களை பாடி தனக்கு விருப்பமான ஒரு பாடலையும் கேட்டு புகழையும் பாடி பொழிப்புரையையும் கூறி செழிப்படையே செய்தார் என்ற நிகழ்வை நீண்ட நேரமாக அவர் காவலோடு இருந்து எல்லோருக்கும் சந்தர்ப்பத்தை கொடுத்து இறுதி நேரத்தில் வந்து நிகழ்ச்சியை அலங்கரித்து முடிவுரையையும் தந்து சென்றவர் அன்பு மகள் ரேவதி, கே கே நகர், சென்னையில் இருந்து. நீண்ட கால உறவாக இருக்கும் அவர் இன்று பழமையாக வந்து தன்னுடைய கடமையை புரிவதோடு புரிந்துவிட்டு பாசம் என்ற திரைப்படுத்து பாடல், பால் வண்ணம் பருவம் கண்டு என்று பாடும் ஒரு பாடல் அவருக்கு விருப்பமாக இன்று இருக்கின்றது என்பதால் அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் வலம் வருகின்றது. அவரும் நாங்களும் கேட்போம் மகிழ்வோம் என்று பாடினோர் நேயர் விருப்பத்திலே.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் பாடினோர் பாடல் நேயர் விருப்பங்கள் நிகழ்ச்சி ஆரம்பித்தவுடன் முதலிலே வந்தவர் அன்பு நாகப்பன் அவர்கள். கோவை மாநகரம் தானாக வந்த சந்தனம் என்று நான் அழைத்துக் கொள்ளும் அன்பர் பொறுமையாக இருந்து எல்லோருடைய பாடலையும் கேட்டு எல்லோருக்கும் வழிவிட்டு நிகழ்ச்சியிலே ஆரம்பத்தில் வந்தாலும் இறுதி வரை இருந்து பாடலை தந்து முதலில் தந்தாலும் இறுதியாகத்தான் அவர் பாடலை கேட்டுச் செல்ல விரும்புவார். எல்லோருடைய பாடலையும் கேட்டு தன்னுடைய பாடலையும் கேட்டு எனக்கும் வழி அனுப்பி வைக்கும் தோரணையோடு இணைந்து செல்லும் அவர் இன்று அவர் இறுதியாக வந்து நிகழ்ச்சியின் இறுதி நேரத்தில் சிறப்பாக ஒரு பாடலை பாடியிருந்தார். அவர் பாடுவார்தான் என்று எங்களுக்கு தெரியும். தன்னுடைய திறமையை மறைத்திருந்தவர் என்று வந்து பாடி காட்டிய வேளையிலே அற்புதமான ஒரு பாடல் கடவுள் ஏன் கல்லானார் என்ற கேள்விக்கு பதிலையும் அந்த பாடல் தந்தார். கல்லாய் போன மனிதர்களால் என்று நாங்கள் எண்ணக்கூடிய வகையில் எங்களை அதனால் அவர் தந்த பாடலில் இறுதியாக ஒரு பாடலை தனக்கு தர சொன்னார். கோடை மழை என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் இசை ஞானியின் குரலிலே ஒலிக்க வேண்டும் என்ற வகையில் துப்பாக்கி கையில் எடுத்து அந்த பாடலை அவர் கேட்ட வகையில் இறுதி பாடலாக தருகின்றது. இன்றைய பாடினோர் பாடல் நீயர் விருப்பத்திலே

மொழியல் தமிழ் வானொலி நீங்கள் செல்வங்களே, உங்கள் விருப்பம் போல் நீங்கள் கேட்ட பாடல்களை நாங்கள் எல்லோரும் கேட்டு உங்களும் மனம் வண்ணம் நீங்களும் விரும்பி தந்த வேளை அவையெல்லாம் எங்கள் விருப்பத்தோடு அழகாக ஒளிபரப்ப செய்திருக்கின்றோம். இந்த இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்கும் பொழுதே உங்களையும் உங்கள் பாடல்களையும் மறவாமல் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக முத்திரை பதித்து சென்றிருக்கின்றீர்கள் நீங்கள் அனைவரும். குறிப்பாக என் மலவை செல்வங்களுக்கு என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்விலேயே நான் சந்திக்கலாம் என்று கூறி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். உங்கள் அனுமதியோடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

0: வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், NTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்தே காற்றோடு காற்றாக கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.
1: ஒருவரை கண்டு கண்ட ஒருவரிடம் தேடி உள்ளத்தை கண்டே.
0: உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகர்கின்றேன்.
1: ஒருவரை கண்டு
0: அனைவரும் நடமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலரும் சர்வதேச விடுமுறை விருப்பம் என்றும் நிகழ்கின்றது. சர்வதேச நேயர் விருப்பமாக விடுமுறை விருப்பத்து பாடல்கள் முதல் பாடல் ரீணக்கொண்டா என்ற திரைப்படத்து பாடல். மழை பெய்யும் நேரம் என்ற முதல் வரியோடு பல்லவி சரணம் அத்தனையும் ஒலிக்கின்றது ஆங்கிலேய நாடான அருள் மோகன் உங்களின் விருப்பமாக.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாண ஹட்டனில் இருந்து அன்புடன் டுராஞ்சி நீங்கள் அனுப்பிய பாடல். நீங்கள் அனுப்பி இருக்கின்றீர்கள் இதமான ஒரு பாடல், காதல் காயங்களே என்ற வரி தாங்கி ஆண்களை நம்பாதே என்ற திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் இளமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி அனுப்பிவிட்ட பாடல். சிறந்த அந்த பாடல் என் மகன் என்ற திரைப்படத்திலிருந்து பொண்ணுக்கென்ன அழகு என்று வரியெடுத்து பாடுகின்றது.

மோன்றியால் கனடா தனுஷனின் பாடலை கேட்போமா? உன் பேர் சொல்ல ஆசைதான் என்று மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான இன்னமோர் பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி தந்த ஒரு அருமையான பாடல் அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்தில் இருந்து பாடுகின்றது ஓடுகிற தண்ணியிலே உரசி விட்டேன் சந்தனத்தை. இனிமையான வரியல்லவா, கேட்போம் அந்த பாடலை.

அடுத்து உழைக்க இருக்கும் பாடல் இந்த சர்வதேச விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் இனிமையான பாடலாக அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ என்ற அற்புதமான காவிய பாடல் பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து சிங்கார பூமியம் சிங்கப்பூரிலிருந்து அன்பு மகாலிங்கம் நீங்கள் தந்த பாடல்.

இந்த வேளையிலே தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றது ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா அத்திப்படம் சிவப்பா என்று கேட்கும் பாடலை ராஜபாண்டி திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

இருக்கின்ற அடுத்த பாடலும் ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து நீண்ட கால உறவு எங்களோடு இசை பயணம் தொடர்ந்து பயணிக்கும் கேதீஸ் ராஜ பார்வை என்ற திரைப்படத்திலிருந்து அழகே அழகு என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார்.

இவர்கள் தந்த பாடலோடுதான் அடுத்து வரும் பாடலை தருகின்றார். சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து நீண்ட நாள் உறவு ரமணி, நிலா அது வானத்து மேலே என்ற நாயகன் திரைப்படுத்து பாடலை.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. விடுமுறை நாட்களில் மலரும் சர்வதேச விடுமுறை விருப்பத்துக்கான தித்திக்கும் தீமான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை மகளை செய்கின்றன. சர்வதேச விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து நிரேசன் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். தாய்ப்பாசம் கொண்ட பாடலாக தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திலிருந்து கேட்போம். நானாக நான் இல்லை தாயே என்று வரியெடுத்து உயிரோட்டமாக பாடுகின்றது.

ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் இருப்பாள், என்னவள் என்று தன்னுடைய சொந்த நாடான ஈழமணி திருநாட்டுக்கு சென்றாலும் சுகமான ராகங்களே என்று முன்றியல் தமிழ் வானொலியை கேட்டு தனக்கு இந்த பாடலை தாருங்கள் என்ற வகையிலே மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது என்னவள் உங்களுக்காக.

துதிக்கும் பேனான பாடல்களை திசையெங்கும் பரப்பி வரும் வேளையிலே ஊரெங்கும் தேடி முந்தியால் தமிழ் வானொலியை நாடி ஓடி வந்து கூடி மகிழ்ந்துடுவோம் என்று கேட்ட பாடல்கள் உங்களை நாடி ஓடி வருகின்றது. உங்கள் செவியோரம் இறுதிப்பாடலாக கனடா நாட்டின் நீண்ட கால உறவு அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வைசேன ஆசான் அவர்கள் தரும் பாடல் மௌனமான நேரம் என்று வரியெடுத்து சலங்கை ஒலி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

உடனே நாங்கள் இதுவரையும் நிறமும் கேட்டு மகிழ்ந்ததும் ஒன்று என் தமிழ் வானொலியின் காற்றலையை உங்களால் தெரிவு செய்யப்பட்டு எங்களால் கேட்க வைக்கப்பட்ட தித்திக்கும் தீனான பாடல்கள் எங்கள் இதயத்தை மகள வைத்து சென்ற நன்றியோடு மீண்டும் சந்திப்போம் என்று கூறி இன்று இந்த நிகழ்ச்சியை காற்றலையிலிருந்து விடைபெற்று நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்க இருக்கும் முதல் பாடல் மேகம் கருக்குது மழை வர பார்க்குது என்ற ஆனந்த ராகம் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று முதலில் ஒலிக்க வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். ஞானசேகரன் மட்டுமல்லாமல் தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி, வளசு, துறை, பாண்டியன், காந்திமதி இவர்களும் செவிமடுக்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

0: மேகங்கறுக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

ஓடுகிற தண்ணியிலே உரசி விட்டின் சந்தனத்தை இனிமையான பாடல் அல்லவா? அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்திலிருந்து திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு இஞ்சிக்குடி சியாமள பிரபா அவர்களும் ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லட்சசாரா மதுசூரி சிவசங்கரன் நற்பவி அவர்களோடு நறுமுகையாள் தமிழ் இனியாள் கேட்கின்றார்கள் அற்புதமான இந்த பாடலை.

மோண்டியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியின் வாரம் ஒரு நாள். வாரத்தில் வரும் விடுமுறை நாட்களை அரங்கரித்து பாடும் இனிமையான பாடல்களை கேட்கும் வேளையிலே பூஜைக்கு வந்த மலர் திரைப்படுத்து பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. மையேந்தும் விளியாட மலரேந்தும் குழலாட என்ற பல்லவி தொடர்ந்து சரணத்தை இணைத்து விட்டிருக்கின்றார். நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் பழமை போல அவர்களோடு இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

0: மோடியால் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகிழ்ந்திருக்கும் இனிமையான பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் புருஷ லட்சணம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. ஒரு தாலிவரம் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடலை வழமை போல இன்றைய நாள் வாழ்த்துக்களை தந்து கேட்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோரும்
1: கோலவிரியம்மா ராஜகாளியம்மா பாளையத்தாயம்மா பங்காருமாயம்மா முத்துமாரியம்மா பத்ரகாளியம்மா முண்டக்கன்னியம்மா எங்க சென்னியம்மா குங்கும கோதைய அன்னைய சோதைய செந்தூர தெய்வானை சிங்கார பூபதி அன்னை விசாலாட்சி சவுடாம்பா விருப்பாட்சி சுந்தர

உறவுகளை நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான இந்த பாடலை தந்து கொண்டிருக்கின்றார்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கேட்டு மகள வேண்டும் என்று அன்பு உறவுகளாக விடுமுறை விருப்பத்திலே

காற்றலையில் கலந்து எங்கள் காதோரம் இனிக்கப்படும் பாடலாக 1975 ஆண்டு திரைக்கு வந்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்து பாடல். இசை அரசர் டி எம் சௌந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலே ஒலித்த பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த என்ற ஒரு பாடல். அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் நண்பர்கள் உறவினர்களோடு கேட்க ஒலிக்கின்றது பாடல்.

கால்பட்ட இடம் எல்லாம் மலராக கைப்பட்ட

தொடரும் ஒரு பாடல் மீண்டும் நினைத்ததை முடிப்பவன் என்ற திரைப்படத்திலிருந்துதான் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை மீண்டும் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் குறுகிய பாடலாக பாடியிருக்கின்றார். தாருங்கள் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடும் உலகத் தமிழர்களோடும் கேட்கின்றார்கள். அந்த பாடலும் பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த என்று வரியறுத்து பாடுகின்றது.

ராகு ஒளி தந்து வளர்ந்தாயம்மா, இங்கு எல்லோரும் முனைவா.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்டு மகளும் இந்த பாடல்களை தந்த வேளையிலே அடுத்து ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அன்புடன் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறை எஸ்ஏபு விஜயராகவன் அவர்கள். விஜயராகவன் அவர்களே, நீங்கள் தந்த பாடல்களுள் நாங்கள் கேட்கும் பாடல்கள் உங்கள் பாடலும் ஜெயிலர் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. வா நூ காவலா என்ற வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் துள்ளி துள்ளி விளையாட என்ற பல்லவி கொண்ட பாடல். இந்த பாடல் மோட்டார் சுந்தரம்பிள்ளை திரைப்படத்தில் தாருங்கள் என்று எழுதியிருப்பவர் மெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணன் அவர்கள். யாமிருக்க பயமேன் சரவணன், உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்களும் நாங்களும் இணைகின்றோம்.

அடுத்து வரும் பாடல் கேரள மாநிலம் பாலக்காடு. ரதீஷ், நீங்கள் தந்த பாடல். குறையொன்றும் இல்லை என்ற வரியை 2 என்ற திரைப்படத்திலிருந்து கேட்போமா என்று அனுப்பியவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருபவர் வளமை போல வளைகுடாமன் குவைத் நாட்டு ஜோர்ஜ். நீண்ட கால உறவு சம்பவக்காரி

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. நேரம் முற்பகல் 8:11. இளமணி திருநாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் நேரம் 8:30 இரவு நேரம் என்று காட்டும் இங்கிதமான இந்த வேளை 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 29வது நாள் அறிவன் கிழமை.

அன்னை தந்தை ஆசான் இவர்களை வணங்கி அன்பு தமிழால் நான் அறிந்து கொள்ள வைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு இருகரம் கொப்பி சிரம் தாழ்த்தி அவர்தாள் பணிந்து முகம் தெரிந்த தெரியாத என் நேய நெஞ்சங்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்வது என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

கனடாவில் நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை தரும் இந்த வேளையிலே உலகளாவை இருக்கும் அன்பு உறவுகளை நீங்கள் அனைவரும் நலமா என்ற அன்பு கேள்வியை தொடுத்து இன்றைய கதம்பத்திலே இணையலாம் என்று எண்ணுகின்றேன். கதம்பத்திற்காக நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டிய தொலைபேசி கைபேசி எண்ணை தருகின்றேன். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வளமையான இலக்கம் எண்கள். இலக்கம் என்ற அந்த பதம் என்னோடு இணைந்து விட்டதோ என்னவோ, நீண்ட காலம் அதை உச்சரித்து சென்று நாக்கில் அது உறைந்து விட்டது போல் தெரிகின்றது. இருப்பினும் திடீரென்று ஞாபகம் வந்து அந்த இலக்கம் என்ற பதத்தை மாற்றி எண் என்று கூறிக்கொள்வேன். பொறுமைக்கு நன்றி. இன்றைய நாள் வழக்கத்தை விட அரை மணி நேரம் முன்பு வருகின்றேன் என்று ஒரு பதிவொன்று தந்த வேளையிலே அன்போடு அதை ஆதரித்து உங்கள் அனுமதி எப்படி என்று கேட்ட வேளையில் பொறுப்போடு நீங்கள் அதை பார்த்து மிக்க சந்தோஷம் தாராளமாக வரலாம் என்றும் நாங்கள் எப்பொழுதும் ஆரம்பமாக ஆயத்தமாக இருக்கின்றோம் என்றும் வருக வருக என்றும் நீங்கள் எனக்கு ஆதரவு தந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க முன்வந்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இங்கே அன்புடனே ஜெகபர் சாதிக் அவர்கள், மகள் ஷியாமலா நாகப்பன், அவரை தொடர்ந்து எங்களுடைய மகாலிங்கம் அவர்கள், கிருஷ்ணன் கே எஸ் கிருஷ்ணன், அன்பு மகன் ஞானசேகரன் போன்றோர் நீங்கள் தந்ததும் அதில் பதிந்த செய்தியும் எனக்கு நன்றாக பதிந்து விட்டது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய பொக்கிஷம் நிகழ்வு, அதாவது இன்றைய நாள் புதன்கிழமை என்று கூறியிருந்தேன், காரிய அறிவன் கிழமையிலே வளமை போல ஒன்றியல் தமிழ் வானொலியில் பொக்கிஷம் நாங்கள் நிகழ்த்துவது உண்டுதானே. அந்த வகையில் இன்றும் நாங்கள் பொக்கிஷத்துக்கு செல்வோம்.

0: கண்டுபிடி கண்டுபிடி என்ற அந்த பாடல் ஒலியை கேட்டவுடன் பொக்கிஷம் என்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அபிமானமான ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி என்று அனைவரும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள், பங்கு பற்றி கொண்டிருக்கின்றார்கள், கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். உற்சாகமாக எங்களால் முடிந்தவரை ஒரு 2 மணி நேரம் தமிழுக்கு தொண்டு செய்வோம் என்ற எண்ணம். தமிழுக்கு தொண்டு செய்வதை விட உலகில் வேறு எந்த தொண்டும் இல்லை என்றால் அது எங்கள் தாய்மொழி, தவ மொழி, அது ஒரு வரம். அதில் நாங்கள் வந்து பிறந்ததே ஒரு தர்ம கைங்கரியம் என்றுதான் கூற வேண்டும். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதற்கிணங்க நாங்கள் ஒவ்வொருத்தரும் பணி செய்ய வேண்டும். அந்த பணி நற்பணியாக இருக்க வேண்டும். அதிலே நாங்கள் தமிழ் பணி செய்வதை இட்டு பெருமைப்பட்டுக் கொள்வோம். அன்பு உறவுகளே, முன்றையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி பொக்கிசத்திலே நாங்கள் வளமை போல இன்றும் 20 பதங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். முதற்கண் காரணத்தை கூறுகின்ற ஏன் 1/2 மணி நேரம் முன்பு ஆரம்பிக்கின்றேன் என்றால், இன்று எங்களுக்கு எனக்கும் மக்களுக்கும் தான் முக்கியமாக ஒரு நியமனம், அரசாங்க நியமனம். கனடா எங்கள் நாட்டை பொறுத்தவரை அரசாங்கத்துக்கும் எங்களுக்கும் அடிக்கடி நேரடி தொடர்புகள் இருக்கும். ஒவ்வொரு பிரஜையும் அரசாங்கத்துடன் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம், தங்கள் குறை நிறைகளை பார்த்து கொள்ளலாம். அரசாங்கம் அதற்கேற்ற நிர்வாகங்களை அமைத்து, அலுவலகங்களை அமைத்து, அதற்குரிய அதிகாரிகளை எல்லாம் வைத்து அடிக்கடி நேரடி தொடர்பு அவர்களே வைத்துக் கொள்வார்கள். அவர்களே இப்பொழுது செய்தி பரிமாற்றங்கள் கணினி மூலம் மிகவும் விரைவாக கிடைக்கும், அவ்வப்போது உடனுக்குடன் கிடைக்கின்றபடியாலே துரித நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு நாட்கள் இயந்திரமாக இருக்க உழலாமல் பெருவகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் அரச கர்மங்களும் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அந்த வகையில் நாங்கள் எங்களுக்கு சரியாக எங்களுடைய கனடா நேரம் 1:30 நாங்கள் நியமனம் அங்கே நாங்கள் பிரசன்னமாக வேண்டும், மகளோடு நான் செல்ல வேண்டும். எங்களுடைய அரசாங்க சொந்த எங்களுடைய வாழ்வாதார சம்பவங்களை ஒட்டி அதை நேர்முகமாக மேலதிகாரிகளோடு நேரடியாக நாங்கள் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இங்கு நேரம் தவறாமை மிக முக்கியம். நேரம் என்பது மிக மிக கவனமானது. காலத்திலே நாங்கள் இந்த கட்டுப்பாடாக நேரத்தை அளவிட்டு கொண்டு நேரம் தரித்து நிற்காது, நாங்கள் தான் நேரத்தை கணக்கிட்டு அதற்கேற்றவாறு நாங்கள் உழல வேண்டும். அந்த வகையில் நாங்கள் சரியாக வீட்டிலிருந்து 1:05 தாமதித்து புறப்பட்டாலும் 25 நிமிடத்தில் அந்த இடத்தை நாங்கள் அடைந்து விடலாம். எங்கள் நியமனத்தை சரியான நேரத்துக்கு அங்கே பதிந்து விடலாம், பேசிவிடலாம், எங்கள் செய்தி பரிமாற்றங்களை கவனித்துக் கொள்ளலாம். காலம் தாமதித்தால் அது பின்போடப்பட்டு பின்பு எத்தனை மாதம் செல்லுமோ தெரியாது. அப்படி இங்கே வரையறுக்கப்பட்ட நியமனங்கள் அந்தந்த நேரத்தில் அவை நடந்து கொண்டே இருக்கும். அப்படி எங்களுக்கு ஏதாவது தடுமாற்றம் அல்லது போக முடியாத நிலைமை ஏற்படுமாக இருந்தால் நாங்கள் முன்கூட்டியே அறிவித்தும் கொள்ளலாம். திடீர் வருத்தம் அப்படி என்றால் ஒன்றும் பண்ண முடியாது தானே, அதையெல்லாம் அவர்களுக்கு தெரியப்படுத்தலாம். அந்த வகையில் இது எங்களுக்கான நியமனம், எங்களுடைய தேவைக்கானது, எங்களுடைய பரிபாலனத்துக்கானது, எங்களுடைய வாழ்க்கைக்கானது என்று எண்ணிக்கொண்டு நாங்கள் அதை கடைபிடிக்கின்றோம் என்பது உறவுகளே. அந்த வகையில் உங்களிடம் நான் எழுதி அனுப்பியிருந்தேன் திடீரென்று கிடைத்த செய்தி, அதனால் நேற்றைய தினம் என்னால் கூற முடியவில்லை. உங்களுக்கு கேட்டிருந்தேன் இப்படி 1/2 மணித்தியாலம் முந்தி ஆரம்பிப்போமா என்று. நீங்கள் உடனே எல்லோரும் சம்மதம் தந்துவிட்டு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அதனால் எங்களுடைய கர்மத்தை நாங்கள் சரிபெற செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் கதம்பத்தை ஆரம்பிப்போம். ஆரம்பிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். நேரத்தை உணரிக்காமல் நாங்கள் விடயத்துக்கு வருவோம் என்ற வண்ணமும், நானும் வியாபாரத்தை கவனிப்போம் என்ற எண்ணமும் இருக்கின்றபடியால் நாங்கள் பொக்கிசத்துக்கு ஆரம்பமாகவும் இங்கே அலையுங்கள். 6478764145 என்ற எண்களோடு என்று கூறியவுடன் அழைத்து விட்டார் அன்புடன் நாகப்பன் அவர்கள். அவரை இணைத்துக் கொள்வோமா என்று இணைக்கின்றேன். வணக்கம் வணக்கம், அவர் இணைவார். முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: பகல் நேர வணக்கம் தந்து இணைந்த நாகப்பன் அவர்களே, உங்களுக்கு நல்ல இரவு நேர வணக்கத்தை தருகின்றேன். மகிழ்வாக இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும்
0: மகிழ்வாகவும் இருக்கின்றீர்கள். கோவை மாநிலத்தின் காலநிலை சீரான நிலையாகத்தானே இருக்கும் எப்பொழுதும்? அன்றொரு நாள் மழை என்று கூறினீர்கள்.
1: மாநிலம் கோவை மாநகர்.
0: மாநகர், ஓ, தமிழ்நாடு மாநிலம் கோவை மாநகர். நன்றி, திருத்தத்துக்கு சிறப்பாக கூறியிருக்கின்றீர்கள். மீண்டும் அதை நான் கடைபிடிக்கின்றேன். மாநிலம் மாநகர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, அங்கே காலநிலை சுமாராக இருக்கின்றதா, சமமாக இருக்கின்றதா, மிதமாக இருக்கின்றதா, எப்படி இருக்கின்றது?
1: இன்றைய தினம் ஒரு நல்ல மழை பெய்தது ஐயா.
0: நல்ல மழை அப்படியா? எங்களுக்கு நேற்று முழு நாள் மழை, இன்றைய நாளும் மழை என்று கூறப்பட்டிருக்கு. நான் காலையிலே கூறாமல் வந்து விட்டேன் தானே. எங்களுக்கு இப்பொழுது 21°C இருக்கின்றோம். இது 22 வரை தான் உயர இருக்கின்றது. ஆனால் முழு நாளும் இன்றும் 96% மழைக்கு இடம் உண்டு என்று இருக்கின்றது. ஆனால் நேற்றைய தினமும் மழை உண்டு, இடையிடையே பெருமழையாகவும் பின்பு மழையாகவும் இருந்தது. நல்ல சுவாத்திய சிறப்பாக இருந்தது நேற்று, இன்றும் அப்படி இருக்கும் என்று எண்ணுகிறேன்.
1: கடந்த 10 தினங்களாக மழை எதுவும் பெய்யாததுனால இன்னைக்கு பெஞ்சதுனால தண்ணி ஊற காணாம போச்சு.
0: அப்படியா? இங்கே எப்படி மழை பெய்தாலும் நாங்கள் வெளியே தண்ணீரை காண முடியாது. 1 மணி நேரத்துக்குள் பெருமழை என்றாலும் வடிந்து ஓடிவிடும் என்று கூறுகின்றார்கள். அப்படித்தான் நான் இதுவரை நாளும் பார்த்தேன். ஆனால் ஒரு வருடம் இப்போ பல சில வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் ஒரு மழை பொழிந்தது. 2 மணி நேரத்துக்கு மேல் வீதி எங்கும் தண்ணீர் நின்றது, அது போய்விட்டது. எங்கள் பகுதியில் ஏனைய பகுதியில் இப்பொழுது வள்ளம் ஓடம் வைத்தெல்லாம் நகர்ந்தார்கள் மக்கள். அது வேறு கதை. எங்களுடைய மகளின் குடும்பத்தினர் இருக்கும் மொன்றியல் பகுதியிலே கடந்த வாரம்
1: நடக்குதா?
0: ஆமாம், கடந்த வாரம் அந்த மழையிலே கோடைகால மழை பெருமழையாக பொழிந்து அவர்களுடைய அங்கே இங்கே நிலவறை அறைகள் உண்டுதான, நில அறை, அதாவது நிலமட்டத்துக்கு கீழே பேஸ்மெண்ட் இருக்கின்றது எங்களுக்கு. அது நாங்கள் பாவனைக்கு உகந்தாக அழகுபடுத்தி வைத்திருக்கும் அந்த இடம், பொருட்கள் சேமித்து வைக்கும் இடம் எல்லாம் நீர் பூந்து விடும். 2.5-3 அடி தண்ணீர் இருந்தது.
1: அவங்களும் இந்தியாவின் தமிழ்நாட்டை பின்பற்றுறாங்க போல ஐயா.
0: அவங்கள் பின்பற்றவில்லையா, அந்த காலநிலை பின்பற்ற காலநிலை பின்பற்றுகிறது. அவ்வளவு பெருமழை ஒரே நேரத்தில் கொட்டிவிட்டது. அது அது திடீரென்று அது அதன் பின்பு வாகனம் எல்லாம் ஐயா பெருந்தெருவு பள்ளம் உள்ள பெருந்தெருவுகள் எல்லாம் நீந்தி கொண்டு போனது. பள்ளம் போல வாகனங்கள் அப்படி பெரிய பார்ப்பதற்கு ரம்மியம், ஆனால் உணர்வதற்கு எப்படி இருக்கும்? நலமாக நீங்களும் நாங்களும் இருக்கும் வழியில் எல்லோரும் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் பணிகளில் ஆரம்பிப்போம்.
1: வழிவிட
0: வேணும். 20 பெட்டிகளோடு நான் காத்து கொண்டிருக்கேன். உங்களுக்கு முதலாவது போலி வண்ணம் வந்திருக்கீர்கள். கை விசேஷம் சிறப்பாக இருக்கு. நல்ல ஒரு பாவனையாளர் ஒரு நுகர்வாளரை பெற்றிருக்கு மந்திரியால் தோல்வான பாருங்கள். நுகர்ந்து கொள்ளுங்கள். எந்த பெட்டி என்று உங்களுக்கு
1: சொல்ல முடியாது.
0: எப்படியும் வந்த ஒரு ஒரு நுகர்வோர அந்த வியாபாரி மடியை பிடித்திருந்தாலும் வைத்து வித்து விடுவார். கவலைப்படாதீர்கள்.
1: வாங்கிடுவீங்க.
0: போட்டு எடுத்து விடுவீங்க. நாங்கள் போட்டு கொடுத்து விடுவோமா?
1: அந்த வகையில் இன்றைய தினம் வந்து 9.
0: ஓ, உங்களுக்கு விருப்பமான இலக்கம் 9 என்ற பதத்தை கேட்டிருக்கின்றீர்கள். அந்த பெட்டியை கொண்டு வந்து வைக்கின்றேன் நாகப்பன் உங்கள் பெயரிலே. இப்பொழுதுதான் உங்களுடைய அந்த காரசாரமான மந்திரம் தேவைப்படுகின்றது. பெட்டியை திறப்பது
1: சிறப்பான மந்திரம் தேவைப்படுகிறது. திறந்துடு சீசே.
0: ஆஹா, திறந்து விட்டது ஐயா. அழகாக திறக்கின்றது பற்றி திறப்பு. சரி, இப்பொழுது ஒரு ஊகம். எத்தனை எழுத்துக்கள்லயே ஒரு பதம் அங்கே இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள் அந்த பொருளுக்கு?
1: 5
0: என்றபடியால் ஒரு 2 குறைத்து 3 தந்தால் வேணாம் என்று கூறிவிடுவீர்களா? எழுத்திலே உள்ளது எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கண்டுகொண்ட சந்தித்துக் கொண்ட அனுபவிக்கின்ற விடயம். அது எல்லோருக்கும் வருகின்றது. அந்த ஒரு குணம், இது ஒரு குணம். இப்ப மகிழ்ச்சி, நெகிழ்ச்சி, கோபம், அது போன்று பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய பண்பாடுகளை பார்த்து இவர் ஒரு கோபக்காரன் என்று கூறுவது போல, என்னடா உனக்கு என்ன ஆத்திரம் வந்து விட்டதா என்றெல்லாம் கேட்போம். அப்படி அது மிருகங்களுக்கும் ஏற்படுவது இந்த குணம். இது ஒரு நோய் என்றும் கூறலாம். 3 எழுத்தை கொண்டது. குறிப்பாக கோடை காலத்தில் நாய்கள், தெரு நாய்களுக்கு இது பிடிக்கும். அந்த இந்த இது பிடித்த இந்த நோய் பிடித்த மனிதரன் ஒரு சாதாரணமானவர்களாக இருக்க மாட்டார். சாதாரண மனிதர்களோட வித்தியாசமான குணாம்சம் கொண்ட செயல்முறை கொண்டவர்களாக இருப்பார்கள். பேச்சுகள், நடைமுறைகள், செய்கின்ற செய்கைகள், ஞாபக மறதிகள் இருக்காது. அது 3 எழுத்திலே கூறுவார்கள். கடந்த நாட்களில் நாங்கள் இதை பற்றி பேசியும் இருக்கின்றோம். இதுக்கு தனிப்பட்ட வைத்திய, இது முத்திவிட்டால் தனிப்பட்ட வைத்தியசாலைகளும் இருக்கின்றது, இப்பொழுது கண்டுபிடிப்பீர்கள்.
1: நாய்களுக்கு
0: மட்டுமில்லை, மனிதருக்கும் தான். நாய்களுக்கு அதிகமாக பிடிக்கும் இந்த இந்த பருவகாலத்தில். அதிகோடையிலே வந்து கடும் வெப்பம் வரும் காலத்திலே நாய்களுக்கு பிடிக்கும் என்று கூறுவார்கள், பிடித்திருக்கின்றன. ஆனா மக்களுக்கு சாதாரணமாக அதற்கு பலபடியத்திலே வரும், காதலிலே வரும், காசு பணங்களிலே வரும், குடும்பங்களுக்குள்ளே வரும், இழப்புகளை எண்ணி துன்பங்களாலே நினைத்து கொண்டு போகவே வரும்.
1: அது ஒரு குணம்.
0: காதல் முற்றிவிட்டால் இது பிடித்துக் கொண்டு அலைவார்கள் பின்னாலே. அப்ப பெண்கள் கேட்பார், என்ன பிடித்தவன் போல் வருகின்றாய் என்று. நாலு இடத்திலே உங்களுக்கு தெரியும், அதை மூன்று இடத்திலே கூற வேண்டும். சித்த சுபாதீனம் என்று கூறுவோம் அல்லவா, அந்த விடயம் தான் இதுக்குள்ளே இருக்கின்றது. ஆரம்ப அப்படி இருக்கும்,
1: நாலு எழுத்து தான் தெரியுது வருது,
0: அது மூன்று எழுத்துல வர வேண்டும். உங்களுக்கு தெரியும்
1: சட்டென்று
0: எழுத்திலே ஆரம்பிக்கும், து என்ற எழுத்திலே முடியும். அதுதான் பித்து பிடித்தது போல், பித்து பித்தாபுரை சூடி பித்தனாகி விட்டார் அங்கே அங்கே இறைய வேண்டது. அந்த இது அந்த முற்றி விடுவதை பித்து பித்து. அநேகமாக கோடை காலத்தில் நாய்களுக்கு பித்து பிடித்துவிடும். பித்து என்று கூறுங்க, எங்களோட பேச்சு வழக்கிலே பெறுங்க, நல்ல ஒரு தமிழ் சொல். பித்து கண்டுபிடித்து விட்டீர்களா? அதனால் வந்த நுகர்பாரை விடக்கூடாது, முதல் முதல் வந்தவர் இல்ல, மடியை பிடித்தண்டாலும் தள்ளி கொஞ்சம் விலையை குறைச்சுதான் கொடுத்து விட்டுருவோம்.
1: அடுத்து சொல்றதுக்குள்ளே சொல்லியாச்சு, இருந்தாலும் நடுவில் ஒரு எழுத்து தான், அதை சேர்த்தா முடிஞ்சது.
0: ஆமா ஆமா, பித்து அதாவது
1: பரவாயில்ல.
0: இந்த பித்து என்பது இன்டர்நெட் இல்ல, பிராண காலத்திலே இருக்கின்றது. இறைவனை பார்த்து பித்தா, நீ உனக்கு என்ன பித்து பிடித்து விட்டதா என்று அந்த திருமணத்தை தடை செய்ய வந்த வயோதிபராக வேடம் விட்டு வந்த சிவபெருமானை சுந்தரமூர்த்தி நாயனருக்கு உனக்கு பித்து பிடித்து விட்டதா, உனக்கு என்ன நீ என்ன பேயனா பித்தனா என்றெல்லாம் கேட்கும் பொழுது அவரை அழைத்து சென்று தன் உருவத்தை காட்டி ஆட்கொள்ளும் வேளையிலே என்னையும் போய் நினைத்து பாடு என்று இருக்க, எதை நான் பாடுவது என்று அப்பதான் அவர் சொன்னால், நீ என்ன பித்தன் என்று அணைத்தாயல்லவா, பித்தா புறை சூடிய பித்தா என்று வரி எடுத்து பாடு என்றவுடன் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்ற திருவாரப்பதத்தை பாடினார். பித்து என்பது நல்லதொரு பதம். அநேகமான ஆக்களப்பை உனக்கு என்ன பித்து பிடித்து விட்டதாடா, அவன் பித்து பிடித்து அலைகிறான் என்றெல்லாம் பலபடியங்களுக்கு நாங்கள் இதை கூறிக்கொள்வோம். வாழ்த்துக்கள் நாகமன். இப்பொழுது நீங்கள் கெட்டிக்காரன் என்ற பெயரோடு இரண்டாவது பெட்டிக்கு உங்களுக்கு அனுமதி கிடைக்கின்றது.
1: இங்க முதல் சொல் பித்துன்னு சொன்னதுனால எனக்கு ரெண்டாவது சொல் வந்து பத்துன்னு
0: கொடுத்து பத்து என்று வருது. அது பின்னாலே ஒன்பது பித்து பின்னாலே, இது பின்னால போகக்கூடியது. எங்கே பார்ப்போம் மந்திரத்தை கூறுங்கள். உங்கள் பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன்.
1: அந்த காகசம் அபு காகம் திறந்துடு சீசே.
0: ஆஹா, திறந்து விட்டது ஐயா. சரி, இப்பொழுது எத்தனை எழுத்துக்கள் ஊகித்து பாருங்கள்.
1: எனக்கு அஞ்சு கிடைச்சா சந்தோஷம்.
0: அஞ்சு கிடைத்தால் சந்தோஷம். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு மூன்று தான் ஒரு ராசியான இல எண்ணு, மூன்று எழுத்திலே தான் பெறுகின்றது. சரியா? சரி, இந்த மூன்று எழுத்தை கொண்ட பதம், இது ஒரு ஆடை, பெண்களுக்குரியது. பெண்கள் என்று கூறும் பொழுது பருவமடைந்த பின்பு முன்பும் அணிந்து கொள்வார்கள், திருமணத்துக்கு முன்பு அணிந்து கொள்வார்கள், பின்பு அணிய மாட்டார். பின்பு அதை உள் அணிய உள் ஆடையாக அணிவார்கள். புடவை உடுத்துவதற்கு முன்பு உள்ளே ஒன்றை அணிந்து கொள்வார். இதை சின்ன வயதில் எங்கள் குழந்தைகள் எல்லாம் அணிந்து கொள்வார்கள், அழகாக இருக்கும். மூன்றெழுத்தை கொண்டது
1: சொல்லலாமா ஐயா?
0: சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
1: பாவாடை
0: கண்டுபிடிச்சு விட்டார் ஐயா, நல்ல பதமல்லவா கண்டுபிடிச்சா. இந்த இந்த பாவாடை என்றாலே ஒரு பாடலே எங்களை மகாலிங்கம் கேட்டு கேட்டு அழுத்து விட்டது. அவர் பாடி பாடி அழுத்து பாவாடை தாவணி என்று பாடுவார். பாடலை ரசித்து ருசித்து பாடுவார் அவர் இந்த பாடல. பாவாடை
1: என்ற,
0: ஆமா நிச்சய தாம்பூலம் அல்லமா, அது அவருக்கு கிடைத்ததல்லமா, வாழ்த்துக்கள். பாவாடை என்றது சரியான பதம், கண்டுபிடித்து விட்டீர்கள். பாவாடை கண்டுபிடிக்க முடியாத என்ன மனிதன் ஐயா, என்ன நாகப்பன் அவர்களே. சரி, என்ன பாடல் உங்களுக்காக தர வேண்டும், உங்களை விருப்பமான பாடல்?
1: அதே பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா,
0: நல்ல பாடல். அதை பார்த்த உருவத்தை இப்ப மாலிங்கம் வந்தால் அவர் பறித்து விடுவார் அந்த பாவாடையை. பாவாடை தாவணி இனிமையான ஒரு பாடல்,
1: நல்ல வந்து
0: அவர் இங்க போட்டிருந்தார் வருவேன். அருமையான பாடல் அந்த பாடல் பாவாடை. இன்று கேட்டாலும் இன்று கேட்டாலும் இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு உருக்கமான ஒரு பாடல் ஐயா அந்த பாடல். தத்துவமான கண்ணதாசன் ஐயா அவர் வரிக்கு ஈடு எதுவும் இல்லை. என்று கேட்ட காலத்தால் அழியாத ஒரு பாடல். நல்லது, உங்களுக்கு இவ்வளவு தூரம் நீங்கள் இணைந்தபடியால் ஒரு கலைப்படைந்திருப்பீர்கள். ஓய்வெடுத்து வாருங்களேன் மீண்டும்.
1: அடுத்த
0: உறவுக்கு வழிவிட்டு அடுத்த உறவு யாரும் நாங்கள் இப்ப பேசியவர் தான் இருக்கின்றார், மகிழ்ச்சிக்குரியவர் இருக்கின்றார். சரி, இப்பொழுது யார் அவர் அவருடைய இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது, அடுத்த உறவு அழைக்கின்றது, இருவருக்கும் போட்டி நடைபெற போகின்றது. யாருக்கு இணைப்பு கிடைப்பது பார்ப்போம். வணக்கம், வணக்கம், வணக்கம். இது முரியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். நாங்கள் இணைந்திருக்கின்றோம் கண்டுபிடி கண்டுபிடி என்ற இசையோடு வரும் பொக்கிஷத்திலே.

0: அவர்தான் வந்துவிட்டார். பாவாடை தவணைக்குரியவர். வணக்கம் மகாலிங்கம் அவர்களே, நீங்கள் வராது விட்டாலும் உங்களை பற்றிய வார்த்தைகள் இங்கே அலங்கரிக்கின்றன. நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் மகாலிங்கம்?
1: மகிழ்ச்சியா இருக்கும். ஏன் அதுவும் இப்ப ஏன் பத்தி பேசினது வந்து மிக மிக மகிழ்ச்சியா இருக்கு.
0: நான் சொன்னேன், நான் அங்க அவர் குருனவுடன் குருடைய அவருடைய பாடல், அவர் உங்கள் பாடலையும் கேட்டுவிட்டு போய்விட்டார் பாத்தீங்களா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நலமாக இருக்கிறீங்களா?
1: என்னங்கள், ஏன் அந்த பாடல் மிகவும் பிடிச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும்,
0: தெரியும், தெரியும், தெரியும். கலா அம்மாவை நீங்கள் பாவாடையிலே பார்த்தவா, அவவே கிடைத்து விட்டாதானே உங்களுக்கு? அதுதான்
1: நிச்சயம், நிச்சயம் செய்யலாம்னு பேசின பிறகு இந்த பாடலை முத முத கேட்டதுனால அந்த பாடல். நாங்க ஒரு மைத்துனர் மகன் கல்யாணத்துக்கு போயிருந்தோம், அப்ப வந்து இந்த பாடலை பாடினேன். அப்ப ஒரே சிரிப்பு,
0: ஒரே சிரிப்பா இருந்திருக்கும். எல்லாரையும் விட மேலாக கலா சிரிச்சிருப்பாள். மனதுக்குள்ளையும் கையால மூடிக்கொண்டு சிரிச்சிருப்பா. சிறப்பு, சிறப்பு, சிறப்பு.
1: கலா, கலா அக்கா, கலா தம்பி, மற்ற அத்தை மகள், கலா அத்தை மகள் எல்லாம் அத்தனை பேரும் சேர்ந்து ஒன்னா இருந்தோம்.
0: சகல
1: மகள் எல்லாருமே உறவினர்கள், அத்தனை பேரும் இருக்கும் போது இந்த பாடலை
0: பார்த்து அத்தனை பேர் மத்தியிலே நீங்கள் இப்படி புட்டு புட்டு வைத்து விட்டீர்கள். உங்களுடைய எண்ணக்கரை எப்படி இருந்தது என்றதையும் அது எப்படி நிறைவேறியது. வாழ்த்துகள். என்றும் சிறப்பாக மகள்பாக எதையும் ஒன்று இருக்க வேண்டும் நீங்கள். சரி, அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கிறது மகாலிங்கம் இன்று?
1: பகல்லாம் பெரிய அதிகமான வெயில் தான் யா, இரவு சற்று கொஞ்சம் இதா இருக்கு.
0: ஓ, அப்படியா? குளிர்மையா இருக்கும்.
1: காற்று வந்து ஆடி காற்றுங்கிறது இன்று வந்து நல்ல முறையில அடிச்சதுயா. நான் நகரத்துக்கு செல்லும் போது இருசக்கர வாகனத்துல செல்லும் போது அதையே, அதாவது அதிக வேகத்தை வந்து தடுக்கிற
0: மாதிரி உதைக்க துவங்கி விட்டது. அவ்வளவு காற்று வேகம், அந்த காற்றின் தன்மை அதுதானே, அதுதானே அதுக்கு ஆடி காற்று என்று கூறுவோம். அம்மியே நகர்த்துவிடும் என்றால் உங்களோட வாகனத்தையும் தள்ளுந்தானே அந்தரத்திலே போறதை. நல்லது மகாலிங்க, நாங்கள் இன்று விடயத்துக்கு வருவோம். 20 பட்டிகளில் 2 பட்டிகள் சென்று விட்டன. நாகப்பன் அவர்கள் பூர்த்தி செய்து சென்றிருக்கின்றார்கள். 9, 10 என்ற இலக்க பட்டிகளை இப்பொழுது ஏனைய எண்கள் இருக்கின்றன. இலக்கம் என்ற பதம் என்னை விட்டு போகுதில்லை. சரி, இப்பொழுது எந்த எண் உங்களுக்கு வேண்டும்? எந்த எண் பெட்டி?
1: 7.
0: 7. 7 ஸ்வரங்களுக்குள் இத்தனை ராகங்கள். வாழ்த்துக்கள். 7வது இலக்க எண் பெட்டியை கொண்டு வந்து உங்கள் பெயரில் பதிந்து கொண்டு வந்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் மந்திரத்தை கூற வேண்டும்.
1: அண்டகாகாசம் அபு காகாசம் திறந்துடு சீசே.
0: எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக இந்த மந்திரத்தை கூறுவீர்கள். திறக்காமல் இருக்குமா? அழகாக திறந்து விட்டது அந்த பெட்டி. 7வது எண் கொண்ட பெட்டி. சரி, அந்த பெட்டிக்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் ஊகிக்கின்றீர்கள்?
1: 6.
0: கெட்டிக்காரன் தான், ஆனால் ஒரு எழுத்தை குறைத்து 5 எழுத்தே இருக்கின்றது. வாழ்த்துக்கள். ஊகம் தானே, உங்களுக்கு கிடைத்திருக்கும் பதம் 5 எழுத்தை கொண்டது. இது வந்து உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு ஏற்படுகின்ற குணங்களுக்குள்ளே ஒரு குணம். அது எங்கள் மத்தியிலே எல்லோருக்கும் சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர் வரைக்கும் அது இருக்கின்றது. அது வந்து ஒரு பாடலும் இருக்கின்றது. அந்த பாடல், ஒரு பாடல்லே அந்த பதம் இருந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல். அந்த பாடல் சிங்காரங்கட்டு சிறைப்பட்ட பாவி என்ற பாடலிலே இந்த குணம் இருக்கின்றது. ஒரு குணம் அதில் இடவரையில் வேறும் அந்த பாடல, அதை விட வேறு வரிகளிலேயும் இருக்கிறது. இது எங்களுக்கு எடுத்த உடனே வந்துவிடும் இந்த குணம் எங்களுக்கு. இது இந்த குணம் வந்தால் கூடாதுன்னு செய்வோம். என்ன நடக்கிறது? இந்த குணம் உள்ளவர்களுக்கு புத்தி மத்திமம் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. அது என்ன?
1: சந்தேகம்.
0: இல்லை இல்லை, சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை. சேகம் அடைய அதுவும் ஐந்தெழுத்தான் கண்டுபிடித்து விட்டார். அடுத்த முறை பார்ப்போம். ஒரு பதம் தந்து விட்டீர்கள். இல்லை, அதே போல பேரு சந்தேகம் வந்தால் என்ன நடக்கும் உங்களுக்கு? அவர் மீது சந்தோஷமா இருப்பீர்களா, கோபமா இருப்பீர்களா? சந்தேகம் என்றது போல அந்த கோபத்துக்கு உரிய வார்த்தை தான் இது. கோபம் எப்படி வருகின்றது? கோபம் அதை இன்னொரு வார்த்தையில எப்படி கூறலாம்? ஆராய்ந்து பார்மன கண்ணுக்குள்ளே
1: மனம்.
0: அந்த பாடல் அப்படித்தானே, ஆராய்ந்து பார்மன கண்ணுக்குள்ளே கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே
1: ஆடி அடங்கிடும் பெண்.
0: கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி அந்த பாடல இருக்கு. ஆமா, நீங்கள் கோபம், கோபம் வருவதற்கு என்ன காரணம்? அதுக்கு இன்னொரு காரணம், இன்னொரு பதம் இருக்கு ஐயா. இது உள்ள இந்த குணம் ஆத்திரம், ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே ஞான பண்ணு என்று வரும் அந்த பாடல். கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி என்ற பதில் சரி. ஆத்திரம் என்பது வந்துவிட்டால் அவருக்கு புத்தி மத்தியமம் என்று கூறுகிறார், உடனே ஏதோ செய்து விடுவார்கள். அப்படித்தான் எல்லாம் மிருகங்கள் மனிதர்கள் எல்லாம் ஆத்திரம் வந்தால் என்ன செய்யணும்? உடனே அதுக்கு தீ அந்த அந்த குணத்தை அந்த ஆத்திரத்தை வெளிக்காட்டி ஏதோ தீயெல்லாம் செய்து விடுவார்கள், அடித்து விடுவார்கள், பறித்து விடுவார்கள், வெட்டி விடுவார்கள், ஏதோ செய்வார். ஆத்திரம் என்ற பதம் இது எங்கள் மனித உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் உள்ள ஒரு குணம், ஆத்திரம். அதனால் அடுத்தவர்களுக்கு ஆத்திரம் என்பது அந்த கோபத்தின் உச்சி இல்லையா? ஆத்திரம் வந்து விட்டு விடுவார்கள். ஆத்திரம்
1: அழிவுக்கு பாதைன்னு சொல்லுவாங்க,
0: அழிவுக்கு ஒரு பாதை தான். ஆத்திரம் உள்ளவர்கள் அழிவுக்கு பாதை தான், அந்த பாதையில போறவர்களுக்கு தான் ஆத்திரம். ஆத்திரம் உள்ளவர்கள் அழிவு பாதையில தான் போவார்கள், அழிவை ஏற்படுத்தி விடுவார்கள். ஆத்திரத்தில் என்ன செய்ய என்று தெரியாமல் செய்து விடுவார்கள், அதன் பின்பு சிந்திப்பார்கள். அதனால் தான் அவர்களை ஆத்திரத்து ஆரனுக்கு புத்தி மட்டு குறைவு என்று கூறுகிறார், சிந்தித்து பார்ப்பதில்லை. சரி, இப்பொழுது கெட்டிக்காரனாக ஏழாவது எண் பட்டியில் உள்ள பொருளை கண்டுபிடித்து ரெண்டு புள்ளியை உங்களை புட்டி பட்டியலே போட்டு விட்டீர்கள். அடுத்து எந்த பட்டி எடுப்பீர்கள்?
1: ஐந்து.
0: ஐந்துக்கு செல்கிறீர்கள். இது வந்து எங்களுடைய அவர் இஞ்சு எல்லாம் முந்திய முன்கூட்டியே பணம் கட்டி வைத்தவர் இந்த பொருளுக்கு எங்களுடைய கிருஷ்ணன் ஐந்து வாய்ந்து இன்றும் நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். உங்களுக்காக கொண்டு வருகின்றேன். கிருஷ்ணா ஒரு பட்டியே எடுப்பார். இது இல்லாட்டி எத்தனை பட்டி இங்கே இருக்கின்றது? சரி, கொண்டு வாருங்கள் மந்திரத்தை.
1: அண்ட காகசம் அபு காகசம் திருந்தடு தீசே.
0: சுருக்கமான உச்சாரணம், நல்ல மந்திரம், சிறப்பாக இருக்கின்றது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: அதே ஐந்தா இருக்கலாம் ஐயா.
0: முன்பு ஐந்திலிருந்து ஒன்றை குறைத்தோம், இப்பொழுது ஐந்து ஐந்து இருந்தது, இப்பொழுது ஒன்றை கூட்டி தருகிறேன். ஆறு எழுத்திலே தருகின்றேன். நீங்கள் ஒரு கெட்டிக்காரன் அதனால்தான். சரியா? சரி, ஆறு எழுத்தை கொண்ட அந்த பதம் ஐயா கூறுவது எதுவென்றால், மகாலிங்கம் அவர்களே, இந்த உலகத்திலே பல குலங்கள் இருக்கின்றன. மிருக குலம் இருக்கு, அதிலே ஆண்குலம் பெண்குலம் என்னென்ன குலங்கள் எத்தனையோ எல்லாம் இருக்கின்றது. அதிலே மிகவும் மதிப்புக்குரிய ஒரு குலம், எல்லோராலும் மதிக்கப்படுகிற ஒரு குலம், நாங்கள் இந்த உலகத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்த குலம் ஒன்று இருக்கின்றது. அது எந்த குலம்? நாங்கள் பெருமை சேர்த்துக் கொள்ளும் குலம் பேருந்துகள். எங்கள் மனித வாழ்க்கையில் எங்களுக்குள்ளே இருக்கின்றார்கள். இது வந்து உயர் சாதி தாழ்ந்தவர் அப்படி இல்லை. அந்த குலம், இது ஒரு குலம். அது வந்து பேருந்துகள் எல்லாம் எங்கள் நாட்டிலே அவர்களுக்கு பேருந்தில் செல்லும் பொழுது அவர்களுக்கு இருக்கைகள் ஒதுக்கப்பட்டு அதிலே எழுதியிருப்பார்கள். இவர்களுக்குரியது திரை மடுவங்களுக்கு சென்றால் அந்த காலத்தில் அவர்களுக்கு பிரத்யேகமான இருக்கைகள் இருக்கும். ஆலயங்களுக்கு சென்றால் அவர்களோடு குருங்கள்
1: மங்கையர் குலம்.
0: என்னையா?
1: மங்கையர் குலம்.
0: மங்கையர் குலத்தை வேற எப்படி கூறுவது?
1: மகளிர்.
0: இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது ஆரலத்திலே, கண்டுபிடித்து விட்டீர்கள். இன்னொரு பதத்தில் இருக்கின்றது
1: பெண்கள்.
0: இல்லை, அதிகமாக நாங்கள் பேசிக்கொள்வோம். உங்களை பெற்றது யார்?
1: தாய்க்குலம்.
0: தாய்க்குலம், சரியா கண்டுபிடித்து விட்டீர்கள். தாய், நீங்கள் மங்கையர்குலம் எல்லாம் சரிதான், ஆனால் அதுக்குள்ளே தாய்க்குலத்துக்கு தனி இடம் கொடுப்போம் இல்லையா? தனி மரியாதை. தாய்க்குலம் என்ற நல்லதோர் பதத்தை தந்திருக்கின்றீர்கள், கண்டுபிடித்து விட்டீர்கள். கிரெட்டிக்காரன் தான் கண்டுபிடியை சிறப்பித்த மகாலிங்கம். உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கிறது. என்ன பாடல்? உங்களுக்கு விருப்பமான பாடல் சென்று விட்டது மகாலிங்கம் அவர்களே. உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: ஒருவர் மீது ஒருவர் சார்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். அந்த பாடலையா
0: பாத்தீங்களா? வேறு வாகனத்து குரல் ஓடத்தை தான் அப்படியே இப்படி அமைதியாக தான் ஆடும். அப்போ ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து இப்படியே ஆடுவீர்களோ? வெட்டிக்காரன் கெட்டிக்காரன் பாடல கூட கேளிக்கதான் உங்களுக்கு. நன்றி மகாலிங்கம். இணைந்தமைக்கும் பாடல் தந்தமைக்கும் மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவிடம் செல்கின்றேன். மீண்டும் பாருங்கள், இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது உங்களுக்கு. வாழ்த்துக்கள் மகாலிங்கம், வாழ்த்துக்கள்.
1: நினைத்ததற்கு நன்றி கூறி விட.
0: நன்றி, நன்றி ஐயா, நன்றி. இம்மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து அன்பு உறவுகளின் ஒத்துழைப்போடு ஒழித்து கொண்டிருக்கும் கதம்பத்திலே கண்டுபிடி கண்டுபிடி. எங்கே கிருஷ்ணா அழைத்தீர்கள், சென்று விட்டீர்களா? இல்லை. இப்பொழுது வருகின்றார் நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்கள். வணக்கம் சரவணா. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நன்றாக இருக்கின்றோம்.
0: நலமாக, நன்றாக, மகிழ்வாக இருக்கின்றீர்களா இல்லையா? மகிழ்வுக்கு பஞ்சம் இல்லையா? மகிழ்வை நாங்கள் ஏற்றுக்கொண்டு மகிழ்வாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் மகிழ்வாக இல்லாதவிட்ட மகிழ்வு இல்லாதவிட்டாலும் மகிழ்வாக இருப்பது போல நடிப்பார்கள் இல்லையா? அதுதான், உள்ளே துன்பம் இருந்தாலும் வெளியே நாங்கள் அதை காட்டாமல் மகிழ்வாக காட்டிக் கொண்டால் மற்றவர்கள் மகிழ்வார்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, அங்கே காலநிலை கேட்டால் மகிழ்வீர்கள், மேலும் என்ன நிலை இருக்கின்றீர்கள்?
2: காலநிலை இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலநிலை வெப்ப அளவு கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. இருந்தாலும் வெயில் அதிகமாக இல்லை, மிகமூட்டமாக தான் இருந்தது அதிகபட்சமாக.
0: எங்களுக்கு இன்றைக்கு
2: சிறு சிறு தூறல் வந்து நின்று விட்டது.
0: அப்படியா? எங்களுக்கு இன்று முழு நாளும் மழை என்று தான் கூறப்பட்டிருக்கிறது. நேற்று தினமும் கூறியிருந்தால் இடையிடையே கொஞ்சம் மழை நன்றாக பெய்தது. இன்றும் முழு நாளும் 96% மழை என்று கூறப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு அதை பெரிய கவலை இல்லை. சரி, நல்லது. இந்த வேளையிலே நாங்கள் விரைவாக எங்களுடைய வியாபாரத்தையும் கவனிக்க வேண்டும். இருவர் வந்து சென்று விட்டார்கள். கடந்த வாரம் நீங்கள் அழைப்பு கிடைக்காமல் அவசப்பட்டீர்கள், எனக்கு தெரியும். ஆதங்கமாக இருந்து ஓடி வந்து இறுதி நேரத்தில் புள்ளிகளை குவித்தீர்கள். அதே போன்று இன்று உங்களுக்கு தாராளமாக இருக்கின்றது. இங்கே 5, 7, 9, 10 ஆகிய 4 பெட்டிகள் தான் சென்றிருக்கின்றன. ஏனைய உங்களுடைய விருப்பமான இலக்கமான 16 சேர்ந்து 16 எண்கள் உண்டு. இங்கே 16 பட்டிகள் உண்டு. அதுல உங்களுக்கு 16 இலக்கம் வரும்பொழுது சரவணனை நான் நினைப்பேன். சரி சரவணா, உங்களுடைய திருவாயால் அந்த திருமந்திரத்தை உச்சரியுங்கள், கேட்போம்.
2: அந்த காகசம் அபு காக்குகும் திறந்திரு சீசை.
0: அற்புதம், அற்புதம், அற்புதம். பெட்டிசுமா மகிழ்ச்சியாக திறக்கின்றது ஐயா. சரி, இப்பொழுது ஒரு ஊகம், உங்களுடைய ஊகம் எப்படி கொண்டு வா? எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் அங்கே இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
2: 4 எழுத்து.
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் என்று சொல்ல நினைத்தேன். ஐந்து எழுத்துக்கள். ஐந்து எழுத்துல கூறினா என்ன?
2: எப்பயுமே இங்க வந்து அந்த ஆழ்ம கான்சியஸ் மைண்ட், ஆழ் மனதை சொல்றத கேட்கணும்.
0: முன்பும் ஒரு தடவை எனக்கு கூறியிருக்கு ஆள் மனது என்று. நல்லது ஒரு கருத்து. சரி சரி சரி, ஆள் மனசு, ஆள் மனது என்று கூறலாம். சரி, உங்களுக்கு 6, 5 எழுத்துக்களிலே கிடைக்கின்ற பதம் இது வந்து அநேகமாக கடலில் செல்லும் வாகனங்கள் என்று கூறுவோம். அதை கடலில் செல் நாங்கள் பயணம் செய்வதற்கு உபயோகிக்கப்படும் ஓடம் பெரும் கப்பல்கள் எல்லாவற்றுக்கும் இது உபயோகிக்கிறது. அது ஒரே நிலையில் நிற்பதற்காக உபயோகிக்கப்படும் ஒரு ஆயுதம், ஆயுதம் என்றுதான் அதை கூற வேண்டும். 5 இடத்திலே இருக்கின்றது.
2: நங்கூரம்,
0: நங்கூரம் ஒரு திரைப்படம் அந்த நங்கூரம் என்று இல்லையா? கெட்டுக்கு எடுத்த அடுப்பில் அடித்தார் ஒரு அடிசுமா தலையடி மாதிரி 4 எழுத்துல வந்து விட்டது. 5 எழுத்துல நீங்க ஆழ்மனதை சொல்லி 5 எழுத்தும் கேட்டிருந்தா கெட்டிக்காரன் பேரும் கேட்டிருக்கலாம். இருப்பினும் 2 புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்படி என்றால் அடுத்த பட்டி எந்த பட்டியாக இருக்கும் உங்களுக்கு?
2: 8 திறந்தாச்சா?
0: 8 இருக்குன்னு உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கையாது.
2: திறந்து விடுவோம்,
0: திறந்து விடுவோம். அங்கே கொண்டு வாருங்கள். எங்களுடைய சரவணனுடைய பெயரிலே அந்த பெட்டி பதிவு செய்யப்பட்டு வைக்கப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் அதற்குரிய மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும்.
2: அண்டக்கா கசம் அபுக்கா குகும் திறந்திரு சீசே,
0: சிறப்பு சிறப்பு திறந்து விடுது. சரி, இப்பொழுது எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்? உடனே சொல்லுவீர்கள். சரி, அந்த இரண்டு எழுத்திலே உள்ளதையா மிகவும் சிறப்பான, இது ஒரு பூ, ஒரு வகையான பூ, எல்லா எல்லா மரங்களிலும் செடிகளிலும் வருவதை பூ என்று அழைப்போம். அதே மாதிரி இரண்டு மூன்று மரங்கள் உயரமாக வளரும் மரங்களுக்கு வரும் பொழுது இப்படி அழைப்போம், பூவை இப்படி கூறும், அதனுடைய பூத்தானது இப்படி கூறும். இதை வந்து பெண்களுடைய சிரிப்புக்கு உபமானமாக கூறுவார்கள். ரெண்டிடத்திலே சொல்லலாம், அதந்த அது எதிலே வருகிறோம் அதை அப்படி, ரோஜா மரத்திலே வருகின்றபடிய ரோஜா பூ என்று கூறுவது, அதே போன்று வேறு செடிகளில் வர நந்தியாவட்டை மரத்தில் அந்த பூவில், இது வந்து மரத்தின் பெயர் வராது, மரத்தின் பெயரை முன்வைத்து அந்த அதில் அது அது பூர்த்தவுடன் அதை பார்த்து கூறுவார்கள். சிரிப்புக்கு உபமானமாக புலவர்கள் எழுதியிருப்பார்கள் பாடல்களிலே. அதை எது ஒன்று கண்டுபிடிங்கள் பார்ப்போம்.
2: அரும்பு என்ற
0: கரும்பு வந்து அது பூ இல்லவா?
2: அரும்பு,
0: அரும்புவா? அரும்பு இல்லை, இது ஒரு இது பூ தான் ஐயா, ஆனால் இதற்கு பெயர் பூ என்று வராது, அது பூ என்று வராமல் இப்படி அழைப்பார்கள். அது பிடிசாக வந்து மலர்ந்த தொங்கும் அதில், அதன் பின்பு அது காயாக வந்துவிடும். இது இது வருவதிலே பெரிய மரம், உயர்ந்து வளர்கிற மரம், செடி அல்ல, பெரிய மரம், உயர்ந்து வளரக்கூடிய மரங்கள். பாக்கு எடுக்கலாம், தேங்காயாக வரும், அதிலிருந்து நுங்காக வரும். சிரிப்புக்கு உதாரணமா கூறுவார்கள் இதை. பாளை கெட்டிக்காரன், சரியாக கண்டுபிடித்து விடு, கெட்டிக்காரன் கெட்டிக்காரன், வாழ்த்துக்களும் பாளை, தென்னம்பாளையே கூறுவார்கள் சிரிப்புக்கு, பெண்களின் சிரிப்புக்கு இல்லையா, உயரமா பாபா பூ, அது ஒரு பூ தான், ஆனா அதுக்கு பேர் பாளை, பாளை, அதுல இருந்து கருப்பு கள் எடுப்பார், கள் எடுப்பார்கள் அந்த பாளையிலே, பதநீர் சேர்ப்பார்கள், பனையிலே வரும் பனைமரத்துக்கும் வருவது பாளை தான், பாளை.
2: எவ்வளவு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, பூவுக்கு மறுபெயர் பாளைங்கிற பேரு இருக்குங்கிறது இந்த நிகழ்ச்சி உண்டாக தெரியுது பாருங்க.
0: சிறப்பு சிறப்பு,
2: பாளை என்ன சொல்லுவான், அது பூ தானே, அது பூ,
0: ஆனா அது பூ தான், அதுக்கு முதல்ல அது பாளை என்று கூறுவோம். சிறப்பான பதம், நாங்கள் எங்களுடைய தமிழ் பதம், இதை நாங்கள் உபயோகத்தில் இருக்கின்றது மறந்து விட்டோம், அதை நாங்கள் பொக்கிசம் மூலம் எல்லோருக்கும் தெரியப்படுத்துகிறோம். நன்றி சிறப்புனா, உங்களுக்காக என்ன பாடல் தர வேண்டும்?
2: அப்ப அந்த தென்னமரம் பனைமரத்தை அந்த அந்த பொக்கிஷத்தின் மூலம் கிடைச்ச போது அந்த இந்த பாடல் நினைவு வருது. இந்த தென்னை மரத்துல தென்றல் அடிக்குது நந்தவன குயிலேன்னு ஒரு பாடல், லட்சுமி திரைப்படத்துல
0: பாடல், தென்னை மரத்துல தென்றல் அடிக்குது
2: நந்தவன குயில்,
0: அப்படி கணக்கு இருக்கு. தென்னை மர சோலையிலே திட்டு போலே போற பண்ணே, அந்த பாடல், தென்னங்கீற்றும் தென்றல் காற்றும் எல்லாம் தென்னங்கீற்று, அதிலே அந்த அதனுடைய பாளை தென்னம்பாளை பிளந்தது போல் கன்னம் சிவக்க சிரித்தாளே என்று கவிஞர் எழுது வராளா இல்லையா?
2: ஆமா ஆமா,
0: தென்னம் அது கமுக மரம் என்று பார்க்கு தருகிறது. தென்னம்பூன்னு நாங்கள் கூறுவதில்லை, தென்னம்பாளை என்று தான் கூறுவோம். இப்ப நீங்கள் தென்னை மரத்தில தென்றல் அடிக்குது என்று கூற போகிறீர்கள், கேட்க போறீர்கள், தென்னை மரத்தில தென்றல் அடிக்குது நந்தவன குயில், அடையப்பா சும்மா குயில் இல்ல, சும்மா குயில் இல்லையா, நந்தவன குயில், சிறப்பான பாண்டு தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு
2: எங்க ஊரெல்லாம் பாத்தீங்கன்னா குயில் நிறைய இருக்கு. குயில்
0: இந்த காலத்துல தானே அவர்கள் முட்டை விட்டு குஞ்சு பொறிக்கிறார்கள்.
2: எங்க வீட்டுல காலையில 5 மணி அளவிலே பக்கத்துல நான் படுத்திருக்கோம். பக்கத்துல பலாமரம், அந்த பலாமரத்துல குயில் இரண்டு குயில்கள்
0: ஆடி ஆவணி மாதங்கள் ஆடி ஆனி ஆடி ஆவணி 3 மாதங்களுக்குள்ளே காக்கா குயில் முட்டை விட்டு குஞ்சு பொறித்துவிடும். அவருடைய இனப்பெருக்க காலம் இந்த காலம். நன்றி சரவணா. சரி, நல்லதொரு பதத்தை கண்டுபிடித்தோம் என்று மகளோடு கூறிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாலை என்று நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். வாழ்த்துக்கள், மீண்டும் பெற வேண்டும். உங்களுக்கு இன்னும் பதங்கள் இருக்கின்றது. போட்டியை கலந்து புள்ளியை குவியுங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று பார்க்கும் பொழுது எட்டி எட்டி பார்க்கின்றார்கள். அலையுங்கள், மீண்டும் களைப்படைய வேண்டாம். அழைத்து கொண்டு வாருங்கள். உங்களை இணைத்துக் கொள்ளுகிறேன். உங்கள் புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். பெட்டிகள் இன்னும் நிறைய இருக்கின்றன. ஓடி வாருங்கள். முன்னியல் தமிழ் வானொலி அடுத்து வருவதாக இருப்பது எங்களுடைய மகள் ஷியாமலா வருகின்றார். வணக்கம் மகளே ஷியாமலா. வணக்கம். வணக்கம் மகளே. வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நல்லா இருக்கேன்பா.
0: உங்களுக்கு இந்த வானம் சிரிக்காதா? என்னடா இது இப்படி செய்யறது? மூட்டம் போட்டு கொண்டு அதுக்கு கவலைதான் விருப்பம் போல் இருக்கு இல்லையா? சும்மா மூடிக்கிட்டு இருக்கு மழையை
3: கொண்டு கவலைப்பட வைக்கிறீங்க.
0: அது உங்களை கவலை சிரிக்கிற பொண்ணை கவலைப்பட வைத்து பாக்குறது அப்படி இருக்கக்கூடாது என்று நான் பதிவு போட்ட உடனே முதல் பதில் தந்தது நீங்கள் தான். பாருங்கள், அது ஆயத்தன் நாங்கள் ஆயத்தவன் கட்டி காரை விட்டு கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னவென்றால் நான் கூறியிருந்தேன் காரணம், அதனால் தான் உங்களுடைய ஒத்துழைப்பு. ஆனால் இந்த இந்த வேலை உங்களை எல்லோருக்கும் பொருத்தமானதுன்னு நாங்கள் அதிபரோட பேசி இந்த நேரத்தை மாற்றலாம். எனக்கு ஒன்றும் இல்லை. ஒரு அரை மணி நேரம் நலமாக இருக்கும் இந்த நல்ல வேளையிலே மழை இல்லை என்று கூறினாலும் மழை வரும் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். நாங்களும் இருப்போம். எங்களுக்கு மழை இன்று நல்ல மழை இருக்கு. 96% மழை மழை குணமாக இருக்கு. அனுப்பலாமா? அங்கு வருவதற்கு உங்கள் அந்த பொதி கணக்கிலே அனுப்ப முடியாம
3: இருக்கு.
0: அவர்களே அனுப்புவதற்கு சட்டம் இடம் கொடுக்கவில்லை. நன்றி மகளே, வாழ்த்துக்கள் அம்மா. ஆனால் எங்களுக்கு ஈர மனது இருக்கின்றது அம்மா. சரி, நாங்கள் விளையாட்டில் செல்வோம். இங்கே ஒரு 6 பெட்டி போய்விட்டன. 1, 2, 3 ஆமா ஆமா, அற்புதமான நம்ம இலக்கம். 2வது இலக்கம் இங்கே அப்படியே இருக்கின்றது. இங்கே மந்திரத்தை கொண்டு வாருங்கள். ஷியாமலா திறந்து விட்டது மகளே. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? எங்களுடைய சரவணன் ஆழ்மனது சொல்வதை கவர்ந்து. சரி, 3 எழுத்திலே சிரிப்புக்குரிய நீங்கள், சி என்ற எழுத்திலே பெயர் கொண்ட உங்களுக்கு 3 எழுத்திலே தான் வந்திருக்கிறது. இந்த 3 எழுத்து ஒரு உயிரினுடைய கபசம். இந்த உயிர் இனம் கடலிலே வாழும், தண்ணீர் நிலைகளிலே வாழும். ஆனால் இதற்குள்ளே பெருமதி மிக்க நவரத்தினங்களில் ஒன்றான முத்தும் விளை சிப்பி தான் பிந்தன். பார்த்தீங்களா, இலக்கம் உங்களுக்கு 3 அதிர்ஷ்டமான இலக்கம் எண்தான் பாருங்க. இந்த இலக்கம் என்றது என்னை விட்டு போகுது இல்லையம்மா. சூடு போடணும் அம்மாட்ட சொல்லணும். அம்மா சின்ன வயதுல சூடு போட்டு எனக்கு இலக்கம் இல்லை என்னென்று படிப்பித்திருக்கலாம் தானே என்று அவர் சொல்லுவார். எனக்கும் தெரியாத மகனே என்று சொல்லிவிடுவார். என் தாயார் பாடசாலை செல்லவில்லை. ஆனால் அவர் தான் என்னுடைய அறிவு எனக்கு அறிவு ஊட்டிய தெய்வம். நான் என்று இருப்பேன். அப்போ அவனுடைய பொன்மொழிகள், அவனுடைய பழமொழிகள், செய்கள் அத்தனை, அவர் கூறுகின்ற வார்த்தைகள் அத்தனையும் தத்துவமாக தான் இருக்கும். கற்பகம், கற்பகம் என்னுடைய அம்மா. அதான் அந்த பாடல் கற்பக பள்ளின்னா எனக்கு நன்றாக பிடிக்கும். சரி, அது ஒரு புறம் இருக்க. இப்பொழுது மகள் 2வது பெட்டிக்கு நீங்கள் தெரிவாகிவிட்டீர்கள். எந்த இலக்கம், எந்த எண் வேண்டும்?
3: 11.
0: 1, 1, 2 சேர்ந்தது உங்களுக்கு வேண்டும். சரி, 11வது எண் பெட்டியை கொண்டு வந்து உங்கள் பெயரில் வைத்து விட்டேன், பதிந்து விட்டேன். மந்திரத்தை கேட்கின்றது, கூறுங்கள். திறந்து விட்டதம்மா பெட்டி. என்ன எத்தனை எழுத்து உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் எதுவாக இருக்கும் என்று தெரியும், எத்தனை எழுத்துக்களை கொண்டது இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? அதே மூன்று. அச்சா அச்சா கெட்டிக்காரி கெட்டிக்காரி, அதிர்ஷ்ட எண்ணு கூறணும்னா பிடிச்சு விட்டால் மூன்று எழுத்திலே தான் பெறுகின்றதம்மா. சரி, அந்த மூன்று எழுத்துக்கான தரவுகள் என்னவென்றால், இது ஒரு உணவு பொருள், உணவு அதாவது ஆகாரம் என்று சொல்லும் பொழுது இது நீர் ஆகாரத்துடன் சேர்ந்த உணவு. எங்களுடைய ஆகாரம் என்றால் உணவு, ஆகாரத்திலே வந்து நீர் ஆகாரம் இருக்குதானே, இது நீர் ஆகாரம். இது வந்து மிகவும் சிறப்பான ஒரு பதார்த்தம், ஒரு ஒரு நீர் ஆகாரம். இது இறைவனுக்கு உகந்தது, சுவாமிக்கு உகந்தது. பெரிய மங்களமான விடயங்கள், அமங்கலமான விடயங்களுக்கெல்லாம் இதை உபயோகிப்பார்கள். வெள்ளை வெள்ளையர் என்றிருக்கும் தான். ஆனால் இது அல்ல அந்த அந்த அதுக்கு அதிலே ஒரு பொருள் உற்பத்தி ஆகின்றது. அதிலே ஒரு பொருள் காய்ச்சி வைத்து விட்டால், நன்றாக முருகை காய்ச்சி எடுத்து வைத்து விட்டால் அங்கே ஒரு பொருள் ஒன்று உருவாகும். அதுக்கு பேர் தான் இப்போ இதிலே கேட்கப்படுகிறது. உடனே வராது வெண்ணெய் காய்ச்சி, அது வருவதற்கு இது வேண்டும். அதே நேரம் அதே பதம் இன்னும் ஒரு இடத்தில் உபயோகப்படுகிறது எங்கள் வாழ்க்கையில். குழந்தை பிள்ளைகளுக்கு பால் ஊட்டுவதற்கு முதல் முதல் உபயோகிக்கப்படுகிறது ஒரு பொருள். அதாலே தான் அப்படியே ஊட்டுவார். அது பின்னாடி இந்த சூப்பியல் சூப்பியல் போச்சிகள் எல்லாம் பாலாடை திரைப்படமும் வந்தது. சரியா குறிப்பிட்டீர்கள்? பாலாடை என்று, பாலாடை என்று பாலை காய்ச்சி வைத்து விட்டால் முருகி மேலே ஆடை வந்துவிடும். அந்த ஆடை இருந்தால்தான் மோர் தயிர் பண்ணி எல்லாம் எடுக்கலாம். எத்தனை தடவை நான் அடி வாங்கியிருப்பேன் என்னுடைய அக்காவிட. அதை மேலே அது உறைந்து விட்டேன் அவர்களுக்கு தெரியாது. அப்படியே விரலை ஓட்டி போட்டு இப்படி சுற்றி விட்டால் விரலில் சுற்றிக்கணும், அடிச்சிருவேன் எடுத்து விழும் எனக்கு அடிவோம், நாளைக்கு மோர் கரைக்க முடியாதேடான்னு சொல்லி சின்ன வயதில். பாலாடை என்ற சரியான பதிலை தந்து உங்களுக்கு மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்ற வேளையிலே உங்களுக்காக ஒரு பாடல் காத்து கொண்டிருக்கிறது. என்ன பாடல் வேண்டும்?
3: காஞ்சி தலைவன் படம்பா.

0: உண்மையெங்கும் இந்த பாட்டுப்பா.
1: இனிமையான பாடல், நல்ல நல்லா பாடியிருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த பாடல் உங்களுக்கு அது கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு ஒரு கடுமையாக உழைத்து விட்டீர்கள். பொருள் மல நல்லா புள்ளிகளை ஓய்வெடுத்து விட்டு பாருங்கள். அடுத்து வருகின்றார். நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக எங்களுடைய அன்பு உறவு வந்துவிட்டார். தானாக வந்த சந்தனம் என்று நின்றேன். ஜி ஆமாம், அவர் தான் வந்தார். வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா.
1: வணக்கம். மீண்டும் வணக்கத்தை தந்தீர்கள். நீங்கள் கூறியபடி மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் வந்தார். நாங்கள் அதை பற்றி பேசியிருந்தோம். தன்னை பற்றி பேசியதுக்கு நன்றியும் கூறியிருந்தார். அவருக்கு ஞாபகத்தை மீண்டும் மீண்டும் ஞாபகம்.
2: அவர் எம்ஜிஆர் பாட்டுக்கு மாறிட்டார்.
1: பார்த்தீங்களா, பார்த்தீங்க தான் கூடாது இருப்பாலும் இருப்பினும் அவருக்கு அவர் அந்த
2: அதுல இன்னொன்னு, நீங்க இந்த சரவணன் ஐயாவுக்கு ஒரு தரவு கொடுத்தீங்க சிரிப்புக்கு இன்னொரு, அது வந்து அந்த சக்கரக்கட்டி ராஜாத்தி படத்துல அந்த வரி வருது ஐயா.
1: வருது அது
2: ஆலை மயக்கும் பாலை சிரிப்பு.
1: ஆலை அந்த அதுல இருக்குன்றது அதுல ஆலை மயக்கும் பாலை சிரிப்பு. நன்றி கூறு. கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். நன்றி ஐயா, ஞாபகத்தை ஊட்டியதுக்கு. அங்கே வருகின்றது அந்த பாடல். சிறப்பு. சரி, இப்பொழுது வந்தபடியே கவனிப்போமா?
2: கவனிக்கலாம் ஐயா. என்ன இருக்குது ஐயா?
1: ஒன்று மூணு நாலு ஆறு பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பின்பு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது.
2: அப்போ ஒன்று எடுத்துக்கலாம்.
1: ஆஹா, ஒன்று
2: ஏதோ ஒண்ணு எடுத்தானே ஆகணும்.
1: சரியான பொறுமைசாலி தானே ஐயா நீங்கள். உலகம் இருந்து எல்லாரும் இருந்தால் நீங்கள் ஒன்று கேட்டிருக்கீங்கள். சரி, ஒன்று கேட்டபடியால் உங்களுக்காக அந்த பெட்டி வந்து விட்டது உடனே இங்கே மேசைக்கு. சரி, இப்ப மந்திரத்தை தாருங்களேன்.
2: அண்டகாகசம் அபு காகம் திறந்துடு சீசே.
1: அற்புதம் அற்புதம் அற்புதம். சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நினைக்கின்றீர்கள்? இது ஒரு
2: ஒன்று என்றபடியா இரண்டு எழுத்து இருக்கலாம்.
1: சரி, ஒன்றையும் இரண்டையும் சேர்த்து மூன்று எழுத்துல தான் இருக்கு. ஒன்று இரண்டு, அடுத்தது மூன்று தானே.
2: அதுவும் சரியே.
1: அவ்வளவு தூரம் பொறுமைசாலி. இந்த பதம் கூறுவது ஒரு பறவை. நீர்நிலைகள் உள்ள இடங்களில் இந்த பறவையை காணலாம். நீர்நிலைகள் இருக்கும் இடத்திலே தான். அதற்கு மற்ற பறவைகள் போல ஏனைய நிலத்திலே வாழுகின்ற உணவு எடுத்து சாப்பிட
2: மாட்டேன்.
1: உங்களுக்கு உங்களோட குணம் எப்படி என்று கூறிவிட்டேன். மூன்று எழுத்துக்களை கொண்டு
2: இருந்தாலும் சொல்லுங்க.
1: இல்ல இல்ல, கூறுங்கள். தெரிந்து விட்டால் கெட்டிக்காரன் விரைவாக கூறலாம் தானே. என்னவா இருக்கும்? ஒற்றை கால நிப்பார். அதை கூட வந்து இது வந்து பூச்சி புழுக்களை உண்பதை விட மீன் மீன் தான் இதுக்கு அதிகமான விருப்பம். நீருக்களை தான் இருக்கும். நீர்வாழ் உயிரினங்களை உண்ணும். உங்களுக்கான இரண்டு புள்ளிகளை உங்கள் பட்டியலே சேர்த்துக் கொள்கின்ற
2: ஓடு மீன் ஓட மீன் வரும் வரையில் வாடி இருக்கும்.
1: அதுவும் சும்மா இருக்கும், அது வாடி இருக்கும். பசியோட காத்துட்டு இருக்கோம் ஐயா. தனக்கு அது வெறும் வரைக்கும் ஓடு மீன் ஓடி ஒரு மீன் வரைக்கும் அவ்வையாரும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். வாழ்த்துக்கள். அது தனக்கு உரு மீன், பொருத்தமான மீன். உருவன்ற ஒரு மீனும் இருக்கின்றது கடலிலே. ஆனால் உரு மீன் தனக்கு உகந்த சரியான தகுதியான தரமான மீன் வேறு மட்டும் பார்த்துக்கணும். உணவுக்கு சரியாக பெறும். குட்டி மீன் எல்லாம் தேவையில்லை. அதே நேரம் அதை திருத்தி கூறியிருக்கின்றார்கள். ஓடு மீன் ஓடு நீர் ஓடி ஒரு மீன் வருவரைக்கும் காத்திருக்குமாம் வெள்ளை கொக்கு என்று கூறுவார்கள். ஓடு நீர் ஓடி, நீரெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது, அதுக்குள்ளேயே ஒரு மீன் வருமா என்று பார்த்து கொண்டு பொறுமையோட இருக்கலாம். ஓடு நீர் ஓடி ஒரு மீன் வரும் வரைக்கும் காத்திருக்கும் என்று பொறுமைக்கு கூறுகின்றார்கள். நல்லதையா, இப்பொழுது நீங்கள் எத்தனை பெட்டி திறந்து விட்டீர்கள்? ஒன்றுதானே திறந்தீர்கள்?
2: ஒன்றே ஒன்றுதான்.
1: அப்ப ரெண்டாவது பெட்டி போக வேண்டியதானே? மூன்று நான்கு ஆறு
2: ரெண்டு தாண்டி மூணுக்கு போய்விடலாம்.
1: மூணு போய்
2: ஒரே
1: ஜம்ப் ஒரு எழுத்து தானே. சரி, மூன்றாவது எண் பெட்டி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது மந்திரத்துக்கு. எங்கே மந்திரம்?
2: அந்த காகசம் அவு காக்ககம் திறந்துடு சீசே.
1: அப்பா பட்டாரண்டு திறந்து விடுது ஐயா. எப்படி திறந்தது? பட்டார் என்று திறந்து விட்டது. அவ்வளவு மந்திரத்தின் உச்சாடனம். சரி, இன்று மற்றவர்கள் எட்டி பார்க்கிறேன் அப்படி தட்டி கொண்டு திறந்து விடுது ஐயா. நான் எட்டி பார்க்கும் பொழுது அதுக்குள்ள எத்தனை எழுத்துக்கள் இருக்கு என்று பார்க்க தெரிகின்றது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்?
2: என்ன ஒரு மூணு,
1: என்ன ஒரு மூணு என்றால் ஒன்றும் மூன்றும் நாலு ஐயா. ஒரு மூன்று என்றால் ஒருவையும் சேர்த்து எழுத்துல வந்து விட்டது. சரி, இந்த நாலு உடலிலே உள்ள ஒரு உறுப்பு, உடலில் உள்ள ஒரு உறுப்பு. ஆனால் இது இல்லாத உறுப்பும் இருக்கின்றது, இந்த உயிரும் இருக்கின்றது, இது உள்ள உயிரும் இருக்கின்றது. மனித இனத்துக்கு நிச்சயமாக உண்டு, நாய் நரி பூனை எல்லாவற்றுக்கும் இருக்கின்றது. சில உயிர்களுக்கு அது இல்லை. அத ஆனால் மனித எங்கள்கிட்ட இதுல இருக்கின்றது அந்த உறுப்பு, மிகவும் முக்கியமான உறுப்பு. நான்கு எழுத்தை கொண்டது உடம்புக்கும் தலைக்கும் இடையிலே இருக்கின்றது. அதை கூற பண்ணா உடம்புனா எல்லா இடமும் இருக்குத்தான்.

0: முரளி நடித்த படமா இருக்குமோ?
1: முரளி நடித்த படம் அப்படி இல்லை இல்லை, அந்த இடத்துல வராது முரளி. இந்த இது படங்கள்ல வராது இது. ஆனா இது இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு மாங்கல்யம் கிடையாது. இது இல்லைன்னா அவருக்கு மாங்கல்யம் கிடையாது. அதனால்தான் முக்கியம் இந்த இதுக்கு பெருமதி அதுதான். இப்பொழுதெல்லாம் திரைப்படங்களில் காட்டுவார்கள், கெட்டவர்கள் வந்து கொலை பண்ணும் பொழுது ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன கையில் இருக்கிற விளையாடாலேயே முடிச்சு விட்டு போயிடுவார்கள். எப்படித்தான் இவங்கள் நடம் பிடிச்சு ஆடினார்,
0: எப்படித்தான்
1: கண்டுபிடித்தா சொல்ல வேண்டியதானே ஐயா.
0: கழுத்து
1: அதுதான், எப்படி இருந்தாலும் இவங்க கழுத்தை நீட்டியே ஆக வேணும் இல்லையா? மாங்கல்யம் கழுத்து என்றது சரியான பதம். கெட்டிக்காரன் என்ற பெயரோடு மேலும் இரண்டு புள்ளிகளை உங்கள் பையிலே பையிலே நான் சேர்த்துக்கொண்டேன். இரண்டு பெட்டிகளை
0: சேர்த்துக்கிட்டேன்
1: இல்லை, அது கண்டுபிடித்து விட்டேன். இது உறுப்பினைங்க பல உறுப்பு இருக்கிறதும் மூன்று எழுத்து நாலு எழுத்து எல்லாம் இருக்கிறது. அதுக்குரிய காரணத்தை கூறி கொண்டு வரும்போது
0: யோசனை செய்துட்டே இருந்தேன். நீங்க மாங்கல்யம் சொன்ன உடனே
1: அது அதுக்கு அதுதான் முக்கியமா, அது வருவதற்கு முக்கியமா. மற்றது கழுத்துக்கு கத்தி வைக்கிறாங்களப்பா, என் கழுத்துக்கு கத்திய வச்சிடாது, என் கழுத்துக்கு உலை வைத்து விடாது, என் கழுத்துக்கு தொல்லை தந்து. கழுத்து உயிரை மாய்ப்பதற்கும் கழுத்து தானே ஐயா. தொங்கும் தொங்க தொங்குவார்கள், தொங்கி தற்கொலை பண்ணுபவர்கள் தங்களை தாங்கள் கொல்லுவதற்கு கழுத்தை தானே உபயோகிக்கின்றார்கள், கயிறு கட்டி தொங்குவார்கள் இல்லையா?
0: சின்ன பிளேடு போதும் ஐயா.
1: ஒரு சின்ன பிளேடு நாங்களாக செய்ய முடியாதும் பல அந்த பயந்தவர்கள் என்ன செய்வார்கள், மேலே இருந்து துணியோ கயிறோ போட்டு கழுத்தில் மாட்டி தொங்கிடுவார்கள். இதை எடுத்துவிடும். கழுத்து மிகவும் முக்கியம். அடுத்து என் கழுத்தை கொடுத்தென்றாலும் உனக்கு நான் தருவேன் சத்தியம் கொடுப்பார்கள் சில பேருக்கு. என் கழுத்து இருக்கும் வரைக்கும் உன்னை நான் பார்ப்பேன் அப்படிலாம் கூறுவார். கழுத்து மிகவும் முக்கியமானது. வாழ்த்துக்கள். சிறந்த ஒரு பதத்தை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்று மூன்றாவது பதமாகவும் உங்களுக்கு ரெண்டு பட்டிகளும் சொன்னபடியால் கொஞ்சம் களை இருக்கும். சென்று ஒரு தேநீர் அருந்தி விட்டு
0: மீண்டும் கிடைத்தால்
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக யார் வரப்போகின்றீர்கள், எங்கே பார்ப்போம், யாரோ அழைக்கின்றார்கள். இப்பொழுது அன்புடன் வருகின்றார் நாச்சியார் கோவில் என்று எண்ணுகின்றேன். வணக்கம் வணக்கம். நாச்சியார் கோவில் என்றால் தேவாரம் இருக்கின்றார். இது எங்களுடைய ஞானசேகரன் மகன் வந்துவிட்டார். வணக்கம் மகனே ஞானசேகரன். இனிய நண்பர்கள் வணக்கம் தந்த உங்களுக்கு நல்ல இரவு வணக்கத்தை உங்களுக்கு நான் தருகின்றேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள், அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: நலமாகவும் வளமாகவும் மயில்வாகவும் தங்கள் ஆசுவாசத்தில் அம்மாவின் ஆசுவாசத்தில் அன்பு உறவுகளின் ஆசுவாசத்தில் உள்ள காலநிலை வெயிலும் மேகமூட்டமும் கலந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மாநிலங்களில் சில மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது.
1: நேற்றைய தினம் உங்களுடைய செய்தியாளர் கூறியதன்படி நடைபெற்றதா?
2: எங்கள் பகுதியில் டெல்டா மாவட்டத்தில் வரவில்லை, மற்ற மாவட்டங்களில் நடந்து கொண்டிருக்கிறது.
1: கூறியபடி நடந்தது சார். 90 வீதம் சரியாக இருந்தால் நல்லந்தானே அவர் கூறியதில்.
2: ஆமா ஆமா, அதான் கொஞ்சம் கொஞ்சமா அதாவது படிப்படியா முன்னேறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நேற்று சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு ரெண்டாவது நாள், நாளையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படியா அப்படி ஆகும், பரவலா கிடைக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.
1: சிறப்பு சிறப்பு, நல்லது. நான் செய்து போட்டவுடன் உடனே சந்தர்ப்பம் இருந்தால் நிச்சயமாக வருவோம் ஐயா என்றெல்லாம் எழுதியிருந்த அப்பா என்று வாழ்த்துக்கள். உங்களுக்கு நன்றி அனுமதித்ததற்கு. இந்த 8:30 உங்களுக்கு பொருத்தமானதா இல்லை என்ன உங்களுடைய 8:30?
2: எனக்கு கொஞ்சம் தான் கோயில்.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் நினைத்தேன், வளமையான நேரத்துக்கு தான் நான் வருவேன். இன்று தேவை ஏற்பட்டதால் கொஞ்சம் மாற்றிவிட்டேன். நன்றி, உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி. இப்பொழுது நாங்கள் வந்த விடயத்தை கவனிப்போம். ஏனைய உறவுகளும் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இலக்கம் 6, 4, 6, 12, 13, 14, 15, 17, 18, 19, 20 எந்த எண் உங்களுக்கு வேண்டும்?
2: 4.
1: சிறப்பு. எங்கே மந்திரத்தை கூறுங்கள்.
2: அண்டா காகசம் அபு காகசம் திறந்திருச்சு.
1: திறந்து விட்டது மகனே, திறந்து விட்டது. உங்கள் பெட்டி உங்களுக்காக நல்லதொரு மந்திரம் அழகாக கூறியிருக்கின்றீர்கள். சரி, அந்த பெட்டிக்குள்ளே எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதம் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
2: 5.

0: காரன் தான், ஆனால் மூன்று எழுத்துல தான் இருக்கின்றது. ஆனால் அந்த மூன்று எழுத்துல இருக்கின்ற பதம் ஒரு உணவு, இது வந்து புனிதமானது, மிகவும் புனிதம், மூன்று எழுத்தை கொண்டது. அதை நீங்கள் உங்கள் ஆலயத்தில் தினமும் தயாரிக்கின்றீர்கள். இறைவனுக்கு நிவேத்தியம் செய்யும் வேளையிலே இதை இது அதை அமைக்கிறது, நிவேத்தியத்துக்காக உபயோகிக்கின்றது. அரிசியினாலே ஆக்கப்பட்டதை இப்படி சொல்லுவோம். அடுத்து சிறார்கள் குழந்தை பிறந்தவருடன் அவர்களுக்கு முதல் முதல் உணவு அருந்த வைப்பதற்கு ஆலயங்களுக்கு சென்று அந்த நிகழ்ச்சியையும் இந்த பதம் கொண்டு அழைப்போம். இதுக்கு தனி சுவை, தனி சிறப்பானது, புனிதமானது.
1: கஞ்சி
0: அல்ல, நாங்கள் ஆலயத்தில் அபிஷேகத்தில் கஞ்சி வைக்க மாட்டோம் தானே தினமும். முதல் முதல் குழந்தைக்கு ஊட்டுவதை எப்படி கூறுவோம்? அது ஒரு விழாவாக செய்வார்கள். ஒரு பாடலே இருக்கின்றது, நீ அருகினில் இருக்கையிலே என்ற வரியை தாங்கிவர் முதல் வரியிலே வருகின்றது.
1: அமுது
0: அதுதான் கண்டுபிடித்து விட்டார் பாடலை சொன்னவுடன். கடிக்காரன் அமுது, அமுது என்று நாங்கள் கூறிக்கொள்வது அது அது பிரதானம், ஒரு ஒரு பிரமாதமான பொருள், புண்ணியமான. குழந்தைக்கு பால் ஊட்டுவதை முதல் முதல் சோறு ஊட்டுவதை நாங்கள் அன்னமூட்டல் என்று கூறுவோம், இல்லை அமுது ஊட்டன்னு தானே கூறுவோம், அமுது ஊட்டு விழா என்று. அமுது அது அமுது, அது அமுது அமையும். அந்த ஆண்டவருக்கு நாங்கள் அங்கே படைக்கும் பொழுது நிவேத்தியத்தில் அமுது தான், அமுது என்று தான் கூறுவோம். அங்கே சோறு வைத்தோம், பொங்கல் வைத்தோம் என்று கூற மாட்டோம், அமுது என்று கூறுவோம். அடுத்தது வார்த்தை அமுதம் என்று கூறுவார்கள், அமுதாக அமுதமான வார்த்தை அமுது, அமுது என்று கூறுவோம், அமுது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், இரண்டு புள்ளிகள் உங்கள் பெட்டியில் சேர்கின்றன. இப்பொழுது உங்களுக்கு இன்னொரு பெட்டி திறப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கின்றது, இரண்டாவது பெட்டியும். எந்த எண் வேண்டும்?
1: 20.
0: 20க்கு வந்து விடுவார். கெட்டி காரணையா, கடைசியில் ஒன்று ஒரு ஒரு உதய ஒன்று உதைத்து விட்டீர்கள், உதயத்தை தள்ளி விட்டீர்கள், கெட்டி காரன். சரி, உங்களோட மந்திரத்தை கூறுங்களேன்.
1: அண்டா காகசம் அபூ காகம் திறந்திரு சீசே.
0: ஓ, திறந்து விட்டது, திறந்து விட்டது, பெட்டி திறந்து விட்டது ஐயா. சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: 4.
0: நான்கை இரண்டு தடவை கூட்டி விட்டால் எத்தனை பேரும்? நான்கோட ஒரு நான்கை கூட்டினால் 8 எழுத்துலே இருக்கின்றது, கெட்டிக்காரன். ஆனால் இது ஒரு சின்ன விடயம் உங்களுக்கு, இந்த 8 எழுத்து இது ஒரு விளையாட்டினை கூறுகின்றது, தேசிய விளையாட்டுகளில் ஒன்று. அண்மையிலே மிகவும் கோலாகலமாக உலகமெல்லாம் பார்க்கும் வகையில் நடைபெற்ற ஒரு விளையாட்டு, அதன் பெயர் என்ன? அதைத்தான் இது கூறுகின்றது, 8 எழுத்துலேயே கூறுறது. இன்னொரு பதம் இருக்கின்றது, எப்படி காலால் என்ன செய்வார்? காலால்
1: உதைபந்தாட்டம்,
0: உதைபந்தாட்டம், கெட்டிக்காரன். ஆரம்பத்திலே உதைத்து தள்ளிவிட்டீர்கள் ஐயா 20 எண்களை என்று கூறினேன், உதைபந்தாட்டம். கால்பந்து கைப்பந்து என்பது கால்பந்தில் வேறு விளையாட்டும் இருக்கின்றது, இன்னொரு விளையாட்டு இருக்கு, இதை வந்து உதை பந்தாட்டம். கெட்டிக்காரன் வாழ்த்துக்கள், 8 எழுத்திலே வந்தாலும் உங்களுக்கு சின்னனாக வந்துவிடுது. மேலும் 2 புள்ளிகளை உங்கள் பெட்டியிலே சேர்க்கின்றேன். இப்பொழுது உங்களுக்காக ஒரு பாடல் தர இருக்கின்றோம், என்ன பாடல் வேண்டும்?
1: உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து உலகம் உலகம் அழகு கலைகளின் சுரங்கம்.
0: ஓ, உலகம் உலகம் அழகு கலைகளின் சுரங்கம், அற்புதமான கருத்து. உலகம் உலகம், உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் கிடைக்கின்றதும் கிடைக்க இருக்கின்றது, மீண்டும் வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கு, வாருங்கள் மீண்டும். நன்றி மகனே, சிறப்பு.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி. அடுத்த உறவை அழைப்போம், அந்த உறவு யாராக இருக்கலாம்? அவர் வேறு யாருமல்ல, எங்களுக்கு தெரிந்தவர் தான், எங்கே அவர் சென்று விட்டார், மீண்டும் வர வேண்டும். இப்பொழுது அவரை உதைத்து தள்ளிவிட்டு சரவணன் வந்து விட்டார். வணக்கம் சரவணன் அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம்,
0: வணக்கம். சரி, இப்பொழுது எந்த பெட்டி எடுப்போம்? இப்பொழுது 6வது பெட்டி இருக்கின்றது, மற்றும் 12, 13, 14, 15, 17, 18, 19 இருக்கின்றது.
2: பன்னிரெண்டாவது பெட்டியை திறந்து விடலாம்.
0: பன்னெண்டாவது திறந்து விடுவோமே ஐயா, வைந்தது வைத்திருப்பானோ. வணக்கம், பன்னிரெண்டாம் நம் இலக்கத்துக்கு வந்து விட்டேன், சரவணன் பெயரில் கொண்டு வந்து வைத்து விட்டேன். இலக்கம் என்றுதானே எனக்கு வருகின்றது சரவணா, என்ன செய்வோம்? சரி, மன்னித்துக் கொள்ளுங்கள். எண் பன்னிரெண்டு உங்களுக்காக கொண்டு வந்து வைத்தால் அது மந்திரத்தை கேட்கின்றது. சிறப்பு, திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
2: அதிகமாக ஐந்து எழுத்துதான் வந்திருக்கு, நிறைய ஐந்து எழுத்துதான் இருக்கு நினைக்கிறேன்.
0: ஆழ்மன், ஆழ்மனது என்ன சொல்லுகிறது? இன்னும் ஏழு எழுத்தும் பெற இருக்கின்றது. அப்ப என்ன, அப்படி மூன்று எழுத்து வந்திருக்கிறது ஐயா, மூன்று எழுத்துலயே கிடைச்சிருக்கின்றது. இது வந்து எங்களுடைய இதனுடைய குணம், இது வந்து பிரபஞ்சத்தில் உள்ளது ஒன்று தான். இந்த ஐம்பூதங்களுக்குள்ளே ஒன்று, அது உருவங்கள் வேறு வேறு உருவங்களாக இருக்கும். அதை நாங்கள் எங்கள் இல்லங்களிலும் காணலாம். இப்படி பற்றி எரியும் காடு எங்கள் காடுகளுக்குள்ளெல்லாம் இருக்கின்றது. காடுவது காட்டு தீ பற்றி முடிந்து எரிந்து முடிந்த பின் அங்கே காணப்படுவது, ஆனால் எரியாமல் இருப்பது. எரிந்து முடிந்துவிடும் ஆனால் எரியாமல் இருக்கும், அது என்ன? அதுதான் இந்த பதம். ஒரு தடியர் பிறகு அடுப்பிலே வைத்து அன்னை வீட்டிலே எல்லாம் உணவு சமைப்பார்கள், பிறகுகளை அடுக்கி சமைத்து கொண்டிருக்கோம். அதெல்லாம் இருந்து சுவாலை அவிட்டு எரிந்து எல்லாம் முடிந்தவுடன் தீயை அணைத்து விடுவார்கள். எதை, அந்த சுவாலை, அந்த சுடரெல்லாம் அழைத்து விட்டாலும் அங்கே இருக்கும், நல்ல செக்கச் சுவையிலண்டு இருக்கும். அது என்ன? ஆலயங்களே பூமிதிப்பது தெரியும், ஆலயங்களிலே அதற்கு இதை உபயோகிப்பார்கள். தக தக தக வேண்டி இருக்கும் கூறுவார். மூன்று எழுத்து, தணல். இந்த வெயில் அகோரமா இருக்க தணல் பூலி தீதப்பான்னு கூறுவார் இல்லையா? தெரியும், தணல். தணல் என்ற பதம் எங்களுடைய பதம், சொந்தமாக நாங்கள் உபயோகிக்கும் பதம். அதை நாங்கள் உபயோகிப்பது தெரியும், அதனுடைய ஆழமான பெருமதி தெரியவில்லை. தணல் என்று கூறிக்கொள்வது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இப்போ பன்னிரெண்டை திறந்து தணல் போல் எரிந்து அழகாக பதில் கூறிவிட்டீர்கள், புள்ளியும் பெற்றுவிட்டீர்கள். அங்கே ஆறு ரெண்டு ஒன்று இருக்கின்றது, அதை விட பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினேழு பதினெட்டு பத்தொன்பது எது வேண்டும்? ஆறு மனமே ஆறு, இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. சரவணா மந்திரத்தை கூறுங்கள்.
2: அண்ட காக்கசம் அவு காக்கும் திறந்து சீசி,
0: திறந்து விட்டதப்பா.
2: சரி, ஆறு என்றாலே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆறுகள் உள்ள மாவட்டம் இங்கே கடலூர் மாவட்டம் தான்.
0: அப்படியா? தமிழ்நாட்டிலே இது இந்த அப்போ உலகத்திலே உள்ள மனிதர்கள்கிட்ட இருக்கிறதாம் ஆறாவது அறிவு. இப்போ அதை மிஞ்சி போய்விட்டார். ஆறு என்பது பெரிய ஆறு போல பெருக்கெடுத்து போகும். சரி, ஆறு மிகுந்த கண்டவுடன் ஆறு உங்களுக்கு
2: எட்டு ஆறுகள் கடலூர் மாவட்டத்தில் ஓடுது
0: அன்றன் கூறினீர்கள். சரி, இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு எத்தனை பதங்கள் இங்க கிடைக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? ஆறு எண் கொண்ட பட்டிக்குள்ளே கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் சொல்லுவோம் என்று வாயெடுத்து ஒரு பதங்க ஒரு எழுத்து கூடிவிட்டது. உங்களுடைய ஆழ்மனை தான் ஐயா. சரி, அஞ்செழுத்து ஐந்தெழுத்து மந்திரத்தை மட்டு விடாதீர்கள். ஐந்து ஐந்தெழுத்திலே இதில் வரும் பதம் கடந்த வார பொக்கிஷத்திலே நானும் நாகப்பன் அவர்களும் மிகவும் நகைச்சுவையாக இதுக்கு பொருள் கண்டுபிடித்து அதுக்கெல்லாம் கருத்து விளக்கங்கள் எல்லாம் நிறைய கூறின ஒரு பொருள். இது மிகவும் இனிப்பான ஒன்று. இது பல பொருட்களில் இருந்து தயாரித்தாலும் கரும்பில் இருந்து தயாரிக்கும் பொழுது மிகவும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். புதிப்பாக பொதுவாக இந்த இனிப்பை தைப்பொங்கலுக்கு மிக கவனமாக உபயோகிப்பார்கள், கண்டிப்பாக உபயோகிப்பார்கள். இந்த பதத்தை குழந்தைகளை பார்த்து நாங்கள் கொஞ்சி மகளும் பொழுது கூட இந்த வார்த்தையை அவர்களுக்கு உச்சரிப்போம். கடந்த வாரம் பொக்கிஷத்தில் மிகவும் விமர்சையாக நான் நாகப்பனும் சர்ச்சை பண்ணது சம்பாஷித்தோம். உடனே பாட்டும் கேட்டு விட்டார்கள்.
2: சர்க்கரை
0: அதுதான், சர்க்கரைக்கு என்ன அக்கறை, சர்க்கரை சர்க்கரை பாடல்கள் இருக்கலாம். சர்க்கரைக்கு எறும்புக்கு அக்கறை சர்க்கரை இல்லை. சரி, இனிமையான சர்க்கரை என்றது கரும்பிலேருந்து எடுக்கப்படுது. தைப்பொங்கலுக்கு சர்க்கரை மிக முக்கியமானது அல்லவா இல்லையா? சர்க்கரை இல்லாம பொங்க மாட்டேன். நாட்டு சர்க்கரை என்று கூறுவோம். வாழ்த்துக்கள். இரண்டு பதங்களை இரண்டு பெட்டிகளை திறந்த களைப்பு இருக்கும். ஒரு தடவை ஓய்வு எடுத்து மீண்டும் பாருங்கள். ஒரு சர்க்கரை துண்டு சர்க்கரை கட்டி எடுத்து வாயில் போடும். சர்க்கரை வாயில் கொஞ்சம் சர்க்கரை மன்னிக்க வேண்டும் ஐயா, மன்னிக்க வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களுக்கு பெட்டிகள் இருக்கின்றது வரலாம். இப்பொழுது லண்டன் மாநகரத்திலிருந்து அன்பு மகள் கஸ்தூரி சயந்தன் அவர்கள் அழைக்கின்றார்கள். அவருக்கு இணைப்பு கிடைக்கவில்லை. எப்படியும் அவர் வருவார். அவருக்கு அன்று கேட்டிருந்தார் அதை பற்றி. மிகவும் விருப்பமானது என்று பார்ப்போம். விடுவோம். இப்பொழுது நாகப்பன் அவர்களை இணைத்து விடுவோம். வணக்கம் நாகப்பன், வந்து விட்டீர்கள். சர்க்கரைக்கு என்ன அக்கறை, எறும்புக்கு என்ன அக்கறை சர்க்கரையில்?
3: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம்.
3: மீண்டும் சரவணன் ஐயாவுக்கு அதே படம் அதே பாடல் அதே.
0: அவர் கேட்டார் இல்லையா அந்த அந்த நாங்கள் பேசியதை வைத்து. சிறப்பு சிறப்பு.
3: என்ன ஒரு பொருத்தம்,
0: என்ன பொருத்தம். சரி, இப்பொழுது 13, 14, 15, 17, 18, 19, 13
3: எல்லாமே இருக்குது.
0: இல்ல இல்ல, இடையில 16, 20 சென்று விட்டது. விரும்ப மாட்டார்கள். சரி, 13 என் பெட்டி உங்களுக்காக வந்து விட்டது. இப்பொழுது அந்த மந்திரத்தை கூறுங்கள்.
3: அந்த காகசம் அபு காக்கும் திறந்து டிசைசே.
0: அப்பா, திறந்து விட்டதே. சரி, உங்களுடைய ஆழ்மனதில் எத்தனை எழுத்துக்கள் பதிகின்றது ஆழ்மனதிலே?
3: ஆள் மனதெல்லாம் வச்சுக்கிறது இல்லையா, எடுத்த எடுப்புல சொல்லி
0: இருந்தது.
3: ஒரு 7 எழுத்து.
0: அப்பா, இவ்வளவு தூரம் இவர் பெரிய வேலவரா வந்து விட்டு என்ன குறைத்தால் என்ன? 5 எழுத்துல தான் இருக்கின்றது.
3: 7 கிடைக்கும்னு ஒரு ஆசைதான்.
0: 7 இருக்கின்றது, எங்கேயோ கிடைக்கின்றது. பார்ப்போம் உங்களுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். இன்னும் வரவில்லை. 1, 2, 3, 4, 5 மீண்டும் எண்ணி பார்த்தேன். 5 தான் இருக்கின்றது. இது ஒரு விளையாட்டு, இது ஒரு விளையாட்டுன்னு ஓடி எல்லாம் விளையாடுவதில் இருந்த இடையில இது மூளைக்கு வேலை அதிகமான வேலை கொடுக்கறது, சிந்தனைக்கு புத்திசாலித்தனத்துக்கு கெட்டித்தனத்தை எல்லாம் பார்க்க விவேகத்தை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டு. இது அரசர் காலத்தில் இருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது இப்பொழுது இது இந்த விளையாட்டை விளையாடுபவர்களை அரசாங்கம் கைது செய்துவிடும், கூடாதுன்னு சொல்லி. பணத்தோடு சம்பந்தப்பட்டு பந்தயங்கள் வைத்து செய்வது இது.
3: அதன் பெயர்ல ஒரு படமும் வந்தது ஐயா.
0: ஆமா ஆமா, அந்த படம் தான் பாத்தீர்களா நீங்கள்?
3: ஆமா, அது நல்ல திரைப்படம்.
0: நல்ல திரைப்படம், கருத்து நல்ல கருத்து, நல்ல திரைப்படம். சரி, குறுங்களை எல்லோரும் கேட்கட்டும். என்ன
3: உண்டு? சூதாட்டம்.
0: அதுதான் நல்ல திரைப்படம். அந்த திரைப்படம் ஏவிஎம் ராஜனா சூதாட்டம் நடிச்சது.
3: ஜெய்சங்கர்
0: நல்ல தரமான படங்கள் தான் நடிச்சவர். முழுவதும் நல்ல படங்கள், நல்லது. சரி, அப்படின்னா அடுத்து எந்த பட்டியை நீங்கள் எடுப்பீர்கள்?
3: 14.
0: அது அடுத்து 14 தானே. சரி, மந்திரத்தை கொண்டு வாருங்கள். எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
3: 5.
0: 5 ஒன்றை கூட்டி விட்டீர்களே. 4 வேண்டாமா? எடுப்போம். என்ன பெற்றுக்கொள்ளத்தானே கையில பிடிச்சு விட்டீங்களா? இது முடியல, அதானே கைபிடிக்க முந்தி ஏதாவது செய்யலாம். கைபிடிச்சு விட்டீர்கள், எடுக்கவே வேண்டும் இல்லையா? சரி, நாணயம் இல்ல, ஏற்றுக்கொள்ள தானே வேண்டும். என்ன கைப்பிடித்து போட்டு வேணாம்னு சொல்லி. சரி, நான்கு எழுத்துக்கொலை கொண்டது. இப்ப நீங்கள் ஒரு பொருளை மறப்பதற்கு நீங்க கையில வைத்து விட்டால் அது சாட்சியாக இருக்கும் இல்லையா? அதே போன்று அந்த கருத்தை தான் தருகிறது. சாட்சியாக இருக்கும் ஒரு பொருள் ஒன்றை கூறும் நாலு எழுத்து சொல். இப்பெல்லாம் நாங்கள் ஒரு வழக்கு போனால் அதுக்கேற்ற சான்றுகளெல்லாம் கொடுக்க வேண்டும் இல்லவா? அந்த வழக்குக்கு சாதகமாக அதுக்கு கூறுவது என்ன?
3: நான்கு எழுத்து.
0: ஆமாம் ஆமாம், இம்மிலே முடியும், இம் குரலிலே முடியும்.
3: நீங்களே நடுவில் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிடித்து விட்டோம்.
0: நாணயம் வந்து நேர்மை நிதானம். இது வந்து ஒரு விடயத்துக்கு ப்ரூஃப் ஆங்கிலத்திலே கூறுவது. இப்ப உங்களுக்கு அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கிறது நீங்கள் தான் என்பதற்கு இந்தியாவிலே.
3: ஆமா,
0: அதுதான்.
3: அது நான்கு எழுத்துலையா?
0: நான்கு தானே நான் கூறினேன், நான்கு எழுத்து.
3: இது ஐந்து எழுத்துல வருமல்ல?
0: இல்ல இல்ல, நான் கழுத்துல தான் பாரு. நான்கு தான் ஐயா, இம் என்ற இடத்துல முடியும். நல்ல பதம் உங்களுக்கு தெரியும்.
3: தெரியும், வழக்குகளுக்கு பயன்படுத்த.
0: நீங்க ஒரு வழக்கு, ஒருவரிடம் மீது ஒரு வழக்கு வைக்கின்றீர்கள். அந்த வழக்குக்கு சரியான இது காட்ட வேணும். இது காட்ட வேணும். என்ன ஆர்டர்?
3: ஆமா, அதுதான். அது வந்து ஆதாரம்.
0: ஆதாரம் ஆதாரம்
3: அட்டை எல்லாம் குடுத்திருக்காங்கன்னு உடனே அடையாளம்னு நான்
0: நினைச்சேன். ஆதார் அட்டை, ஆதார் அட்டை என்று இருக்கின்றது அல்லவா?
3: ஆதார் அட்டை இருக்குதையா? அது வந்து ஆதாரம்னு நான் நினைக்கல, அடையாளம்னு நினைக்க.
0: நீங்க நினைத்து விட்டீர்கள். ஆதார் வந்து இல்ல, உங்களை நீங்கள் தான் என்பதை சான்று பகர்வதற்கு அந்த ஆதார் அட்டை இருக்கின்றது. இவர் தான் அந்த ஆதாரம். ஒரு வழக்கிலே நாங்கள் கொண்டு முறைப்பாடு செய்யும் பொழுது ஆதாரம் வேண்டும். ஆதாரம் இல்லாமல் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அடுத்து கணவன் மனைவியாக வருவதற்கு ஒருவருக்கு ஒருவர் ஆதாரம், ஆதாரமாக இருக்கின்றார்கள். உனக்கு ஆதரவாக நான் இருப்பேன் என்றும் ஆதாரம் நான் தானே என்றெல்லாம் கூறுவார்கள். ஆதாரம் இல்லாமல் அடுத்து நான் ஆதாரம் இல்லாமல் இப்படி குற்றம் சாட்டவில்லை என்றெல்லாம் ஆதாரம் என்ற ஒரு நல்ல அற்புதமான பதம் நாங்கள் உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் பதம் கண்டுபிடித்து உங்களுக்கு கடிகாரம், கடிகாரம் உங்களுக்காக அந்த ரெண்டு புள்ளிகள் சேர்க்கின்றன உங்கள் பெட்டியிலே. இரண்டு பெட்டிகள் திறந்து சரியாக பதிலையும் கூறிவிட்டீர்கள். கடிகாரம், கடிகாரம், கடிகாரம். மீண்டும் பாருங்கள். இப்பொழுது அன்பு மகள் அழைக்கின்றார். மீண்டும் அவை ஒரு தடவை அழைக்கலாம் என்று பார்க்கின்றேன். எங்கே பார்ப்போம்? மூன்று எழு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் வேளையில் எங்கள் ஷியாமலா இணைந்து விட்டார். வணக்கம் ஷியாமலா. வணக்கம். என்ன ஷியாமலா, சோர்வாக இருக்கின்றீர்களா? என்ன நடக்குது? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி மகளே, நலமாக இருக்க வேண்டும். இப்பொழுது 15, 17, 18, 19 தான் இருக்கின்றது நேரமும். 15க்கு வந்துடும். 15வது எண் பெட்டியை உங்களுக்காக கொண்டு வந்து வைத்து விட்டேன். நீங்கள் இப்பொழுது உங்கள் குரலே மந்திரத்தை கூறுங்கள். திறந்து விட்டது அம்மா, திறந்து விட்டது. சரி, இதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? கட்டிக்காரை அச்சுட்டாக குறிப்பிட்ட கட்டிக்காரை, கட்டிக்காரை, கட்டிக்காரை. எப்படி அம்மா கண்டுபிடிச்சீர்கள்? பூத கண்ணீர் நல்லா தான் வேலை செய்யும். கண்ணாடியை துடைத்து விட்டு தான் பார்த்தீங்க?
4: கண்ணாடியை காட்டிட்டு.
0: நான்கு எழுத்துக்கள் இருக்கின்றது.
4: செல்லு கூட தெரியாதுப்பா.
0: அப்படியா? கண்ணாடி போட்டா தெரியாதா? அல்லது
4: கண்ணாடி போட்டா தெரியும்பா? மதுதான் கேப்பா. அப்புறம் எதுக்குதாம்மா இந்த கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னு
0: கேப்பாவா? சரி, இப்பொழுது நான்கு எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் சிலதுக்கு இல்லைத்தான். எங்கள் மனித இனங்கள் எல்லோருக்கும் மிருகங்களுக்கெல்லாம் இருக்கின்றது இந்த உடல் உறுப்பு, உள்ளுறுப்பாக இருக்கின்றது. எங்கள் உணவுகளோடு சம்பந்தப்பட்டது. 4 எழுத்துக்கள் உடல் உறுப்புகள் உள்ளுறுப்பு உணவோடு சம்பந்தப்பட்டது. நாங்கள் எங்களோட உணவு சென்றடைந்து கொள்ளுகிற இடத்திலே ஒரு இடம், அது அது சமிபாடடைந்து உடம்பில் சேர்வதற்கு பல உறுப்புகள் தொழில் புரிகின்றன. இது மிகவும் முக்கியமானவை எதுவாக இருக்கும். இது சுருங்கும் போது எங்களுக்கு பசி ஏற்படும். இதை நாங்கள் கோழி இருக்கல்லவா, கோழி கோழியினுடைய கீழே தொட்டு பார்க்கும் பொழுது தெரியும் எங்களுக்கு. நாங்கள் பார்ப்போம்
5: உணவு பைப்பா.
0: அதுக்கு வேறு என்ன பேர்? இன்னொரு பேர் அதுதான். இன்னொரு பேர் என்ன? இறைப்பை. இறைப்பை சரியாக இருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இறைப்பை நாங்கள் பேச்சு வழக்கிலே உபயோகிக்கணும். அது உண்மையான பதம் இது. இறைப்பை என்ற தமிழ் பதம் எங்களுக்கு கிடைத்த பதங்களுக்குள் இதுவும் ஒரு பதம். வாழ்த்துக்கள். அப்படி என்றால் உங்களுக்கு 2வது பெட்டியை திறக்கும் பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. எது பண்ணும்? 17, 18, 19
5: மட்டும்தான்.
0: சரி சரி. இல்லை 17வது பெண் உங்களுக்காக கிடைத்து பெயர் பதியப்பட்டு கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் மந்திரத்தை கூறலாம்.
5: அந்த காகசம் அபு காகசம் திறந்து சீசே
0: திறந்து விட்டது. திறந்து விட்டது பெண் குரல் என்றவுடன் டம் என்று திறந்து விட்டது. சரி, அப்படி என்றால் எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள்?
5: 5.
0: கெட்டிக்காரி என்றாலும் 2 எழுத்து சேர்த்தால் 7. உங்களுக்கு தான் அந்த 7 எழுத்து கிடைச்சிருக்குது. நாகப்பன் முயற்சி தான் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்குது. 7 எழுத்திலே 7 எழுத்துக்கள் கொண்ட அந்த பதம் உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒருவருடைய பெயர். சிலப்பதிகாரத்தில் பாண்டிய மன்னன் இருக்கிறார் அல்லவா, அவருடைய மனைவியின் பெயர். உங்களுக்காக 2 புள்ளிகள் மேலும் சேருகின்றன. அத்தோடு உங்களுக்கு ஒரு கட்டாயம் விடுமுறை கிடைக்கின்றது என்றுவார். கோபெரும் தேவி என்பதுதான் பாண்டிய மன்னனுடைய மனைவி. இப்பொழுது 2 பதங்கள் கிடைக்கின்றது. 2 பெட்டிகள் இருக்கின்றது. அந்த 2 பெட்டிக்குள்ளும் உள்ள 2 பதங்களையும் கண்டுபிடிப்பதற்கு ஒருவர் வந்தால் அவருக்கு கிடைக்கும். யார் வரப்போகின்றீர்கள்? வந்தவர்கள் வருகின்றீர்களா, வராதவர்கள் வருகின்றார்களா, அழைத்தவர்கள் களைத்து விட்டார்களா தெரியவில்லை. மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. எங்களுடைய வியாபாரம் இப்பொழுது 12:23 ஆகிவிட்டது. நாங்கள் இன்னும் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரும் வேளையிலே வந்துவிட்டார். நீண்ட நேர உழைப்பின் பின்பு அன்பு மகள் கஸ்தூரி. வணக்கம் கஸ்தூரி. வணக்கம்.
6: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லமாக இருக்கிறேன் மகளே. நீங்கள் பல தடவை அழைத்து இப்பொழுதுதான் நினைப்பு கிடைத்திருக்கின்றதோ? முயற்சி தன் மெய் வருந்த கூலி தரும். சிறப்பு. நலமாக இருக்கின்றீர்களாமா?
6: நல்ல சுவாமி, சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கேன்.
0: சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கேன். வாழ்த்து. அங்கே காலநிலை எப்படி இருக்கிறது? லண்டன்லே உங்களுடைய மாநகரத்திலே
6: எங்களுக்கு மாலை நேரம் நல்ல இதமான காத்தோட 30 பாக காலநிலை.
0: ஓ, 30 காட்டுகிறது. அப்ப கொஞ்சம் வெப்பமாகத்தானே இருக்கும் வழியே? அது எங்கள்
6: வழி
0: மேலை நாடுகள்ல உள்ளவர்களுக்கு அந்த வெப்பம் வந்தால் சந்தோஷம்தான் இல்லையா? எங்களுக்கு இப்பொழுது 22 பாகையை தொட்டிருக்கின்றோம். இன்று நாள் முழுவதும் மழை என்று கூறுகிறார்கள். மப்பாக இருக்கின்றது, மழை தூறலாக இருக்கின்றது, இடையிடையே கொஞ்சம் பெரிதாக வருகின்றது. இதமான காலநிலை. இதமான காலநிலை.
6: பாட்டை போட்டா மழை வந்துட போதையா?
0: சிறப்பு. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எப்படி அன்று கேட்ட நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. பொக்கிசம் என்றால் என்ன ஒன்று இப்ப புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன்.
6: நல்லா, அதுவும் எனக்கு இந்த ஒருத்தருடைய கேள்வி பதில் ஒருத்தருடைய பேச்சு நல்லா இருக்குங்க ஐயா. கேட்டுட்டு இருக்கிறதுக்கே ஆசையா இருக்கு, சூப்பரா இருக்கு.
0: அப்படியா? நன்றி மகளே, உங்களுடைய ஆதரவு. இன்று நாங்கள் அரை மணி நேரம் முன்பு ஆரம்பித்து விட்டோம். எங்களுக்கு ஒரு சில ஒரு நியமனம் இருக்கின்றது போவதற்காக. வழக்கமாக 9 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டும். இன்று அரை மணி நேரம் முன்பு நான் முதல் பதிந்து விட்டு எல்லோரும் அதுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அதனால் அரை மணி நேரம் முன்பு அதை ஆரம்பித்து விட்டோம். ஓடிக்கொண்டிருக்கிறது கடைசி நேரத்தில் வந்துவிடும். பொக்கிஷம் பற்றி உங்களுக்கு புரியுன்றதா? பொக்கிஷம் என்றால் என்னவென்று கிடைக்கும். அதற்கு இன்னொரு தடவை இரண்டாவது பட்டி திறக்கின்ற சந்தர்ப்பம் ஒரே நேரத்தில் கிடைக்கும். சரியா?
6: கவனிச்சேன். ரொம்ப அதிகம் வந்த அமுது மற்றது இன்னொன்று என்ன கழுத்து
0: நன்றி மகளே, நன்றி நன்றி. எங்களுடைய உறவுகளுடைய ஒத்துழைப்போடு அவர்கள் தான் ஆரவாரத்தோடு வந்து நன்றாக இயங்குகிறார்கள். இது நீண்ட காலமாக இது நாங்கள் இதை ஒரு நிகழ்வாக கொண்டு கதம்பம் தான். கதம்பத்தில் வந்து செல்பவருக்கு பெருங்கையோடு போக விடாமல் அவர்கள் விரும்புகிற ஒரு பாடலையும் நாங்கள் ஒளிபரப்புவது உண்டு. அந்த வகையில் இன்று 20 பெட்டிகளை கொண்டு வந்தோம் பொக்கிஷத்துக்கு. வழக்கமாக 30 கொண்டு வருவது உண்டு, 25 நேரம் பற்றாக்குறை காரணமாக 20 பெட்டி. அதில் இப்போ 18 பெட்டிகளை எல்லோரும் திறந்து படித்து விட்டார்கள். உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது 2 பெட்டி காத்து கொண்டிருக்கின்றது. 18 தருகின்றேன். கஸ்தூரி உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டு வந்து வைத்து விட்டால் அந்த பெட்டியை என்னால் திறக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய பெட்டி அதுக்கு ஒரு கடவுள் சொல்லி இருக்கிற அந்த மந்திரத்தை கூறவும். இப்பொழுது எல்லாம் கூறினார்கள். மகிழ்ச்சியோட சந்தோஷமாக கூறுவீர்கள். கேட்பதற்கு பலு மகிழ்ச்சியா இருக்கு. சிறப்பு சிறப்பு. பெட்டி அழகாக திறந்து விட்டதம்மா. சரி, அதற்குள்ளே ஒரு பதம் இருக்கின்றது. அந்த பதம் வந்து எத்தனை எழுத்துக்களாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? ஒரு ஊகம். எத்தனையம்மா?
6: மூன்று.
0: கட்டிக்காரை என்று சொல்லத்தான் நினைத்தேன். நான் 2 எழுத்திலே தான் இருப்பினும் கிட்டத்தட்ட சொல்லிவிட்டார் கட்டிக்காரை மகளே. சரி, அந்த 2 எழுத்துக்களை கொண்ட பதம் கூறுவது ஒரு பறவையினுடைய பெயரை. ஒரு பறவை இனம், ஒரு இனம், ஒரு பறவை இனம். ஆடு, மாடு, கோழி, பாம்பு, பல்லி என்பது போன்று இதுவும் பறவையிலே ஒரு இனம். இந்த இனம் அநேகமாக மக்களால் காண்பது அரிது. இது இந்த சுடுகாட்டிலே தான் அதிகமாக இருக்கும். சுடலையிலே அந்த ஒலி கேட்டால் அது ஒரு அவல ஒலியாக இருக்கும். மக்கள் அதை விரும்ப மாட்டார்கள். அதுக்கு வேறு என்ன பெயர்ல இருந்தாலும் இருக்கு, 2-3 பெயர் இருக்கின்றது. அதுல 2 எழுத்தை கொண்ட ஒரு பெயரை தான் தருகிறது. அந்த அநேகமானவர்கள் விருப்பமற்றவர்களுடைய வாழ்க்கையை சாபமிடும் பொழுது அந்த இது இந்த பறவையினுடைய குரல் கேட்காதோ என்றெல்லாம் கூறுவார்கள். அப்படி சாபமிடுவார்கள்.
6: சொல்ற கேள்வி பண்றேன்.
0: குழந்தைகளுக்கு கூறி பயப்படுத்துவார்கள். அந்த சத்தத்தை கேட்டுவிட்டோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கூகை என்று கூறுவது. கூவன்னா கை என்ன, கூகை. அதை சிலர் வந்து கோட்டான் என்றும் கூறுவார்கள். ஆமா, கூகை என்ற சரியான பதத்தை இங்கிலாந்திலிருந்து வந்த எங்களுடைய கஸ்தூரி கூறி 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளுகிறார். உங்கள் பெட்டிக்குள்ளே 2 பெட்டி புள்ளிகள் போடப்படுகின்றது. இறுதியாக ஒரு பதம் இருக்கின்றது. 19வது எண் பெட்டி, அதை நீங்கள் கூறப்போகிறீர்கள். 19 உங்களுக்காக கொண்டு வந்து வைக்கணும். கேட்டோ கேட்காமலோ உங்களுக்கு கொண்டு வந்து வைத்து விட்டேன் கஸ்தூரி. இப்பொழுது மந்திரத்தை மீண்டும் கூறுங்கள். மீண்டும் மந்திரத்தை கூறுங்கள். எழுத்துக்கள் இருக்கலாம்
6: என்று
0: கெட்டிக்காரி தான் மேலும். ஆனால் ஒரு எழுத்து குறைந்து விட்டதே. 2 வந்தது இரண்டிப்பாக 4 கிடைத்திருக்கின்றன. சரி, ஆனால் அது என்ன கூறப்போகுது என்று கூறினால், தரவுகளை தருகின்றேன், கவனமாக கேளுங்கள். இன்று நீங்கள் எங்களுடன் வந்து இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஆர்வமாக கலந்து கொள்ள எண்ணி அழைத்த போது என்ன நடந்தது என்றால், பல தடைகள் நடந்ததல்லவா? அதுக்கு பல காரணங்கள், அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது. அதுலேயும் ஒரு காரணம் தான் இது. இப்போ நாங்கள் ஒரு விடயத்தை செய்யும் பொழுதும் அதுக்கு தடைகள் ஏற்படுவது வழக்கம். அதே போல நாங்கள் அடுத்தவர்களுக்கு இப்படி செய்ய எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்கும் இதை கூறுவார்கள். பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதும் சில தடைகள் ஏற்படும் பொழுது இந்த பதத்தை உபயோகிப்போம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கட்டிக்காரை, கட்டிக்காரை இரண்டாவது பதத்தையும் கொடுத்து இரண்டு புள்ளிகளை மேலும் பெற்று உங்கள் பட்டியை நிரப்பிக்கொண்ட இந்த வேளையிலே இரண்டு பட்டிகளை தொடர்ந்து தொடுத்தவர்களுக்கு மூன்றாவது சந்தர்ப்பம் அடுத்த அழைப்பிலே தான் கிடைக்கும். ஆனால் இங்கே அடுத்த அழைப்புக்கு என்னிடம் வியாபாரம் செய்வதற்கு என்னுடைய பொருட்கள் எல்லாம் விற்பனை ஆகிவிட்டன. இறுதி நுகர்வோராக வந்து இப்பொழுது உங்களுக்கு விருப்பமான பாடல் ஒன்று தர இருக்கணும். என்ன பாடல் தர வேண்டும் உங்களுக்கு? தர வேண்டும்
6: எனக்கு நீங்க பாலாடை, பாலாடை திரைப்படத்துல ஐயா ஏதாவது ஒரு பாடல். ஏன்னா நீங்க அந்த பாலாடை கொண்டீங்க, எனக்கு அது வந்து வாழ்க்கையிலேயே எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு இது.
0: நல்ல திரைப்படம் அந்த திரைப்படம் பாலாடை இல்லையா? என்ன வரியோட கொண்ட பாடல், என்ன கருத்தோட வந்த பாடலா இருக்கும்?
6: எனக்கு பாலாடையில ரொம்ப இது
0: எங்களுக்கும் நல்ல அடிக்கடி கூறிக்கொண்டு அழைக்கின்றார் அழைக்கின்றார். இடையிலே வந்தவர்கள் யாரையும் தள்ளி வைக்க முடியாதானே, அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய கடமை. அதேவேளை இடையூறுகள் பல இருந்தாலும் இடையூறு என்ற பதத்தையும் கூறி இறுதி புள்ளியாக பெற்று புள்ளிகளை பெற்றிருக்கின்றனர். இப்பொழுது இணைந்தமைக்கு நன்றி கூறி மேலும் சந்திக்கலாம் என்று கூறி நலம் உண்டாக என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி மகளே.
6: நன்றி, நன்றி ஐயா,
0: நன்றி அம்மா, வணக்கம். சிறப்பாக எங்கள் கஸ்தூரியும் வந்து இறுதி பதங்கள் இரண்டை கண்டுபிடித்து வெறுங்கையோடு போகாமல் நான்கு புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்களோடு இணைய வேண்டும், எங்களுடைய சிறப்பான செய்தி நிகழ்ச்சியாக இருக்கின்றது என்று நல்ல ஆதாரத்தோடு தந்திருந்தார் தன்னுடைய பதிலை. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கின்றது என்றும் விருப்பமானது என்றும் வந்து மகிழ்ச்சியாக வந்து குழந்தை போல எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவர் பாட்டும் பாடுவோர் பாடலாமை வந்து அசத்தும் ஒரு எங்களுடைய நேயர். எங்களுடைய உறவுகளுக்குள்ளே வந்து அக்கா அண்ணா என்றெல்லாம் அவரும் அழைத்து எங்களுடைய உறவுகளோடு குடும்பத்தோடு இணைந்து விட்டார். நன்றி என் அன்பு உறவுகளே. நான் கொண்டு வந்த விடயம் என்னுடைய பாட்டுக்கள் ஆரம்பிக்க இருக்கின்றது. அதே நேரம் இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி அறிவன் கிழமையில் ஒலிக்கும் கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடலோடு ஆரம்பித்து இனிமையாக 20 பதங்கள் கண்டுபிடித்திருக்கின்றோம். புள்ளிகளை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். உங்கள் புள்ளிகள் பெற தொடரும்.

0: சிறப்பான நிகழ்ச்சி என்று பலரும் காத்து கேட்டு கொண்டு பரத் முடியாத நேரத்திலும் காற்றலையை கவனித்து அற்புதமான கருத்துக்களை தந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் இறுதிக்கு வந்துவிட்டோம். இப்பொழுது பாடல்கள். இரண்டாவது நேயராக ஓடி வந்து இணைந்திருந்தார் என்னுடைய மகாலிங்கம் அவர்கள். என்னுடைய பேச்சுக்கு அவர் ஒரு ஆளாக இருந்திருக்கின்றார். அவருடைய கருத்துக்கள் பல நாங்கள் சர்ச்சித்து கொண்டு சம்பாஷித்து கொண்டிருந்தோம். இந்த வேளையிலே அவர் வந்து கேட்ட பாடல் ஒன்று, அன்று பாவாடை தாவணியில் கேட்ட பாடல் வேண்டாம், இன்று தனக்கு ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து என்ற நினைத்ததை முடிப்பவன் திரைப்படுத்த பாடலை கேட்கின்றார். அவருக்காக ஒலித்து விடுவோம், ஒலிக்க இருக்கின்றது ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து.
1: ஒருவர் மீது

நினைத்ததை முடிப்பவன் திரைப்படுத்த பாடலை மகாலிங்கம் நீங்கள் கேட்ட வேளையிலே இன்றைய பொக்கிஷம் நிகழ்வில் இணைந்து சிறப்பித்தமைக்கு உங்களுக்காக அந்த பாடல் வழங்கப்படுகின்றது. இசை அமைப்பு மெல்லிசை மன்னர் அவர்களாக இருந்தாலும் இசை அரசரும் இசை அரசியும் இணைந்து பாடிய சிறப்பான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த மகிழ்வோடு அடுத்த பாடல் நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணன் அழகாக வந்து அவர் ஆழ்மனதை சிந்திக்காமல் வந்து இணைந்தாலும் புள்ளிகளை பெற்று பெட்டிகளை திறந்து அழகாக சொல்லிய வேளையிலே அவர் தென்னம்பாளையை பற்றி அறிந்துவிட்டு உடனே ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் லக்ஷ்மி திரைப்படத்தில் தென்னமரத்திலே என்று ஆரம்பிக்கும் பாடல் என்று கேட்டீர்கள் அல்லவா? இதுவோ அந்த பாடல்.

0: சிறப்பான பாடல்களை நீங்கள் கேட்டு மகளும் வேண்டும் என்று எண்ணிய வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலி தவறாமல் அந்த பாடலை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் அறிவன் கிழமைகளில் நிகழும் பொக்கிஷம். பொக்கிஷத்தை அலங்கரித்த வேளையிலே நாங்கள் இன்று 20 பொக்கிஷங்களை கொண்டு வந்து திறந்து பார்த்து 20 பதங்களை நாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றோம். கண்டுபிடித்தது அல்ல, ஏற்கனவே இந்த பதங்களை நாங்கள் எண்ணி பார்த்து கூறி பார்த்து மற்றவர்களும் தெரியக்கூடிய வகையில் ஒரு தமிழ் தொண்டை செய்திருக்கின்றோம். அயல் மொழிகள் ஓடிவந்து எங்கள் நாவில் அமர்ந்து எங்கள் சொந்த மொழியான தேன்மொழியான தமிழ் மொழியை தள்ளிவிட்டு தானே அமர்ந்து கொண்டிருக்கிறது. உதாரணம், நான் இலக்கம் என்ற பதத்தை என்னால் மறக்க முடியாமல் இருக்கிறது. எண் என்ற பதத்துக்காக நாங்கள் கண்டுபிடித்த வேளையிலே என்னை சுட்டி காட்டி இருக்கின்றீர்கள். அந்த எண் என்றது இன்றும் என் நாவில் அமர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. காரணம், ஆழ பதிந்து விட்டது. எங்கள் எண் என்ற அற்புதமான தமிழ் இருக்கத்தக்கனையாக இலக்கம் இலக்கம் என்றுதான் நாங்கள் கூறிக்கொண்டு வந்திருக்கின்றோம். இலக்கம் அல்ல, எண் தான் சரியான பதம் என்று தெரிந்து கொண்டோம். அந்த வகையில் நாங்கள் இன்று 20 பதங்களை கொண்டு வந்து கண்டுபிடிக்க வைத்தோம். கண்டுபிடித்தல் ஓடி வந்து ஒவ்வொருவரும் தரவுகளை கொண்டு கண்டுபிடித்து அந்த பொருட்களை கண்டுபிடித்திருக்கின்றோம். இன்று நாங்கள் கண்டுபிடித்த பதங்கள் கொக்கு, சிப்பி, கழுத்து, அமுது, தாய்க்குளம், சர்க்கரை, ஆத்திரம், பாளை, முத்து, பாவாடை, பாலாடை, தணல், சூதாட்டம், ஆதாரம், இறைப்பை, நங்கூரம், கோப்பெருந்தேவி, கூகை, இடையூறு, உதை பந்தாட்டம் என்ற 20 பதங்களை அழகாக நாங்கள் கண்டுபிடித்து எங்கள் தமிழை ஏற்றியிருக்கின்றோம். தமிழை நாங்கள் உச்சரித்திருக்கின்றோம், பாவித்திருக்கின்றோம். அதில் வருகின்ற தரவுகளை கொண்டு பல பதங்களை பேசியிருக்கின்றோம். சிறப்பாக இணைந்த வேளையிலே வந்து ஒவ்வொருவரும் அழகாக ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்லும் வேளையிலே அன்பு மகளை சியாமலா, நீங்களும் வந்து ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். காஞ்சி தலைவன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் தானே கேட்போமா? அந்த பாடலை
1: எங்கள் நாட்டு கலையை ரசிக்கவில்லை என்ற குறையோடு விருந்தும் ருசிக்கவில்லை என்று கூறிவிடப் போகிறீர்கள். அந்த குறையை நீக்க நானே கலையை விருந்து தருகிறேன்.
2: அப்படியா?
1: அமருங்கள்.

0: பன்முக கலை அரசி பத்மஸ்ரீ பானுமதி அம்மா அவர்களின் குரலில் அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். கவிஞர்கள் திலகம் ஆலங்குடி சோமு ஐயா அவர்கள்தான் இந்த பாடலை எழுதியிருக்கின்றார்கள். 1963 ஆண்டு என்றும் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்களினால் இசையமைக்கப்பட்டிருக்கின்றது. அற்புதமான இந்த பாடலை கேட்டு மகளை வைத்த மகளே ஷியாமலா, சிறப்பான பாடலை தந்து கேட்பதில் இன்றும் நல்ல பாடலை தந்தீர்கள். நீண்ட காலம் நாங்கள் கேட்கவில்லை, இன்று கேட்டோம், மகிழ்ந்தோம். சிறப்பான இந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் யாருக்காக இருக்கலாம் என்று எண்ணும் வேளையிலே அந்த பாடலை தந்திருக்கின்றார் அன்பு மகன் ஞானசேகரன். இடையூறு உள்ள நேரங்களிலும் கடமையை தவறாமல் பார்த்துக் கொள்ளும் அவர், நேரம் கிடைக்கும் வேளையில் வருவேன், சந்தர்ப்பத்தை பொறுத்து என்று எனக்கு பதில் தந்துவிட்டு இன்று வந்து விட்டார், இணைந்து விட்டார். அவர் தந்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படுத்த பாடல். இப்பொழுது காற்றலையில் உலகம் உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் கேட்போமா?
1: உலகம்

சிறப்பான அந்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து ஞானசேகரன் உங்களுக்காக ஒலித்த வழி. அடுத்து வரும் பாடலுக்கு காத்து கொண்டிருக்கின்றார் இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகரிலே அன்பு மகள் கஸ்தூரி. வந்து இணையும் பொழுது அழகாக வணக்கம் கூறி இணைந்து இன்றைய நிகழ்ச்சியை தான் முழுமையாக கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். அருமையாக இருக்கின்றது என்ற நல்ல கருத்தையும் தந்து வந்து இயங்கியதோ இணைந்ததோடல்லாமல் புள்ளிகளையும் பெற்று இரண்டு பெட்டிகளை திறந்து அவருக்கு கிடைத்த பெட்டிகளை சரியாக குறிப்புள்ளிகளையும் பெற்ற வேளையில் அவர் தனக்கு விருப்பமான ஒரு பாடல் இன்றைய பதங்களிலே வந்த பாலாடை என்ற பெயரில் வந்த திரைப்படத்து பாடல் என் கண்ணுக்கு விருந்தங்கி என்ற பாடலை கேட்டிருக்கின்றார். கஸ்தூரி உங்கள் பாடல் அன்போடு தருகின்றோம்.

பெண்மையின் மேனியை கண்டு களிக்கும் விழிங்கே, காணிக்கையாகிய பெண்மையின் மேனியை கண்டு

இனிமையாக பாடி சென்ற அந்த பாடல் நீண்ட காலத்துக்கு பின் இன்று ஒலிபரப்ப வாய்ப்பு கிடைத்திருந்த நன்றி கூறுகின்றோம். கஸ்தூரி, மிகவும் இனிமையான ஒரு பாடல், எங்களுக்கும் விருப்பமான ஒரு பாடலாக ஒலித்தது. கேட்டு மகளும் இந்த வேளையிலே நாங்கள் புள்ளிகள் என்ன என்று எண்ண வேண்டும், பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று ஆவலோடு இருப்பது எனக்கு நன்றாக தெரிகின்றது. இன்று வந்த 20 பெட்டிகளுக்கும் தலா 2 புள்ளிகளாக ஒவ்வொருவரும் வந்த புள்ளிகளை சரியாக பெற்றிருக்கின்றீர்கள். ஒவ்வொருவரும் சிறப்பாக விளையாடி இருக்கிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 40 புள்ளிகளும் நீங்கள் 6 உறவினர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நாகப்பன், மகாலிங்கம், சரவணன், ஷியாமலா, ஞானசேகரன், கஸ்தூரி இவர்கள். இந்த 6 உறவினரும் வந்து தங்கள் தங்கள் பங்கினை சரியாக செய்து தங்களுக்கு கிடைத்த பெட்டிகளை சிறப்பாக திறந்து புள்ளிகளை பெற்ற வேளையிலே தலா 4 புள்ளிகளை மகாலிங்கம், ஞானசேகரன், கஸ்தூரி இவர்கள் பெற்று 3வது நிலையில் இருக்கின்றீர்கள். தலா 8 புள்ளிகளை பெற்று சரவணன், ஷியாமலா இருவரும் 2வது இடத்தை பெற்றிருக்கும் இந்த வேளையிலே 12 புள்ளிகளை பெற்று நாகப்பன் அவர்கள் வளமை போல் இன்று 3வது இடத்தை பிடிச்சிருக்கின்றார். மூவரும் 1, 2, 3 என்று எண்ணினாலும் வந்த பெட்டிகளை சரிவர திறந்து அற்புதமாக தமிழிலே உரையாடி தமிழ் பதங்களை கண்டுபிடித்து தமிழுக்கு பணி செய்திருக்கின்றோம் என்ற திருப்தியோடு அடுத்து இறுதியாக ஒரு பாடலை தந்து எனது நேரம் சரியாக சென்று கொண்டிருக்கின்றபடியால் அந்த சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சியை முடிப்பதற்கு ஒரு நிமிடங்கள் கூடிவிட்டது. இருப்பினும் எப்பொழுதும் நிகழ்ச்சிக்கு வந்தால் ஆறுதலாக இருந்து நன்றாக பேசி மகிழ்ந்துவிட்டு என்னை நிகழ்ச்சி முடியும் வரை என்னுடன் இருந்து என்னை வழி அனுப்பி வைக்கின்ற அன்பு உறவாக எப்பொழுதும் இருப்பார் அன்பு நாகப்பன். தானாக வந்த சந்தனம் என்று நான் கூறிக்கொள்வேன். நாகப்பன் அவர்களே, இன்று உங்களுக்கான பாடல் நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திலிருந்து முதல் பதத்தை கண்டுபிடித்து முதல் கேட்ட பாடலை தருகின்றீர்கள். இதோ அந்த பாடல் வருகின்றது, பாவாடை தாவணியில்.

சிறப்பான இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அன்பு உறவுகளை இங்கே அன்பு கேட்டு மகிழ்ந்தவர்களுள் மிக அருமையான பாடல் என்று முதல் முதல் எழுதியிருக்கின்றார்கள். கேட்பதற்கு மகிழ்வாக இருக்கின்றது. வந்தவர்களை வரவேற்று வந்தவர்கள் எல்லோரும் கூடி உறவு கூடி மகிழ்ந்து பெறும் ஒரு குடும்பமாக நாங்கள் இயங்கும் இந்த வானொலியை அமைத்து எங்களுக்கு 30 வருடங்களாக உலகளாவ பரவச் செய்த அன்பு மகள் மீரா அவர்கள் தனி உறுதியாக இருந்து இந்த நிகழ்ச்சியை இந்த வானொலியை நிகழ்த்தி வருவது பெருந்தன்மை பெருமிடையம் பெரிய சாதனை என்றுதான் கூற வேண்டும்தான். அதனால் தான் என்னவோ இலங்கை வானொலி ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் கூட அவரை கௌரவித்து விருது கொடுத்ததை நீங்கள் அறிவீர்கள். இந்த வானொலியை நாங்கள் வளர்த்து கொண்டு வரும் வேளையிலே நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நேயர்கள் இல்லாமல் வானொலி இல்லை. வானொலி வளர வேண்டும் என்றால் நேயர்கள் வேண்டும். அதற்காக அன்றுதொட்டு இன்று வரை தொடர்ந்து எங்களோடு இயங்கி வந்து கொள்ளும் அன்பு உறவுகளே உங்களுக்கும் இணைந்து கொண்டு சிறப்பிக்கும் புதிய புதிய உறவுகளுக்கும் எனது நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் அவசரமாக நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டியிருக்கின்றேன். இத்துடன் அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்ற அன்பு தமிழால் அறியக்கூடிய வகையில் இருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் ஓம் நமசிவாய என்று இருகரம் குப்பிசிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி உங்களோடு நான் இணைந்து வணங்கி மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இன்று நிறைவுக்கு கொண்டு வருவோம். வாழ்விலே நாங்கள் அறம் மனித நேயம் ஜீவகாருண்யம் காத்து வாழ்வோம் என்று கூறி வாழ்வோம் அன்புடன் தமிழோடு என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெறுகின்றது 2026 ஏழாவது மாதத்தின் 29வது நாள் கதம்பத்திலே பொக்கிஷம் நிகழ்வு நிறைவு பெறுகின்றது. என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திப்போம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையம் MTR FM ரேடியோ கனடா. இரண்டாயிரத்தி ஆண்டின் 7வது மாதத்தின் 30வது நாள். இன்னும் ஒரு நாளில் இந்த 7வது மாதமும் முடிவடைந்து 8வது மாதத்தை தொட்டுவிடும். எவ்வளவு விரைவாக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது காலம். நாங்கள் எப்படி ஓடுகின்றோமா, நகர்கின்றோமா, உறங்குகின்றோமா என்று எங்களை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. காலத்தோடு காலமாக நாங்கள் எப்போது எதை செய்ய வேண்டுமோ அதை அப்போதே செய்துவிட வேண்டும் என்ற குறிக்கோள் இருக்கின்றோம் என்பவர்களை இந்த இனிமையான இங்கிதமான வேளையிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கதம்பத்துக்கு இணைந்து கொண்டிருக்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னையும் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அவர்களை அறியும் தமிழ் பெற்று வாழ எல்லாம் மூலமாக இருக்கின்ற ஓம் நமசிவாய என்று கூறும் எல்லாம் வல்ல இறைவனை இருகன் மூடி இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இவர்கள் எல்லோருடைய பாதமும் வணங்கி எல்லாம் வல்ல இறைவா உன்னிடம் தஞ்சமடைகின்றோம் இன்றைய கதம்பத்திலே. இன்றைய கனடா ஒலிபரப்பு கூட்டு தவணம் தருகின்ற கலையகத்திலே கதம்பம் நிகழ்விலே நாங்கள் இணைந்து நிகழ்த்த இருக்கின்றோம்

0: உனக்காக நான் என்ற நிகழ்வை பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் மன்னிக்க வேண்டும் வியாழக்கிழமை தோறும் வாரத்திலே செய்து வருகின்றோம். அதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்து முன்றைய தமிழ் வானொலிக்கு இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு பண்ணி நாங்கள் இதை நிகழ்த்தி மகிழ்வதற்காக தந்த நேரத்துக்கும் அவர்களுடைய தாராள மனப்பான்மைக்கும் நன்றி கூறிக்கொள்வோம். இன்று நேரம் இங்கே இப்பொழுது 11:34 முற்பகல் என்று காட்டும் வேளையில் உங்களுக்கு இரவு நேரம் 9:04 என்று ஈழமணி திரு நாட்டிலும் பாரதத்தின் தென்னகம் தமிழகத்திலும் காட்டிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் அந்தந்த நாடுகளில் அந்தந்த பருவ காலத்துக்கேற்ப நேரங்கள் மாறிக்கொண்டுதான் இருக்கின்ற. அதேபோன்று ஐக்கிய நாடுகள், அரபு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் என்றெல்லாம் நேரங்கள் மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கோம். பூமியின் சுழற்சியினால் சூரியன் ஒரே இடத்தில் இருந்து ஒளியை கொடுக்கும் வேளையில் அதை சுற்றி கொண்டும் தன்னையும் சுற்றி கொண்டும் நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த பூமாதேவி நேரத்தையும் நகர்த்தி கொண்டிருக்கின்றார். அது சூரியனுடைய பார்வையும் பூமியினுடைய சுழற்சியினாலும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. உறவுகளை இன்று வியாழக்கிழமை உனக்காக நான் நிகழ்வு என்று கூறி வந்த வேளையிலே உலகத்தில் இருக்கின்ற உறவுகள் அத்தனை பேரும் ஏது ஒன்றிற்காகத்தான் வாழுகின்றோம். எனக்காகவும் வாழ்கின்றோம். அது மற்றவர்களுக்காக வாழும் பொழுதுதான் அந்த எனக்காக வாழும் வாழ்க்கை சிறப்படைகின்றது. உனக்காக என்று கூறும்பொழுது அன்னை, தந்தை, ஆசான், உறவுகள், கூடிப்பிறப்பு, உடன் பிறப்பு, உற்றார், உறவினர்கள் மட்டுமல்ல, நாங்கள் வளர்க்கும் பிராணிகள், நாங்கள் நேசிக்கும் பொருட்கள், மலர்கள் பல உண்டு. ஏன், நான் நேசிக்கும் இந்த பிரபஞ்சம் கூட, இந்த பிரபஞ்சத்தில் உள்ளது அத்தனையும் எமக்காகத்தான் இருக்கின்றது. அதனால் அவர்களுடைய கடாட்சத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு அவர்களுக்காக வாழ வேண்டும். பூமி எங்களை வாழ்த்த வேண்டும். வானம் எங்கள் நடத்தையை கண்டு ஒளி, ஒலி, மழை போன்றவற்றை தர வேண்டும். அக்னியும் எங்கள் நடத்தையினால் கூடி குறைகின்றது, அது குறைய வேண்டும். அதனுடைய பாரபட்சமற்ற முன்ன நாள் எப்படி இருந்ததோ அதே போன்ற கோலத்துடன் இருக்க வேண்டும் என்றெல்லாம் வாழுகின்றோம். அதற்காகத்தான் நாங்கள் வாழுகின்றோம். எமக்காக என்று கூறினால் இவற்றிற்காக வாழ்ந்தாத்தான் நாங்கள் எமக்காக வாழ்வது என்ற அர்த்தம் புரியும். அந்த வழியில் இந்த உலகில் எல்லோரும் எல்லாவற்றை நேசித்தாலும் ஏதோ ஒன்றை அளவுக்கு அதிகமாக நேசிப்பார்கள். உனக்காக நான் என்ற இடத்துல நன்றி மறவாமல் வாழ வேண்டும் என்ற நட்பண்புகள் அங்கே புகுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு எங்களோடு இணைந்து எங்களுக்கு இவ்வளவு உதவிகளை புரிகின்ற எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அதில் நான் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்று என்னை ஆளாக்கி கொண்டிருக்கின்ற இந்த சமூகம் இருக்கின்றது. நம் முன்னோர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் விட்டு சென்ற கடமைகள், கைங்கரியங்கள் இருக்கின்றன. அதை காட்டி கொடுத்த ஆசான் இருக்கின்றார். நமக்கு முன் பிறந்தவர்கள் இருக்கின்றார்கள். இப்படியும் இருக்கலாமா என்று எண்ணி கேட்கும் இளையவர்களும் இருக்கின்றார்கள். இவர்களையெல்லாம் நாங்கள் நேசிக்கின்றோம். இவர்களுக்கெல்லாம் கூறும் வகையிலாக நாங்கள் பேசிக்கொள்ளலாம். அதனால் 6-4-7-8-7-4-6-4-1-5 என்ற எண்ணோடு வாருங்கள், இணையுங்கள். உங்கள் உள்ள கருத்துக்களை பரிமாறும் வேளை அது எதற்காக என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதனால் ஓடி வர வேண்டும் நீங்கள் உனக்காக நான் நிகழ்வுக்கு. நான் இவ்வளவு நேரம் பேசினேன் தானே, உங்களிடம் ஒரு வார்த்தையை கேட்க மறந்துவிட்டேனே. நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்றும் என்னை வளர்த்தவன், ஆளாக்கியவர், படைத்தவர், நான் அறிந்தவர், தெரிந்தவர் என்று எல்லோருக்கும் கூறினேன். என் மனம் நிறைந்த நேய நெஞ்சங்களே, உங்களை நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டேனா, இப்பொழுது கேட்கின்றேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை உங்களோடு பகிர்ந்து நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என உணர்ந்து எங்கள் கலையகம் சிறப்பாக, காற்றலையும் சிறப்பாக இருக்கின்றது. இன்று 23°C இருக்கின்றோம் என்று காட்டுகின்றது. இது படிப்படியாக 26° வரை செல்லலாம். பின்பற் இது குறைந்து குறைந்து 16°C தொட்டுவிடும். அதனால் வெப்பமும் தட்பமும் கொண்ட வேளையில் இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் வெளியே சென்று உணர்வதாக இருந்தால் அதே 23°C அப்படி இருந்தால் வெப்பம் இருக்குமோ அதே போன்று தான் உணர்கின்றோம். ஆனால் உணர்ச்சி எங்களுக்கு அதிகம் தாக்கம் இல்லாமல் இருக்கும். காரணம், காற்றிலே 43% ஈரப்பதம் இருக்கின்றன. இன்று மழைக்கும் சான்று இருக்கின்றது. நேற்றைய தினம் இடையிடையே தூறலோடு மழையும் இருந்தது. இன்றும் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆனால் எதையும் நாங்கள் சீராக கணக்கிட முடியாது, துல்லியமாக சொல்ல முடியாது. சொல்லிவிட்டால் அவன்தானே இறைவன், சொன்னபடி நடக்கும் என்றுதான் கூறுகிறார்கள். நடந்துவிட்டால் நல்லது என்று கூறும் வேளையிலே நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை. என்று ஒரு பாடல் இருக்கின்றதானே, நினைப்பது நடைபு விவரம் என்றும் ஒன்று இருக்கின்றது. வந்துவிட்டார். முதலில் ஒரு உறவு வருகின்றார், நினைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, அழகான உங்களுக்கு காலை வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றோம் கஸ்தூரி. எங்களுடைய காலை வணக்கத்தை தந்த உங்களுக்கு, உங்களுக்கு இப்பொழுது மாலையாக இருக்கும் மாலை வணக்கத்தை தருகின்றேன்.
1: 4:40
0: மாலை, பிற்பகல். இந்த பிற்பகல் வேளையிலே அங்கே லண்டனிலே, இங்கிலாந்து நாடு லண்டனிலே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: என்னோட இடத்துல கோவன்ட்ரி பகுதியில 21 வகையில மேகமூட்டமான காலநிலை.
0: ஓ, கோவன்ட்ரி பகுதியில மேகமூட்டமாக இருக்கின்றது. 21 வகை, 21 பாகை மிகவும் மிகவும் ஒரு சுகமானது. 21 பாகை அதிக வெப்பமும் இல்லை,
1: குளிரும் சிறிது நேரம். உங்களுக்கு வருண பகவானும் சிறிது நேரம் தான் இருக்கிற அடையாளம் காட்டிக்கிட்டேன்.
0: அந்த வருண பகவான் எங்களுக்கும் இடையிடையே வரும்பொழுது அவரோடு இணைந்து வாயு பகவான் மோதி விட்டபடியே கொஞ்சம் சுகமாக இருந்தது. இந்த வெப்பத்துக்கு அக்னி பகவான்,
1: எங்களுக்கு வாயு பகவான் அப்பப்ப வருவார். ஆனா வருண பகவான் இன்றைக்கு பார்த்தா நீண்ட நாளைக்கு அப்புறம் நான் இருக்கிறேன் என்று சும்மா ஒரு கண்ணில தெளிச்சு கொண்டுட்டு போட.
0: நிச்சயமாக பிரபஞ்சம் எங்களுக்கு காட்டிக் கொண்டே நாங்கள் இருக்கின்றோம் என்பதை உணர்த்தி கொண்டுதான் இருக்கு.
1: ரொம்ப சிறப்பு சிறப்பு பையன். இன்னைக்கு எப்படி போச்சு உங்களோட காலையில பொழுது? எப்படி இருக்கு, எப்படி போகுது?
0: காலை நேரம் இனிமையாக மகிழ்வாக, காலை எழுந்ததுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்று நான் அதை செய்து கொள்வது சின்ன வயதிலிருந்து வழக்கம். அதன்படி அப்ப இப்ப என்ன படிக்கிறது என்றால், இப்பொழுதுதானே முன்பு போன்று நூல் நூல்களை பிரட்டி பக்கங்களை பார்க்க வேண்டும். இப்பொழுது விரலால் தொட்டவுடன் விடயம் வந்துவிடும். அவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்த ஒரு சுவர்க்க பூமியில இருக்கின்றோம். அதுதான் சுவர்க்கம், வேற ஒன்றும் இல்லை. என்று 200 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்து பார்த்தால் இது என்னவென்றே தெரியாது. பிறந்தோம் உண்டோம் இறந்தோம் என்றிருந்தார்கள். இன்று அப்படி இல்லையே. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது AI வரைக்கும் வந்து விட்டார்கள். செயற்கை நுண்ணறிவு மட்டும் வந்து விட்டார்கள். வந்து தேடல்கள் எல்லாம் மும்முரமாக நடந்து நேர்மறை கருத்துக்களும் எதிர்மறை கருத்துக்களையும் பரவி கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அவற்றையெல்லாம் ஆராய்ந்தும் பார்ப்பதுண்டு. அவற்றிலே சில விடயங்களை, தொல்காப்பிய விடயங்கள், 100 காலத்துக்கு முன்பு நடந்த செய்திகளை படிப்பதற்கு இப்பொழுது இலகுவாயிருக்கும். அவற்றை தட்டி பார்த்து கொண்டிருப்பேன். அதன் பின்பு என்னை அறியாமல் என் வார்த்தை என் வாயிலே முணுமுணுத்துக் கொண்டிருக்கும். ஏதோ ஒரு பாடலை ஏதோ ஒரு கருத்தோடு வந்து என்னை அறியாமல் வந்து கொண்டிருக்கும். அதையும் செய்து பார்ப்போம். அப்படியே அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டு காலை உணவு முடித்து விட்டு இங்கே கடமைக்கு வருவதற்கு ஆயத்தமாகி வந்து விட்டேன். மகளும் நன்றாக அப்படி இருக்கின்றார்கள். நல்லமாக இருக்கின்றோம். நீ பகல் வேளையில் நான் எங்கும் போக மாட்டேன், உங்களோடு இருந்து விடுவேன். பகல் மதிய உணவு நேரம் வானொலியை நிறுத்தி என்னுடைய நிகழ்ச்சி முடிந்து சென்றவுடன் உணவு காத்து கொண்டிருக்கும், கொண்டு போயன். அதன் பின்பு சேகரிய கர்மங்கள் இருந்தால் அதை ஆற்றி கொண்டிருப்போம். பின்பு
1: மரக்கறி உணவா அல்லது மாமிச உணவா கூட விரும்பி சாப்பிடுவேன்?
0: இரண்டும் நான் உண்பவன். நான் வந்து சைவ மகன்தான். சைவமாக இருந்தாலும் அசைவமும்
1: நான்
0: ஒரு ஃபுட் லவர் அல்ல, உணவு பிரியன் அல்ல. எது எது தந்தாலும் அன்னையிடம் இருந்து பழகியது, அதன் பின் வீடு மனைவி மக்கள் குழந்தைகள் சகோதரங்கள் என்ன கொடுத்தாலும் மனம் வந்து தரும் பொழுது நானும் மனமும் வந்து ஏற்றுக்கொள்வேன். உப்பில்லை புளி இல்லை அதை இல்லை இல்லை, எனக்கு அப்படி உணவு வேண்டும் இப்படி உணவு வேண்டும் தேடவே மாட்டேன். உடல் உடல் உழைப்புக்கு உணவு ஒன்று வேண்டும், ஆரோக்கியமாக இருந்தால் சரி அளவோடு. அப்படி இருந்த அப்படி இருந்தாலும் என்னுடைய சர்க்கரை நண்பர் என்னுடன் இருக்கின்றார். 35 வருடமாக அவரோடு வாழ்கின்றேன். அவர் என்னை தொல்லைப்பு செய்வதில்லை, நானும் அவரை இல்லங்கமாக ஏற்றுக்கொள்வதில்லை என்றால் புரியும் தானே? வள்ளுவருடைய வாக்கின்படி யா காவார் ஆயினும் நா காக்க என்ற அந்த குரலிலே பேச்சு மட்டுமல்ல, உணவிலையும் நாங்கள் எங்களை ஒருத்துக் கொள்ள வேண்டும், கட்டுப்படுத்தி அதை கடைபிடித்துக் கொள்வேன் என்றபடியால் இறைவன் இதுவரை வாழ வைத்திருக்கின்றார், மேலும் வாழ வைப்பார் என்ற நம்பிக்கையோடு வாழ்கின்றோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க நீண்ட ஆயுளோட தீர்க்காயுசுக்கு நோய் நொடி இல்லாம இருக்கணும் என்று நாங்களும் அந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்றோம். ஏனண்டா ஒவ்வொருத்தரோடையும் நீங்க பேசுறப்ப நேற்று நான் உங்களோட நிகழ்ச்சி இப்ப நீங்க தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில நிகழ்ச்சி நினைக்கிறேன் கேள்வி பதில்கள் போகல. இந்த நாட்காட்டி என்ற ஒரு பதில் ஒருத்தவங்க கேள்விக்கு வந்தது பதில். அப்ப எனக்கு என்னன்னா இன்றைக்கு நாள் வந்து எல்லாருக்குமே தெரியும், தமிழர்களா இருக்கிற எங்களுக்கு தெரியணும், இந்த வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கடித பஞ்சாங்கம் ரெண்டு இருக்கு. அதுல பாக்கிய பஞ்சாங்கம் எழுதினவருடைய நினைவு நாள் இன்றைக்கு.
0: ஓ, அப்படி என்ன அவருக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்க முடியும்.
1: ரகுநாத ஐயா, ரகுநாத ஐயர் வந்து பாக்கிய பஞ்சாங்கம் எழுதினவருடைய நினைவு தினம் இன்றைக்கு நாள். அப்ப எனக்கு அந்த நீங்கள் அந்த பழைய ஒரு நிகழ்ச்சியில கரெக்டா அந்த பதில் வந்தது, எனக்கு உடனே அந்த என்னடா இன்னைக்கு இதுக்கு இந்த மாதிரி இதுக்கு பொருத்தமா வர்ற மாதிரி அமைஞ்சிருக்கே அப்படின்னு தோணுச்சு.
0: அப்படியா, எதிர்பாராமல் நடுவு. இது தமிழின் கருவல், இந்த கடாட்சம் அந்த தமிழ் அன்னையினுடைய ஆட்சி அதுதான்
1: தமிழ். தகப்பனாருடைய தகப்பனார் வந்து இந்தியாவை சேர்ந்தவர், பூர்வீகம் இந்தியா. சோ அதனால தமிழகத்துல என்னுடைய நான் தமிழகம் சிதம்பரத்துல பிறந்து வளர்ந்தவர். என்னுடைய அப்பாவின் அப்பா சொந்த இடம் ஸ்ரீவாஞ்சியம், வாஞ்சிநாதர் திருக்கோயிலிடம். அப்ப அது ஒரு மகிழ்ச்சி. அப்ப அதனால சின்ன என்னோட அறிவுக்கு தெரிஞ்ச ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே நான் இந்தியாவுக்கு வந்து தங்க வேண்டிய ஒரு சூழல். அப்புறம் திருமணம் முடிச்சு இங்க வந்தப்போ ஐக்கிய ராஜ்யம் லண்டனுக்கு வந்தப்போ நான் திருக்கணித பஞ்சாங்கம் தான் இங்க அவங்க தொடர்ந்து இது பண்ணி கொண்டு இருந்தாங்க. சோ பங்கு என்ன பண்றது, அவங்க ரேடியா நடைமுறையா பயன்படுத்திகளை நாங்கள் தவிர்க்க முடியாது தானே.
0: அந்த இரண்டு பஞ்சாங்கம், திருக்கணிய பஞ்சாங்கம் பாக்கிய பஞ்சாங்கம் வந்து எங்கள் தமிழ் தமிழர்கள் மத்தியில அன்று தொட்டு இன்று வரை உலாவி வரும் ஒரு சிறந்த பஞ்சாங்கமாக கணிக்கப்பட்டிருக்கின்றது, சரியானதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. இருவரும் செய்தது சரி. அதனால தான் எங்களுடைய சில தினங்கள் திதிகள் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு.
1: முன்பின் மாற்றம் அடையும், சில சில நாட்கள் வந்து முன்பின் மாற்றம் அடையுது. தைப்பொங்கல் குறிப்பாக தைப்பொங்கல் வருடப்பிறப்பு இப்ப வரக்கூடிய ஆடி அமாவாசை வருகிற 13ஆம் தேதி, அதாவது ஆங்கிலத்துக்கு ஆவணி மாதம், தமிழுக்கு ஆடி ஆவணி மாதம் 13ஆம் தேதி ஆடி அமாவாசை நாள்.
0: அப்படித்தான் வரும். ஏனென்றால்
1: வருகிற திங்கட்கிழமை வருகிற திங்கட்கிழமை எல்லா பெண்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான நாள், ஆடிப்பெருக்கு.
0: ஓ, ஆடிப்பெருக்கு, அது இந்தியாவிலே மிகவும் சிறப்பாக செய்வார்கள் ஆடிப்பெருக்கு தமிழ்நாட்டிலே.
1: ஆமா,
0: அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு
1: விசேஷம்.
0: அது சமய ரீதியாக எத்தனையோ உண்மைகள் இருந்தாலும் சம்பிரதாயம் அதுதான் என்று செய்யும் வேளையில் அது வந்து வழி மாறி திசை மாறியும் செல்கின்றது, கருத்துக்களும் வேறு பிறழ்வாக செல்கின்றது. புரியாமை காரணம், சரியான ஆழ்ந்த அறிவு அதில் இல்லாததால் எல்லோரும் செய்கிறார்கள், நாங்களும் செய்கிறோம், இதை இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்று விழாவை மெருகூட்டுவார்களே தவிர தங்களுடைய மனதை ஆன்மீகத்தை மெருகூட்டும் வகையில் அங்கே கடைபிடிப்பது இல்லை என்று என்னுடைய ஒரு சின்ன கருத்து.
1: உண்மை. ஆனா எனக்கு என்னோட சிற்றறிவு கட்டி நான் வந்து இருந்த காலங்கள் வரைக்கும் என்னுடைய கணவரோட நான் இருந்த காலங்கள், நான் எனக்கு தெரிஞ்சு நான் 6 வருட வாழ்க்கை என்னோட திருமண வாழ்க்கை, அதுக்கப்புறம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் எனக்கு அந்த ஒரு ஆடிப்பெருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சிறப்பு. ஏன்னா அதுல ரொம்ப விசேஷமானது, பிரதோஷத்துக்கு நாங்கள் வைக்கிற நைவேத்தியம் காப்பரிசி. அந்த காப்பரிசி ஆடிப்பெருக்கு நாள்ல செய்யறது ரொம்ப விசேஷமான ஒரு ஒரு பிரகாரமா இருக்கும். அதுல
0: சிறப்பான செய்தியை மகிழ்வாகவும் நிகழ்வாகவும் கூறினீர்கள். இறைவன் சிறுவர்கள் உங்களுக்கு கிடைக்கும் எப்பொழுதும்
1: நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி கொண்டு வந்திருக்கிறீங்களே, அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொண்டு.
0: சரி, நல்ல செய்திகளை பகிர்ந்த வேளையிலே உங்களுக்கு இன்று நிகழ்ச்சியின்படி உனக்காக நான் ஆரம்பத்திலே கூறிந்த இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கின்றோம், இதையெல்லாம் எங்களுக்காகத்தான் இருக்கின்றது. அப்ப இந்த இவர்களுக்காக நாங்கள் என்ன செய்ய போகணும், உங்களுக்கு விருப்பமான பாடல் ஒன்றை கேட்கலாம், அது யாருக்காக, எதுக்காக, அது நாள் நட்சத்திரத்துக்காக இருக்கலாம், அல்லது உறவுகளுக்காக இருக்கலாம், முதலே கூறிவிட்டேன், எதற்காகவும் கேட்கலாம் நீங்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் ஆரம்பத்தில் வந்து இவ்வளவு தூரம் என்னோட நல்ல இறங்கி உங்களோட உள்ளார்ந்தம் எல்லாம் கூறிய ஒரு அப்பாவிடம் கூறுவது போல் கூறியிருந்தீர்கள். இது உலக நாடெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு எல்லா நன்மையும் சிறப்போடு அமையும்.
1: நன்றி நன்றி ஐயா, எல்லாம் உங்களோட ஆசீர்வாதங்கள். ஆசிகளுக்கு நன்றி சொல்லி எனக்கு வந்து பாடல் அந்த நீங்க உங்களோட நிகழ்ச்சிக்குரிய பாடலே ஒரு பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடலையே தாங்க கேப்போம், நல்லா இருக்கும்.
0: உனக்காக எல்லாம் உனக்காகவா?
1: இல்ல உனக்காக
0: செல்வம்
1: உன்னை காணவா, என்னில் உன்னை காணவா.
0: நினைத்த நல்ல ஒரு பாடல் அந்த பாடல். செல்வம் திரைப்படத்திலே அற்புதமான நடிப்பு உனக்காகவா.
1: எனக்கு அது ஏன் ரொம்ப ரொம்ப சிறப்பா, அந்த பாடல் அமைஞ்ச ராகம், அந்த பாடலின் இசை, அது எங்களுக்கு இப்ப எங்களுக்கு உண்மையா மாலை நேரம் ஆக போகுது. மாலை நேரத்துல காத்தாட அந்த பாடலை கேட்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு.
0: என்னென்றால் தாகம் கூடிய பிரகத்தோடு வருகின்ற ராகம் அந்த பாடல். தாராபுரம் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் இதற்கு குரல் கொடுத்தார். அதிகம் குரல் கொடுக்க அவர் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே ஒரு சங்கீத விரிவுரையாளராக இருந்தவராம் என்று அறிந்தேன். அவர் எல்லாருக்கான அநேகமான பாடல்களை பாடவில்லை, ஒரு சில பாடல்கள் பாடியிருந்தவர்களை. அதில் இந்த பாடல் தலை சிறந்த பாடல். அவருக்கு புகழ் சேர்த்து கொடுத்த பாடல் மட்டுமல்ல, எங்கள் எல்லோரும் அந்த வயதுக்கேற்ற காலங்களில் வாழ்ந்தவர்கள் அல்ல, எல்லா வயதினருக்கும் உள்ள ஒரு தாகம் பிரகம் உள்ளே இருக்கும், அதை வெளியே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் திண்டாடுகின்ற ஒரு பாத்திரம் தான் அந்த பாத்திரம். கே ஆர் விஜய அம்மாவும் சிவாஜி கணேசன் ஐயாவும் நடித்திருப்பார்கள். மிகவும் சிறப்பான ஒரு திரைப்படம் செல்வம். தங்களை தாங்கள் அறியாமல் தங்களை அர்ப்பணித்த ஒரு உறவு அதிலே இல்லையா, அந்த உறவு அது அது அந்த தாகம் அது விரகத்தோடு வருகின்ற தாகத்தை எடுத்து கூறும் வகையில் அந்த ராகமும் அமைந்து அந்த பாடல் அற்புதமான ஒரு பாடலை கேட்டீர்கள். உங்களுக்காக அந்த பாடலை இன்று உனக்காக நான் நிகழ்விலே ஒலிபரப்புகிறோம், கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி நன்றி, எல்லா உறவுகளுக்கும் நன்றி சொல்லி நான் உங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறேன் ஐயா. நன்றி வணக்கம்.
0: நன்றி மகளே. பாடல் ஒலிபரப்பும் போலே நன்றாக உற்று கேட்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள். நன்றி நன்றி அம்மா.
1: நன்றி ஐயா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: எல்லாம் உனக்காக
1: உனக்காக எல்லாம் உனக்காக என்ற நிகழ்வு வரும் முன்பே இன்றைய நிகழ்ச்சியை வரவேற்று அன்புடன் நாச்சியார் கோயில் தேவா அவர் மட்டுமல்லாமல் தினமும் வந்து எல்லோரையும் அழைத்து விழிப்படைய செய்து நிகழ்ச்சிக்கு வாருங்கள் நாங்கள் இணைவோம் என்று அழகாக எழுதி படத்தோடு வரவேற்பு தரும் எங்களுடைய நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள். அதை விட அன்பு மகள் கஸ்தூரி இங்கிலாந்திலிருந்து, அன்பு மகள் ஷியாமலா, மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள், இப்படி ஒவ்வொருவரும் வரவேற்று நாங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றோம். உனக்காக நான் நிகழ்வை ஆதரிக்கின்றோம் வருகின்றோம் என்று வந்து இணைந்திருக்கின்ற வேளையில் வந்துவிட்டார் நேரலையில் இப்பொழுது மகாலிங்கம் அவர்கள். வணக்கம் வணக்கம் மகாலிங்கம் அவர்களே. வணக்கம். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் உங்களுக்கு பெயர் வைத்தேன்னா நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா?
2: நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கேன்யா. உங்க நிகழ்ச்சியில பங்கு பெற்றது அது உங்க ஊரலை கேட்ட பிறகு ஒரு நிகழ்ச்சி, அதுவும் லண்டன்ல இருந்து கஸ்தூரி அம்மா பேசினது இன்னும் ஒரு மகிழ்ச்சியான ஆசையான அந்த குரல் வந்து மிகவும் பிடிச்சிருந்தது.
1: குழந்தை குரல் என்று மழலையாகவே இருக்கின்றார், மழலையாகவே இருக்கின்றார். எங்கள் வானொலியிலும் வந்து மழலை பேசுகின்றார். சிறப்பான இந்த சமயத்தை உற்று கவனித்து நேற்றைய தினமும் நீங்கள் அவருக்கு அப்படி அடைமொழிகளை எல்லாம் கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி. நீங்கள் எல்லோரையும் மகளமைக்கும் வந்து பேசுவீர்கள் மகளமைக்கும் வண்ணம் அந்த வகையில் இன்றும் வந்திருக்கின்றீர்கள். முதலில் உங்களுடைய காலநிலையை பற்றி தெரிந்து கொள்வோமா? மல்லியத்திலே இப்பொழுது எப்படி இருக்கின்றது காலநிலை?
2: பகல்ல நல்ல வெயிலியா? சரியான வெயில்.
1: அப்ப சரியான வெயில் தானே? அது என்ன பிள்ளை, அது சரி என்று சொல்லுகிறீரா பிள்ளை என்று சொல்லுகிறீரா?
2: சரிதான், ஆனா சரியிலே தவறு.
1: எங்கள்ட பேச்சு வழக்கிலே வருகின்றது, நாங்கள் தமிழ்ல பேசிக்கொள்வோமே பல நிகழ்ச்சிகள். சரி நல்லது, அது சரியானது என்றெல்லாம் கூறுவோம், ஆனா அது பிள்ளையா இருக்கும் இல்லையா?
2: சொல்லுவோம் நல்ல பாம்பு தான் கடிக்க கடிச்சாதான் தெரியும்.
1: நல்லா வாங்கி கட்டினாரு என்றால் நிறைய வாங்கினாரோ என்று எல்லாம் பேச்சு வாங்கினார் என்பதையும் இப்படி கூறுவோம். எங்கள் தமிழின் பெருமை சிறப்பானது. அங்கே பகல் விலை எவ்வளவு? பகல் விலை என்று பகல் விலை மிகையான வெப்பமோ?
2: ஆமாயா, மிக வெப்பம். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி காற்று கொஞ்சம் இருந்ததுயா, காற்று வந்து நல்ல ஆடி காற்று கொஞ்சம் அதிகமாவே. நானும் இன்னும் இன்னைக்கும் இருசக்கர வாகனத்துல செல்ல வேண்டியது, நகரத்துக்கு செல்ல வேண்டியிருந்தது.
1: அப்போது அந்த
2: தடுத்து தடுக்கின்ற அளவுக்கு காற்று இருக்கு, கொஞ்சம்
1: எதிர்நீச்சல் போட்டு இருக்கின்றீர்கள்.
2: வீட்டுக்குள்ளே வெப்பமா தான் இருக்கு.
1: வெளியே வாருங்கள், நிலவொளி தான். இன்று பௌர்ணமியா? நேற்று தினம் பௌர்ணமியா?
2: என்னவென்றால்
1: மகாலிங்கம் ஒவ்வொரு இடம் நான் ஆரம்பத்து எப்போதும் கூறுவதற்கு கூறுவேன். இந்த பருவ காலங்கள் சூரியனுடைய பார்வையை சுற்றி கொண்டிருக்கும் பூமியினால் தான் மாற்றமடைகின்றது. இரவு பகல் என்றெல்லாம் மாறுகின்றது, கால நேரமும் மாறும். எங்கள் மாநிலத்தில் நாங்கள் இருக்கின்ற கனடாவிலேயே பல மாநிலங்கள் கூட ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் வித்தியாசமாகத்தான் தோன்றும். அது பூமியின் சுழற்சி தான் அதற்கு காரணம். சுழன்று சூரியனை பெற்றுக்கொள்ளும் வகையிலே தான் அந்த நேரங்கள் மணி, அதாவது கடிகாரத்திலே கணிக்கப்படுகின்றது. சரியா,
2: சூரியன்
1: அப்ப இரவு நேரத்தில் இப்பொழுது அதனால்தான் பௌர்ணமி முன்பு பின்பு அமாவாசை ஒரு நாளையை கூடி குறைந்தெல்லாம் வருவதற்கு இப்பொழுது மகள் கஸ்தூரியை பேசியது போன்ற பஞ்சாங்க வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் என்று ரெண்டு வகை உண்டு. அதிலே துல்லியமாக கணிக்கப்படும் வழியில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கத்தான் செய்கிறது நாங்கள் உணர்கின்றோம். அந்த மாற்றத்தை எங்களால் மாற்ற முடியாது. மாற்றம் ஒன்றுதான், மாறாத ஒன்றும். சரி,
2: உண்மைதான்.
1: சென்ற பயணத்தை நீங்கள் உதைந்து காற்றோடு எதிர்நீச்சல் போட்டு சென்ற பயணத்தை, சென்ற கர்மத்தை முடித்து விட்டு வந்து விட்டீர்கள்.
2: சரியான சரியாக செய்து முடித்து காரியங்களை முடித்து விரைந்து வந்து விட்டேன் ஐயா.
1: அப்ப சரியாக முடித்திருக்கீர்கள் சரியான காரியத்தை. அதே போன்று சரியான வெயிலும் வந்திருக்கின்றது இல்லையா? பாருங்க, சரி எங்கெங்கெல்லாம் ஒலிக்கின்றது என்று. சரி, அடுத்த சரியை நான் குறிவிட்டேன், நீங்களும் சரி அதை ஏற்றுக்கொள்ள.
2: அடுத்ததுயா,
1: கூறுங்க.
2: கஸ்தூரி அவர்கள் சொன்னாங்க இல்லையா, 13ஆம் தேதி அமாவாசைன்றாங்க. அதாவது தமிழ்நாட்டு எப்படி 12ஆம் தேதி நடு இரவு, அதாவது நடு இது 2:30 ஏஎம் வந்து விடுகிறது. நடுசாமம் சொல்லுவாங்க இல்லையா, 2:30 வந்துடுது. அதனால அன்னைக்கு 12ஆம் தேதி முழு அமாவாசையா.
1: அவர் கூறியது வந்து அமாவாசை இங்கிலாந்திலே எப்பொழுது வருது என்று. நான் கூறுவது எங்களுக்கு இன்னும் வரவில்லை, கனடாவிலே கூறப்படுறோம். நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த இது நேர காலத்தின் அந்தந்த பிராந்தியங்களுக்கு ஏற்ப பூகோள அமைப்பின் படி என்று நான் முன்பு கூறியிருந்தேன். பூகோள அமைப்பின் படிதான் இந்த சஞ்சாரங்கள் நிகழ்கின்றன. சரிதானே,
2: உண்மை.
1: இப்பொழுது பாருங்கள், உங்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு 9:26 நேரம் இல்லையா? எங்களுக்கு 11:56 முற்பகல். எவ்வளவு வித்தியாசம்! அதே போன்று லண்டன்ல இப்பொழுது 5 மணி ஆகி இருக்கும் என்று எண்ணுகிறேன். கூறியிருந்தார் தானே நேரத்தை 4 மணி என்று. அப்ப முன்பின்னாக இருக்கும் ஐயா, அது அந்த அந்த கணிப்பின்படி சுற்றி வரும்பொழுது நிகழ்வு என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அதிலே ஒரு நாங்கள் அதிலே எல்லாம் சத்திர சிகிச்சை செய்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா?
2: சரியா, அது லண்டன் அது சரியா. ஆனா தமிழ்நாட்டுல வாஞ்சு இது ஸ்ரீவாஞ்சியம் பத்தி கூறினார்கள். அது எங்க பகுதி அருகில் தான்யா இருக்கு. மாவட்டம் தஞ்சை மாவட்டத்துக்குள்ள வருங்க, ஒன்றிணைந்த தஞ்சை மாவட்டம். அது இந்த இந்த வாஞ்சு இந்த ஸ்ரீவாஞ்சியங்கிறது அந்த உயிர் இதுக்கு வந்து முக்கியமான ஒரு கோயில், சிவன் கோயில். இங்கு நடத்துவதாக இருந்தால் மட்டுமே அந்த 12ஆம் தேதி என்ற தகவலை சொல்லணுங்கிறதுனால
1: பிறந்த இடம் என்று கூறினார். வாழ்கின்ற இடம் அங்கே அந்த கணிப்பின்படி கூறிவிட்டார். சரி சரி, இன்று நாங்கள் உங்களுக்காக நீங்கள் இன்று வந்து இதுவரை நேரம் பேசியிருந்தீர்கள். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
2: பாடலாயா? அண்டவம் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான் அனுப்பி
1: வச்சான். அவர் அனுப்பி வச்சா நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கீர்கள். யாருக்கா இந்த பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்? எதற்காக கேட்கின்றீர்கள்?
2: இது
1: அதானே, உனக்காக. யாருக்கா ஒரு பாடலை கேட்கும் பொழுது எதற்காக என்று நாங்கள் தெரிந்து கொள்வதில் பிழையில்லை தானே?
2: ஆண்டவனுக்காக வேண்டிய வைத்துக் கொள்ளுங்கள் ஐயா. இன்று வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நேத்தி தான் குரு பூர்ணியமா நடந்தது.
1: சார் வாழ்த்துக்கள், நல்லது. இப்ப ஆண்டவனுக்காக அவர் படைத்து விட்டார், நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது உண்மையான கருத்து. அவர் படைத்தபடியால்தான் நாங்கள் அனுபவிக்கிறோம். அவர் அனுபவிப்பதற்காக ஏற்படுத்திய இந்த பிரபஞ்சம் தான் எங்களை அனுபவிக்க வைக்கின்றது. வாழ்த்துக்கள், சிறப்பான கருத்துக்களை உட்படுத்தி ஒரு பாடலை கேட்டீர்கள். மிகவும் மகிழ்ச்சியான பாடல். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கத்துக்காக நாங்கள் ஒலிக்க வைக்கும் பொழுது கேட்டு மகிழ்வோம். நீங்களும் மகிழலாம்.
2: மிக விருப்பமான பாடல்.
1: நன்றி. உங்களுக்கு எல்லா பாடலும் விருப்பம் தானே ஐயா. நன்றி மகாலிங்கம். வாழ்த்துக்கள் ஐயா, மீண்டும் சந்திப்போம். நன்றி.

0: சரியாக நண்பகல் 12 மணியை தொட்டுவிட்டோம் கனடாவில். அதே போன்று ஏனைய நாடுகளிலும் அந்தந்த பருவ காலங்களுக்கேற்ப நேரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. இப்பொழுது என்னுடைய மிகவும் விருப்பமான ஒருவர் வருகின்றார். நான் குளப்படி சிங்கம் என்று அழைத்துக் கொள்வேன் அவரை. அன்பு மகன் ஃபாரூக் வருகின்றார் தமிழ்நாட்டில் இருந்து. வணக்கம் ஃபாரூக். வணக்கம்.
1: அப்பாவுக்கு அன்பு வணக்கம், அம்மாவுக்கு அன்பு பண்பும் ஆசம் நிறைந்த வணக்கம், அனைவருக்கும் அன்பு வணக்கம், நலம் நலம்.
0: நீங்கள் தந்த வணக்கங்களை நானும் அம்மாவும் அடுத்து உங்களுக்கு விரும்பிய உறவினர்களும் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் வணக்கங்கள் எல்லோரும் ஏற்று எல்லோரும் இணைந்து உங்களுக்கு நல் வணக்கம் கூறி வரவேற்கின்றோம். வருக வருக மூன்றியல் தமிழ் வானொலிக்கு. நலமாக இருக்கின்றீர்களா?
1: மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமா இருக்கிறேன். நான் அன்பு உறவுகளுடைய ஆசீர்வாதமும் அப்பாவுடைய ஆசீர்வாதமும் அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோடு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாக இருக்கிறேன் அப்பா.
0: சரி, ஒரு கேள்வி கேட்கட்டுமாமே. நலமாக மகிழ்வாக சிறப்பாக எல்லாம் இருக்கு, நீங்கள் நல்லவனாக இருக்கின்றீர்களா? நான் குளப்படி சிங்கம் என்று அன்போடு பாசத்தோடு அழைத்துக் கொள்வன். நல்ல பையன், எனக்கு தெரியும். உடல்நலங்கள் எப்படி இருக்குது ஐயா? இப்பொழுது வைத்தியசாலை போவீர்களா? வைத்தியரோட ஆலோசனைகளை பெறுவீர்களா? அதை கடைபிடிக்கின்றீர்களா? நீண்ட காலம் நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியே அரபு நாட்டிலே வாழ்ந்த உங்களுக்கு காலநிலை இரண்டு முரண்பாடான காலநிலை உள்ள இடம், அதில் ஏற்பட்ட ஒரு இடையூறினால் உங்களுடைய பாதிப்பு ஏற்பட்டது எனக்கு நன்றாக தெரியும். அதனால் நீர்பட்ட நீங்கள் அடைந்த துன்பம், நாங்கள் எல்லோரும் பட்ட வேதனையும் தெரியும். இறைவன் அருணால் மீண்டும் இலங்கை உலகத்திலே வாழும் பாக்கியம் பெற்றிருக்கின்றோம். அந்த வகையிலே தான் கேட்டேன், நலமாக மகிழ்வாக சிறப்பாக நல்லவனாக இருக்க வேண்டும். நல்லவன் என்றால் எல்லாம் இல்லையா? நீங்கள் கெட்டவன் இல்லை, நீங்கள் நல்லவர். அதனால் தான் என் உள்ளத்தில் நீங்கள் ஒரு குளப்படி சிங்கம் என்று அந்த அன்பு அன்பு தொல்லை நகைச்சுவை குறும்பு குசும்பு எல்லாம் செய்வீர்கள்னு எனக்கு தெரியும். சிறப்பாக இருக்க வேண்டும். அங்கே உங்களுடைய காலநிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது ஐயா? அங்கே
1: காலநிலை ரொம்ப வெப்பமாக இருக்கு அதிகமாக.
0: ஆனால் அதிவெப்பமாக இருந்த அரபு நாட்டிலே வாழ்ந்த உங்களுக்கு இந்த வெப்பம் தாங்கக்கூடியதா இருக்கின்றதா அல்லது முடியாமல் இருக்கின்றதா? அது குறிப்பாக நீங்கள் வெளியிலே அதிகம் வெயில் வெயில் உஷ்ணத்துக்களே போவது குறைக்க வேண்டும். ஏனென்றால் மாத்திரைகள் எடுக்கின்ற நாங்கள், நானும் அதே மாதிரி உங்களை போன்ற ஒரு நிலையிலிருந்து வந்தவர் தானே. அப்படியான சிகிச்சை பெற்ற நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடுமைய குளிர் கடுமையான வெப்பம் அதிகம் எங்களுக்கு ஒவ்வாது. ஆனால் நீங்கள் புத்திசாலித்தனமாக சிறப்பாக இருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இன்று உனக்காக நான் நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள், யாருக்காக எதற்காக என்ற பெரிய ஒரு பாடலையும் தாருங்களையும் கேட்போம். ஆமா, அவ்வளவுக்கு அவர் பாடல் கேட்கிறீங்களோ அட்ரா சக்தி என்ன என்ன பாடல் கேட்க போகிறோம்?
1: காதல் படத்திலிருந்து உனக்கென நான் இருப்பேன் அந்த பாடல்
0: பாட்டுங்கப்பா. இவ்வளவு தூரம் அர்ப்பணிக்க கூடிய ஒரு இந்த பண்பு வேண்டும் ஐயா. உனக்காக நான் இருப்பேன் நல்ல ஒரு பாடல், ஒவ்வொருத்தர உள்ளத்திலும் வருகின்றது. ஒவ்வொருத்தரை வாழ்த்தும் பொழுது இந்த உண்மையான அன்பு வெளியே வருவது வார்த்தைகளில் பல ஜாலங்கள் உண்டு. அந்த வகையில் உனக்காக நான் இருப்பேன் உயிரையும் கொடுப்பேன் வந்திருக்கிறது இல்லையே, ஒரு வரி உண்டு. நல்லவனா இவ்வளவு உனக்காக நான் இருப்பேன், உன்னை தெரிவதென்றால் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று ஒன்றிருக்கிறதா? சரி, எதற்காக அந்த பாடலை கஸ்தூரிக்காக குறிப்பாக கேட்கிறீர்கள்?
1: அவரோட பேச்சை கேட்டு
0: மனசு புரிந்து கொண்டீர்கள். அவன் பேச்சை கேட்டு உங்கள் மனதை கவர்ந்து கொண்டார் குழந்தை உள்ளத்தோடு. நல்லது, இந்த பாடலை அவர் கேட்பார். கேட்கும் பொழுது அவர் உங்களை முன்பின் தெரியாத முகம் தெரியாத உறவுகளை நாங்கள் ஒன்றாக ஒரு குடையின் கீழ் இணைத்து அன்பு பாலத்தை அமைத்துக் கொள்ளுகின்ற ஒன்றியல் தமிழ் வானொலி. இதற்கு உண்மையில் நீங்கள் அம்மா என்று அழைக்கும் மீராவுக்கு நாங்கள் நன்றி கூறத்தான் வேண்டும். இப்படி ஒரு பாலத்தை அமைத்து ஒரு விருட்சமாக்கி இதை அதன்குள்ளே வந்து உலக நாடுகள் எல்லாவற்றிலும் இருக்கின்ற பறவைகள் எல்லாம் ஒன்று கூடும் சரணாலயம் போன்று அன்பாலயமாக்கி வைத்திருக்கின்றார் இல்லையா? அதிலே நாங்கள் இப்பொழுது புதிதாக ஒரு அன்பு உள்ளத்தை அறிந்து கொள்வோம். எங்கள் எல்லோருக்கும் உள்ளத்தில் நிறைந்தவராக அவர் இருக்கின்றார். வாழ்த்திக் கொள்வோம். உங்கள் பாடல் தருவேன். என்ன கூற வேண்டும் கூறுங்கள் இந்த சந்தர்ப்பத்தில்.
1: எல்லோருடைய நலம் விரும்பியாக இருக்கிறேன். எல்லோரும் நலமோடு வாழ என்னுடைய வாழ்த்துக்களப்பா.
0: இடையிடையே நீங்கள் வந்து சென்றாலும் அது எங்களுக்கு பெரிய முழுமையாக இருக்கின்றது மகனே. சிறப்புடன் நெடுவொளி வாழ வேண்டும். எல்லோரிடம் அன்பு பாராட்டி வாழும் உங்களுடைய உள்ளம் எல்லோருக்கும் வேண்டும். நன்றி ஐயா, மீண்டும் சந்திப்போம். அம்மா கேட்டுக்கொண்டிருக்கின்றார் உங்கள் வார்த்தைகளிடம் கேட்டு. சரி, வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி மகனே, நன்றி.

0: அன்புடன் நீ வருகின்றார் இஞ்சிக்குடி சியாமலா, அன்பு மகள், அன்பு மகளே சியாமலா வணக்கம். இணைப்பில் இருப்பவர் யார்? வணக்கம். ஓ, இது உங்களுடைய இணைப்பு வந்திருக்கா? அவருடைய பெயர் வந்திருக்கு, நீங்கள் நினைத்து விட்டு இது என்னடா தூது விடுறாங்க, எப்படி வந்தது? வாழ்த்துக்கள் சரவணா. யாம் இருக்க பயமே அரசதி குப்பம் நெய்வேலி சரவணன். வணக்கம் வணக்கம் வணக்கம். உறவு பாலத்துக்கு இருக்கின்றபடியால் அவருடைய இலக்கமும் தெரிந்து கொண்டிருக்கின்றது. சரி சரவணன், நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
1: நலமாக, மகிழ்வாக,
0: நல்லவனாக, அப்படித்தானே? நல்லவன் எனக்கு நானே நல்லவன் என்று இல்லாமல் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டும். சிறப்பு அங்கே வளமை போலத்தான் கேட்க வேண்டும். உங்களுடைய காலில் எப்படி எங்களை விட ஜாஸ்தியா இருக்கின்றீர்களோ எங்களை விட கம்மியா இருக்கின்றீர்கள்? எப்படி தமிழ் ஜாஸ்தி
1: பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலை முதலே மாலை வரையும் மேகமூட்டமாவே இருந்தது.
0: இல்ல இடம் அப்படித்தானே இருக்குதா?
1: வெயில் இல்ல, வெயில் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த எங்க வண்டி கொஞ்சம் வெயிலா இருக்கும் போது நாங்க நேர்ல தள்ளி விடுவோம். அப்படியே வெயிலே
0: அப்படியே விட்டு விட்டு ஒன்றும் பண்ண
1: அப்படியே விட்டு விட்டு
0: அவ்வளவு தூரம் வெப்பம் உங்களை தாக்கவில்லை. நான் கூறிய தமிழ் புரிந்ததா? கம்மியாக ஜாஸ்தியாக இந்தியாவிலே கூறுகின்ற பேச்சு தமிழ், வேறு நாடுகளில் ஜாஸ்தியாக கம்மியாக மற்றவர்கள் உபயோகிப்ப இது பேச்சு பிராந்தியங்களிலே பேச்சு வழக்கிலே பெறுகின்ற மொழி. ஆனா இது தமிழ் அல்ல, ஜாஸ்தி கம்மி எல்லாம் எங்கள் தமிழ் இல்லை. நான் உங்களுக்கு என் நகைச்சுவைக்காக கூறியிருந்தேன். ஆனா இது பேச்சு வழக்கிலே லாபிக் கொண்டிருக்கின்றது எங்கள் மத்தியிலே. சரி,
1: இன்னொரு வார்த்தை எங்க பகுதியில் இன்னொரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, அது என்னன்னு கேட்டா, நான் அந்த
0: சென்னை தமிழில் உண்டு அப்படியா? ஒசக்கன்னு உயரமானதுன்றதுக்கு ஒஸ்தி ஒரு திரைப்படமே வந்ததுதான். ஒஸ்தி என்று யாரு? இந்த செம்புவா சிம்பு, சிம்பு நடித்தது அவற்று படம் என்றேன். சிலம்பரசனுடைய ஒஸ்தி என்ற ஒஸ்தி ஒஸ்தி அது பேச்சு தமிழ்லேயே இருக்கின்றது. அது சென்னை தமிழ்லேயே ஒன்று நின்றுகின்றேன். நீங்கள் சொல்ல ஒசத்தி, ஒசத்தி என்று சொல்ல உயரம், உயரமானது ஒசத்தி பேசுவது, ஒசத்தி ஓ என்ற ஓசையிலே தந்து கொள்ளு ஒசத்தி பேசுறது. நாங்க ஒசத்தாதே
1: என்னக்கமா
0: பேசுறது, இதெல்லாம் எங்கள் பேச்சு வழக்கிலே உள்ளது, பேச்சு தமிழ்ல உள்ளது. சிறப்பு அன்று அப்ப உங்களுடைய விவசாய நேரத்திலே இந்த இந்த காலநிலை சிறப்பாக இருக்குமா? இந்த காலநிலை வந்தா உங்களுக்கு மழை வந்தால் நல்ல மன்றீர்கள் இல்லையா?
1: இப்போ மழை வேணும் எங்களுக்கு, கண்டி அவசியமாக மழை தேவைப்படுது. மழை வரும், ஏன்னா ஒரு ஒரு ஒரு நாட்டில் மழை வரலாம்னு எதிர்பார்க்குறோம். இப்போ இப்போ கூட மழை வருவதற்காக சூழல் தான் இருக்குது. அந்த
0: சூழல் அப்படி அமைந்திருக்கின்றது, அது வரும் வராது என்று எண்ணிக்கொள்ளுவோம் இல்லையா? வரும் ஆனால் வராது, வராது.
1: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிலவு எல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தது,
0: இப்ப மறைஞ்சிருதோ?
1: நிலவு வெளிச்சமே தெரியவில்லை, கொஞ்ச நாள்லாம் மேகம்.
0: ஓ, பௌர்ணமி அண்டிவார நாட்களிலே மிகவும் பளபளப்பாக வெண்மையாக நில துல்லியமாக இருக்கின்ற நிலவொளி உங்களுடைய மழை ஏருளினால் மறைக்கப்படுகின்றன. அது கலைந்து போனால் வெளிச்சம் வரும், நிறைந்திருந்தால் மழை வரும். இவ்வளவுதான் பிரபஞ்சம். அங்கே வர்ண பகவானை கஸ்தூரி கூறியது போன்று வர்ண பகவானை வரவேற்பதற்கு காத்துக்கொண்டு எங்களுக்கு இடையிலே வாயு பகவான் வந்து கலைத்து விடுகிறார், இடையூறு செய்கின்றார்.
1: இப்ப நீங்க சொல்லும் போதே காத்தடிக்க
0: தொடங்கிவிட்டு வந்து விட்டார். கேட்டுடுது அவருக்கு, கேட்டுடுது அவரும் காற்று, அவரும் காற்றலை அவர்களே தானே, நாங்களே இருக்கிறோம் காற்றலையிலே, அலையிலே தான் இருக்கின்றோம். சிறப்பு என்று உனக்காக நான் நிகழ்வு அலங்கரிக்க வேண்டும். யாருக்காக என்ன பாடல், எதற்காக கேட்கின்றீர்கள் என்ன பாடல்?
1: ஒரு பாடல், ஏஎம் ராஜா, ஓஹோ எந்தன் பேபி நீ வாராய் எந்தன் பேபி, கலைவும் வண்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம்.
0: அடேங்க அப்பா, அது தேன் நிலவையா? அப்ப அங்கே நிலவு தேன் நிலவா இருக்குதா? ஓஹோ எந்தன் பேபி, ஓஹோ, அந்த ஓஹோ என்றது தமிழா அல்லது ஆங்கிலமா?
1: தமிழும் இல்லை ஆங்கிலம்,
0: தமிழ்லயும் ஓஹோ இல்லை.
1: என்ன
0: இருக்கின்றது. ஓஹோ வந்து சந்தேகத்துக்காக வரும், அப்படி ஒரு ஆச்சரியத்துக்காக கூறுவோம் ஓஹோன்னு, அது ஆங்கிலத்திலேயே வந்து ஓஹோன்னு வைத்து. அப்போ தமிழை பார்த்து ஆங்கிலேயர்களும் அந்த மொழியை பயன்படுத்தி கொண்டார்கள். ஆங்கிலேய நாடு என்றால் அநேகமான மொழிகள், எல்லா மொழிகளிலும் உங்களுடைய அடிப்படை இருக்கின்றது. அது ஒரு ஆய்வில் நாங்கள் பேசிக்கொள்வோம். ஓஹோ எந்தன் பேபி நீ வாராய், எந்தன் பேபி அடடட நல்ல வரிகள், அற்புதமானவர். அதுவும் ஏம் ராஜா ஐயா அவர்கள் என்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும் இல்லையா? அவரோட நினைந்து ஜிக்கியம்மா பாடினாவா இல்லை? அவர் மட்டும்தான் பாடுறாரு இல்லையா?
1: அவர் மட்டும்தான்.
0: அவர் அப்படி
1: பாத்தீங்கன்னா எங்க பக்கத்துல இருக்க ஒரு நகரத்துல ஏஎம் ராஜா ஜிக்கி அவங்களோட இசை கச்சேரி நடந்துட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு 15 வயது இருக்கும். அப்ப பார்க்கும்போது கச்சேரி பார்க்கலாம்னு பார்க்கும்போது அவரு அப்ப பாடு ஒரு பாடல் கூட எனக்கு தெரியவே இல்லை, கேட்டதாகவே இல்லை, கேட்டதாகவே இல்லை. அப்படியே அந்த கச்சேரியை பார்த்து தூங்கிட்டேன். தூங்கிட்டே இருக்கும்போது ஒரு பாடல் மட்டும் விழிக்குது, அந்த செந்தாமரியே செந்தேன் இதழி, அந்த பாடல், அந்த பாடல் மட்டும்தான் அவரு பாடல் எனக்கு பாடைய தெரிஞ்ச பாடலா இருந்தது. இந்த மாதிரி பாடலாம் பாடுறாரு ஆனா எனக்கு தெரியல அந்த பாடலாம் காலகட்டங்கள்ல.
0: எனக்கு நாட்களுக்கு பின்பு வந்து இந்த பாடல் ஒன்றை தந்து தான் இருப்பதை நிலைநாட்டி கொண்டு சென்றவர் குரலை காட்டி ஜிக்கியம்மாவுடன். இது வந்து ஜிக்கிய மாமா பிரச்சாரிடையே கொஞ்ச காலம் சங்கீதத்திலிருந்து இசையில விட்டு விலகி இருந்தார்கள். அந்த பொழுதெல்லாம் ஞாபகம் இல்லாமல் ஓஹோ எந்தன் பேபி என்ற பாடல் தேனிலவு திரைப்படத்தில் வந்தது, சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். அப்ப இந்த பாடலை இன்று என்னது எதற்காக கேட்கிறீர்கள்? யாருக்காக
1: தெரியல, என்னவோ தெரியல. இந்த சரி திடீர்னு இந்த பாடல்லாம் கேட்கணும்னு நிகழ்ச்சி நீங்க தொடக்க முகத்திலே எனக்கு நினைவுக்கு வந்து விட்டது.
0: சிறப்பான காரணம், என்னவோ தெரியவில்லை ஏதோ கேட்கிறேன் பார்த்தீர்களா, அதற்கு கூட பாடல் இருக்கையா எங்கள் தமிழ் திரையில, என்னவோ கேட்கிறேன் ஏதோ கேட்கிறேன் என்று கேட்பதற்கு கூட ஒரு பாடல் இருக்கு. இந்த தெரிந்த நன்றி. இப்பொழுது அன்பு நேயர் ஒருவர் நாச்சியார் கோயில் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அவர்கள் என்னுடைய தனிப்பட்ட தொலைபேசியில் அழைத்து செய்திகளை தருவதை விட நேரில் வந்து தரலாம், இது இடையூறாக இருக்கின்றது. அவர் அழைத்து கொண்டிருக்கின்றார், நினைக்கிறேன் அவர் பணியில் இருக்கின்றாரோ அல்லது எங்கு நிற்கின்றாரோ தெரியவில்லை.

0: வாயில வந்து
1: கேட்டு பாடல் கேட்டு ரொம்ப நேரம் ஆகுது இந்த வானொலியில
0: என்று
1: கேட்கின்றேன்.
0: வரிகளும் உங்களை பிடிச்சது இல்லையா? அந்த குதிரையில குதிரையில போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த பாடலை பாடுவார்கள். குதிரையை அடி சத்தம் எல்லாம் அந்த பாடலை வரும். அநேகமான பாடல்கள் வெளிவரும் பொழுது ராஜா ஐயா அவர்கள் இசையமைத்துக் கொள்ள தான் பாடுகின்ற பாடல்கள் தானே இசையமைக்க வேண்டும் என்று அடம் பிடிப்பாராம்.
1: அவர் வந்து அந்த கச்சேரியில வந்து அதிகமான இசைக்கருவியை பயன்படுத்தல, அந்த ஹார்மோனியத்தை அவரே வாசிக்கிறாரு. அவரே
0: இசையமைப்பாளர்கள் அல்லவா, இசை நுணுக்கங்கள் தெரிந்தவர்கள். ஆனால் அன்றைய காலகட்டங்களில் இன்று போல் நவநாகரிகமான புதுவிதமான கருவிகள் இல்லை, எல்லாம் மரபு கலை வார்த்தியங்கள் தான். அந்த தோல் கருவி, துளைக்கருவி என்று சொல்லி எங்கள் மரபு கலை வார்த்தியங்கள் தான் ஒரு இருந்தது அன்றைய காலகட்டத்தில். துளைக்கருவி என்றாலும் சரி, தோல் கருவி என்றாலும் சரி, நரம்பு கருவியாக இருந்தாலும் இயற்கையாக சில மரபு வார்த்தியங்கள் அதில் வந்த ஓசையை இன்று பலவிதமாக தருகின்றார்கள். ஆனால் அதில் ஜீவன் இல்லாமல் இருக்கின்றது சில வார்த்தைய கருவிகள். அதனால் சிறந்த ஒரு இசையமைப்பாளர், சிறந்த பாடகர், சிறந்த நடிகர் அந்த பாடலை பாடியபடியால் ஏதோ ஒரு காரணத்துக்காக கேட்டிருக்கிறீங்களோ அது சரியாக வரும் என்ற காரணம் பாடல் முடிவில் என்று எண்ணுகிறேன். நன்றி. அதோடு தெரியாமல் வந்திருக்கின்ற நுழைந்து விட்டீர்கள். இழைப்பை இணைப்பை பிடித்து சியாமலா அழைத்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய எழுத்து தான் எனக்கு தெரியுன்றது பார்த்தா உங்களுடைய இணைப்பு கூட.
1: இதுக்கு முன்னாடி என்ன, நானும் சியாமலா ஒரே முறையில முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு முந்தி கொண்டு சியாமலா வந்து விட்டார்.
0: பொக்கிஷத்திலே, பொக்கிஷத்திலே, கடந்த வாரம் நன்றி ஞாபகம் இப்பொழுதும் அவர் அழைக்கின்றார், அழைத்துக் கொண்டிருக்க. நன்றி சரவணா, உங்களுக்கு இணைந்து சிறப்பித்து ஓஹோ என் பேபியை கேட்டு மகிழ்வோம். வந்து விட்டார் அன்பு மகள் ஷியாமலா. வணக்கம் மகளே ஷியாமலா. வணக்கம். வணக்கம்
2: மகளே.
0: வணக்கம் மகளே, எப்படி அம்மா இருக்கின்றீர்கள்?
2: நல்லா இருக்கப்பா.
0: அது காற்றலைக்கு வருவது ஓடி வந்து உறவுகளை எல்லாம் பிள்ளைகளோடு நான் பேச வேண்டும், அவர்களுடைய நலம் நாட வேண்டும், அவர்கள் என்னுடைய நலம் கேட்க வேண்டும். அது ஒரு ஆதங்கமும் அது ஒரு ஆனந்தமாக இருக்கின்றது மகளே. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள், மகிழ்வாக இருக்கின்றீர்களா? சந்தோஷமாக இருக்கேன் வார்த்தையில் எனக்கு தெரியும். அங்க மழை இல்லையே, மழை வந்தா தானே மகளுக்கு சந்தோஷம். அதே வந்து எங்கள் ராணி, எங்கள் சகாய அன்சு ராணி சந்தனராஜ் அவர்களுக்கும் பெரிய குஷியா மழை என்றால் போதும், அதை நனைந்துகிட்டே போறாங்க. அவ்வளவு ஆனந்தம் அவளுக்கு. மழை
2: இல்லையாண்டா
0: மழை வர இல்லையா பேசுவேன். மழை பொய்த்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு
2: தெரியலப்பா? சென்னையில நல்ல மழையாப்பா?
0: ஓ, அது சென்னை மாநகரம், அதனால அங்கே வெப்பம் அதிகம், மக்கள் அதிகம்.
2: மாநகரமா பெய்தோ?
0: அதுக்காகத்தான் இல்ல, மாநகரம் இல்ல, வெப்பம் உள்ள மாநகரம், அங்கெல்லாம் சூடு சுரங்க சூடு தடிப்பதற்காக நீங்கள் எல்லாம்
2: சாதாரண
0: ஒரு கூலா
2: மழை வர மாதிரியே செய்யுதுப்பா, ஆனா வர மாட்டேங்குதுப்பா.
0: குளிர்ந்த இதயம் உள்ள நீர்கள், அதனால தான் அது வரும் வரும். அப்படித்தான் கூடி கூடி கூடி சேர்த்து வைத்து கொட்டி விடும் ஒரு நாளைக்கு, சரியா? அங்கே ஆந்தை என்ற ஒரு பறவை இரவிலே உங்களுக்கு கூச்சல் போடுவதுண்டா? காலங்களில் மழை பொழிவது குறைவாக இருக்கும் என்று நம் முன்னோர்கள் அனுபவத்தில் கூறியிருக்கின்றனர்.
2: அதெல்லாம் முன்னாடி அப்படி இருந்துச்சுப்பா, இப்ப அப்படிதான் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல.
0: இப்பத்தி ஆந்தை எல்லாம் லேட்டஸ்ட் ஆன ஆந்தைகள் இல்லையா? ஜீவகாருண்யம் அதிகமாக இருக்கின்றது.
2: அது வந்து அது வந்து உயரமான ஆந்தைப்பா.
0: ஆமா,
2: கழுகு மாதிரி இருக்கும்பா அந்த ஆந்தை. அதோட முட்டையும் கொஞ்சம் நீல நீலமா நீல வடிவில் இருக்கும்.
0: அதையும் கவனிச்சு குஞ்சு இப்படி இருக்கும்னு கவனிச்சிருக்கலாம். ஆந்தைகள் நாகரிக பகல் வேளையில் வெளிவருகின்றது. அன்றைய ஆந்தைகளை பார்ப்பதாரி

0: மறைமுகமாக இருந்தால் சத்தம் கொடுக்கும், பகல் வேளையில் வெளியே வராது. இப்பொழுது எல்லாம் வருகின்றது, சன்கிளாஸுகள் மற்ற கண்ணாடி எல்லாம் போட்டுன்னு வந்துடுங்க. செயற்கை காலம் இல்லவா? சரி, எப்படியும் உங்களுக்கு மழை வரும் என்று நான் உத்தரவாதம் கொடுக்கின்றேன், சரியா? என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: அண்ணா, எனக்கு படகோட்டி படத்துல இருந்து தலைமையில் பிறக்க வைத்தான் பாட்டு பிடிக்கும்பா. அப்ப பிடிச்சதுக்கு காரணம் வேற, ஆனா இப்ப கேக்குறதுக்கு வேற காரணம்ப்பா.
0: என்ன காரணம் கேட்கலாமா? அறிந்து
1: கொள்ளலாமா? ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கும் போது ரெண்டு பசங்க கூட தான், பெரியவன் ரெண்டு பேருமே அங்கதான் இருந்தாங்க. அப்ப அவங்க எங்க சுத்தினாலும் என்னையும் கூப்பிட்டுதான் சுத்துவானுங்க. நான் அவனுங்க அம்மா நான் என்ன விட்டுட்டு போகணும்னா கேட்க
0: மாட்டானுங்க.
1: அப்ப அது மாதிரி ஒரு தடவை சந்தையில காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஊர்ல சுத்திட்டு 12 மணி கிட்டதான் வந்தோம் வீட்டுக்கு. இரவு 12 மணிக்கு
0: இரவு 12 மணிக்கு குளிர்மையா இருக்கும் தானே, வெப்பம் இருக்காது?
1: ஆமாப்பா, மார்கழி மாசம் தான். இதர மார்கழி மாசத்துல வேறது.
0: ஓ, அப்படியா? இன்னும் கூடுதலாக இருக்கும். சரி, அதற்கும் தரைமேல் பிறக்க வைத்தான் என்பதற்கும் என்ன?
1: அதான் வீட்டுக்கு வந்துட்டு நான் அதெல்லாம் எடுத்து அந்த காய்கறி எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு ரொம்ப லேட் ஆச்சு, தூக்கம் வரல. அதுக்கப்புறம் தூங்கம் இல்ல. பெரியவன் கேட்டா, அம்மா நம்ம படம் பாக்கலாமா அப்படின்னா, சரி வைடா படம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்னவன் போய் படுத்துட்டான். பெரியவன் படம் வைக்கிறேன்னு வச்சான்.
0: பெரியவர் ஜெயவீர பாண்டியனா?
1: தூக்கம் கலையாதோ
0: ஆரம்பிப்பார்ல
1: போத்திக்கிட்டு படுத்திருந்தவா அப்படியே எழுந்து வந்து ஊர்ல உள்ள தூக்கத்தெல்லாம் எடுத்துட்டு உலகத்தின் தூக்கம் கிடைக்கிறத பாட்டா பாருங்க, ரெண்டு பேரும் போய் தூங்குங்க.
0: அப்படியா? நல்லதோ சந்தர்ப்பம், நல்ல
1: நினைவு. இப்ப கேட்கும் போதெல்லாம் அவன் ஞாபகம் தான் எனக்கு,
0: அந்த ஞாபகத்தை தூண்டி
1: சொன்னானு.
0: அன்பின் ஆழம் வெளிப்படும் ஒரு சந்தர்ப்பமாக அந்த பாடலை தருகின்றேன். உங்களுக்காக ஒளிபரப்புகிறோம். கேட்டு மகிழ்வோம் மகளே, சிறப்பான பாடல்.
1: நன்றி.
0: நன்றி மகளே. மழை வரும், நம்பி இருங்கள். சரியா?

உனக்காக நான் நிகழ்விலே ஒவ்வொருவரும் வந்து தங்கள் உள்ள கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு செல்கின்றார்கள். அத்தனையும் அன்பின் ஆழமாக தோன்றுகின்றது. நாங்கள் ஒன்றே ஒன்று பிடிப்பில்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. இந்த பூமியிலே நாங்கள் நடக்க வேண்டும் என்றால் ஈர்ப்பு என்ற ஒரு சக்தி இருக்கின்றது, அது எங்களை இழுத்து வைத்திருக்கின்றது. இல்லத்தில் வானத்தில் பறந்து கொண்டெல்லாம் இருப்போம், கால் ஒன்று நிற்க மாட்டோம், மரங்கள் நின்று வாழ முடியாது, மரங்கள் எல்லாம் அழுந்து ஓடி திரிய துவங்கிவிடும். ஈர்ப்பு அது இல்லாத விட்டால் வாழ முடியாது. அதே போன்று ஈர்ப்பு என்ற ஒன்று எல்லாவற்றுக்கும் அன்பினால் ஈர்க்கப்படுகின்றார்கள், பாசத்தினால் ஈர்க்கப்படுகின்றார்கள், அறிமுகங்களால் ஒருவரவருடைய பேச்சினால் ஈர்க்கப்படுகிற ஒருவரை ஒருவர் ஈர்த்து கொள்ளுகின்றார்கள். இன்று வந்து ஒவ்வொருவரும் பாடலை கேட்டு மகிழ வேண்டும். இந்த வேளையிலே நேரம் சரியாக 12:22 நண்பகல். இளமணி திரு நாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் 9:53 இரவு நேரம் முன் இரவு என்று கூறுகின்றார்கள். அதேபோன்று ஆங்கிலேய நாடு, அரேபிய நாடு, ஆஸ்திரேலியா கண்டம் போன்ற நாடுகள் எல்லாம் மாற்றமாக இருக்கின்றது. இதுக்கு காரணம் பூமியினுடைய சுழற்சி என்று நாங்கள் அறிகிறோம். இதை அறிய வைத்தது நாங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டு எங்களை நிர்ணயித்து கொண்டு தெரியும் பஞ்ச அங்கங்கள் கொண்ட பஞ்சாங்கம், அது வாக்கியமாகவும் கணிதமாகவும் கணிக்கப்பட்டு கூறப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அந்தந்த நாட்டுக்கு ஏற்ப, பருவ காலத்துக்கு ஏற்ப, பூமியினுடைய சுழற்சிக்கு ஏற்ப இப்பொழுது உத்தராயணம் என்றெல்லாம் இருக்கின்றது. அந்த தட்சணாயம் என்ற காலத்திலெல்லாம் இந்த சூரியனுடைய பார்வை எங்களுக்கு இலங்கை பூமியில் எப்படி படுகின்றது, எந்த இடத்திலே சூரியன் ஒளி எவ்வளவு பாகையிலே படுகின்றது, அதனால் அங்கு என்னென்ன திதிகள் ஏற்படும், ஆனால் இந்த கோளங்கள் எங்களுக்கு எப்படி தெரியும் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே ஐக்கிய ராஜ்யம், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஐக்கிய அரபு நாடுகள், வட இந்தியா, தென்னிந்தியா, கிழக்கிந்தியா என்ற இந்திய நாடுகளின் வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு என்ற திசையில் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் காட்சி கொடு சூரியனுடைய ஒளி எப்படி படுகின்றதோ, சூரியனுடைய பார்வை எங்கு இருக்கின்றதோ, அதே போன்றுதான் கோளங்களை கணித்து துல்லியமாக தந்திருக்கின்றார்கள். அது அந்த திதியும் நட்சத்திரமும் நாளும் காலத்துக்கு காலம் மாறுபடும் என்ற அல்ல, நாட்டுக்கு நாடு பூகோள அமைப்பின்படி மாற்றிக்கொள்ளலாம், மாற்றப்படும். நாங்கள் எங்களுக்கு தெரிந்ததை செய்வோம். இப்போ கனேடிய அமெரிக்காவில் கூட, அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் கூட சற்று நேர வித்தியாசம் இருக்கின்றது, 3 மணி நேர வித்தியாசம் இருக்கின்றன அந்த தலைநகருக்கும் எங்களுக்கும். எங்கள் கனடாவுக்குள்ளே உள்ள மாநிலங்களுக்குள்ளே மணித்தியாலங்களில் வித்தியாசம் இருக்கின்றன. இது எல்லாம் அந்த பூமி சுழல்வதனால் சூரியனுடைய பார்வை எப்படி படுகின்றதோ அந்த அளவீட்டை வைத்து துல்லியமாக கணக்கிடுவது இந்த 2 பஞ்சாங்கங்களும். அதன்படி தான் நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கோம். அதனால் அட்டமி, நவமி, அமாவாசை பருவம் மிகவும் முக்கியமான திதிகள். ஏனவ ஏகாதசி, துவாதசி என்றெல்லாம் வந்தாலும் அந்த திதிகள் நிமிடம், நாளிகை, தற்பரை கணக்கில் மாற்றம் ஏற்படலாம். அதேபோல் இப்பொழுது பாருங்கள், நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு நண்பகல், ஒரு சிலருக்கு இரவு, ஒரு சிலருக்கு பிற்பகல், ஒரு சிலருக்கு நன்ற நடுச்சாமம், ஒரு சிலருக்கு விடியப்புற நேரமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இங்கே எல்லா நாட்டிலிருந்தும் எங்களிடம் வந்து கொண்டிருக்கின்றீர்கள். கால நேரங்கள் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் நினைப்போம். இல்லை இல்லை, எங்களுக்கு இருப்பது இதுதான் சரி, அது பிழை, அதுதான் சரி, இதுதான் பிழை என்று நாங்கள் கூற முடியாது. கணிப்பீடுகள் ஒன்று இருக்கின்றது. இப்பொழுதுதான் எல்லாம் புதிய கண்டுபிடிப்புகள் வந்துவிட்டது. கண்டுபிடிப்புகளை கணினிகளை வைத்தெல்லாம் நாட்காட்டிகளை அமைக்கின்றார்கள். அது வியாபார நோக்கத்தோடும் பிரபல்யமாக வேண்டும் என்ற விளம்பரத்துக்காகவும் செய்கின்றார்கள். ஆனால் உண்மை அடிப்படை அந்த 2 கிளையும் தான் இருக்கின்றது, திருக்கணிதம், பஞ்சம், வாக்கியம். நன்றி அன்பு உறவுகளே என்று நான் நினைக்கின்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செய்திகளின்படி வித்தியாசப்படலாம். இப்பொழுது அடுத்த உறவாக யார் வரப்போகிறீர்கள் என்னும் வேளையிலே மூன்று தமிழ் வானொலியின் உனக்காக நான் நிகழ்வை நகர்த்தி கொண்டு போவோம்.

0: இனிமையான அந்த பாடல் உனக்காக நான் என்று அழகாக பாடி சென்ற வேளையில் வரும் அன்பு உறவை இணைத்து விடுவோம் ஒரு தடவை. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: ஓம் நமச்சிவாயா, நாச்சியார் கோயிலிருந்து ஆர் தேவா பேசுகிறேன். வணக்கம் ஐயா.
0: ஓம் நமசிவாய என்று மந்திரத்தோடு வந்து இணைந்து கொள்ளும் அன்பு ஆர் தேவா அவர்களே, நாச்சியார் கோவில் தமிழ்நாட்டிலிருந்து தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள். உங்களை விறக விறகு என்று வரவேற்றுக் கொள்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. நலமாக இருக்கின்றீர்களா? மகிழ்வாக இருக்கின்றீர்கள்
1: ஐயா? மகிழ்வாவும் மகிழ்வாவும் நல்ல மறதியாவும் இருக்கியா?
0: என்ன
1: பயங்கரமா அலைச்சலையா?
0: என்ன ஏனென்றால்
1: அது
0: இப்பொழுது உங்களுக்கு இருக்கின்ற கடமை அப்படியான கடமை.
1: ஆமா,
0: மகளின் திருமணம் வைபவம் நெருங்க நெருங்க படக்க படக்கடைஞ்சு அடிக்கும் படக்க சடக்க சடக்கடை எல்லாம் செய்யணும். அந்த அவசர மெதுவாக நடந்தவர் எட்டி கால் வைத்து மீது நடப்பீர்கள். அதனால் தானே சொன்னார்கள், ஒரு ஒரு திருமணம் நடக்க வேணும்னா கால் செருப்பு தேய்ந்து விடும் என்பார்கள். அவ்வளவு தூரம் நடைப்பயணம் உங்களுக்கு உண்டு எல்லாவற்றுக்கும்.
1: மாறணியா? அதெல்லாம் மாறணியா? அந்த பத்திரிக்கை வைக்கிறது
0: அதுதான் அதுதான் அதுதான் மிக முக்கியமான படம். எத்தனை படி?
1: உன்னால முடியல.
0: இது ஒரு தடவை தானே ஐயா உங்களுடைய மகளை இவ்வளவு தூரம் பார்த்து கொண்டு வந்து?
1: ஆமா ஆமா, அதான் சொல்றாங்க எல்லாரும், காது குத்திக்கலாம் உள்ள அவ்வளவு இல்ல, இப்ப வயசாகி போட்டு அதனால உனக்கு அப்படி இருக்கு.
0: உங்களுக்கு வயசாகி போட்டுதான் தேவா? இன்னும் எனக்கு நீங்கள் மகன் மாதிரி தான், சின்ன பிள்ளை மாதிரி தானே இருக்கின்றீர்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு, எல்லாம் சிறப்பாக அமையும். அந்த அந்த அதை அனுபவிக்க வேண்டும். அந்த அந்த நிகழ்ச்சியை, அந்த சம்பவத்தை கண்டு கழிக்கிறதுக்கு நீங்கள் அவ்வளவு அலைச்சல் பட வேண்டும். இன்னும் இருக்குது ஐயா, இப்பொழுது இல்லை, இறுதி வரைக்கும் இருக்கின்றது. அதுல ஒரு ஆனந்தம், அதுல ஒரு ஆனந்தம். சிறப்பாக மகிழ்வாக அது நிறைவேறும். வாழ்த்துக்களும். சரி, நிகழ்ச்சி எப்படி சென்று கொண்டிருக்கின்றது? கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு நிகழ்ச்சி எப்படி?
1: நல்லா இருக்கா?
0: நல்லா இருக்கு.
1: என்ன பஞ்சாங்கத்தை பத்தி பேசிட்டீங்க? இப்பதான் வந்தா வந்து கேட்டுக்கிட்டு இருந்தா பஞ்சாங்கத்தை
0: இல்ல, பஞ்சாங்கம் இல்ல. இப்ப பௌர்ணமி இன்றைக்கா நேற்றுக்கா நாளைக்கா அதுக்கு திருக்கணிதமா வாக்கியமா என்றெல்லாம் கூறினார்கள். இது எத்தனை வந்தாலும் நடப்பது நடந்தே ஆகும்.
1: பஞ்சமி
0: வந்தே தீரும். அது என்னவென்றால் கால ஓட்டத்தின்படி சூரியனுடைய பார்வையை பூமியிலே விழுகிறதை பொறுத்து, பூமி சுற்றும் பொழுது எங்கெங்க எப்படி எத்தனை வகையில் விழுகிறது அதை வைத்து தான் கணிக்கின்றார்கள் பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கத்தின் படிதான் நாங்கள் நினைக்கிறோம். இன்று அட்டமி, நாளை பௌர்ணமி, அடுத்து வருகிற அட்டமி, அவன் மீம மாசை, பௌர்ணமி, சதுர்த்தி, திரியோதி என்று எல்லாம் பார்க்கின்றோம். சதுர்த்தி எல்லாத்தையும் பார்க்கின்றோம் இல்லையா? அதெல்லாம் பஞ்சாங்கத்தின் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான்.
1: பஞ்சாங்கம் எப்பயோ எப்பயோ எழுதி வச்சாங்கயா, அது இன்னைக்கும் நடைமுறையில இருக்கியா?
0: அதை பின்பற்றி கணித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் வருடா வருடம்.
1: இது ஆமா,
0: அதை நாங்கள் அதிலே போய் சத்திர சிகிச்சை செய்து
1: பார்ப்போம். ஒண்ணு ஒரு சிகிச்சையும் செய்ய முடியாது, நம்மள நாமளே சிகிச்சை செஞ்சுக்கணும்.
0: அது நடைபெறுவது நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. நாங்கள் எப்படி கணித்தாலும் அதனுடைய பலன்கள் எங்களுக்கு நடைபெற்றுக் கொண்டே தான் இருக்கும். அது நம்புவது நம்பாதது, ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாது, ஒவ்வொருத்தருடைய மனப்பாங்கை பொறுத்தது தான்.
1: மனப்பான்மை
0: இதுதான் சரி, அதுதான் சரின்னு நாங்களும் கூற முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் சத்திர சிகிச்சை செய்யும் பேரறிவாளர்கள் இல்லை, பெரிய டாக்குத்தர்மார்கள் இல்லை நாங்கள் இல்லையா? போஸ்ட்மார்ட்டம் செய்து அதை விட்டு பருவம் நடப்பது நடக்கட்டும், அதிலே என்ன செய்ய வேண்டும் அப்படி நடக்கும் என்பதை தெரிந்து அதுக்கு அனுகூலமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டியது இல்லையா? சிறப்பு. சரி, இன்று நன்றாக அலைந்து விட்டீர்களோ?
1: என்னையா?
0: நன்றாக அலைந்து வந்தீர்களோ?
1: ஆமாயா, அலைந்து கொண்டுதான் இருக்கேன்.
0: அலைந்து
1: இருக்கேன். மெட்ராஸ் போனையா? எட்டு பத்திரிக்கை தான், எட்டு பத்திரிக்கை வைக்கவே சுத்துறதுக்கே ஒரு நாளாயிடுச்சு. என்னடாது இதுல வேற 1000 பத்திரிக்கை அடிச்சிருக்கே, எப்படி வைக்கிறது அப்படின்னா தெரு பத்திரிக்கை தான் வரும், வெளி பத்திரிக்கை எல்லாம் அப்படின்னு மெட்ராஸுக்கு போய்
0: வாழ்க்கை முறையிலே கொஞ்சம் முன்னேறி வந்தவர்கள் கடைபிடிக்கின்றார்கள் செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக. தளங்கள் இப்பொழுது நெட்டுகளில் இருக்கின்றதா?
1: நிறைய இருக்கியா?
0: மனம் அதை ஏற்றுக்கொள்ளாதே, பழக்க வழக்கங்களுக்குள்ள ஊறிவிட்டது. அவர் நேர வந்து கொடுக்கவில்லை. நாங்களும் நிகழ்ச்சி நேர போய் பத்திரிகை வைக்க வேண்டும், அது கௌரவம் என்று காலம் நேரம்
1: இதுல வேற
0: அதை
1: இதுல அக்கா தங்கச்சிக்கு எல்லாம் புடவை எடுக்கணும் சொல்லி
0: அதுதான் கல்யாணம் திருமணம் வைபவம் நாளாம் நாளாம் திருநாளாம் நம்பிக்கும் நங்கைக்கும் பெருநாளாம் ஆனா உள்ளவர்களுக்கு எல்லாம் உழைவான நாளாம். சரி சரி
1: ஐயா, இப்ப ஒரு ஒரு ஒன்னு சொல்லிக்கிறேன், ஜெகபிரசாதிக்கு நன்றியா, அவருக்கு கேட்கிற பாடலாம் சூப்பரா இருக்கு, நல்லா நல்ல விதமாவே அவரு நிகழ்ச்சியை நவுத்திக்கிட்டே போறாதியா.
0: வாழ்த்துக்கள்
1: ஜெகபிரசாதிக்கு தான், எனக்கு வானொலியிலே எல்லாத்திலையும் எனக்கு ஜெகபர் சாதிக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: வாழ்த்துக்கள்
1: தனிப்பட்ட முறையில.
0: சரி, அப்படி என்றால் இன்று என்ன பாடலை யாருக்காக கேட்க
1: போகின்றீர்கள்? அதாவது பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா பால் நிலவை கேட்டு அந்த பாட்டியா?
0: பாட்டு
1: பாடுற பாட்டுக்கு
0: பாட்டு பாட சொல்லி கேட்டால் முன்பு தேவா அதெல்லாம் சரிவராது ஐயாண்ட ஓடி விடுவார். இப்பொழுது என்னடா பாடுவர் பாடலாமலும் மற்ற மொழியில பாடியும் காட்டுகின்றாங்க. இந்த பாட்டை பாடங்கள் கேட்டோம். பாட்டு ஒண்ணும்
1: அவையப்பா பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா பால் நிலவே கேட்டு
0: கடமைகளை சரியாக மகன் வருவார் தான் திருமணத்துக்கு இந்திய அமெரிக்காவில இருந்து அவர் இல்லாமல் அண்ணன் இல்லாமல் வாழ்த்துக்கள் சிறப்பாக
1: அடிச்சுக்கோ ரெண்டு அக்காவும் தம்பியும் தங்கச்சியும் அடிச்சு பாப்பல
0: அதான்
1: அப்படி கொடுக்க மாட்டான்
0: தங்கச்சி யாரு
1: மூத்தலைக்கும் வந்தாப்புல மூத்தலைக்கும் வந்தாப்புல மூத்தல சிறப்பா செஞ்சயா லீ கார்டன்ல வச்சு ரொம்ப சிறப்பா செஞ்சான். இப்ப இந்த புடவை துணிமணி எல்லாம் வைக்கிறதுக்கு பணம் போகுதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே ஒரு
0: சின்ன
1: இவ்வளவு பெருக்கா எடுக்கணும்
0: அதெல்லாம் ஓடி
1: நல்ல வேலை ஆடி மாசம் தள்ளுபடியில போய் மாட்டிக்கிட்டேன்
0: அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கு. அதெல்லாம் திருமணம் என்ன கலகலப்பானே நன்றி தேவா, நாங்கள் மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாடல் பாட்டு ஒண்ணு நான் பாடட்டும்.
1: இந்த லைன் கிடைக்கலன்னு சில பேரு குறையா அன்னைக்கு சொன்னாங்க, மனசுல எனக்கு அழுத்தமாவே இருந்தது. லைன் உண்மையிலே எல்லாருக்கும் போராடிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க ஒரு லைன் தான் வச்சிருக்கீங்க, நாங்க நூறு நாலு பேரு முயற்சி பண்றோம். அது யாருக்கு கிடைக்குதோ அவங்கதான் அதிர்ஷ்டசாலின்னு மனச நம்ம எம்டிஆர் நேருக்கு
0: அழைக்கிறேன் கிடைக்கவில்லை என்று ஆதங்கம் தான்.
1: சமயத்துல டவர் கிடைக்காம போடும். இது நம்ம இது எம்டிஆர் நேர்கள் கொஞ்சம் பொறுத்து இருந்து ஐயா பேசுறத கேட்டுக்கிட்டே போட்டுக்கிட்டு இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. ஐயா நம்ம எனக்கு என்ன ஐயா பேசுறாங்க அவ்வளவுதான், அப்படி அதை கேட்டுக்கிட்டே பண்ணலாம்.
0: நன்றி தேவா உங்களோட கருத்துக்கள்.
1: நன்றி,
0: எல்லோரும் பொறுமை. அதனால்தான் அவர்கள் தாமதித்தால் இடையூறு வந்தாலும் வந்து சேர்ந்து விடுவார்கள் என்னுடன். நன்றி,
1: சேர்ந்து விடுவார.
0: நன்றி தேவா.
1: நன்றி.
0: திருமண வைபவம்
1: எல்லாரும் பேசணும்தானே ஆசைப்படுறாங்க, அதனால உங்க குரல உங்ககிட்ட பேசணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதான் ஒரே காரணம்,
0: உடல் நலத்தை கவனித்துக்கொள்ளுங்கள், உல்லாசமாக இருங்கள், சரியா உற்சாகமாக பணிபுரியும் போல உடல் நலத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். மிக கவனம். திருமணம் நிறைவேறட்டும். நிறைவேறும் வரையும் நீங்கள் அலைச்சல் தான், அதை பொறுமையோடு நீங்களும் கடமையின்றி சிரமையிற்கொண்டு செய்யுங்கள். இறைவன் எல்லா வழியும் நல்ல வழியாக தருவார். நன்றி மகனே.
1: வாழ்த்துக்கள். போதியா, அந்த ஆசீர்வாதம் போதியா.
0: வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.

உனக்காக எல்லாம் உனக்காக என்ற நிகழ்ச்சியிலே பல பேர் வந்து பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே அவர்கள் கேட்ட பாடல்கள் உனக்காக நான் என்றதிலே வந்து பாடல்களையும் கேட்டு சென்ற வகையில் பாடல்களையும் ஒரு தடவை தட்டி பார்ப்போம் என்ற எண்ணத்திலே அன்பு மகள் கஸ்தூரி தரங்கியன் அவர்கள் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்தில் இருந்து லண்டன் மாநகரத்திலிருந்து தன்னுடைய கொபான்ட்ரி என்ற பகுதியிலிருந்து அழகாக வந்து பேசி பல விடயங்களை உள்ளார்த்தமாக உளப்பூர்வமாக எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அவருடைய விருப்பமாக ஒரு பாடலை தந்திருந்தார் அல்லவா? காரணங்களையும் அவன் நானும் பேசும்போது புரிந்தோம். தாரா பிரம்மசுந்தர் ராஜன் ஐயாவும் ஜமுனா ராணியம்மாவும் இணைந்து பாடிய ஒரு பாடல், எனக்காகவா நான் உனக்காகவா, உனக்காகவா நான் எனக்காகவா என்ற கருத்தோடு வரக்கூடிய ஒரு பாடல். 1966 ஆண்டு திரைக்கு வந்த வேளையிலே அதுக்கு வரி கொடுத்து கொடுத்திருக்கின்றார் வாலிப கவிஞர் வாலி அவர்கள். இசை தொகுத்து எங்களை எல்லாம் மகள வைத்தவர் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள். வாலி ஐயா பாடல் எழுத தேவி மகாதேவன் ஐயா இசை அமைக்க தாராபுரம் சுந்தரராஜன் ஐயா அவர்களோடு கே ஜ பிரபல பின்னணி பாடகர்கள் கே ஜமுனாராணியம்மா இணைந்து பாடிய பாடல் இப்பொழுது லண்டன் கஸ்தூரி மகளே உங்களுக்காக ஒலிக்கின்றது. நாங்களும் உங்களோடு இணைகின்றோம். கங்கை பாடலை கேட்போம்.

0: சிறப்பான அந்த பாடல்
1: ஒரு விரகத்தை வார்த்தை வெளியீடு அந்த வெளிப்படும் வேளையில் அந்த பாடலின் சுவையை மேலும் கூட்டுகின்றது அந்த உச்சரிப்புகளை. பாடகிகள் அவர்கள் பிரபல்யமான பாடகர்களாக இருந்திருக்கின்றார்கள் அல்லவா. அற்புதமான வரிகளோடு வந்த அந்த பாடல் முற்றாக கேட்டு மகிழ்ந்தோம். இது உனக்காக நான் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியை மன்னிக்க வேண்டும். இங்கே வெப்பம் வெளியே இல்லை, நாங்கள் வீட்டின் உள்ளே குளிராக இருக்கும் என்று வெப்பக்கருவியை முடிக்கிவிட்டால் அது மிகவும் கடுமையாக இருக்கின்றது. வெப்பம் நாவறட்சியை ஏற்படுத்துகின்றது. அதுக்கு மருந்துகள் உண்டுதானே, நீராகாரம் இருந்து விட்டால் சரி. அங்கே இது மொன்றியல் தமிழ் வானொலி உனக்காக நான் நிகழ்வு கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் அடுத்த உறவு ஒருவர் அழைக்கின்றார். அவரை எடுக்க அழைக்கலாம் என்று பார்க்கின்றேன். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது. மீண்டும் அழைக்க வேண்டும்.

பாடலை கேட்டு விடுவோமா? அன்புடன் மகாலிங்கம் வந்து அழகாக மகள வைத்து பேசிவிட்டு, இந்த ஆண்டவன் படைத்து விட்ட இந்த உலகத்தை நாங்கள் எங்கும் வாழ்கின்றோம், எப்படியும் வாழ்கின்றோம், அனுபவிக்க பிறந்த நாங்கள் அனுபவிக்கின்றோம் என்றதுக்கு சரியான வழியில் அனுபவிக்க வேண்டும் என்ற வழிமுறைகள் நெறிமுறைகள் இருக்கின்றன. அதனை பின்பற்றி நாங்கள் நல்லவராக வாழ்ந்து கொண்டு அனுபவிக்க வேண்டியதை அனுபவிப்போம், இது ஆண்டவனால் படைக்கப்பட்டது என்று அவனுக்காக ஒரு பாடலை கேட்டிருக்கின்றீர்கள் அல்லவா? அந்த பாடல் நிச்சயதாம்பூலம் திரைப்படத்தில் எடுத்த பாடல் என்றும் கூறினீர்கள். அப்படியே தான் இசை மணிகள் பாடியிருக்கின்றார்கள், இசை அமைத்திருக்கின்றார்கள். மெல்லிசை மன்னரோடு இணைந்து இசை அரசரும் இணைந்து பாடும் ஒரு பாடல், அவர் கோரஸாக அதில் வருகின்றது. ஆண்டவன் படைத்தான், எங்கிட்ட கொடுத்தான், எங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தது ஆண்டவன், அந்த வாழ்க்கையை நாங்கள் அனுபவித்து வாழ வேண்டும் என்ற கருத்தோடு வரும் பாடல் கேட்போமா? மகாலிங்கம் மகிழ்ச்சிக்குரியவரே, உங்களுக்கான பாடல்.

0: Babies don't ever stop. And behind
1: மக்கள் வாழ்க்கையில் முக்காலம் இருந்தது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எப்படி இருக்க வேண்டும், அதை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று துல்லியமாக கூறிய ஒரு பாடல். மிகவும் மகிழ்ச்சியான பாடலை மகிழ்ச்சியுடைய மகாலிங்கம் கேட்டு எங்களை மகள வைத்தார். இப்பொழுது காற்றலையிலே காத்து கொண்டிருக்கிறார் எங்களோடு பேசுவதற்கு நாச்சியார் கோயில் அன்பு மகன் ஞானசேகரன் அவர்கள். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம். இனிய பகல் நேர வணக்கத்தை தந்த உங்களுக்கு இரவு வணக்கத்தை நான் தந்து இணைந்து கொள்வோம். ஆனாலும் உங்கள் தொலைபேசி நிற்கின்ற இடம் சரியாக இல்லை போல் இருக்கிறது. கொஞ்சம் நகர்ந்திருந்து பேசுங்கள், துல்லியமாக கேட்கும். பேசுங்கள். சரியாக இருக்கின்றது. பேசுங்கள். இல்ல, மீண்டும் மீண்டும் தொலைபேசியாக இருக்கின்றது. இப்பொழுது கேட்க, இதே இடத்துல நின்று பேசுங்கள், கூறுங்கள்.
2: சரிப்பா, சரிப்பா. காலநிலை இன்னைக்கு கொஞ்சம் வெப்பம் உயர்ந்துதான்ப்பா காணப்படுகிறது இந்த பக்கம். இந்த மாவட்டத்துல மற்ற மாவட்டத்திலாம் பரவாயில்ல. அந்த கடலூர் மழை பெய்யுது. வரும் நாள்களில் எங்க பக்கமும் மழை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நாளை ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். அதுல வந்திருந்தது
1: உங்களுடைய வானிலை அறிக்கையாளர் தந்த ஒரு பதிவு ஒன்று தந்திருந்தீர்கள், படித்தேன், நன்றாக இருந்தது. அவருடைய வானிலை அறிக்கை துல்லியமாக கணிக்கின்றார் தான். ஆனால் இருந்தாலும் காலம், நேரம் என்று ஒன்று இருக்கின்றது, இயற்கை என்று ஒன்று இருக்கின்றது. அது
2: உங்களுக்கு
1: கொடுங்கள்.
2: நேரம் அதிகமாக இருக்கும்பா, அது உங்களுக்கு நேரம் அதிகமாக படிக்கிறதுக்கு நான் சுருக்கமாக எடுத்தப்பா உங்களுக்கு நான் அனுப்பி
1: வைக்கிறேன். அதான் அதனால அதை பார்த்தேன். அவருடைய நான் இடையில பார்த்துருக்கேன். அவருடைய செய்தியை தளங்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. பணி முடிந்து வீட்டுக்கு செல்கின்றீர்களா, வந்து விட்டீர்களா?
2: வந்துட்டேன்ப்பா, வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துதான் அரை மணி நேரம் ஆகிவிட்டது.
1: அந்த
2: பதிவு போட்டுட்டேன், இது மாதிரி வந்துட்டேன், எனக்கு ஒரு அட்டன்ஸ் போடுங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டேன். உங்களுக்கு வந்து இணைப்புக்காக முயற்சி பண்ணேன்.
1: நான் இப்பொழுது உங்களை இணைத்துக் கொண்டேன். நாங்கள் இணைந்து கொண்டோம் தானே பேசுவோம். உனக்காக நான் நிகழ்வு என்று, உனக்காக நான் நிகழ்வுல நின்று எதற்காக என்ன பாடல் கேட்க போறீர்கள், யாருக்காக கேட்க போறீர்கள் என்று கூற முடியுமா? என்ன பாடல்?
2: எனக்காகவே கேட்க போறோம்ப்பா, எனக்காகவே கேட்க போறோம். சிறு வயதில் என் மனதில் பதிந்த ஒரு படம், ஒரு பாடல், துலாபுரம் படத்தில் பூஞ்சிட்டு கண்ணங்களே என்ற பாடல்.
1: இனிமையான
2: அந்த பாடல் அப்பா, சிறு வயதில் ரொம்ப மனதில் ரொம்ப பிடித்தமான ஒரு பாடலா பயந்து விட்டது. முதல் முதலாக நான் வந்து கேட்ட பாடலும் அதுவே. ஆகவே அந்த பாடலை என்னை இந்த நிகழ்ச்சிக்கு கொடுத்து விடுங்கள்.
1: மறக்க முடியுமா?
2: முடியாது.
1: மறக்க முடியுமா? இது வந்து பெண் குரல்ல தானே வருகின்ற பாடல் இல்லையா? இல்லையா?
2: ஆமாப்பா, ஆமா,
1: ஆமா. நல்ல பாடல்
2: வரும், ஆண் குரல் வரும்.
1: உங்களுக்கு பெண் குரல்ல பெறுகிற பாடல் வேண்டும் தருகின்றேன், கேட்டு மகிழ்வோம். பொறுமை காத்து, இப்போ நான் எங்களுடைய தேவாசன் அவர் பொறுமை வேண்டும், பொறுமை காத்து இணைந்து கொண்டும் அதை நிறைவேறிவிட்டது உங்களுடைய எண்ணம். மறக்க முடியுமா? முடியாததான் எங்களுடைய பழைய நிகழ்வுகளை அந்த ஞாபகத்தை ஊட்டி கேட்கும் பாடலாக தருகின்றீர்கள். உங்களோடு நாங்கள் இணைகின்றோம், கேட்டு மகிழ்வோம். நன்றி மகனே, வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும்.
2: நன்றி அப்பா, மீண்டும்
1: நன்றி, மீண்டும் இணைவோம். அப்பா மகன் என்ற உறவு நீடிக்க வைத்த இந்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு முதல் கண் என்னுடைய நன்றிகள். இப்படியான உறவுகள் நாங்கள் ஈழத்திரு நாட்டிலிருந்து ஓடோடி எங்கெங்கெல்லாம் பறந்து சென்ற வேளையிலே உறவுகள் என்று எங்களோடு யார் வருவார், எவர் வருவார், எங்கே என்று தேடிய வேளையில் எங்களுக்கு உறவுகளோடு உறவாக, தொப்புள்கொடி உறவாக நாங்கள் இருக்கின்றோம் என்று எங்கள் வானொலியில் வந்து எங்களோடு இணைந்து ஒன்றரை கலந்து நன்மை தீமை இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் வேளையில் அதை பகிர்ந்து எங்களோடு இருந்து வாழும் என் அன்பு நேய நெஞ்சங்களே, அதற்காக இந்த வானொலி எங்களுக்கு தந்த ஒரு பெரும் செல்வம் அதுதான் என்று நான் எண்ணிக்கொள்கிறேன். இப்பொழுது ஒரு பாடல் ஒன்று கேட்போம். அந்த பாடலை அன்புடன் என்னுடைய குளப்படி சிங்கம் குறும்பு பையன் ஃபாரூக் வந்து கேட்டிருந்தார் அல்லவா, விடயங்களை பேசிவிட்டு. யாருக்காகனா நான் கஸ்தூரிக்காகவே கேட்கின்றேன் ஒரு பாடல் என்று. அவருக்கு மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் இந்த பாடல். ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். எப்பொழுதும் இறைவன் எங்களை கைவிடுவதில்லை என்பது போன்ற ஒரு எண்ணத்தை தரக்கூடிய ஒரு பாடல். ஒருவருக்காக ஒருவர் இருக்கின்றோம், உதவி, உங்களுக்கு துன்பம் வரும்போது கை கொடுப்போம் என்று எங்கள் உறவுகள் அத்தனை பேரும் ஒருவருக்கொருவர் கை கொடுப்பவர்கள். மகன், நீங்கள் கேட்ட பாடல் வருகின்றது. அந்த பாடலை இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் காதல் என்ற திரைப்படத்தில் அன்று ஒலித்த அந்த பாடல் மிகவும் ஒரு உயிரோட்டமான பாடல் தான். அந்த பாடல் ஹரிஹரன் ஐயா அவர்களுடைய குரலில் ஒலிக்க இருக்கின்றது. ஜோஷுவா ஸ்ரீதர் அவர்கள் இசையமைத்துக் கொடுக்க மறைந்த நாவண்ணா முத்துக்குமார் அவர்கள் இந்த வரியை பொருத்தி இருக்கின்றார். எங்கே அந்த பாடலை இப்பொழுது கேட்போமா? பாரு உங்களோடு நாங்களும்.

சிறப்பான ஒரு பாடல். அடிபட்ட இடத்திலே ஒத்தடம் கொடுத்தால் எப்படி இருக்குமோ அதே போன்று எங்களுக்கும் நெஞ்சங்களிலே ஏற்படுகின்ற சில தடுமாற்றங்கள், வடுக்கள், இழப்புக்கள் எல்லாம் அது தற்காலிகமானது, இதற்காக வழிகள் உண்டு, இதைவிட கேவலமானது, இதைவிட மோசமான, இதைவிட பரிதாபமானது எல்லாம் எத்தனை இருந்தாலும் மன உறுதி என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா, அது வேண்டும் என்ற வகையிலே இந்த பாடலை நாங்கள் கேட்கும் பொழுது, இதுதான் மறந்த போதும், இதுதான் ஏமாற்றப்பட்ட போதும் கூட இறைவன் என்றொருவர் இருக்கின்றார், அவருடைய இயற்கையாக எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த ஆதரவும் துணிவும் இருக்க வேண்டும். நிச்சயமாக இழப்புக்கு ஒரு அது தொலைந்து விட்டால் தேடி நாங்கள் அலைந்து தேடுவது இல்லையா, அதற்கு மனத்துணிவு வேண்டும் என்ற அன்னலதோர் கருத்தை கொண்ட ஒரு பாடல். அது திரைப்படத்தோடு ஒன்று நோக்கினால் மிகவும் காட்சியோடு பார்த்தால் மேலும் மனதுக்கு நல்ல ஒரு தீர்க்கமான முடிவை நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கும் எடுத்த முடிவை சீர்தூக்கி செல்வதற்கும் சான்றுகளும் ஏதுக்களும் அதிலிருந்து கிடைக்கும் என்று நான் எண்ணிக்கொள்ளுகின்றேன். நல்ல நேரத்தில் நல்லதொரு பாடலை தந்திருக்கின்றீர்கள், உணர்ந்து கேட்டிருக்கின்றீர்கள் இந்த பாடலை. மகனே ஃபாரூக், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது முன்னில் தமிழ் வானொலி. ஒருவருக்கு ஒருவர் கை கொடுத்து நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். துவண்டு போகிற நேரத்தில் தூக்கிவிடவும், ஒரு தாழ்ந்திருக்க நிலையை உயர்த்தி விடவும், சுமையான நேரத்தில் அந்த சுமையை பகிர்ந்து சுமப்பதற்கும் மனப்பங்குவம் வேண்டும். அந்த வகையில் அமைந்த ஒரு பாடல், நல்ல ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இது முன்னில் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகத்திலிருந்து வியாழக்கிழமைகளில் ஒலிபரப்பாகும் கதம்பத்திலே நடைபெறும் உனக்காக நான். நேரம் நண்பகலை தொட்டுவிட்டோம். 1:01 என்று 2 ஆகிவிட்டது எங்களுக்கு கனடாவிலே. ஏனைய நாடுகளில் நேரங்கள் மாறி மாறி அமைந்தாலும் அந்தந்த பருவகாலத்துக்கு ஏற்பவும் பூமியின் சுழற்சிக்கேற்பவும் சூரியனுடைய பார்வை எப்படி படுகின்றதோ அந்த வகையிலே தான் அங்கே நீரகாலங்கள் தோன்றுகின்றன. அந்த வகையில் எங்களுக்கு நண்பகலாக இருக்கின்றது. உங்களுக்கு ஈழமணி திருநாட்டிலும் இந்தியாவின் தென்னகத்திலும் இப்பொழுது நேரம் 10:32 இரவு நேரம் என்று காட்டும் இந்த வேளையிலே ஆஸ்திரேலிய கண்டத்தில் அதிகாலை 3:02 ஐரோப்பிய கண்டத்திலே 7:02 மாலை. அதேபோன்று வளைகுடா நாடுகளிலே 6:09:03 இரவு. அந்த வேளையில் லண்டன் மாநகரத்திலே 6:03 என்று பலவாறு காட்டிக்கொண்டிருக்கின்றது. அந்த நீரமாற்றங்கள் வருவதற்கு பூகோள அமைப்பு தான் காரணம். பூகோள அமைப்பும் பூமியின் சுழற்சியை வைத்து தான் இந்த நேரங்கள் கணிக்க எங்களுக்கு தெரிகின்றது. சூரியனின் ஒளியும் பூமியின் சுழற்சியும் எப்படி படுகின்றதோ அந்த வகையிலே தான் பருவ காலங்களும் மாறி அமைக்கப்படுகின்றன. எங்களுக்கு இன்று மழை பொழியலாம் என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்னும் மழை பொழிவதற்கு என்ன சான்றுகளை காணவில்லை. நம் மந்தமாக வெயில் இருக்கின்றது, வெயில் மந்தமாகத்தான் தோன்றுகின்றது. இது 24 என்று கூறியவர்கள் 25 வகையை தொட்டுவிடலாம் என்றும் எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் எந்த விஞ்ஞானியாலும் சரியான துல்லியமாக கணிக்க முடியும். எப்படி நடக்கும் என்று எதிர்பார்ப்பு கூறுவார்கள், இதுதான் நடக்கும் என்று அவர்களால் கூற முடியாது. அந்த வகையில் ஈழமணி திருநாட்டில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே ஒரு விதமான வெப்ப அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது என்று அந்த இந்து சமுத்திரத்திலே கூடியிருக்கின்றது. அதனால் மீனவர்கள் எல்லாம் குறிப்பிட்ட இடங்களை கூறி அங்கெல்லாம் போவது காற்றின் சீற்றமாக இருக்கும், வெப்பத்தின் வேகம் அதிகமாக இருக்கும் என்று எழுதியிருக்கின்றார்கள். இது காலநிலை அடிக்கடி மாறுவது உண்டு. அதனால்தான் எங்களுக்கு நேரங்களும் மாறிக்கொண்டிருக்கின்றது. உனக்காக நான் நிகழ்வில் அடுத்த பாடலை என்ன கேட்போம் என்று எண்ணும் வேளையிலே மீண்டும் உனக்காக நான்

ஆண்டுகள் பல கடந்தாலும் சில பாடல்கள் காவியமாக இருந்து எங்கள் கருத்தை கவர்ந்து இதயத்திலே நிறைந்து என்றும் பசுமையாக தந்து கொண்டிருக்கும். அந்த வகையிலே சரவணன் அவர்களுக்கு ஒரு பாடல் சின்ன வயதில் கேட்டது போன்ற ஒரு எண்ணம். அந்த பாடலை பாடியவர் நேரலியில் வந்து நேராக அரங்கிலே அவர் இல்லை ஊரிலே அந்த நிகழ்ச்சி நடந்தபோது நேரில் பார்த்து மகிழ்ந்துக்கு அவருக்கு அவருடைய விவரம் தெரியவில்லை. இவர்தான் அவர்தான் அதை பாடினார் என்றெல்லாம் அப்பொழுது தெரியாது. இருப்பினும் அந்த பாடல் அவரை கவர்ந்திருக்கிறது, அந்த மறக்க முடியாத ஞாபகமாக இருக்கின்றதாம் அந்த பாடல். அந்த பாடலை இன்று உனக்காக நான் நிகழ்வே கேட்டிருக்கின்றார் அல்லவா சரவணா. நீங்கள் வந்து அந்த பாடல் தேன் நிலவு திரைப்படத்தில் வந்தவர். நிலவை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கூட அந்த பாடல் உங்களுக்கு தட்டி இருக்கின்றது. அந்த பாடலை பாடியவர் திரு ஏஎம் ராஜா ஐயா அவர்கள். அவரை பற்றி முன்பே கூறியிருந்தேன். அவர் பிரபலமான பின்னணி பாடகர் மட்டுமில்லை, இசை அமைப்பாளரும் கூட. அவர் அநேகமாக காதல் மன்னன் ஜெமினி கணேசன் ஐயா அவர்களுக்கு குரல் கொடுப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த திரைப்படத்திலும் ஜெமினி கணேசன் ஐயா அவர்களோடு பேரழகியாக இருந்த வையந்தி மாலா அம்மா, வடநாட்டிலிருந்து வந்தாலும் சிறப்பாக தமிழ் படங்களில் சக்கை போடு போட்டவர், அவரும் இணைந்து நடித்த ஒரு காட்சி. அதிலே ஜெமினி கணேசன் ஐயா அவர்கள் குதிரையிலே சென்று பாடுவது போன்ற ஒரு பாடல். அந்த குடும்பத்தனமான அந்த பாடலை கேட்டு மகிழ்வோமா என்று சரவணா நீங்கள் கேட்ட வேளையிலே ஓஹோ என் பேபி வாராய் என்று கூறும் அந்த வரிகளை கொண்ட அற்புதமான அந்த பாடல் இப்பொழுது காற்றலை சரவணா உங்களோடு நாங்கள் இணைந்து அந்த காலத்துக்கு செல்வோம். இது கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு தொட்டு விட்டது என்று தான் என்ன வேண்டும் இந்த பாடல் வந்து. ஆனால் இன்று கேட்டாலும் அந்த காதல் ரசம் சொட்டும் பாடலாகத்தான் அது இருக்கும். அதனால் தான் என்னவோ இப்படியான காட்சிகளை நடிக்கும் ஜெமினி கணேசன் ஐயா நடிகருக்கு காதல் மன்னன் என்ற ஒரு விருதும் கிடைத்தது. இதுவோ அந்த பாடல்.

எங்கள்

சிறப்பான அந்த பாடல் ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்று கேட்டாலும் கிளுகிழப்பாகத்தான் இருக்கும். கிளுகிழப்பு என்பதும் எங்கள் தமிழிலே ஒரு பதம், பேச்சு தமிழர்களோடு வருகின்றது. அதுக்கு அர்த்தங்கள் நிறைய உண்டு. இருப்பினும் அற்புதமாக இந்த பாடலை நாங்கள் கேட்கும் பொழுது பழைய ஞாபகங்கள் மட்டுமல்ல, இந்த திரைப்படத்தின் காட்சியோடு பார்க்கும் பொழுது இப்படி காட்சிகள் இனிமேலும் வருமா, கிடைக்குமா என்ற ஒரு எண்ணம் தோன்றுகின்றது எங்களுக்கு. அந்த படப்பிடிப்பாளர்கள் அன்று படங்களை பிடிக்கும் பொழுது அவர்கள் காட்டும் வேளையிலே அங்கே காட்சிகளை துல்லியமாக அமைத்து கொள்வார்கள். அந்த துல்லியமாக அந்த காலத்தில் உபகரணங்கள் குறைந்த காலத்தில் கூட அந்த காட்சியை அமைத்து தரும் வேளையிலே காட்சிக்கு கொடுக்கும் முக்கியத்தை விட அந்த காட்சியில் தோன்றும் நடிகர்களின் பாத்திரத்தின் முகபாவனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். எழுத்துக்கு எழுத்து, வரிக்கு வரி, சொற்களுக்கு சொற்கள் வரும் கருத்துக்களை பிரபலப்படுத்தும் வகையிலே அபிநயங்களை காட்டிக்கொள்வார்கள், முகபாவனைகளை காட்டிக்கொள்வார்கள், நவரசங்களையும் தங்களுக்குள்ளே புகுத்தி வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட நடிகர் எழுந்தபடியாதான் நீண்ட காலமாக திரை உலகம் வாழ்ந்து கொண்டிருந்தது என்று கூறலாம். இப்பொழுது நவீன கருவிகளெல்லாம் வந்துவிட்டது தான், இருப்பினும் அந்த எண்ணம், அந்த வண்ணம், அந்த காட்சிகள் எல்லாம் எங்களுக்கு தத்ரூபமாக எங்களுக்கு அங்கே ஒலியும் ஒளியும் காட்சியே, காட்சி தான் மிக முக்கியம், அந்த காட்சி தான் மிக முக்கியமாக இருக்க வேண்டும். இந்த பாடலை, இந்த வரிகளை கோர்த்தவர், காதல் வரிகளாக கோர்த்துவிட்டவர் கண்ணதாசன் ஐயா அவர்கள், காவிய கவிஞன். இந்த குரலையே ராஜா அவர்களை பற்றித்தானே பேசினோம். இணைந்த குரல் யாராக இருக்கலாம்? அவரது மனைவி ஜிக்கி அம்மா, பிரபல பின்னணி பாடகி, பிரபல பின்னணி பாடகி. அவருடைய குரலை இன்று எத்தனையோ பேர் எடுத்தாள நினைக்கின்றார்கள், முடியவில்லை. அப்படியான ஒரு அமைவு அவர்கள் இருவருக்கும், இசையுலகால் இணைந்தவர்கள் ஏஎம் ராஜா ஐயா அவர்களும் ஜிக்கி அம்மா இவர்களும். கண்ணதாசன் ஐயா வரியை கோர்த்து கொடுக்கும் பொழுது அதற்கான இசையையும் ஏஎம் ராஜா ஐயா தான் ஆக்கி கொண்டார். அற்புதமான ஒரு பாடல், இனிமையான வரிகளோடு வந்த அந்த பாடலின் காதலின் ரசம் சொட்டும் பாடலாக இருந்தது. இது சின்ன வயதில் இவருக்கு பெரிதாக தோன்றவில்லை தான். இருப்பினும் சரவணனுக்கு அந்த நிகழ்ச்சியை பார்த்த பின்பு அந்த எண்ணம் வந்துவிட்டது. அதனால் வந்து கேட்டிருந்தார் அந்த பாடலை. ஏதோ ஒரு எண்ணம் கேட்போம் என்று கேட்டால் அது பொருத்தமாக வந்துவிட்டது. ஏதோ ஒரு எண்ணத்தில் அப்படியான பாடலை கேட்டாலும் அது எங்கள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றதாகத்தான் இருக்கும் என்பவர்கள். இது மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. அடுத்த பாடல் யாருடைய பாடல்? அன்பு மகளே ஷியாமலா, தரைமேல் பிறக்க வைத்தான் என்று ஒரு கதையே கூறிவிட்டார் அம்மாவும் மகனும் சேர்ந்து நடத்தியதை. இப்பொழுது அந்த வகையில் அந்த பாடலையும் கேட்டு பார்ப்போம். படகோட்டி திரைப்படுத்தும் பாடல், தரைமேல் பிறக்க வைத்தான். ஷியாமலா, உங்கள் பாடல்.

தனியாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யார்?

உனக்காக நான் நிகழ்வு அன்பு மகளே ஷியாமலா, நீங்கள் உங்கள் மகன் கௌதமனுக்காக கேட்டீர்கள். அந்த சம்பவத்தை அழகாக கூறி சிரிப்பாக கூறி மகிழ்ந்தீர்கள். மகளும் வேளையிலே அதில் உள்ள விவரத்தையும் கூறியிருந்தீர்கள். எல்லோரையும் தூங்க வைக்காமல் உலகத்தையே உறங்க வைத்துவிட்டு இப்பொழுது பெரிதாக பாடி எங்கள் உறக்கத்தை கிடக்கின்றது என்று பேசி மகிழ்ந்த அந்த சுவாரஸ்யமான நிகழ்வை பகிர்ந்த வழியிலே இனிமையாக படகோட்டி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். நடைநடையா நடந்து திருமணம் என்று ஒன்றை செய்து பார்த்தால்தான் அதனுடைய பொறுப்பு தெரியும், அதனுடைய சிரமம் தெரியும். இருந்தாலும் அது ஒரு சுகமான சுமை என்று எண்ணிக்கொண்டு ஓடி திரியும் அன்பு தேவா. பாட்டு ஒன்று பாடட்டுமா என்ற பாடலை புது வசந்தம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்க கேட்டீர்கள் அல்லவா? இதோ ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இனிமையான அந்த பாடல் பாட்டு ஒன்றும் பாடட்டுமா என்று கேட்கும் பொழுது நான் படும் பாட்டை கூட பாட்டினிலே கூறலாம். எப்படித்தான் தொல்லைகள் இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும், கடுமையான உழைப்பு இருந்தாலும் கூட ஒரு பாடலை கேட்டுவிட்டால் அதெல்லாம் பறந்துவிடும். அதனால்தான் இசையால் வசமாகாமா, இசையால் வசமாகா இதயம் எது என்று கேட்டிருக்கின்றார்கள். அன்புடனே டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களுக்காக இசை ராஜ்குமார் அவர்கள் இசையமைத்த புது வசந்தம் திரைப்படத்து பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். நேரமும் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இறுதியாக ஒரு பாடலை தந்து நேரத்தை நாங்கள் சரியாக கணித்து கொண்டு நிகழ்ச்சியை நிகழ்வைக்கு முடிவுக்கு கொண்டு வரலாம். அன்பு உறவு தஞ்சாவூர் மாவட்ட நாச்சியார் போல் ஞானசேகரன் அவர்கள் பணி சுமந்து கூடி வந்து என்னோடு இயங்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அழைத்திருக்கின்றார். மாறி என்னுடைய சொந்த இலக்கத்தை அழுத்தி விட்டார். அதனால் தான் அவர் வர முடியவில்லை போலும். நானும் அவரை இணைத்து பேச முடியாமல் இருந்து அவருக்கு நான் பேசும்போது கூறியதை கேட்டுவிட்டு ஓடி வந்து கற்பூர புத்தி என் மகனுக்கு தானே காற்றலைக்கு நீதல் வந்து பேசி கருத்துக்களை தெரிவித்துவிட்டு ஒரு பாடலை தந்தார். மறக்க முடியாத சம்பவங்கள் உண்டு இருக்கின்றது. மறக்க முடியாத சம்பவங்களையும் கூறி அப்பொழுது வந்த இந்த பாடல் எனக்கு விருப்பமான பாடல் என்று அதற்கு காரணங்களும் பல கூறியிருந்தார். உனக்காக நான் நிகழ்வில்லை, அவருக்காக அந்த பாடல் பூஞ்சிட்டு கன்னங்கள் என்ற வரியெடுத்து ஜி தேவராஜன் ஐயா அவர்களின் இசையிலே இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் துறாபாரம் திரைப்படத்தில் பாட வேண்டும் என்று காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் எழுதிவிட்ட பாடலை கேட்போமா ஞானசேகரன்?

உள்ள கடக்கைகளையும் தேவைகளையும் வெளிக்காட்டுவதற்கு இசை கூட்டி அந்த வரிகளை புகுத்தும் பொழுது இரட்டை கருத்துக்களோடு நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில்தான் காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் இலக்கிய இலக்கண பிறழ்வின்றி சமூகத்தில் ஊடறுத்து செல்லும் கருத்துக்களை அழகாக புகுத்தி விடுவார். அந்த வகையிலே இசை அரசரும் இசை அரசியும் இணைந்து பாடிய அந்த பாடல் மிகவும் சிறப்பான ஒரு பாடல். சந்தர்ப்பம் சூழ்நிலை துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் கால நேரங்கள் எதுவாக இருந்தாலும் உறவு என்பது மிக முக்கியமானது, அன்பை பகிர்வது என்பது மிக மிக முக்கியமானது. அதற்கேற்ற சந்தர்ப்பங்களை இங்கிதம் தெரிந்தவர்களுடன் வாழும் பொழுது அது மேலும் சிறப்பாக இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டும் இத்தனை கருத்துக்களை கொண்ட ஒரு காட்சியை ஒரு 3-4 நிமிடத்துக்குள்ளே ஒரு பாடலுக்குள்ளே அடக்கிவிட்டார்கள் அன்றைய படப்பிடிப்பாளர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், கலைஞர்கள், அத்தனை பேரும், பாடகர்கள் அனைவரும் உட்பட. அற்புதமான அப்படியான ஒரு காலம் மீண்டும் வருமா? இல்லை, நாங்கள் அப்படியான காலத்தில் வாழ்ந்து விட்டோம் என்ற திருப்தியோடு இருக்கின்றோம். இனிவரும் சந்ததிகளுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமா என்ற ஒரு வினாவினை இன்று எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அதன் உள்ளே நாங்கள் செல்ல தேவையில்லை, நேரம் சரியாக வந்துவிட்டது. இப்பொழுது சரியாக நேரம் 1:30 நண்பகல் என்று கனடாவில் காட்டும் வேளையில் உங்களுக்கும் 11 என்று ஏகோபித்த இந்திய அன்பு உறவுகள் வந்து சந்திக்கும் வேளையிலே அவர்களுக்கும் தெரிந்து ஏனையவர்களுக்கும் நேரத்தை கணித்து கொள்ள முடியும். கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். பூரணமாக உனக்காக நான் நிகழ்வு அன்புடனே கஸ்தூரி மகாலிங்கம், ஃபாரூக், சரவணன், சியாமலா, தேவா, ஞானசேகரன் இவர்களோடு இணைந்து சிறப்பாக ஒலித்து சென்றன. அதை உலகளாவை இருந்து கேட்கும் அன்பு உறவுகள் இங்கே பதிவிலே தந்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய உள்ள கருத்துக்களை மிகவும் சுவாரஸ்யமாகவும் உற்சாகமாகவும் ஆரோக்கியமான கருத்துக்களாக தந்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணி 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 30வது நாள் இன்னும் ஒரு நாளில் இந்த மாதமும் தீர்ந்துவிடுமே. எப்படி மாதங்கள் ஓடிக்கொண்டு செல்கின்றன? 1:31 நான் இந்த நிகழ்ச்சியை இன்று நிகழ்வுக்கு கொண்டு நிறைவுக்கு கொண்டு வரும் இந்த வேளையில் உனக்காக நான் நிகழ்வு கதம்பத்தை அலங்கரித்தவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மூலம் ஓம் நம சிவாய என்று கூறிக்கொள்ளும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்வணிந்து வணக்கம் கூறி என் அன்பு உறவுகளை உங்களோடு நான் இணைந்து வேண்டுவோம். இறைவனிடம் நாங்கள் அன்பு, கருணை, சாந்தம், மனிதநேயம், ஜீவகாருண்யம் அறம் காத்து வாழ்வோம் என்று இறைவனிடம் கூறி அல்லல்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம், நல்லவே நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு. நிறைவு இன்றைய நிகழ்ச்சி உனக்காக நான் நிறைவுக்கு வந்துள்ளது.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதுரத்தில் வணக்கம் என்று கூறி அன்புடன் இணைகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் எனக்கு அளித்த நான் தெரிந்து கொண்ட அன்பு தமிழ், இவற்றுக்கெல்லாம் மூலம் ஓம் நம சிவாய என்று நாங்கள் உச்சரிக்கும் எல்லாம் வல்ல இறைவன், இவர்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி, என் முகம் தெரிந்த தெரியாத உலகளாக இருக்கும் அன்பு நேய உறவுகளே, உங்களுக்கும் வணக்கம் தந்து வருக வருக என்று வரவேற்றுக் கொள்ளுகின்றேன் மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திற்கு.

2026 ஏழாவது மாதத்தின் இறுதி வாரம் 28வது நாள் காற்றலையில் சந்திக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே சந்திக்கும் இந்த வேளையில் நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொண்டு எங்கள் காலநிலை என்று 21 பகையை காட்டிக்கொண்டிருந்தாலும் மழைக்கான காலம் என்று காட்டிக்கொண்டு இன்று மழை வருகின்றது என்று எழுதியிருக்கின்றார்கள். அந்த மழை வந்துவிட்டது. இந்த மழை இன்று பகல் முழுவதும் தொடர்ந்து பெரிதாகவும் சிறிதாகவும் தந்து மாலை 5 மணி வரை நிலைக்கும் என்று கூறுகின்றார்கள். இந்த மழை தொடர்ந்திருந்தாலும் 22 பாகையை நாங்கள் எட்டலாம், மீண்டும் 18 பாக வரை குறைந்து செல்லலாம் என்ற வெப்பமும் தட்பமும் கொண்ட நாளாக அமையும் இந்த வேளையிலே காற்றலையின் ஈரப்பதம் எங்களுக்கு இன்று 20% இருக்கும் என்று கூறுகின்றார்கள். 6 கிலோமீட்டர் வேகத்தில் லேசான காற்றும் வீசும். சூரிய பகவான் 5:40 உதித்துவிட்டு 14 மணி தியாலம் 40 நிமிடம் தான் இருப்பேன் என்றும் கூறியிருக்கின்றார். படிப்படியாக தன்னுடைய பகலை குறைத்து கொண்டு வருகின்றார். இது குறைந்து கொண்டு செல்லும் காலம் தானே அன்பு உறவுகளே. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து நாங்கள் இன்று கதம்பத்திலே இணைந்து விட்டோம். நீங்களும் வந்து இணைந்து எங்களோடு கலந்துரவாடும் வேளை 6477864145 என்ற வளமையான எண்களை சுழற்றி இணைந்து கொள்ளலாம். இன்று நாங்கள் இணைந்து கொண்டு காணும் நிகழ்வு 2026 ஏழாவது மாதம் 28வது நாள் செவ்வாய்க்கிழமை அல்லவா? ஆதலால்

சொல்லோடு பாடல் நிகழ்வு என்று எண்ணிக்கொண்டு நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்பு வணக்கம் போட்டதற்காக அன்போடு அந்த வணக்கத்தை பார்த்து அழகாக நல்ல முறையாக சின்னங்களை எல்லாம் அழைத்து ஷியாமலா, ஞானசேகரன், மகாலிங்கம், மேலும் எங்கள் அன்பு ஜெகவர் சாதிக் அவர்கள், கே எஸ் கிருஷ்ணன் போன்றோர் இந்த நிகழ்ச்சியை எதிர்பார்த்து வரவேற்று கொண்டிருக்கின்றார்கள். வருக வருக ஒன்று வரவேற்று கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நானும் வந்து உங்கள் நேரத்தில் இணைந்து கொண்டேன். நாங்கள் இணைந்து என்று சொல்லோடு பாடல் நிகழ்ச்சியை அலங்கரிப்போம் என்று கூறிக்கொண்டு ஆரம்பிப்போம். வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு

என்ன சொல்லாயோ என்று என்னும் வேளையில், சொல்லாததையெல்லாம் சொல்லலாம், சொன்னதையும் சொல்லலாம், சொல்ல வேண்டியதையும் சொல்லலாம், சொல்ல வேண்டியதையும் செய்யலாம் சொல்லலாம். அதனால் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் சொல்லுவோம், சொல்லக்கூடிய ஒன்றையும் செய்வோமா என்று கேட்டால், சிலதை செய்யலாம், சிலதை செய்ய முடியாது, ஆனால் சொல்லுதல் யாருக்கும் எளிதாம் என்று கூறியிருக்கின்றார்கள். சரி உறவுகளை, நீங்கள் என்ன சொல்லப் போகின்றீர்கள் என்று, நான் என்ன சொல்லப் போகின்றேன் என்று, மழை பொழிகின்றது, உங்களுக்கு மழை பொழிகிறதா, காலநிலை எப்படி இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லுவோம். சொற்களை நாங்கள் கூறுவதற்கு எங்களுக்காக இலக்கண முறைப்படி ஆதிகாலந்தொட்டு இன்றவரை நாங்கள் கண்டது 247 எழுத்துக்கள் மட்டும் கொண்ட பதங்கள் தான். ஆனால் அந்த 247 பதமும் 247 எழுத்துக்களும் 247 சொற்களை தான் தருகிறதா? இல்லை இல்லை, கோடானு கோடி பதங்களை தாங்கி நிற்கின்றது, இன்னும் தாங்கிக் கொண்டிருக்கும், சொல்ல சொல்ல சொல்லிக் கொண்டே போகலாம். அந்த வகையில் நாங்கள் இன்று உங்களுக்கு விருப்பமான அருஞ்சொல் ஏதாவது இருந்தால் எனக்கு வந்து கூறணும், உங்களுக்கு விருப்பமான பதம் என்ன என்பதை வந்து கூறலாம். அந்த வேளையில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கொண்டு வந்து எங்களோடு இணைந்து கேட்டு மகளெல்லாம் அந்த பாடலை தரும் பொழுது அந்த பாடலிருந்து நாங்கள் சொல்லாடலாம். இது ஒரு சொல்லாடல், சொல்லோடு பாடல் சொல்லாடலோடு வருகின்றது. சொல்லாதே சொல்ல சொல்லாதே என்று கூட பாட இருக்கின்றது. சொல்ல வேண்டாம் என்று சொல்வதற்கும் இந்த சொல்லுத்தான் எங்களுக்கு உதவி செய்கின்றது. ஒருவரை பார்த்து நாங்கள் தண்டனை கொடுப்பதற்கும் சொல்லாலே தான் கொடுக்கின்றோம். அதனால் இந்த தீயினால் சுட்ட புண் உள் ஆறும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு. அதனால் அந்த தீய சொற்கள், வடு சொற்கள், என் பொல்லாத சொற்கள், மற்றவர்களை பார்த்து வையும் சொற்கள், மற்றவர்கள் வேதனைப்பட வைக்கும் வகையில் சொல்லும் சொற்கள், நாங்கள் வேதனைப்படும் பொழுது எங்கள் உள்ளத்திலிருந்து எழுந்து வந்து உதட்டிலே உறவாடும் சொற்கள், எத்தனை சொற்கள் இருக்கின்றன, இவற்றையெல்லாம் எங்களால் கணக்கிட முடியுமா? முடியாது என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் பிறந்து கொண்டே இருக்கின்றது, ஒவ்வொரு சொற்களும் புதிது புதிதாக எல்லாம் பிறந்து கொண்டு இருக்கின்றது என்பது உறவுகள். வாருங்கள் பேசுவோம் எப்படி இருக்கும் என்று. இந்த சொல்லோடு பாடல் என்ற நிகழ்வுக்கு எத்தனை அர்த்தங்களை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒரு பதத்தை எடுத்துக்கொண்டால் அதிலிருந்து எத்தனை பொருட்களை நாங்கள் உற்பத்தியாக்கி கொள்ளலாம். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி அல்லவா, சொல்லோடு பாடல். இனிமையான பாடல்களை கேட்டு மங்களும் இந்த வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே, இப்பொழுது நீங்கள் அழையுங்கள். 647 8 7 4 6 4 1 5 எண்களோடு ஒரு பாடல் கேட்போமா? அந்த பாடல் கருத்தில் கிடைத்திருக்கு. இது அல்ல, இது விளம்பரம். நாங்கள் எங்கு சென்றாலும் இப்பொழுது விளம்பரத்தின் மத்தியிலே தான் இருக்கின்றன. விளம்பரம் வந்துதானே மனிதனுக்கு விமர்சனத்தையும் தந்து விமோசனத்தையும் தந்து அழிவையும் தருகின்றது இந்த விளம்பரம். வாழ்க்கை பயணத்தில் விளம்பரம் என்று ஒன்று வந்து மனிதனுக்கு விவரத்தை தரும் வேளையில் விபரீதத்தையும் தந்து கொண்டிருக்கின்றது. உறவுகளே, வார்த்தைகள் சொற்கள் விளையாடிக்கொண்டே இருக்கும். எங்கே இந்த பாடலை கேட்போம். பாடலை ஒலித்தாலே நீங்கள் காற்றலைக்கு வரலாம்.

0: இனிமையான இந்த பாடல் சிகரம் திரைப்படத்து பாடல். அகரம் இப்போ சிகரம் ஆச்சு என்று கூறும் வேளையிலே அந்த அ என்பதுதான் எங்களுடைய அதற்கிடையிலே ஒரு விளம்பரம் ஓடி வந்து குறுக்கிடுகிறது. பார்த்தீர்களா, வார்த்தைகள் எந்தெந்த மொழிகளிலே அமைந்தாலும் ஓடி வந்து எங்கள் இதயத்திலே செவி வழி புகுந்து ஆட்கொண்டு கொண்டிருக்கின்றன. உறுப்புகளை அகரம் என்றது முதல் என்று கூறப்படுகின்றது. எங்கள் எழுத்துக்கள் எல்லாவற்றுக்கும் முதல் எழுத்து அ, அது உயிர் எழுத்தின் ஆரம்பம். அந்த அ என்ற எழுத்து 247 எழுத்துக்களை தன்னுள்ளே கொண்டு அது என்று சிகரம் உயரம் சென்று விட்டது. எப்போ சென்று விட்டது, எங்கோ சென்று விட்டதை எட்டி பிடிக்கவே முடியாது, அதை மறக்கவும் முடியாது. அந்த அகரம் சிகரம் ஆகியது போல் எத்தனையோ உயரங்கள் வந்துவிட்டன, எத்தனையோ எல்லையே கடந்து கொண்டு செல்கின்றன. இந்த இடத்திலே அன்பு உறவு ஒருவர் அன்போடு அழைக்கின்றார், அவரை நாங்கள் இணைத்து விடுவோம். முதல்லே வணக்கம், வணக்கம், வணக்கம். முதல் முதல் வந்த நேரே வருக வருக.
1: வணக்கம் அரசடி குப்பம் சரவணன்.
0: நெய்வேலி அரசடி குப்பம் சரவணன் அவர்களே, முதல் நேயராக வந்திருக்கின்றீர்கள். வணக்கம் என்று கூறிவிட்டு நீங்களும் வணக்கம் என்று கூறி உங்கள் ஆதார் அட்டையை சமர்ப்பித்தீர்கள். சரியாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் தான் என்பதை ஊகிப்பதை விட உறுதி செய்து கொண்டோம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: மகிழ்வாகவும் நலமாகவும் இருக்கின்றீர்கள். நேற்று கேட்டது போன்று இன்று நீங்கள் நல்லவராய் இருக்கின்றீர்களான்னு கேட்க மாட்டோம் என்றால் நீங்கள் நல்லவர், நல்லவன். அது எங்களுக்கு தெரியும். நல்லவர்கள் தான் எங்கள் வானொலியில் இணைந்திருக்கின்றோம் என்று என்னை இணைத்து சேர்த்துக் கொள்ளுகின்றேன். சரி, அங்கே முக்கியமான கேள்வி உங்களிடம் கேட்பது, மகிழ்ச்சியோட கூறுவீர்கள், காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: காலநிலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெயில் அதிகமா இல்ல, வெப்பமும் அதிகமா இல்ல. என்ன எனக்கு கொஞ்சம் வீட்டு மேல் தலை கொஞ்சம் வேலை நடந்தது இன்னைக்கு. நாங்கள் காலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி வரைக்கும் மேலேயேதான் இருந்தோம். கொஞ்சம் வெப்பத்தோட தாக்குதல் கொஞ்சம் குறைவா தான் இருந்தது இன்னைக்கு.
0: அது என்னன்னா மேல் வீடு பிள்ளையானது. உங்களுக்கு மேல் வீடு பிள்ளை என்று கூறிவிட்டீர்கள், கவலையாக இருக்கின்றது. அது பின்புதான் நான் நினைச்சேன், உங்களுடைய இல்லத்தின் மேல் பகுதியில் எங்களுக்கும் மேல் வீடுகள் இருக்கின்றது. பழுதாயின எப்படி இருக்கும் எங்கள் மொழிக்கு?
1: மழை மழைக்காலம் இப்போ மழைக்காலம் வர வரப்போகுது. சரி, கொஞ்சம் கொஞ்சம் சரி செய்யணும்னு சொல்லிட்டு சரி செஞ்ச ரெண்டு நாள்.
0: மழை முன் காப்போன், மழை வருமுன் காப்போன், அதாவது வருமுன் காப்போன் என்ற பகுதியிலே அடங்குறது. நான் கூறிய பாருங்கள், எங்கள் தமிழ் வார்த்தைகள் எவ்வளவு தூரம் நகைச்சுவையாக கூறலாம். அந்த ஒரு வார்த்தையை கோபம் வரக்கூடியதாக கூறலாம், ஏளனப்படக்கூடிய வகையில் கூறலாம். மேல் வீடு பிழை என்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டால் அதை கூறினால் எத்தனை விதமாக கருத்து எடுத்துக்கொள்ளலாம் அந்த மேல் வீட்டுக்கு, இல்லையா? மூளை உள்ளவர்கள் சிந்திப்பார்கள்.
1: மேல் தளம், மேல் தளம்
0: இல்லை, நீங்கள் கூறியது பிழை இல்லை, நீங்கள் கூறியது இல்லை. நான் கூறு எங்கட சொல்லோடு பாடலுக்கு வந்தால் எத்தனை சிக்கல்கள் சீரழிவு சிரிப்புகள் வரும், இல்லையா? மேல் வீடு என்றுதான் அதிகமாக. அங்கே நீங்கள் அண்மையிலே தானே புதிதாக அமைத்த அந்த இல்லம் மேலே சில சீரமைப்பு இருந்தது?
1: ஆமா, நாங்க கீழே எல்லா வேலை முடிச்சுட்டு மேல தளம், அந்த தளம் வந்து எப்படி லெஸாக கசிவு, நீர் கசிவு இருந்தது.
0: அதை கவனித்து
1: கொஞ்சம் சரி செஞ்சோம்.
0: நல்ல வேளையாக அதை நீங்கள் கவனித்து விட்டீர்கள். மழை காலத்துக்கு முன்பு மழை காலம் வரும் பொழுது கசிவை கண்டிருந்தால் அதை சரி செய்வதற்கு
1: சிரமப்பட்டிருக்கும்.
0: இதைத்தான் வரும் முன் காப்போன் என்று ஒரு பகுதியிலே கூறுவார்கள் எங்கள் தமிழிலே. வரும் முன்கோ காப்போன், ஒரு பிரச்சனை வரக்கு முந்தி அதை நாங்கள் முன்கூட்டியே தீர்த்து விட வேண்டும், இல்லையா? வரும் முன் காப்போம். சரி, வரும்போது பார்ப்போம் என்று இருந்தால் எப்படி இருக்கும்
1: அது? டேமேஜ்.
0: சரி, வந்த
1: பின்னாடிதான் செலவு செலவுகள் அதிகமாகிடுவேன். அப்புறம் கவனிக்காம விட்டுட்டோம்னா அப்புறம் செலவு அதிகமாக இருக்கும்.
0: ஓ, அப்படின்னா வந்த பின்பு பார்ப்போம் என்றால் சீரழிந்து விடும். வரும்போது என்றாலும் ஓரளவு அதை அவசரமாக ஆட்களை கூட போட்டு அதை சரி செய்து விடலாம் ஓரளவுக்கு. வந்த பின்பு பார்ப்போம் என்றால் ஒன்றும் செய்யலாம், எல்லாம் சீரழிந்து. பாருங்கள் எங்கள் இது வருமுன் காப்போன், வரும்போது காப்போன், வந்த பின்பு காப்போன் என்ற குணம் உள்ள மனிதர்கள் எங்களுக்குள்ள இருக்கின்றார்கள்.
1: நீங்க சொல்லும் போதுதான் வந்த பின்பு பார்ப்போம் சொல்லும் போதுதான் ஒரு நினைவு ஒரு நடந்த நிகழ்வு ஒண்ணு நினைவுக்கு வருகிறது.
0: கூறுங்கள் கூறுங்கள்.
1: அந்த 2011 எங்கள் பகுதியில் தானே புயல் அடித்தது. தானே புயல் பாத்தீங்கன்னா அந்த வீடு வீடு அப்பெல்லாம் எங்களுக்கு கூற வீடு. இந்த எப்படின்னா அந்த கரும்போட அந்த தொகை சோலையை தான் மேல போட்டிருப்போம் அந்த கூரை வீட்டுல.
0: அதை கூறுவது சோலை என்றும் கூறலாம், தோகை என்றும் கூறலாம்.
1: ஆமா, ரெண்டு விதமாக கூறலாம். அது போட்டு இருக்கும்போது புயலுக்கு ஆனா வானொலியில் வந்து அறிவிப்பு காற்று பலமாக வீசும்னு சொல்லிட்டு இருக்கு, ஒரு 3 வாரம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு அந்த கூரையெல்லாம் பறக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மேல ஏதாவது ஒரு
0: பாரம்பரிய
1: போடலாம்னு சொல்லிட்டு ஒரு மனசுல தோணுது. அப்ப இதெல்லாம் என்ன பண்ணிட்டு போகுது, ஒரு அலட்சி ஒரு வந்தவர் எல்லாமே பறந்து
0: பாத்தீர்களா,
1: பறந்து போயிட்டு அது அப்புறம் தான் எங்களுக்கு அந்த தானே போயில அந்த வீடு அரசாங்கத்தால கொஞ்சம் அலர்ட் ஆச்சு. அவரை ரெண்டு வீடை போட்டு அப்புறம்
0: அந்த
1: அந்த வீட்டுல இருந்தோம். அப்புறம் பிறகு அந்த வீடு இல்லாம இப்ப வேற அதுக்கு பிறகு
0: கட்டினது. அந்த சம்பவத்துக்கு பின்பு வரும்போது பார்ப்போம் என்று இல்லாமல் வருமன் பார்ப்போம் என்று பார்த்து விடுவீர்கள் இல்லையா?
1: அது ஞாபகம் வருது. அது அந்த வரைக்கும் பாத்துக்கலான்னு அது எங்களுக்கு அந்த சமயத்துல அந்த வீடே ரொம்ப மோசமான சூழல் ஆயிட்டு.
0: இந்த தத்துவத்தை நான் படிக்கின்ற காலத்தில் தெரியவில்லை, அனுபவத்திலும் இல்லை. ஆசிரியராக வந்தாலும் பாடசாலையிலே படிப்பிக்கும் பொழுது 3வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் மலர் என்ற புத்தகத்தில் 3வது அத்தியாயமாக இது இருந்தது. பரமன் காப்போன் என்ற தலைப்பிலே அந்த ஒரு கதை, ஒரு மீன்கள் கூட்டத்தோடு வைத்த கதையாக இருந்தது. சிறப்பான கதை, அந்த கதை தத்துவமாக இருந்தது. பரங்கள் இன்றும் எங்கள் வாழ்க்கைக்கு
1: அந்த புயல் எங்களுக்கு நிறைய பாடங்களை கத்து கொடுத்துட்டு போயிட்டு
0: போயிருக்கோம்.
1: எல்லாம் வந்தா நாங்க எச்சரிக்கையா இருந்துருவோம்,
0: எச்சரிக்கையா இருந்துருவோம். சிறப்பு நல்ல பெருமுன் காப்போன் புத்திசாலித்தனமாக அதை சீர்செய்து விட்டீர்கள். அதனால் இந்த இனிமேல் எப்படிப்பட்ட மழை வந்தாலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று நீங்கள் மகிழ்ச்சியோடு இல்லத்தில் வாழலாம் இல்லையா? அப்படி என்றால் உங்கள் வீட்டை சுற்றி ஊரை சுற்றி அல்ல வீட்டை சுற்றி பெரிய மரங்கள் இருக்கின்றனவா?
1: பல எங்களுக்கு வீட்டுக்கு
0: பின்னாடி மாமரம்
1: பின்புறம் பின்புறம் பாத்தீங்கன்னா புளிய மரம் இருக்கு. கிழக்கு புறத்துல பாத்தீங்கன்னா மாமரம், பலாமரம், கொய்யா மரம், தென்னை மரம், விளிமிச்ச மரம், வாழை மரம், இந்த மரங்கள்லாம் இருக்கு. அப்புறம் பாத்தீங்க எங்க வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வேப்ப மரம் இருக்கு. அப்புறம் அப்புறம் சில்வர் டீன்னு சொல்லுவாங்க, அப்புறம் சில்வர் டீன் அந்த மரம் இருக்கு.
0: அப்படியா? அதுல இருந்து என்ன பயன் எடுப்பீர்கள்? அந்த அந்த மரத்தில இருந்து பழம் எடுப்பீர்களா அல்லது விதை எடுப்பீர்களா?
1: இல்ல இல்ல, அது வந்து மரம், அது மரப்பொருள்கள் செய்வதற்காக.
0: மர தளபாடங்கள் செய்வதற்கு மிகவும் தளபாடங்கள்
1: நல்ல மரமா
0: மர தளபாடங்கள் செய்வது வைரம் உள்ள உறுதியான நீண்ட காலம் உழைக்கக்கூடிய மரங்களாகத்தான் வைத்திருப்பார்கள் நம் முன்னோர்கள். அதுலயே ஒன்று கோப்ப மரம்,
1: தங்காய் மரம் இருக்கு,
0: நார்த்தங்காய்
1: வெளியில வரும்போது அந்த நிழல்தான் இருக்கும்போது எங்களுக்கு நல்ல காற்றோட்டமாக குளிர்ச்சியாக இருக்கும்.
0: அது மட்டும் இல்லையா, அவ்வளவு சுத்தமான காற்று, அந்த காற்று காற்று வீசிக்கொண்டு இருக்கின்றது. ஆனா உங்கள் இல்லத்தை சுற்றி வீசும் பொழுது இந்த மரங்கள் எல்லாம் சுவாசித்து தீய காற்றை உள்ளே எடுத்து நல்ல காற்றை வெளியே தருகின்றது. பிராணவாயுகளை புளிய மரம் ஒன்றை தவிர புளிய மரமும் அப்படி செய்கின்றது. கால வித்தியாசம் இருக்கின்றது. புளிய மரம் வந்து இரவு நிலே பகலினிலே ஏனைய மரங்கள் கரியமில வாயுவை உள்ளே இழுத்து அதை உணவாக பெற்றுக்கொண்டு அதை சுத்திகரித்து பிராணவாயுவாக எங்களுக்கு தருகிறது, ஆக்சிஜனாக. ஆனால் புளிய மரம்
1: மரங்களாக என்னையினாலும் கிட்டத்தட்ட ஒரு 30 மரங்கள் இருக்கும் இப்போ எங்கள் வீட்டு பக்கத்துல.
0: அப்போ நீங்களும்
1: மரங்கள் கிட்டத்தட்ட
0: நீங்களும் மர உறவாளிதான்.
1: ஆமா, அந்த மரங்களை பற்றி சொல்லும் போது கர்நாடகா மாநிலத்துல வந்து ஒரு பெண்மணி அவங்க வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லாம அந்த மரங்களே வைத்து அவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 112 வயதில் வரைக்கும் பாத்தீங்கன்னா 8000 மரக்கன்றுகளை வச்சிருக்காங்களா? ஆமா, அவங்களுக்கு வந்து அவங்க அவங்களுக்கு வந்து கர்நாடக மாநிலம் அரசு வந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்கு. ஆமா ஆமா, லண்டன் பிபிசி நிறுவனம் பாத்தீங்கன்னா, பிபிசி செய்தி நிறுவனம் பாத்தீங்கன்னா, உலகில் உள்ள தலைசிறந்த 100 பெண்கள் பட்டியல வந்து முதலாம் இடத்துல வைத்து பாத்திருக்காங்க அவங்களை. மரங்களை வைத்ததுனால
0: 100 பெண்கள்
1: பட்டியல் உலகில் 100 பெண்கள்
0: தேர்ந்தெடுத்த 100 பெண்மணிகளுக்குள் இவரும் ஒருவர். இவருடைய பெயர் தெரியுமா?
1: முதலாமிடம். ஆமா ஆமா,
0: முதலாமிடம். அப்படியே அப்பா, வாழ்த்துக்கள், பாரதத்துக்கு பெருமை. அதனால் மரம் இப்பொழுது வந்துவிட்டது காலம், இன்னும் 2 வருடத்துக்குள் பெரும் வெப்பம் ஏற்பட போகின்றது, தண்ணீருக்கு பஞ்சம் வரப்போகின்றது, மழை கிடைப்பது அரிதாக வரப்போகுது. அதற்காக இப்பொழுதே நீங்கள் உங்கள் வீட்டில் மரம் நாட்டுங்கள், கிடைக்கும் இடங்களில் ஒவ்வொரு மரம் நாட்டி அதை வளரப்படுங்கள் என்றெல்லாம் அறிவுறுத்தல் செய்கிறார்கள் சிறப்பு. நாங்கள் மரங்களை பற்றி பேசினோம்.
1: அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு முறை அந்த இலங்கை வானொலியில நேரலையில பேசும்போது அந்த அறிவிப்பாளர் வந்து எங்க ஊர் அப்படி கூகுள் மேப்ல பார்த்துட்டு பேசுறாரு என்கிட்ட. அப்ப பார்க்கும்போது சொல்றாரு, உங்க ஊர்களில் எங்கு பார்த்தாலும் அப்படியே பசுமை தழை தொங்கி பசுமையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு சொல்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது.
0: அதனால்தான் மரங்கள் எல்லாம் பச்சிலை தோன்றுகிறது. பச்சை இலை தோன்றுவதற்கு அதற்கு ஸ்டார்ச், மாப்பொருள் தேவை. அந்த மாப்பொருளை சூரிய உதயத்திலிருந்து, சூரிய வெளிச்சத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுகின்றன.
1: பகுதியில் மரங்கள் அதிகமாக இருப்பது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த விவசாயம் வந்து மரத்திலிருந்து கிடைக்கும் பொருட்களை வைத்த விவசாயமே இப்ப நடைபெறுகிறது.
0: இந்த உலகமே பூமியில் இருந்துதானே
1: மரங்கள் அதிகம். இப்ப நாங்க வந்து இப்ப கூட ஒரு 30 கன் இந்த ஆண்டு 30 கன்றுக்கு குறைவு வைக்கிறதா இருக்கும். ஆண்டுக்காண்டு இப்படி நாங்களே வைக்கிறோம்னா ஊர்ல இவ்வளவு மரம்.
0: அதைத்தான் அதைத்தான் கூறுகிறேன், எல்லோரும் அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதை இது நீங்கள் வீட்டை சுற்றி வைத்திருப்பது ஒரு புறம் இருக்க, முந்திரியை வைத்திருக்கின்றீர்கள் தானே உங்கள் விவசாயத்தில். அதுவும் பெரும்
1: நாற்று விட்டுருக்கோம், முளைச்சு வந்த பிறகு மழை பெய்ஞ்சதா கொண்டு வச்சிரும்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் கூறுவதை பார்த்தால் ஒரு தடவை அரசடி பக்கம் வர வேண்டும் போல் தெரிகின்றது எனக்கு. ஆனா முடியாது, அது முடியாது. மனத்தால் வருகின்றேன், மனத்தால் வருகின்றேன், உங்களோடு தானே இருக்கிறேன்.
1: இன்னொரு செய்தியும் கூட பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க எங்க ஊருக்குள்ள நீங்க வரணும்னு பாத்தீங்கன்னா, எந்த திசையில இருந்து பார்த்தாலும்
0: மரங்கள் கூடாதான் வர
1: வேண்டும். 4 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள பயணித்துதான் எங்க ஊருக்குள்ள நீங்க அவ்வளவு வர முடியும். நீங்க எந்த திசையில இருந்து வந்தாலும் சரி, கிழக்கு இருந்து வந்தாலும் சரி, மேற்கு இருந்து வந்தாலும், வடக்கில இருந்து வந்தாலும், தெற்கில இருந்து வந்தாலும், 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அந்த காட்டு பகுதியில் பயணித்துதான் எங்க ஊருக்குள்ள நீங்க வர முடியும்.
0: சிறப்பு. பசுமையோடு பசுமையாக இருக்கும் ஒரு பசுமையான மனிதன் நல்லவனா தானே இருக்க முடியும். சரி, அப்ப என்ன பாடலை எங்களோடு கேட்டு மகிழலாம் என்று வந்திருக்க, இத்தனை சொற்களை கலந்து இத்தனை விடயங்களை நாங்கள் அலங்கரித்தோம் காற்றலையிலே. உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் இருக்குமே?
1: நிகழ்ச்சியில் கேட்பதற்கு ஒரு பாடல் நினைச்சேன். இப்போ இந்த மரங்கள் காடுகள் சம்பந்தமாக பேசும்போது அந்த காட்டுக்குள்ளே திருவிழா அந்த பாடல் கேட்கலாம் போல்
0: பார்த்தீர்களா? சொல் ஆளுமை எப்படி இருக்கு, இந்த சொற்கள் நீங்கள் ஒன்று நினைத்து வந்தவுடன் உங்களால் சொல்லப்பட்ட சொற்களுக்குள்ளே உங்களை கவர்ந்தது வேறு ஒரு சொல்லாக வந்துவிட்டது. என்ன பாடலை நினைத்து வந்தீர்கள்
1: என்றாலே மரங்கள் தானே, மரங்கள் தானே.
0: ஆமா, என்ன பாடலை நினைத்து வந்தீர்கள்?
1: நாங்க வந்து ஓடு மேகங்களே அந்த
0: பாடல கேட்க வந்தீர்கள். அப்ப இப்பொழுது என்ன பாடல் நினைவுக்கு வந்தவுடனே கேட்க வேண்டும் போல் தோன்றுகிறது?
1: அதான் காட்டுக்குள்ளே திருவிழா அந்த பாடல்.
0: அடேங்க அப்பா, காட்டுக்குள்ளே உண்மையில திருவிழா தானே ஐயா, நல்ல பாடல ஐயா. காட்டுக்குள்ளே திருவிழா கண்டிப்பா. ஓ, காட்டுக்குள்ளே திருவிழா தான். அப்ப வீதிகள் எப்படி இருக்குன்னு, பெரிய பெரிய வீதிகள் இருக்குமா?
1: இல்ல, வீதிகள் பாத்தீங்கன்னா எங்க வீதிகள் அந்த வீதிகள் அந்த ரோடு அகலம், அந்த அகலம் பாத்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு தான் எல்லாமே. அது
0: சிமெண்ட்ல செய்யப்பட்ட வீதிகளா? சிமெண்ட்
1: தான். ஆமா ஆமா, சிமெண்ட் ரோடு தான், சிமெண்ட் ரோடு தான் எல்லாமே.
0: அப்ப மேலே கருப்பாக தார் போடவில்லையா? தார்
1: இல்ல இல்ல இல்ல இல்ல, திருவள்ளூர் முழு முழுக்க சிமெண்ட் சாலைதான்.
0: பதினைந்து
1: அடி அகலாம், பதினைந்து அடி அகலாம்,
0: பதினெண்டு ஒரே நேரத்தில் நான்கு கார்கள் போகலாம் வரலாம்.
1: ஆமாமா, என்னென்ன சிறியதாக போட வந்து வரும்போதே நாங்க தடுத்துட்டோம், எங்களுக்கு ரோட் பெருசா போட்டு
0: கொடுக்கணும்,
1: சின்னதா இருந்தா பின்னாடி வசதியா இருக்காதுன்னு சொல்லி நாங்க ஆரம்பத்திலேயே வந்து ஊர் முழுக்க அந்த 15 அடி தான் அகலம்.
0: வீதி பெரிதாக இருந்தால் மனசும் பெரிய மனசாகத்தான் இருக்கும், அதனால தான் நீங்கள் நல்லவன் கூறுகின்றேன். சரியா, அப்ப உங்களுக்கு காட்டுக்குள்ளே திருவிழா வேண்டும். நான் காட்டுக்குள்ளே திருவிழா தரும் பொழுது முடிந்தால் ஓடும் முகங்களையும் தரப்பார்க்கின்றேன் என்றால் நீங்கள் அதையும் விரும்பி வந்தீர்கள்லவா? ஓடும் மேகங்கள் இல்லையா என்றால், ஓடும் மேகங்கள் இல்லையா
1: என்றால் இல்லாம இருக்க, அந்த மேகங்களுக்கு ஒரு மேகங்கள்கிட்ட சொல்லி இந்த மழையெல்லாம் கொண்டு வரலாம்.
0: ஆமா ஆமா, ஓடும் மேகம் இல்லை என்றால் நாடு பசுமை காண முடியாது, நாடு வெளிச்சம் பெற முடியாது. ஓடும் மேகம் இல்லை என்றால் நாடு பசுமை காண முடியாது. அந்த ஓடும் மேகங்கள் தான் கலைந்தோடி சென்று இருள் மேகமாக மழை ஆவியை சேர்த்து எங்களுக்கு மழையாக கொண்டு வந்து கனம் கூடியவுடன் நீராக பொழிகின்றது. மழை மேகத்துக்கும் சாதாரணமான மேகத்துக்கும் வித்தியாசம், சாதாரண மேகம் இலகுவாக ஓடி செல்லும், ஆனால் கருமேகம் வந்துவிட்டால் நின்றுவிடும், கனம் கூடிவிடும், ஒரு இடத்தில் நின்று கருக்கட்டி அதில் இந்த மழையாக நீராக கிளை பொழியும். சிறப்பான கருத்துக்கள் பார்த்தீர்களா, தமிழில் எவ்வளவு ஆளுமை கொண்டிருக்கின்றோம் நாங்கள் என்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. நல்லவன் எனக்கு நாளே நல்லவன் என்று இல்லாமல் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கின்றீர்கள். ஏனென்றால் இப்படி பசுமையான ஒரு இடத்தில் இருந்தோண்டு வருமுன் காப்போனாக இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் சரவணா, உங்கள் பாடலோடு நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம் வானிலையிலே. நன்றி நன்றி சரவணா. அது மட்டும் இல்லாமல் அங்கே தளத்திலே உங்கள் பாடல் 2-3 நாட்கள் இல்லை, நான் நினைத்தேன் நீங்கள் கேட்பதற்கு நேரம் இல்லாமலோ தெரியவில்லை என்று. நேரம் தளத்திலே பாடலை காணவில்லை, இருப்பினும் பாடல் தந்து கொண்டிருக்கின்றீர்கள். நேற்றைய தினம் கேட்டீர்களா பாடல்?
1: பகல் வேளையில.
0: ஆமா ஆமா, பகல் வேளையில். நன்றி சரவணா, நன்றி. நகைச்சுவையோடு நேரத்தை கழித்தோம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம் ஐயா. நன்றி
1: நன்றி
0: நன்றி மகனே. இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

0: வணக்கம் வணக்கம் மகளே, வணக்கம்
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம் சாவளா, நலமாக இருக்கின்றீர்களாம்மா?
1: நல்லா இருக்கேப்பா.
0: நல்லா இருக்க வேண்டும். இஞ்சிக்குடியில் தானே இருக்கின்றீர்கள்? என்ன சொல்ல முடியாது, நீங்கள் இருந்தவுடன் பறந்து விடுவீர்கள், எங்கெங்கெல்லாம் பறந்து விடுவீர்கள், போய் விடுவீர்கள். அங்கே மழை வளைந்த
1: ரெண்டு பேர் கூப்பிட்டு
0: பார்த்தீங்களா, அழைப்புகள் தொகையாக இருக்கின்றது. உங்களுக்கு ஈடுபாடு கூட, அதாவது சோ மெனி அப்பாயின்மெண்ட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்க மழை பொழிந்ததா?
1: அது மட்டும் இல்லப்பா,
0: அது மழை லேசாக மழைந்தால் உங்கள் ஊரிலும் மயில்கள் வந்து உறவாடும் நிறைய. இப்பொழுது மயில்கள் வராது, ஏன்னா வெப்பம் அதிகம், மயில் வெப்பம் தாங்க முடியாது.
1: அப்ப இப்ப வீட்டுக்கிட்ட வரல, வீட்டுக்கிட்ட முன்னாடி நிறைய இருக்கும். இப்ப கொஞ்சம் ஒரு மாசமாவே வரல, ஆனா மத்த இடத்துல
0: ஏனென்றால் அது வந்து சேர்ந்து மகளும் மயிலாகிய நீங்கள் நாடு நாடா போய் ஊரா போய் விடுவீர்கள். நல்லது,
1: அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்குப்பா, நிறைய இருக்கு. ஆனா மயில் முன்னெல்லாம் எங்கேயோ ஒண்ணுதான்ப்பா நான் பாத்துருக்கேன் மயில். நான் சின்ன வயசுல எல்லாம் ஒரு 15-20 வருஷமா நிறைய மயில் வருது.
0: அங்கே நீங்கள் மயில் இறகுகள் பெற முடியுமா உங்களுக்கு? நீங்கள் சென்று செல்லும் இடங்களில் மயில் தோகை, அது இறகண்டும்
1: எங்கேயும் கீழெல்லாம் பொறுக்கிறது இல்லப்பா.
0: அது இறகண்டும் கூறலாம், தோகை என்றும் கூறலாம். தமிழ்லேயே பல வார்த்தைகள். சரி, சிறப்பாக இருக்கும் இந்த வேளையிலே மழை இல்லை. சரி, இன்று இந்த வாரம் உங்களுடைய உத்தேசம் எங்கு செல்வதென்று?
1: இந்த வாரம் இல்லப்பா, வர திங்கட்கிழமை போவோம்ப்பா.
0: அடேங்க அப்பா, இந்த வாரம் திங்கட்கிழமை. சரி, வாழ்த்துக்கள். நலமாக சென்று நலமாக உறவாடி,
1: அது ஒரு நாள் தான்ப்பா, போயிட்டு மறுநாள் அன்னைக்கு நைட்டே வந்துருவோம்.
0: எங்கு போனாலும் நீங்கள் வானொலியோடு தானே இணைந்திருக்கின்றீர்கள், நீங்கள் எங்களோடு இருப்பதாகத்தான் நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் மகளே. சரி, அந்த சின்ன குட்டி எப்படி இருக்கின்றார்? அந்த சத்திர சிகிச்சை பெற்றவர் இப்பொழுது எப்படி இருக்கின்றார்? பாடசாலைக்கு போக சென்று விட்டால் பின்பு அவர்கள் வீட்டில் இருக்க மாட்டார். அவரை அவருடைய பருவத்தினர்கள் பாடசாலையில் தானே இருக்கின்றார்கள். அவரோடு ஒத்து அதை ஒத்தார் குழு என்று கல்வி இயல்லே கூறுவார்கள். ஒத்தார் குழு என்று அவருடைய பாலிய அவருடைய பருவத்துக்கு பார்க்க போறீங்களா? பார்க்காமல் இருக்க முடியாது இல்லையா? அவர்களோடு இருந்தால் உள்ள நோய்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். சின்ன குழந்தைகளோடு நாங்கள் இருந்தால் ஆமா, அது நாங்கள் குழந்தைகளோடு குழந்தைகளாக நாங்களும் மாறிவிடுவோம், உண்மையிலே தீர்ந்துவிடும். இங்கே நாங்கள் இந்த கலையகத்திலிருந்து எல்லா பணியும் முடிந்து இரவு நேரம் சென்றாலும் அங்கே என்னுடைய நண்பர்கள் வீட்டிலே ஒரு குழந்தை இருக்கின்ற அவருக்கு
1: 2 வயது
0: வருகின்றது, வந்து விட்டது கடந்த வாரம். அவ செய்கிற அட்டகாசம் என்றால் எங்களுக்கு, எனக்கு இவ்வளவு பேர குழந்தைகள் பூட்ட குழந்தைகள் இருந்தாலும் ஒருவரும் கிட்ட இல்லை, அங்குதான் போவோம். அவர்கள் போகாது விட்டால் அவர்கள் வலிந்து அழைப்பார்கள். அந்த மூத்தவர்கள் 7 வயதும் 10 வயதும் அவர்களுக்கு மீரா என்றால் நல்ல விருப்பம். அவர்கள் தூங்க போகும்போது இவ வேண்டும் அப்படி அழைப்பார்கள். வேற இல்லையான அவர்களே தொலைபேசி அண்மையில் தான் இருக்கு, தூரம் இல்லை. அது சென்றால் கொஞ்சம் மன ஆறுதல், எங்களுடைய மன உழைப்புகள் எல்லாம் குறைந்து விடும். மகளே, குழந்தைகளோடு நாங்கள் இருக்கும் பொழுது அது இறைவன் கொடுத்த ஒரு வரம். அது மட்டுமல்ல, அவர்களுடைய மொழி வரும் பொழுது எங்களைப் போலதான் அவரும் தமிழை பேசப் போகின்றார்கள். ஆனால் அந்த பருவத்தில் அவர் தருவதை மழலை என்று கூறுவார்கள் இல்லையா? அந்த மொழியிலே வருகின்ற அத்தனை வார்த்தைகளும் எங்களுக்கு மருந்து தான். யாழ் இனிது குழல் இனிது,
1: குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்.
0: யாழ் இனிது குழல் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்கள். இப்ப மழலை சொல் கேளாதவர்கள் தான் என்ற பிள்ளை அப்படி இப்படி எனக்கு, அது உண்மைதான். ஆனால் அதைவிட யாழ்ந்த இசையை பார்த்து மயங்குகிற நாங்கள் அந்த மழலை கேட்டால், குழந்தையின் மழலையை கேட்டால் எங்களையே மறந்து விடுவோம். இல்லைன்னாமல் எல்லாம் கொடுத்து விடுவோம் இல்லையா? அந்த கொடுக்கின்ற புத்தி எல்லாம் கொடுத்து விடுவோம். சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள். நல்ல பேச்சுக்களை நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்ச்சி வந்து கலந்து கொண்டிருக்கின்றோம் சொற்களிலே. இன்று உங்கள் வீட்டை சுற்றி என்னென்ன மிருகங்கள் இருக்கின்றன உங்களால் பார்க்கக்கூடியதாக?
1: மிருகங்கள்லாம் ரொம்ப இருப்பாங்க வீட்டுல வளர்க்கறது. நாய் மட்டும்
0: நாய் இருக்கு,
1: நரி வரும், இப்ப வர்றது இல்லப்பா.
0: நரி
1: இப்ப காணா போயிச்சுப்பா.
0: ஆமா, அது குறைத்து கொண்டு வருகின்றார்கள். வேறு என்ன மிருகங்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள்?
1: மிருகங்கள் அல்லப்பா, மாடு இருக்கும், ஆடு இருக்கும், நாய் இருக்கும், பூனை இருக்கும்,
0: அவ்வளவுதான் மிருகங்கள் தானே. மம்மி அம்மா, நாய், பூனை, ஆடு, மாடு, ஒரு என்ன மிருகம், நரி வந்து காட்டு மிருகம்,
1: குரங்கு எப்போது வரும்பா,
0: குரங்கு வந்து நாட்டுக்கும் காட்டுக்கும் இருக்க மிருகம், அதான குரங்கு
1: காட்டுக்கும் ரொம்ப வராதுப்பா. நான் வெளியில ஊர்ல எல்லாம் பாப்பேன், இங்க எப்பாவது தான் வரும்.
0: எங்கள் நாட்டு
1: நாய் எல்லாம் அதை துரத்திக்கிட்டே போகுமா, ஓடி
0: போயிடுவாங்க, நாய் ஓடிடும். வேற என்ன, சரி பறவைகள் என்ன பார்க்க முடியும் உங்களாலே?
1: அது இங்க கிளி வரும்,
0: வீட்டுல முதலில் நீங்க பாக்குற பறவை கோழி, அதன் பின்பு புறா வீட்டோடு வரும்,
1: காக்கா வரும், புறாலாம் வீட்லயே இருக்குது.
0: உங்களை சுற்றி இருக்கின்ற பறவைகள், கோழி இருக்கின்றது, கிளி இருக்கின்றது, புறா வருகின்றது,
1: ஆந்தை வெளியில இருந்து, மயில் வெளியில இருந்து வரும், புறா, ஆந்தை, காக்கா எல்லாம் இங்கே இருக்கு.
0: ஆமா, நீங்க ஆந்தையை பார்த்திருக்கின்றீர்களா?
1: இருக்குப்பா, இங்கே ஜன்னல்தான், ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் முட்டை விட்டு வச்சிருக்குப்பா.
0: அப்ப என்ன உங்களோட வீடு, வீடா காடா?
1: என்ன
0: பாடலை கேட்கலாம் நினைத்து வந்தீர்கள்?
1: இன்னைக்கு முதல்ல நாம் நினைச்சதே வந்து அகரமிப்ப செய்யற மாதிரி பாட்டு யோசிச்சு வச்சிருந்தப்பா.

0: தெரியாது.
1: அப்ப நான் இவ்வளவு தூரம் காற்றலையில இருந்து இன்று சியாமலாவுக்கு இந்த பாடல் விருப்பமா இருக்கும் தந்து விட்டேன் பார்த்தீர்களா? சிறப்பு மகிழ்ச்சியோடு
0: அன்புள்ளப்பா படத்துல இருந்துப்பா.
2: மரகத வள்ளிக்கு மனு கோலம், என் மங்கள செல்விக்கு மலர் கோலம், கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்தார், கண்களிலே நின்ற நீர் கோலம்.
0: அந்த பாட்டுப்பா.
1: என்ன திரைப்படம் சொன்னீர்கள்? அன்புள்ள அப்பா தானே?
0: அன்புள்ள அப்பாப்பா. அன்புள்ள அப்பாப்பா
1: அற்புதம். அன்புள்ள அப்பாவிலே இந்த பாடல் மரகத வள்ளிக்கு. இந்த சொல்லை நினைக்கும் பொழுதுமா எங்களால் முயற்சி பண்ணி பார்க்குறோம் இத்தனை என்று. ஆனால் ஒரு நாளுக்கு நாங்கள் 16,000 மேற்பட்ட சொற்களை பாவிக்கிறோம்.
0: அப்போ நான்லாம் இன்னும் அதிகமாக பேசுகிறேன்.
1: ஆமாம், நீங்கள் 32 பாவிக்கிறேன். ஆய்விலே கூறுவது ஆண்களை விட பெண்கள் தானாம் அதிகமான சொற்களை உபயோகிக்கிறார்களாம். அதிகமான சொற்களை. வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கான மரகத வள்ளிக்கு மலர் கோலம். அதை நாங்கள் கேட்டு மகிழ்வோம். மேலும் சிறப்பாக இருங்கள் முல்லை வனத்திலே, இல்லையா? வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே செவ்வாய்க்கிழமை தோன்றும் கதம்பத்திலே நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வை அலங்கரிக்கின்றோம்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலியகம். MTR FM ரேடியோ கனடா.

கன்னட கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொண்டு அன்னையுடன் தந்தையும் ஆசானும் இவற்றையெல்லாம் அறிய நான் பெற்ற தமிழும் அன்பு தமிழே. அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கெல்லாம் மூலமாக இருந்து அருள் பாலிக்கும் எல்லாம் வல்ல இறைவன் இன்று எங்கள் அயலிலே குடிகொண்டு மகோற்சவ மகிழ்ச்சியான காலத்திலே ஓம் நமசிவாய என்று இருகரம் கூப்பி அவர்கள் நாமத்தை உச்சரித்து என் அன்னை தந்தை ஆசான் இவர்களுடைய தாழ் பணிந்து சிரம் தாழ்த்தி நன்றியும் வணக்கமும் கூறுகிறேன். இன்றைய நிகழ்ச்சி நலம் பெற வேண்டும், பலம் தாருங்கள் என்று நன்றி மறவாமல் அவர்களை எண்ணிக்கொண்டு உலகளாவை இருக்கும் என் அன்பு நீய நெஞ்சங்களே உங்களையும் வருக வருக என்று வரவேற்று எங்கள் வானொலியில் இன்றைய கதம்பத்திற்கு இணைவோம் என்று கூறி அழைக்கின்றேன். 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 3வது நாள் எவ்வளவு விரைவாக நாட்கள் செல்கின்றது. 24 மணித்தியாலம் ஒரு நாளென்றால் எத்தனை மணித்தியாலத்தை விரைவாக கடந்து வருகின்றோம். இந்த நன்னாளிலே இன்று திங்கட்கிழமை வாரத்தில் வருகின்றன.

நாள் திங்கட்கிழமை தோறும் நாங்கள் என்ன செய்வோம் என்றது நன்றாக தெரியும். இருப்பினும் இப்பொழுது 11:33 எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கும் வேளையிலே நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் நுழையலாம். அதற்கு முன்பு இன்று காலநிலை ஒரு தடவை எட்டி பார்க்கும் பொழுது நேற்று இருந்ததை விட இன்று குறைவாக இருக்கின்றது. நேற்றைய தினம் 23-24 சென்றது, இன்று 20 பாகையை காட்டி இருக்கின்றது. இப்பொழுது இன்னும் ஒரு பாகை கூடுதலாக வரலாம். இது மீண்டும் 13 பாகைக்கு குறைந்து செல்லும். இன்று நாள் முழுவதும் மழை தூறல் இருக்கும் என்றும் 44% மழையாகவும் இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த பகல் வேளை கூட இப்பொழுது நிமிடக்கணக்கில் குறைந்து வந்து இப்பொழுது 15 மணித்தியாலத்தை எட்டி ஒரு 15 நிமிடம் வரை பகல் இருக்கலாம் என்று கூறும் இந்த நல்ல வேளையிலே தேய்பிறை காலம். இருப்பினும் எங்கள் இறைவன் அருளால் நாங்கள் எல்லோரும் இணைந்து இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிப்போம். அதற்காக இன்று என்ன நிகழ்ச்சியாக இருக்கும்?

பாட்டு சவாரி 156. கடந்த நாட்களிலே 155 பாட்டு சவாரியை கண்டுமளித்த பங்களித்து சிறப்பித்த எல்லோரும் மகிழ்ந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே இன்றும் திங்கட்கிழமை பாட்டு சவாரி 156வதாக மலர இருக்கின்றது. நான் கூறுவதற்கு முன்பே இங்கு அன்புடன் ஜெகபிரசாதி அவர்கள் அழகான ஒரு படம் வரைந்து அதற்குள்ளே MTRFM வழங்கும் பாட்டு சவாரி தற்போது வான் அலைகளில் இணைந்திடுவீர் அன்பு உறவுகளே என்று அறைகூவல் விட்டிருக்கின்றார். 156வது என்று எழுதிய அற்புதமான படம். அதை பின்னோக்கி அன்பு கிருஷ்ணன் அவர்களும் இன்றைய பாட்டு சவாரிக்கு வரவேற்று காத்து கொண்டிருக்கின்றோம் என்றதை எழுதி அவர்கள் இணைந்திருக்கின்றோம் என்பதை கூறும் இந்த வேளையை வேறு விதமாக இன்னும் ஒரு படத்தை வரைந்து பாட்டு சவாரி 156 என்று எங்கள் அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் நீங்களும் தந்து வரவேற்றிருக்கின்றீர்கள். உங்கள் பங்களிப்புக்கு என்னுடைய நன்றி, வரவேற்புக்கு நன்றி கூறி உங்களை வரவேற்று கொண்டு காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனைய உறவுகள் என்று என்னுடைய தளத்திலே தெரிகின்றது. உலகளாக இருந்து இன்று பாட்டு சவாரியை எதிர்நோக்க இருக்கும் அன்பு உறவுகளுக்கு பாட்டு சவாரி 156 எப்படி மலரப் போகின்றது என்பதை அறிய இருக்கின்றது.

0: பாட்டு சவாரி 156 வளமை போல இன்றும் 5 பாடல்களுடன் வந்திருக்கின்றது. ஆனால் ஒரு சிரமத்தை குறைத்திருக்கின்றது எங்கள் நேயர்கள். இன்று என்ன பாடலில் வரப்போகுது, போட்டி ஒன்று வரப்போகின்றதே, அதிலே எந்த பாடலை நான் கண்டுபிடிப்பது, கண்டுபிடித்து கொடுத்தால் ஒரு பாடல் கிடைக்குமே என்று எண்ணியிருப்பார்கள். ஆனால் அந்த சிரமத்தை குறைத்து இன்று முதலுக்குள் முதல் என்று ஓ நடைபெற
1: இருக்கின்றது.
0: சந்தோஷமாக இந்த பாட்டு சவாரியில் இன்று முதலுக்குள் முதல் வரப்போகின்றது. ஏனென்றால் கடினமாக நீங்கள் 5 வாரங்களிலும் தருகின்ற 5 பாடல்களில் வரும் முதல் பாடல்களை, அதை 5 கொண்டு வந்து முதலுக்கு முதலாவது பாடல்களுக்கு வந்தவர்களுக்குள் ஒரு முதலாவது பாடலை தேடப்போகின்றோம். அதாவது இப்பொழுது மகள் ஷியாமலாவும் அப்பா வந்தாச்சு, அவருடைய வலைத்தளம் வேலை செய்கின்றது போல் இருக்கின்றது. அழகாக வரைந்து மகிழ்ச்சியோடு வரவேற்பு தந்தவளை, அவளையும் வரவேற்றுக் கொள்வோம். மகளே வாருங்கள் வாருங்கள். 5 பாடல்களும் முதலுக்குள் முதல் கடந்த வாரங்களுள் வந்த பாடல்கள். 5 பாடல்களும் முதலாவதாக வந்த பாடலாக இருக்கும். 5 வாரங்களில் 25 பாடல்களுக்குள் தெரிவடுத்து தந்து 5 வாரங்களாக தெரிந்த 5 பாடல்களும் இன்று முதலாகவாதாக வந்த பாடல்களுக்குள் முதலாவதாக ஒரு பாடலை தெரிய செய்யப் போகின்றோம். அந்த 5 பாடல்களை ஒன்றன் பின் ஒன்றாக கேட்டு அதிலே முதல் பாடல் எதுவென்று நாங்கள் அறியப் போகின்றோம். சில வாரங்களில், 2-3 வாரங்களில் உங்களுக்கு நன்றாக தெரியும், 2 பாடல்கள் முதலிடத்தை பெற்றிருக்கின்றன. அவை ஒவ்வொரு முதலுக்குள் முதலுக்கும் சேர்க்கப்பட்டு வரும். அதேபோன்று கடந்த வாரம் கூட 1 பாடல் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்ட வெற்றி பாடலாக இருந்திருக்கின்றது. இவையெல்லாம் வந்து குதிக்கின்றன என்று குதித்து இவற்றுக்குள்ளே எந்த பாடல் சிறந்தது என்று முதலுக்குள் முதலாவதாக தெரிவு செய்ய போகின்றோம். எங்கே ஆயத்தமாக இருக்கின்றீர்களா?
1: சந்தோஷம் தரும் சவாரி போவோம், செல்லோ செல்லோ, ஜல்தி போவோம், செல்லோ செல்லோ.
0: அந்த வகையிலே இன்று முதலாவதாக ஒலிக்க இருக்கும் பாடல், அன்பு உறவுகளே, திரை இசை திலகம் கே.வி. மகாதேவன் ஐயா அவர்களினால் இசையமைக்கப்பட்டு இசை அரசர் டி.எம். சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசி பி. சுசீலா அம்மாவும் பாடி கடந்த வாரங்களிலே ஒரு வாரத்தில் வந்த 5 பாடல்கள், சந்திரன் என்ற தலைப்பிலே வந்த 5 பாடல்களுக்கும், குலமகள் ராதை திரைப்படுத்து பாடலாக சந்திரனை காணாமல் என்ற பாடல்தான் வர இருக்கின்றது. முதலாவது பாடலாக வரிசையிலே நிற்கின்றது. அந்த பாடலை முதலுக்குள் முதலுள் பாடும் முதல் பாடலை தருகின்றேன்.

சிறப்பான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்து ஆனந்தம் கொள்கின்றோம். ஏனென்றால் அந்த சந்திரன் என்ற பதத்தோடு வந்த ஐந்து பதங்களுக்குள்ளும் இந்த பாடல் தான் வந்த உறவினர்களின் முதலிடத்தை எல்லோரும் முதலிடமாக தெரிவு செய்ய ஏகமனதாக தெரிவு செய்ய பாட பாடல் அந்த பாடல் என்று போட்டியிலே கலந்து கொள்ளுகின்றது. அந்த வேளையில் அடுத்து எந்த பாடல் வரும் என்று நாங்கள் எண்ணி பார்ப்போம். அடுத்த பாடலை மனோஜ் கியான் என்ற இசையமைப்பாளரினால் உருவாக்கப்பட்டு மறைந்த பாடும் நிலா டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களோடு வித்யா அம்மாவும் இணைந்து பாடிய உரிமை கீதம் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று மெல்ல என்ற வரிசையிலே வந்து முதல் பாடலாக வந்த பாடல் இப்பொழுது இரண்டாவது வரிசையில் நின்று பாட இருக்கின்றது.

இரண்டாவது வரியில் வந்து எங்கள் காதோரம் ஒலித்த பாடல் மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம் என்று உரிமை கீதம் திரைப்படத்திலிருந்து பாடியிருந்தது. மெல்ல என்ற பதம் தாங்கி வந்த வாரத்திலே இரண்டு பாடல்கள் முதலாவதாக தெரிவு செய்யப்பட்டது. அதிலே ஒரு பாடல் முன்பு தரப்பட்டு விட்டது, மெல்ல மெல்ல அருகில் வந்து என்ற பாடல். இரண்டாவது பாடல் இன்று பங்கு பெற்றுகின்றது இவர்களோடு. இரண்டாவது பாடலையும் கேட்டு எங்களுக்கு மூன்றாவது பாடல் எதுவாக இருக்கும் என்று பார்த்தால், மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் ஐயாவின் இசையிலே இசையரசர் MS விஸ்வநாதன் ஐயா, இசையரசர் TM சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசையரசி பி சுசீலா அம்மாவும் மீண்டும் பாட வருகின்றார்கள். அந்த பாடல் தங்கப்பதக்கம் திரைப்படத்திலிருந்து நல்ல என்ற பதம் தாங்கி வந்த ஐந்து பாடல்களுக்கே உங்களால் தெரிவு செய்யப்பட்ட நல்லதொரு குடும்பம் என்ற பாடல் கேட்போமா?

இனிமையான அந்த பாடல் நல்லதொரு குடும்பம் என்று பாடிய வேளையில் நல்ல என்ற பதம் தாங்கி வந்த ஐந்து பாடல்கள் முதலாவதாக தெரிவு செய்யப்பட்டு இன்று மூன்றாவது வரிசையிலே நின்று பாடியதை கேட்டு மகிழ்ந்தோம். தங்கப்பதக்கம் திரைப்படத்தில் இருந்து அடுத்து வரும் பாடல் எதுவாக இருக்கப் போகின்றது? மீண்டும் திரை இசை திலகம் கேவி மகாதேவன் ஐயா அவர்கள் இசையமைத்து கொடுக்க மீண்டும் இசை அரசரும் இசை அரசி சவுந்தரராஜன் சுசீலா அம்மா இருவரும் இணைந்து பாட இருக்கின்றார்கள். இருவர் உள்ளம் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் நதி என்ற ஐந்து பதங்களுக்குள் முதல் பாடலாக தெரிவு செய்யப்பட்டது. உங்களால் இப்பொழுது நாலாவது வரிசையிலே நின்று பாடி வரப் போகின்றது. கேட்போமா அந்த பாடலையும்?

இருவர் உள்ளம் என்ற திரைப்படத்து பாடல் நதி எங்கே போகிறது என்று நான்காவது வரிசையில் நின்று பாடியதல்லவா என்னும் ஓர் பாடல் உண்டு. அந்த பாடல் எந்த பாடலாக இருக்கும்? நீங்கள் தெரிவு செய்த பாடல் நான் மதிக்கும் மேன்மை மிகு இசை அமைப்பாளர் ஜி ராமநாதன் ஐயா அவர்களின் இசையிலே ஆண்டுகள் பல கடந்து விட்டது. அந்த பாடல் இன்றும் ஒலித்தாலும் கேட்க மிகவும் மகிழ்வாக இருக்கும். பிரபல பின்னணி பாடகி ஜிக்கி அம்மாவுடன் தென்னகத்து திரைப்பட துறையிலே ஆண் நடிகர்களுக்கான பின்னணி பாடகராக எழுந்து புகழ் பெற்று வந்த திருச்சி லோகநாதன் ஐயா அவர்களும் இணைந்து பாடுகின்ற மந்திரி குமாரி திரைப்படத்து பாடல்தான் வாராய் நீ வாராய் என்ற பாடல். அந்த பாடலும் தெரிவு செய்யப்பட்டு ஐந்தாவது வரிசையிலே வந்து நிற்கின்றது. வாராய் என்ற பதத்தோடு ஒலித்த பாடல்களுள் அந்த பாடலையும் ஐந்தாவது பாடலாக கேட்போம். அதன் பின்புதானே முடிவெடுக்கலாம். இதோ அந்த பாடல்.

இனிமையான இந்த பாடல் கூட எங்களை மகள வைத்து சென்றது வாராய் என்ற பதத்தோடு வந்து பாடிய ஐந்து பாடலுக்குள் உங்களால் முதலாவது பாடலாக தெரிவு செய்து பதிவு செய்யப்பட்ட பாடல்கள். இன்று நாங்கள் கேட்ட ஐந்து பாடல்களும் சந்திரனை காணாமல் என்ற வரியோடும் மெல்ல மெல்ல நடந்து வந்தது, நல்லதொரு குடும்பம், நதியெங்கே போகிறது, வாராய் நீ வாராய் என்ற ஐந்து பாடல்களும் எங்களை மகள வைத்தது. ஒரே நேரத்தில் ஐந்து பாடல்களை ஒன்றன்பின் ஒன்றாக கேட்கும் பாக்கியம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரியில் இருப்பது என்பது உலகளாவ தெரிந்த விடயம். மகிழ்ச்சியோடு இங்கே ஆரவாரத்தோடு எல்லா தளங்களிலும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் ஐந்து பாடல்களையும் பற்றி. இப்பொழுது உங்கள் கரத்தில் இருக்கின்றது உங்கள் உரிமை, உங்கள் கடமையான வாக்கு. இந்த ஐந்து பாடல்களையும் உள்வாங்கி இந்த பாடலுள் எந்த பாடல் என்று இப்பொழுது உங்கள் மனதை தொடுகின்றது, இந்த ஐந்து பாடல்கள் நீங்கள் நினைத்து பார்க்கும் வண்ணத்தில் எந்த பாடல் சிறந்த பாடல் என்று இரகசியமாக வாக்களிக்கப் போகின்றீர்கள். அதற்காக நீங்கள் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வளமையான எண்களோடு வாருங்கள், இணையலாம். இரகசியமாக உங்கள் வாக்குகள் பதியப்பட்டு இறுதியிலே எந்த பாடல் அதிகமான புள்ளிகளை பெறுகின்றது அந்த பாடல் வெற்றி பாடலாக தெரிவு செய்து இன்று பதிவு செய்யப்படும். அந்த வகையில் இது பெரிய பொறுப்பு. முதலுக்குள் முதல் ஐந்து பாடல்களும் சிறந்த பாடல்தானே, அதற்காக நாங்கள் அடுத்து எந்த இதிலே பாடலை தெரிவு செய்வது சாதாரணமான விடயம் இல்லை. ஆனால் நீங்கள் தரும் வாக்கு நேர்மையாக பதியப்படும் அது உங்களுக்கு நன்றாக தெரியும், இரகசியமாக பதியப்படும் அது உங்களுக்கு நன்றாக தெரியும். இது யாருடைய உந்துதலோ அடுத்தவருடைய கலந்தாலோசித்தோ நீங்கள் வர தேவையில்லை. உங்களுக்குள் நீங்கள் தெரிவு செய்து வந்து வாக்களிக்க வேண்டும். இரகசியமாக பதிவு செய்யப்படும். அந்த வகையிலே உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலையும் கேட்டு செல்லுங்கள், அதுவும் ஒழிக்கப்படும். எங்கே நாங்கள் பாட்டு போட்டிக்கு செல்லுவோம், வாக்களிப்புக்கு செல்லுவோம் என்று எண்ணுகின்றேன். இப்பொழுது இந்த ஐந்து பாடல்களும் உங்களுக்காக ஞாபகத்துக்காக அனுப்பி வைக்கப்படும் எங்களுடைய தளத்திலே பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இடையிடையே ஐந்து பாடல்களும் பல்லவி சரணங்களை ஒலித்து கொண்டிருக்கும் அந்த வேளை உங்களால் பார்த்து ஞாபகத்தில் கொண்டு வந்து தீர்மானத்தை தர முடியும் என்று எண்ணிக்கொண்டு ஆரம்பிக்க இருக்கின்றது. வாக்குச்சாவடி திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்ட நேரத்தில் வாக்குச்சாவடி மூடப்படும். அந்த வேளையில் உங்களுக்கான விடை கிடைக்கும். பார்ப்போம் இன்று எந்த பாடல் முதல் இடத்தை பெறுகின்றது என்று அறிவோம். அன்பு உறவுகளே, உங்கள் கரத்தில் தந்துவிட்டேன், வாருங்கள் இணையுங்கள். இதோ பாடல்கள் பல்லவி சரணங்கள் ஒலிக்கும் வேளை.

0: வந்து விட்டார் ஜெகபர் சாதிக் அவர்கள். வளமை போல முதல் பாடலாக சிரிப்போடு வருகின்றார் மகிழ்ச்சி. ஏனென்றால் அவருக்கு இந்த போட்டி அவருக்கு பெரிய பெரிய கடினத்தை கொடுத்திருக்கும் இல்லையா ஜெகபர் சாதிக் அவர்களே? வணக்கம். வணக்கம் வணக்கம் ஜெகபர் அவர்கள், நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கேன். தாங்கள் மீராம அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம். அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது உங்களுடைய நாகப்பட்டினத்தில்?
1: காலநிலை கடுமையான வெயில் தான் ஐயா. ஆனால் நேற்று ஒரு 2 மணிக்கு, இரவு 2 மணிக்கு லேசான தூறல் மழையா, அதனால இன்னைக்கு காலையில கொஞ்சம் வெயில் கடுமை கொஞ்சம் குறைவா தெரிஞ்சது.
0: அப்படியா? அப்படித்தான் எங்களுடைய விஜயராகவன் அவர்களும் அங்கே புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறையிலும் நல்ல மழை பொழிந்து இருக்கின்றது பொழிந்தது என்றும், இஞ்சிக்குடியில் இருந்த சியாமலா அவர்களும் மகிழ்வோடு எழுதியிருந்தால் மகள் இங்கே மழை பெய்தது ஆனால் தன் வெளியே சொல்கின்றது
1: போட்டிருக்கின்றது.
0: நல்லது. நாங்கள் இப்பொழுது வாக்குச்சாவடிக்கு வந்துவிட்டீர்கள், பாடலை ஐந்தையும் கேட்டிருப்பீர்கள். பாடலை கேட்கும் பொழுது எப்படி இருக்கும் என்று உங்கள் மனநிலை நான் உணர்வேன்.
1: நிச்சயமா
0: வாக்குச்சாவடிக்கு போவோம். உங்கள் வாக்கினை தாருங்கள், பாருங்கள் என்னோடு.
1: ஓயா

0: முதலாவது வாக்கினை ரகசியமாக வந்து அழகாக பதிந்து இருக்கிறார் எங்களுடைய ஜெகவர் சாதிக் அவர்கள். நீங்கள் பதிவிட்ட பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். பார்ப்போம் முடிவிலே. சரி, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடலை கேட்கப் போகின்றீர்கள்?
1: இந்த இரவு வேளையில எனக்கு வந்து குளமகள் ராதை அப்படிங்கிற படத்துல இருந்து இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு 1 அப்படிங்கிற பாடல்.
0: உண்மையா? இரவுக்கு
1: ஆமையா ஆமையா.
0: ஆனால் பழமொழி கூறுகிறது இரவுல 1000 பகல்ல எப்படி அக்கம் பக்கம் பார்த்து பேசணும், இரவுல எதுவுமே பேசப்படாது,
1: அதை பேசக்கூடாது. உண்மைதான், நான் சொல்றது நீங்க சொல்லிட்டீங்க.
0: 1000 கண்கள் என்ற பாடல் குளமகள் ராதை ஜெகவர் சாதிக் அவர்கள் உங்களுக்காக ஒலிக்கப்படும். நலமாக இருந்த பாடல்களை கேட்கும்போது எப்படி இருந்தது?
1: அருமையான பாடல்கள், அனைத்து பாடலுமே காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மாதிரி.
0: உங்களை உங்களை தூக்கி போடுறதுக்கும்
1: நிச்சயமையா.
0: நன்றி ஜெகவர் அவர்களே, இணைந்தமைக்கு முதல் முதல் கை விசேஷமாக வந்து வாக்களித்திருக்கின்றீர்கள். பார்ப்போம் உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது அடுத்த உறவிடம் செல்ல இருக்கின்றேன். அவர் வெகு தூரத்தில் அவரும் அழைக்கின்றார், அவரை இணைத்து விடுவோம். நன்றி ஜெகவர் சாதிக் அவர்களே, நன்றி நன்றி. எங்கே அடுத்த உறவாக அன்பு மகள் கஸ்தூரி வருகின்றார் இங்கிலாந்திலிருந்து. அவருடைய இணைப்பு துண்டித்து கிருஷ்ணனுடைய இணைப்பு வந்திருக்கின்றது. கிருஷ்ணா வணக்கம். கிருஷ்ணா வணக்கம். கிருஷ்ணா உங்களை இணைத்து விட்டேன். கிருஷ்ணன் உங்களை இணைத்து விட்டேன். கிருஷ்ணன் கிருஷ்ணன் வணக்கம். என்ன என்ன சுணக்கம்? நலமா இருக்கின்றோம். நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நலமாக இருக்க வேண்டும், உங்களுடைய பயணம் சிறக்க வேண்டும். நாங்கள் காற்றலைக்கு போவோம் பாருங்கள். நீங்கள் பேருந்தில் இருக்கிறபடியால் காற்றலைக்கு போவோம் பாருங்கள்.

0: கோடி மெல்ல.
1: சிறப்பு, நல்ல பாடலை தெரிவு செய்திருக்கின்றீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். இப்பொழுது அது சரிபெறுமா முடிவிலே தான் தெரிய இருக்கின்றது. இருப்பினும் இந்த பாடல் வந்தாலும் வாழ்த்துக்கள் தானே. நல்லது. என்ன பாடல் நான் ஒளிபரப்ப வேண்டும் கிருஷ்ணா? நீங்கள் பேருந்தில் இருக்கின்றீர்கள். ஆயிரம் கண் போதாது வண்ணக்கிளியே. வாழ்த்துக்கள். ஆயிரம் கண் போதாது. ஓ, இனிமையான பாடல். அந்த பாடல் ஆயிரம் கண் போதாது. என்னையா பாட்டுக்கு பதில் பாட்டு தான் இந்த காலம். வாழ்த்துக்கள் சிறப்பு போதா? அப்ப ஒரு 2000 கண்ண போடுவோமா? 2000 கண்ண போடுவோமா? சிறப்பு, பயணம் சிறக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அன்பு மகள் அனுஷியா அருகில் இருக்கின்றாரா அல்லது விட்டு விட்டு வருகின்றீர்களா? அங்க உடனே விட்டுட்டு நீங்க தனியே வருகிறீர்கள். தனிமையிலே இப்ப போய் தனிமையிலே இனிமை காண போகிறீர்கள், தவிக்க போகின்றீர்கள். இருப்பினும் மொன்றியல் தமிழ் வானொலி உங்களோடு இருக்கின்றது தவிப்பை தீர்ப்பதற்கு. நன்றி கிருஷ்ணா. அடுத்த வரவிடம் செல்கின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பார்ப்போம் எந்த பாடல் வெற்றி பெறுகின்றது என்று.
0: நல்ல நடந்து வந்தது பாதம், அதை சொல்ல சொல்ல நெஞ்சில் எழுந்தது கீதம்.
1: அடுத்த உறவாக வருவதற்கு என்னுடைய விஜய ராகவன் அவர்கள், மல்லியம் ரவி அவர்கள், அன்பு மகள் கஸ்தூரி இவர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் வாக்குச்சாவடிக்கு வருவதற்காக. இவர்களுக்கு தெரியும் வாக்களிப்பு என்றால் என்ன, வாக்களிப்பது எங்கள் கடமை, அது மட்டுமில்லாமல் அது எங்கள் உரிமை என்பதையும் அவர்களுக்கு தெரியும். இந்த உலகம் உய்ய வேண்டுமென்றால் அது வாக்கு என்ற ஒரு ஆயுதத்தில் தான் இருக்கின்றது. அது சாக்கு போக்காக அது மாற்றி போவதால் தான் இந்த விதண்டாபாதங்களும் விபரீதங்களும் எங்கள் நாடுகளில் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் சிக்கல்களும் ஏற்படுகின்றது. அதனால் சரியான முறையில் செய்ய வேண்டும். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாட்டு சவாரி. எங்கே அடுத்த உறவாக யார் வரப்போகின்றீர்கள்? பார்ப்போம் அவர் யார் வருகின்றார் என்று. அழைக்கின்றார்கள் மூவர் ஒரே நேரத்தில். இப்பொழுது விஜயராகவனருடைய இணைப்பு தெரிகின்றது. எங்கே விஜயராகவன்? வணக்கம். வணக்கம் விஜயராகவன் அவர்களே, வணக்கம். விஜயராகவன், உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. உங்கள் இணைப்பு தவறு விட்டு விட்டது. இப்பொழுது அடுத்த உறவாக வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் மகளே.
2: எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கிறேன் மகளே. கஸ்தூரி, நீங்கள் ஆரம்பத்திலிருந்து அழைத்து இப்பொழுது கிடைத்து விட்டது உங்களுக்கு அழைப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாங்கள் நலம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? காலநிலை எப்படி இருக்கின்றது லண்டன்லே?
2: காலநிலை கொஞ்சம் இல்ல, அது மப்பு மந்தார.
1: குளிர் இருக்கின்றதா?
2: இல்ல, குளிர் இல்ல, வெயிலோட கூடின மப்பு மந்தார.
1: ஓ, எங்களுக்கு சாதாரணமான 21 பாகைதான் காட்டுகின்றது இப்பொழுது. மீண்டும்
2: 21?
1: ஓ, 30. ஆனால் வெயில் இல்லாதபடியே சுகமாக இருக்கும். எங்களுக்கு இன்று முழு நாளும் மழை என்று கூறப்படுகிறது. எங்கள் அருகிலே இருக்கின்ற எங்களுடைய சிவன் ஆலயத்திலே மகோற்சவம் ஏற்பட்டு இன்று 2வது திருவிழா. நல்லது. அந்த ஆலயம் மிக சிறப்பாக இந்த வருடமும் அந்த மகோற்சவம் எனக்கு பிரசன்னமாக முடியாது. கடந்த வருடமும் கொஞ்சம் உடல்நிலை குறைவாக இருந்தால் நான் முழு நாளும் அங்கே நாங்கள் பங்கு பெற்றோம். இந்த வருடம் பங்கு பெற்ற முடியாத காரணம், நாங்கள் சைவர்கள். என்னுடைய பிறப்புகளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு என்னுடைய மூத்த சகோதரர், அவர் ஒருவர் தான் இருந்தார். அவரும் பயணம் செய்து விட்டார். கடந்த அந்த மாவீரர் தினத்தை அந்த நாட்களுக்குள்ளே அதிலிருந்து என்னால் ஆலயத்துக்கு செல்ல முடியாது தானே. அதில் மகோற்ற இப்படியான இது வரும் பொழுது நாங்கள் அந்த தோஷம், அந்த துடக்கு, அந்த துக்கத்தை ஒரு வருடத்துக்கு பின்பற்றுவது உண்டு மக்கள். அதிலும் மகோற்சவங்கள் நடைபெறுகின்ற பேராலயங்களுக்கு செல்வது தவறு என்று ஆன்மீகம் கூறுகின்றது. அது அங்கு சென்று அந்த இறைவனுடைய அதிர்வு எங்களுக்கு பெறுவதற்கு ஏற்பட்ட முரண்பாடுகள் இருக்கும். அடுத்தது, சாதாரணமான ஊர்கோவில்களுக்கு செல்லலாம், அதற்கு முதல் எங்களோட குலதெய்வத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நியதிகள் இருக்கின்றது தானே. ஓரளவு அதை நாங்கள் கடைபிடிப்பதுண்டு. அந்த வகையில் இந்த வருடம் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. ஆனால் இறைவனுடைய அருளால் நாங்கள் கூறினேன் இல்லை, எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் இந்த உலகத்திலே. இப்பொழுது உள்ள காலநிலை, இப்பொழுது உள்ள நியதியின்படி அது ஒரு சுவர்க்க பூமி. ஏனென்றால் வீட்டில் இருந்து கொண்டு தொலைக்காட்சி மூலம் பார்க்க முடியும், காட்சியை பார்க்க முடியும். மனதிலே நினைத்து வணங்க முடியும். நல்லது மகளே, அந்த இப்போ பாட்டு சவாரிக்கு எனக்கு முதல் முதல் வந்திருக்கின்றீர்கள் என்று எண்ணுகின்றேன். இல்லை, நீங்கள் முன்பு ஒரு தடவை வந்து முதல் முதல் கேட்டுக்கொண்டது முதல் நேராக
2: அஞ்சு பாட்டும் அஞ்சு விதத்துல அஞ்சு ராகங்கள் அவ்வளவு அருமையா இருக்கு.
1: இருங்கள் இருங்கள் இருங்கள் இருங்க இருங்க இருங்கள் இப்பொழுது அது பேச முடியாது. பாடலை பற்றி நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்குச்சாவடிக்கு சென்று வந்து பேசுவோம். அப்படியே இருங்கள், உங்களை அழைத்து செல்ல போகின்றேன். இரகசிய வாக்கெடுப்பு மகளே, அப்படியே இருங்கள். ஓ, அப்படியே இருங்கள், அப்படியே இருங்கள்.

0: நாங்கள் காற்றலைக்கு வந்துவிட்டோம் மகளே கஸ்தூரி. உங்கள் வாக்குக்கு நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். இப்பொழுது பார்ப்போம் எது வருகின்றது.
1: ராகம் சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது காம்போதி ராகம். அப்ப அந்த காம்போதிய படிச்சுதானே கைல மேலேயே ராவணன் வந்து அது அந்த பாடு. அதுவும் எனக்கு இந்த ஒரு என்ன இந்த அகத்தியர் திரைப்படத்துல பாடலுக்கு நாதத்தால்
0: வென்றிடுவேன். இப்பொழுது நீங்கள் இந்த பாடல்கள் இன்று கேட்ட பாடல்களை பற்றி ஒரு தடவை இந்த எப்படி நினைக்கிறீர்கள், இந்த நிகழ்ச்சியை பற்றி எப்படி நினைக்கிறீர்கள் என்று கூறி மீண்டும் சந்திப்போம்.
1: கண்டிப்பா. எனக்கு நான் கேட்ட பாடல்கள் ஒவ்வொன்றும் அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம். பழைய பாடல்கள் எப்பவுமே பாடல் ஒவ்வொரு வரியாகட்டும் அல்ல இசையமைப்பாகட்டும் எல்லாமே ஒரு நான் ரசித்தது ஒவ்வொரு ரசனையா இருந்தது. அதாவது
0: மகளே, பாடல்களின் பெயர்களை குறிப்பிடுவது அழகில்லை, அதை பற்றி விமர்சனம் தர வேண்டாம். வேறு விதமாக உங்களுக்கு என்ன பாடல் விருப்பமான பாடல் ஒளிபரப்புவதற்கு?
1: எனக்கு இந்த அகத்தியர் படத்து பாடலே தாரீங்களா இன்னைக்கு?
0: அந்த வென்றடுவேனா
1: சொந்தங்களுக்கும் ஆடி பெருக்கு பதினெட்டாம் பேருக்கு தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்றேன். இரண்டாவது அத்தனை பேருக்கும் எல்லா செல்வங்களும் பெருகி மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையும் பெருகி இன்றைக்கு போல எல்லாரும் இனிப்பா மகிழ்ச்சியா இருக்கணும் அந்த ஆண்டவனை நானும் வேண்டிக் கொள்றேன்.
0: நன்றி, நன்றி.
1: அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு. அதான் முக்கியமா சொல்லணும்னு வச்சான் மறந்துட்டேன்.
0: மகளே இணைந்து சிறப்பு
1: எல்லாமே சிறப்பு. நன்றி,
0: நன்றி அம்மா. சிறப்பித்தவைக்கு நன்றி. உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். அடுத்த உறவுடன் செல்கின்றேன். நன்றி மகளே. அடுத்த உறவு, அடுத்த உறவாக இப்பொழுது எங்களுடைய அன்பு மகள் ஷியாமலா இளைகின்றார். அவர் வீட்டில் இருக்கின்றாரா, வீதியில் இருக்கின்றாரா, எங்க இருக்கின்றாரா தெரியாது மகளே. வணக்கம். இங்கே பதிவு பார்த்தேன், சந்தோஷமாக இருக்கின்ற மழை பெய்தது என்றதுதான் சந்தோஷம். எப்படி அப்படி? ஆனா இஞ்சி குடியில மழை பெய்ய நீங்க இஞ்சி குடிய விட்டு வேற எங்க செல்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. கோயம்புத்தூர் அங்கே மழை இப்ப செல்லும் மழையிலே மழை இருக்கின்றதா? அப்ப மழை போல இந்து கொண்டே இருக்கும் பயணம் நடந்து கொண்டே வழி தொடர்ந்து கொண்டே இருக்கும். எங்க எப்ப பார்த்தாலும் பயணம் பயணம் பயணம்.
2: முதல்ல ஓட்டு
0: முதல் வாக்களிக்க செல்வோமா? வாங்க வாங்க.

0: இப்பொழுது நாங்கள் காற்றலைக்கு வந்துவிட்டோம். உங்கள் நீங்கள் செல்லும் பயணத்தில் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. என்ன பாடல் விருப்பமான பாடல் கொடுங்க சியாமலா? என்ன பாடலம்மா? சரியாக புரியவில்லை. இன்று போய் நாளை வா திரைப்படத்தில் என்ன பாடல், என்ன பாடலம்மா? மீண்டும் நீங்கள் எழுத்திலே பதிந்து விடுங்கள் மகளே பாடலை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை தருகின்றார், வாக்களிக்கு வருகின்றார். அடுத்து மல்லியம் மகாலிங்கம் அவர்கள். வணக்கம் வணக்கம் மகாலிங்கம் அவர்களே. நீங்கள் வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமாக மகிழ்வாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக மகிழ்வாக இருக்கும். ஏன்? காரணம், இன்று வந்து ஒரு அரை மணி நேரம் விடாத மழை
0: பெய்யுது. எல்லா இடம் மழை, எங்களுக்கும் மழை உங்களுக்கும் மழை, எங்களுக்கும் காலம் வரும் உங்களுக்கும் காலம்.
1: ஏழு எட்டு மாதங்களுக்கு பிறகு இன்று மழையா?
0: பெருமழையா?
1: நல்ல நல்ல மழை தான்.
0: நல்ல மழை, சரியான மழை, சரியான மழை. அது சரி. ஒரு சிலர் வந்து பாட்டு சவாரிக்கு வந்தார்கள், ஒரு சிலர் ஆட்டு சவாரிக்கு வந்திருக்கின்றார். அது எப்படி இருக்கும்
1: ஐயா? அது அது வந்து கைப்பட்டு இதாயிட்டு.
0: புரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். அதை நீங்கள் திருத்தி விட்டீர்கள். அது மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் இந்த பாட்டுகள் எல்லாம் வந்து எங்களை ஆட்டு வைக்கின்றது ஐயா. சவாரியில வச்சு ஆட்டுகின்றது. எந்த பாடல் சிறந்தன்னு தெரிவு செய்ய வேண்டும்.
1: ஆமாயா?
0: வாழ்த்துக்கள். நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோம் மகாலிங்கம், பாருங்கள்.

0: வந்துவிட்டோம் பாக்குச்சாவடி. சரி, அந்த மழை பொழியும் அந்த வேளையில நீங்கள் என்ன செய்தீர்கள்? வெளியே சென்றீர்களா?
1: வெளில எப்படியா போக முடியும்? நல்லா அடிச்சு மழை பெஞ்சிருக்கியா
0: பகலும் இரவும்.
1: பசிப்போட உங்களுக்கு கூட அந்த அன்புறவுல பதிவிட்டு இருக்கேன்யா. மழை எப்படி மழை?
0: இங்க விஜயராகவனும் எழுதியிருந்தார், சியாமடாவும் எழுதியிருந்தார். நீங்கள் பரவலாக தமிழ்நாட்டில் நல்ல மழை பொழிகின்றது. எங்களுக்கும் இன்று முழு நாளும் மழை என்று கூறப்பட்டிருக்கிறது. பெருமழையாக தூறலாக குளிராக இந்த எங்களுடைய வெப்ப குளிரூட்டி பழுதாகியிருந்ததை பற்றி அக்கறை இல்லாமல் நாங்கள் சுகமாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் எங்களுக்கு தொழில்நுட்பவியலாளர்கள் நியமனமே தரவில்லை, வந்து பார்க்கவும் இல்லை. ஆனால் தேவையில்லை போல் தெரிகின்றது. ஆனால் எங்களுக்கு தேவை அது. அடுத்து குளிர்காலம் வரப்போகின்றது அல்லவா, அதற்கிடையிலே சரி செய்து விடுவோம். நல்லது மாலிங்கம் அவர்களே, உங்களுக்காக என்ன பாடுதை நாங்கள் நீங்கள் கேட்டு மகள விருப்பம்?
1: சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாய்.
0: அப்படியா?
1: அந்த பாடலையா?
0: சிரித்து சிரித்து சிறையில் இட்டாளா? சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாள். மெல்ல சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாள். அப்படித்தானே? சரி, இப்பொழுது என்னுடைய சியாமலா கேட்ட பாடல் என்ன உங்களுக்கு தெரியுமா? அவர் பயணம் செய்து கொண்டு
1: தெரியாது,
0: அது புரியவில்லைன்னு அவர் பேசி அவர் பேசினார். இதை திரைப்படம் கூறினார். புரிய, அவர் பேருந்தில் பயணம் செய்கின்ற
1: பாக்கியராஜ் படத்தை பத்தி கேட்டாரு. அப்புறம் ஏதோ ஒரு பாடல் சொன்னாங்க, அதை மறுபடியும் நீங்க கேட்டீங்க, அவங்க பதில் சொல்லல.
0: அது இல்ல பிள்ளை எழுபது இந்த போட்டு விட்டார். அவர் புரிந்து விட்டது, இங்க எழுதி விட்டால் சம்பூர்ண ராமாயணம் திரைப்படத்திலே இன்று போய் நாளை வாரா என்ற பாடல். சரியா? அந்த பாடல் நல்ல பாடல். அந்த பாடல் என்று ராவணன் சொன்னானே, இன்று நாளை வர வாழ்த்துக்கள். உங்களோடு இணைந்ததில் மகிழ்ச்சி. அடுத்த உறவு அழைக்கின்றார், அவரிடம் செல்ல போகின்றேன். மகாலிங்கம் அவர்களே, சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டால் கேட்டு மகளும் வேளையிலே நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெறவும் என்னுடைய வாழ்த்துக்களை தருகிறேன். பார்ப்போம் முடிவிலே. நன்றி நன்றி நன்றி. பரமண்டம் அன்பு சரவணன் அவர்களே, உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். வாருங்கள், வாக்குச்சாவடிக்கு செல்வதற்கு முன்பு பேசுவோம். வணக்கம் வணக்கம். யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்களே.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: சுணக்கம் இல்லாமல் வந்து விட்டீர்கள், அதற்காக மீண்டும் ஒரு வணக்கம். அங்கே உங்களுடைய காற்று நிலை, காலநிலை எப்படி இருக்கின்றது? நலமாக இருக்கின்றீர்கள், மகிழ்வாக இருக்கின்றீர்கள், நல்லவனாக இருக்கின்ற

0: பெற வேண்டும் என்றால் உங்களுடைய இடம் மானாவரி செய்கை கொண்ட நிலம். மானாவரியில் தான் விவசாயம், அதாவது மழையை நம்பி விவசாயம் செய்யும் இடத்தில். ஆனால் பருவத்துக்கு அந்த மழை வரும், பருவமில்லாத நேரத்தில் மக்களுக்கும் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் பசுமை வேண்டுமே இல்லையா? அதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும்.
1: மழை நமக்காக தேவையில்லைன்னு சொன்னாலும் மற்ற பூமியில் வாழும்
0: உயிரினங்களும்
1: உயிரினங்களுக்கும் மழை தேவைப்படுகிறது முக்கியமாக.
0: நல்லது, எப்படியும் வரும், அப்படி கொஞ்சம் கொஞ்சம் தூறலாக தந்தாலும் ஒரு தடவை ஒரு பெருமழை வரத்தான் செய்யும்.
1: ஆமாம் ஆமாம், அவன் கடந்த ஆண்டும் இதே போலதான் இருந்தது. பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல அதிக மழை அளவு மழை பெய்ந்து விட்டது, அதே மாதிரி தான் இந்த ஆண்டும் இருக்கும் என்று நினைக்கிறேன்.
0: அது உங்களோட ஊரின் நிலச்சுவாத்தியம், இது பழக்க வழக்கம் ஆகிவிட்டது இந்த மழைக்கு. இதுதான் பழக்கம், இதுதான் அதனுடைய வழக்கம். என்ன பழக்க வழக்கம் என்ன? வருவேன் என்று வராமல் விடுவதும், வராமல் நிற்கிறது என்று எண்ணும் பொழுது வந்து கொட்டுகிறது, இதையெல்லாம் எங்கள் கரத்திலே இல்லை, இயற்கையிலே தான் இருக்கின்றது. சரி, இப்பொழுது நாங்கள் வந்த விடயத்தை கவனிப்போம். ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
1: சொல்ல

0: வந்து விட்டோம் காற்றலைக்கு. சரவணா, இந்த நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன், வாழ்த்துகிறேன். பார்ப்போம் முறையிலே. இப்பொழுது உங்களுக்காக நான் என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி 18 அழகா அகத்தியர் படத்திலிருந்து நடந்தால் வாழி காவேரி அந்த பாடலை கொடுத்து விடலாம்.
0: அது உண்மைதான், நடந்தால் வாழி நடந்தால்.
1: ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆறுகள் ஆறு இன்னைக்கு ஆடி ஆறுகளுக்காக ஒரு விழா எடுக்கும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஆடி 18 தான் அது.
0: ஓ,
1: அந்த வரிசை அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இங்கே கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொள்ளிடம், இரண்டாவதாக வெள்ளாறு, மணிமுத்தாறு, கெடிலம், பெண்ணை, தென்பெண்ணை, இந்த ஐந்து நதிகளுக்கும் ஐந்து நதிகள் பிரபலமான நதிகளாக விளங்கக்கூடிய எங்கள் கடலூர் மாவட்டத்தில் பாய்ந்து வளம் கொழிக்கிறது இங்கே.
0: ஆமாம், அதுக்கு வாழ்ந்து வளர்ந்து கொழிக்க வேண்டும், அதற்கு மழை பொழிய வேண்டும் இல்லையா?
1: ஆமாம்.
0: ஆனால் பொழிகிறது அங்கு, ஆனால் அந்த ஆறுகள் இருக்கின்றபடியால் உங்களுக்கு கவலை இல்லைத்தான், மகிழ்ச்சி தான். எங்களுக்கு இல்லையே இல்லை, அதிலிருந்து ஒரு கிளை உங்களுக்கு திருப்பி விட முடியாது, அதிலிருந்து நீர்ப்பாசனம் செய்ய முடியாதா? இல்லை, அது உங்களுக்கு தூரம்
1: என்ன? இல்லை இல்லை, அந்த வசதி இல்லை இல்லை. என்ன என்ன கேட்டீங்கன்னா, அந்த மழை நாட்களில் மட்டும்தான் அந்த ஆறுகளில் தண்ணியை பார்க்கலாம், மற்ற நாட்களில் தண்ணியை பார்ப்பது மிகவும் அரிதாக இருக்கும். அந்த தென்பெண்ணை ஆற்றில் எப்போவது தண்ணி அதிகமாக போய் சென்று கொண்டு இருக்கும். பிறகு பார்த்தீங்கன்னா கொள்ளிடம், அந்த மணிமுத்தாறுல கூட தண்ணி அதிகமாக செல்லாது. அப்புறம் வெள்ளாறுல தண்ணி கொஞ்சம் போயிட்டு இருக்கோம்.
0: பெருக்கெடுத்தோடும் ஆறுகள் எல்லாம் பெருகி ஓட வேண்டும், பூமி செழிக்க வேண்டும், மக்கள் வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்று நல்லெண்ணம் கொண்டு அகத்தியர் திரைப்படத்திலிருந்து இந்த ஆறுகளுக்கு ஒரு வாழ்த்து கொடுப்பதோ நடந்தாய் வாழி காவேரி என்ற பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கான அந்த பாடலை நான் தருவோம், அந்த விலை நாங்களும் கேட்டு மகிழ்வோம். இன்று இந்த பாடல்கள் ஐந்து ஆறு ஐந்து பாடலையும் கேட்கும்பொழுது பாடல்கள் ஐந்தும் எப்படி இருந்தன?
1: ஐந்து பாடல்களும்
0: பாடல்களை பற்றி பாடல்களை பற்றி சொல்ல வேண்டாம், பாடல்கள் எப்படி இருந்தன பொதுவாக சொல்லணும், பாடல்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம்.

0: அதான் சொல்றா, அதான் அனைத்தும் அனைத்தும் முத்தான பாடல்கள் தான்.
1: அப்படியே கொஞ்சம் கடினமாக இருந்தது, எதை தள்ளுவது, எதை கொள்ளுவது, எதை எடுப்பது, எதை விடுப்பது, பொறுக்கவா கொறுக்கவா என்பது போன்ற ஒரு நிலைப்பட்டது உங்களுக்கு. சிறப்பு சிறப்பு. இதெல்லாம் நீங்கள் தெரிவு செய்த பாடல்கள் தான், ஐந்து பாடல்கள். ஐந்து ஐந்து பாடல்களுக்குள்ளே முதலாவது முதலாவதாக 25 பாடல்களுக்குள் தெரிவு செய்த 5 பாடல்கள். அந்த 5 பாடல்களும் இன்று முதலாவது எது என்று, முதலுக்குள் முதல் எது என்று தெரிவு செய்யும் பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. பார்ப்போம் எந்த பாடல் வெற்றி பெறுகிறது. போட்டி பலமாக இருக்கின்றது போல் தெரிகின்றது.
0: இன்னொரு செய்தியும் கூட, அந்த அவங்க கஸ்தூரி அவங்க வந்து இங்கிலாந்து நாட்டில் இருந்தாலும் அந்த தமிழ் பார்த்தீங்க, அப்புறம் அவ்வளவு அவ்வளவு திறமை, அவ்வளவு அழகாக அந்த உச்சரிக்கிறாங்க தமிழ்.
1: ஆமா, ஈழத்தில்
0: தமிழ்நாட்டுக்கு வரணும், தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அவர்களின் தமிழ் பேசணும், அவர்களின் தமிழை பார்த்து தமிழ்நாடு மக்கள் பேசணும்.
1: அவ இலங்கையில் பிறந்து இந்தியாவில் வளர்ந்து இப்பொழுது வாழ்க்கையை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய பண்பாடுகளுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய கருத்துக்கு. அவம் வந்து எல்லோருக்கும் வாழ்ந்து கூறியிருந்தா
0: அந்த அனைத்து பாடல் கவனிக்கிறாங்க பாருங்க.
1: அவ அதில் பாண்டித்யம் பெற்றவர் தானே சங்கீதத்தில், நன்றாக புரிந்தவர், ஆன்மீகத்தை பற்றி நன்றாக தெரிந்தவர். ஆடைப்பெருக்கு பற்றி வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தந்திருக்கின்றார்கள். பார்ப்போம் இறுதியிலே எந்த பாடல். இன்று எங்களுடைய நிலைமை வியாபாரம் தானே, பாட்டு போட்டி எப்படி இருக்கின்றது. அழைக்கின்றார்கள், அடுத்த உறவுடன் சேர்ந்து நன்றியை கூறுவோம். அடுத்து காலம் தாமதித்து நீங்கள் நேர் நேரத்தில் தளத்தில் உங்களுடைய 12 மணிக்கு முன்பு எழுதுவது சிறப்பாக இருக்கும் பாடல்களை. உங்கள் நேரம் பகல் 12 மணிக்கு முன்பு பதிவிட்டால் அன்றன்றாடு வந்துவிடும் பாடல் இங்கு அனுப்பி இருக்கின்றீர்கள். நன்றி. அடுத்த உறவாக வருவது எங்களுடைய விஜயராகவன் போல் தெரிகிறது, மீண்டும் அழைத்திருக்கின்றார். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். எப்படி நலமாக இருக்கின்றீர்களா விஜயராகவன் அவர்களே?
2: விஜயராகவன்
1: சூப்பராக இருக்கின்றீர்கள். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது? சரி, மீண்டும் தடை ஏற்படுகின்றது ஐயா.
2: ஹலோ,
1: ஆ பாருங்கள், வாக்குச்சாவடிக்கு முதலில் செல்வோம். பாருங்கள், தடை ஏற்படுகின்றது உங்கள் பேச்சிலே, பாருங்கள்.

0: காட்டலுக்கு வந்துவிட்டோம் விஜயராகவன் அவர்களே. உங்கள் நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அங்கே உங்களுடைய காலநிலை ஒரு தடவை கூறுங்க. இங்கே எழுதியிருந்தீங்கள் நல்ல மழை பொழிகின்றது என்று. அப்படியா?
1: ஆமா, இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது.
0: சாதாரண மழை மட்டுமில்லை, இடி இடியுடன் சேர்ந்தா மின்னல் இல்லையா?
1: செம மழை பெஞ்சிட்டு
0: சரியான மழையில செம மழை பெய்கின்றது. அடே அப்பா, எப்படி வார்த்தைகள். விஜயராகவன்ற ஊர்ல செம மழை மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அப்ப நீங்க வெளியே செல்ல முடியாது இல்லையா?
1: வெளியே செல்ல முடியாதுயா, வீட்டுலதான்
0: இருக்கேன். ஓ, என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள் என்று?
1: மீராமா எப்படி இருக்காங்க? மீராமா எப்படி இருக்காங்க?
0: நலமாக இருக்கின்றார் மீராமா, நலமாக இருக்கின்றார். ஓய்வில் இருக்கின்றார், வருவார். இடைய நிகழ்ச்சிகள் எங்களுடைய கலையத்தை நிர்வகித்து கலையத்துக்கு ஏனைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார். நேரலைக்கு வருவதற்கு கொஞ்சம் அவருக்கு பலு காணாமல் இருக்கின்றார். வருவார் வருவார், இப்போ கேட்டுக்கொண்டிருக்கார் உங்களோட செய்திகளை. பாயும்புலி திரைப்படத்தில் என்ன பாடல
1: கேட்கின்றீர்கள்?
0: முன்பும் கேட்டீர்கள் இந்த பாடலை, பொத்துக்கிட்டு ஊத்துதடி வானம். அங்கே நேர் நேரத்திலே உங்களுக்கான பாடல்கள், நீங்கள் அனுப்பி வைத்த பாடல்கள், தாமதித்திருந்த பாடல்கள் ஒவ்வொன்றாக ஒளிபரப்பியுள்ளேன். இப்பொழுது நீங்கள் எழுத துவங்கலாம். உங்கள் பாடலை பதிவு விடுங்கள். உங்கள் பாடலை நீங்கள் பதிவு செய்யும் பொழுது உங்கள் நேரம் பகல் 12 மணிக்கு முன்பு பதிந்து விட்டுருங்கள். பகல் வேலை உங்கள் விருப்பமான பாடலை பதிந்து நேயர் நேரத்தில். நன்றி, சிறப்பித்தவைக்கு நன்றி, வாக்களித்தவருக்கு நன்றி. உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வரும். நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி விஜயராகவன் அவர்களே.
1: நன்றி.
0: ஆடிப்பே, அதுதான் ஆடிப்பெருக்கு அடிச்சு ஊத்துது மழை. உங்கள் வாழ்த்துக்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். பொத்துக்கிட்டு ஊத்துதடி வானம், சிறந்த பாடல் உங்களுக்காக தருகின்றேன். அங்கே உங்களுடைய சரி, நன்றி நன்றி. ஊத்துதடி சென்று விட்டார். முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர பணியிலே, தமிழ் பணியிலே பாடுவோர் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி. நாங்கள் 12:40 நண்பகலை கண்டுபிட்டோம். நேரம் போவது தெரியவில்லை, விரைவாக சென்று கொண்டிருக்கிறது நேரம். நன்றாக ஒலித்து கொண்டிருக்கிறது வானொலி. உங்கள் அழைப்புகளும் துல்லியமாக இருக்கும் இந்த வேளையில் நீங்கள் 10:10 இந்தியாவிலும் இளமணி திருநாட்டிலும் காண்கிறீர்கள். நேரங்கள் மாறினாலும் காலங்கள் மாறினாலும் பூமியும் வானமும் ஒன்றுதானே. இயற்கையிலே உள்ளது அத்தனையும் அப்படியே இருக்க இந்த பூமி தான் சுற்றி கொண்டிருக்கின்றது. அந்த பூமியை சுழன்று கொண்டு இருப்பது மட்டுமல்லாமல் சூரியனையும் சுற்றி வரும் இந்த வேளையில் தான் இந்த நேர மாற்றங்கள் தடுமாற்றங்கள் எல்லாம் ஏற்படுங்க. ஆனால் தடுமாற்றம் வந்தாலும் காலம் எப்பொழுதும் ஒரே மாதிரித்தான் இருக்கும். அது எங்களை வாழ வைத்து கொண்டிருப்பதற்காகத்தான் அது மாறிக்கொண்டிருக்கின்றது. முன்னிலை தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் இப்பொழுது பேசி மகளும் வேலை நேரங்களை நாங்கள் பார்த்தால் ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு நேரமாக காட்டுகின்றது. அந்த வகையிலே இப்பொழுது எங்களுக்கும் ஈழமணி திருநாடு இந்தியாவில் தென்னகத்தையும் தெரிந்து கொண்ட வேளையிலே ஒரு தடவை நாங்கள் லண்டனிலே எப்படி இருக்கும் என்று பார்த்தால் 5:41 மாலையாக காட்டுகின்றது. அதே வேளை எங்களுக்கு வளைகுடா மண்ணை பார்த்தால் 8:41 மாலை நேரமாக இருக்கின்றது. இப்படியாக எங்களுக்கு தோன்றும் இந்த வேளையிலே தான் நாங்கள் ஆஸ்திரேலியாவை எண்ணி பார்த்தோமாக இருந்தால் நள்ளிரவை கடந்து 2:41 இருக்கின்றார்கள். பாருங்களேன், ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு மணித்தியாலங்களும் ஒவ்வொரு நிமிடங்களும் மாற்றமாக இருக்கின்றது. காரணம், பூகோள அமைப்பின்படி உலகம் சுற்றும், அதாவது பூமி சுற்று உலகமல்ல பூமி சுற்றும் விதத்திலே தான் இருக்கின்றது. அந்த உறவுகளை இது முன்றியல் தமிழ் வானொலி. அடுத்த உறவு வந்துவிட்டார் வளைகுடா மண்ணிலிருந்து மன்னர் ஜோர்ஜ் அவர்கள், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் மன்னர் ஜோர்ஜ் அவர்களே. வணக்கம் ஜோர்ஜ், வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா.
0: நலமாக
2: இருக்கிறீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் மன்னரே, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: மன்னரின் ஆசீர்வாதத்தில் நான் நல்லா இருக்கிறேன்.
0: அன்பு மகனே, அங்கே குவைத்திலே காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: சூடுதான் ஐயா, சூடுதான். இது வேற ருத்துபா வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
0: அந்த குரு மணல் வீசுகிறது நின்று விட்டதா? கடந்த
2: ஆமா, அது நின்றுச்சு. இப்ப ஏதாவது ஒரு மாதிரி சூடு. இது என்ன சூடுன்னா அது வெக்க
0: சரி அனுபவமா இருக்கின்றது. ஆனா நீங்கள் குளிரூட்டி இருக்கும், வெளியே செல்வது அதிகம். ஆனா நீங்கள் பணிபுரிவதே வக்கையிலே தான், கடமை உணர்வோடு. ஆமா, பிரயோஜனம் இல்லை. இந்த வேலைப்பள நேரத்திலே ஓடி வந்து வாக்களிப்பது என் கடமை, எனது உரிமை என்று ஓடி வந்த உங்களை நான் ஏற்றுக்கொண்டேன். வாருங்கள், நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வோம், வாக்களிப்போம், வாருங்கள்.

0: வாக்களிக்க வருவார் கடமை உரிமை என்று கேட்டுக்கொள்ளும் வேளையில் அங்கே இப்பொழுது உரிமை வாக்கை அளித்தவளை கடமை அங்கே அழைக்கின்றது. அவரை நாங்கள் தாமதிக்காமல் அனுப்பிவிடுவோம். உங்களுக்கு என்ன பாடல் ஜோதி தர வேண்டும்?
1: பாயம்பொழியிலிருந்து ஆடி மாசம் காத்து அடிக்க அந்த பாடலை.
0: இப்ப இவருக்கு விஜயராவனுக்கு பொத்துக்கிட்டு பொத்துக்கிட்டு ஊத்துதடின்னா உங்களுக்கு ஆடி மாதம் காத்து அடிக்க. வாழ்த்துக்கு வாடி பண்ண சேர்த்தணைக்க வாழ்த்துக்கள். ஊர்ல எல்லோரும் நலமா இருக்கின்றா?
1: நலமா இருக்கிறாங்க ஐயா.
0: வாழ்த்துக்கள் மகனே, பாதுகாப்பாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
0: முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த வேலையில் இருந்தாலும், பணி எந்த இது இருந்தாலும், நேரொலிக்கு வர முடியாது விட்டாலும், பாட்டு சவாரி என்றால் எங்கிருந்தாலும் ஓடி வந்து விடுவார். நீண்ட கால உறவு. நான் மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிப்பவர் என்று கூறுவேன். என்றால் 24 மணி நேரம் அவர் காதலே மொன்றியல் தமிழ் வானொலி தான் ஒழித்து கொண்டிருக்கும். அவர் இருக்கும் தன்னுடைய பணிபுரியும் வளைகுடா நாட்டிலே குவைத்திலே அவரோடு பேசுவதற்கு தமிழ் பேசும் உறவுகள் அங்கு இல்லை. இந்த வானொலி உறவுகள் பாடுவதை பேசுவதை கேட்டுத்தான் அவர் மகிழ்கின்றார். அது மட்டுமல்லாமல் அவர் தன்னோடு இணைந்து அங்கு பணிபுரியும் பலரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். அவர்களுக்குள்ளே ஒருவர் அறிவிப்பாளராக கூட இருந்திருக்கின்றார். அவர்களுக்கெல்லாம் பணி நேரம் காலம் மிகவும் முக்கியம். ஏனென்றால் மேல நாடுகளில் பணிக்கு செல்பவர்கள் நேரத்துக்கேற்ற கூலிதான் அவர்கள் கொடுக்கின்றார்களுடைய நாட்கூலி என்று இல்லை. ஒவ்வொரு நிமிடத்துக்கும் நாங்கள் இயந்திரம் போல் இயங்க வேண்டும். அப்பொழுதுதான் அதற்குரிய வேதனம் கிடைக்கும். அந்த வகையில் அவர் உழைத்து கொண்டே இருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் ஜோர்ஜ், உங்களை நான் அனுப்பி வைத்துவிட்டேன். ஆடி மாதம் காத்தடிக்கிறேன் அந்த அங்கே வந்த காத்தை நாட்டை எண்ணி நீங்கள் நிற்கின்றீர்கள். உங்களுக்கு அந்த பாடலை நான் தருகின்றேன். தினமும் தானே நேர நேரத்தில் நீங்கள் பாடலை தருகின்றீர்கள். உங்களை நாங்கள் பேசி உங்கள் பெயரை உச்சரித்து பாடலை தந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவிலிருந்து ஒலித்து கொண்டிருக்கும் பாட்டு சவாரி 156 முதலுக்குள் முதல் பாடலை தெரிவு செய்தவர்கள் ஓடி வந்து எல்லோரும் வாக்கினை தருகின்றார்கள். இன்னும் வாக்குச்சாவடியிலிருந்து எங்களுக்கு அழைப்பு எதுவும் வரவில்லை. இப்பொழுது நேரம் போதிய அளவு இருக்கின்றது. வராத உறவுகள் வர வேண்டும். உங்கள் பதிவுகளை தர வேண்டும். வாக்கினை அளிக்க வேண்டும்.

சிறப்பான பாடல்கள் என்று ஒவ்வொருவரும் வந்து கூறும் வேளையிலே உன்னிப்பாக கவனித்து அதற்குள்ளே எந்த பாடல் சிறப்பென்று தெரிவு செய்வது கடினமாக இருக்கின்றும், எந்த பாடலை சேர்ப்பது எந்த பாடலை விடுவது என்று திண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் ஏதோ ஒரு பாட்டு உள்ளத்தை தொடுகின்றது தானே. அதனால் அந்த பாட்டை மகள்வோடு தந்துவிட்டு அவளோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா பாடல்களுக்கும் எந்த பாடல் முதலாவதாக வரப்போகின்றது, நான் வாக்களித்த பாடல் வருமா என்ற எண்ணத்தோடு இருக்கும் இந்த வேளை நல்லதொரு வேளை. நீங்கள் பதிவு செய்த பாடல்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றன. அதே வேளை இந்த இதனுடைய பெருபேறு என்னவென்றது தான் இன்று எங்கள் எல்லோரையும் குடைந்து கொண்டிருக்கிறது. இந்த பாடல் வருமா அந்த பாடல், இப்பொழுது கூட பாடலை பதிந்து வாக்களித்து விட்டு சில மாற்றங்கள் கூட மனதில் வேற தோன்றும். அடட, நான் இந்த பாடலை போட்டுவிட்டேன், அந்த பாடலுக்கு போட்டு விட்டேனா, அந்த பாடலை மாற்றி இந்த பாடலுக்கு போட்டு விட்டேனா என்று எண்ணும் ஒரு தடுமாற்றத்தை ஏனைய பாட்டு சவாரியை விட இன்றைய பாட்டு சவாரியில் நிகழ்வது வழக்கம். ஏனென்றால் ஐந்து பாடல்களும் முதலாவதாக வந்த பாடல்கள் தான், அந்தந்த தலைப்பிலே வரும், அந்தந்த பதத்தை முதல் பதமாக தாங்கி வரும் பொழுது அவருக்குள்ளே ஒரு சிறந்த பாடலை தெரிவு செய்ய வேண்டும் என்றால் கடினமாகத்தான் இருக்கும், ஆனாலும் சுவையாகவும் இருக்கும். அன்பு உறவுகளே, அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் இந்த ஐந்து பாடலையும் நாங்கள் மீண்டும் கேட்டிருக்கின்றோம். முதல் தடவை ஒவ்வொரு தடவை கேட்டிருந்தோம் போட்டியிலே வரும் பொழுது, இன்று மீண்டும் ஒரு தடவை கேட்கும் வாய்ப்பு பெற்றது ஒன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி 156. 156 அந்த ஐந்து பாடல்களும் மிகவும் சிறப்பான பாடல்கள். சந்திரனை காணாமல் மெல்ல மெல்ல நடந்து வந்தது, நல்லதொரு குடும்பம், நதி எங்கே போகிறது, வாராய் நீ வாராய் என்ற அற்புதமான பாடல். இந்த பாடல்கள் முழுவதையும் பற்றி கேட்டால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதற்கு எத்தனை கருத்துக்களையும் எத்தனை சம்பவங்களையும் மறக்க முடியாத காரணங்களையும் கூறிக்கொண்டிருப்பீர்கள், சிறப்பினை தெரிவித்துக் கொண்டிருப்பீர்கள். கேட்கலாம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இன்று பாட்டு சவாரி அல்லவா, பாட்டு சவாரியிலே அவர்கள் தேர்தலே இருக்கின்றார்கள். அவர்களை பற்றி நாங்கள் கூறினால் அது அவர்களுக்கு நாங்கள் வாக்கு சேகரிப்பது போன்று ஆகிவிடும், அனுதாபம் ஆகிவிடும். அதனால் அவரவர் சிந்தையை குழப்பும் கருத்துக்களை நாங்கள் தரேன். பாடலை மட்டும் கூறினேன், திரைப்படத்தை கூறினேன், இசையமைப்பாளரை கூறினேன், பாடநபர்களை கூறியிருக்கின்றேன். நீங்களாக தெரிவு செய்து உங்கள் சுயமான முடிவிலே வந்து தர வேண்டும். முடிந்த பின்பு பாடல்களை பற்றி எங்களுக்கு வியாக்கியானங்களை நீங்கள் தந்து கொள்ளலாம், வேண்டும் அந்த விவரங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று உறவுகளே. மொத்தத்தில் இன்று வந்த பாடல்கள் பழைய பாடல்களாக இருந்தாலும் பழையவை தான் எப்பொழுதும் இனிமையாக இருக்கின்றன. நான் பாட்டு போட்டி பாடல் இந்த கச்சேரி எங்களுடைய சவாரி தெரிவிக்கு பாடல்கள் வரும்போது குழுவினர்களோடு இந்த தெரிவு செய்யும் வேளையிலே என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் வேளையிலே புள்ளிகளை போட்டு கொண்டு வந்து பார்க்கும்போது தெரிவு செய்யப்பட்ட பாடலாகத்தான் இன்று கொண்டு வருவது. ஆனால் இன்று தெரிவு செய்யப்பட்ட பாடல்களே போட்டிக்கு நிற்கின்றன. இது மாநிலங்களுக்கான அங்கத்தவர்களை தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு தர போன்ற மத்திக்கு தெரிவு செய்வது போன்று இருக்கின்றது. பார்ப்போம் எந்த பாடல் வெற்றி பெற இருக்கின்றது. ஐந்து பாடல்களும் வெற்றி பாடல்களாக வந்த பாடல்கள் தான், இறுதியிலே தான் தெரியும். தொடர்வோம், பாடல்களை கேட்போம். வருபவருக்கு இன்னும் நேரம் இருக்கின்றது, ஓடி வாருங்கள் என்று கூறிக்கொண்டு

பாடல்கள் சிறந்த பாடலாக இருந்தாலும் ஒரே ஒரு விடயத்தை என்னால் கணிக்கக்கூடியது, இப்பொழுது நான் இருந்து இந்த 5 பாடலையும் கேட்கும் பொழுது என்னுடைய மனோநிலை எப்படி இருக்கின்றதோ அந்த மனோநிலைக்கேற்ப அந்த பாடல் என்னை தொட்டுவிட்டு போகும். 5 சிறந்த பாடல்கள் தான். இதில் 1வது, 2வது, 3வது என்று தெரிவு செய்து கொண்டு எங்களால் தர முடியாது. இருப்பினும் எங்களை கவர்ந்தது எது என்பதுதான். அதனால் வந்து பழகும் உறவுகளுக்குள் எத்தனை பேருக்கு இந்த பாடல் கவர்ந்திருக்கின்றது, எத்தனை பேரை என்பதை எண்ணி பார்த்துத்தான் இந்த முடிவுகள் எடுக்கும். இப்போ இளைய தலைமுறைகளை கொண்டு வந்தால், இப்பொழுது இருக்கிற தலைமுறைகளை கொண்டு வந்தால் இந்த பாடல் என்னவென்றே அவர்கள் புரியாது, என்ன இசை என்றே புரியாது. இப்போ பாடலை நன்றாக தெரிந்தவர்கள், இசையை தெரிந்தவர்கள், மகள் கஸ்தூரி எல்லாம் வந்தது, ஒவ்வொரு பாடலும் என்னென்ன ராகம் எப்படி எப்படி வருகின்றன, அதனுடைய வரலாறு என்னவென்றெல்லாம் அவரால் கூற முடியும். அதை இன்று கூற முடியுமா? இன்று வந்த பாடல்கள் கூற முடியுமா? எங்களால் முடியாது. தலையாட்டவும் முடியவில்லை. அதற்கேற்றவாறு வயதான காலம் என்றால் அதற்கேற்ற மாதிரி பிஸியாக ஆட்ட முடியாது. எல்லாம் துள்ளலிசையாக இருக்கின்றது. கடினம். இசை உலகத்தில் மாற்றங்கள் எப்படித்தான் ஏற்பட்டாலும், திரையுலகத்தில் எத்தனை மாற்றங்களை கொண்டு வந்தாலும், இசை இசைதான். அந்த இசையை மாற்ற யாராலும் முடியாது. அவர்களும் அந்த 7 சுரங்களுக்குள்ளே எங்கோ எல்லாம் மாற்றி மாற்றி பின்னி பிணைந்தே தருகின்றார்களே தவிர, புதிதாக அவர்கள் எந்த இசையையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் முன்பு இருந்த மும்மூர்த்திகளால் கொண்டு வந்து வகுக்கப்பட்ட இந்த இசை தொகுக்கப்பட்ட விதம், அதை புரிந்தவர்கள், பாண்டித்யம் பெற்றவர்களே அந்த இசைக்குள்ளே இசை கண்டு எங்களை மயக்கி விடுவார்கள். 7 சுரங்களுக்குள்ளே அவர்கள் மாற்றி மாற்றி அமைத்தாலும் அது எங்கெங்கு எப்படி என்று வருகின்றோம். மாற்றங்களை கொண்டு வருகின்றார்கள் தான். ஆனால் மாற்றங்கள் சமூகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருந்தாலும், அது சமூகத்துக்கு பொருத்தப்பாடாக இருக்க வேண்டும். சமூக வாழ்வியல் தத்துவங்களை மீறி வேறு வழி செல்லாமல் அவர்களை இந்த வழியே இழுத்து எங்களுடைய பண்பாட்டு வழிக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். நான் பேசிவிட்டேன் வாக்கு எடுக்கும் நேரத்திலே.

0: வணக்கம் மகளே சாந்தி.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமுடன் இருக்கிறேன் ஐயா.
0: நலமாக இருக்கங்க. அழகி ராசா எல்லோரும்
1: அழகி ராசா இதுவரும் நலம், அனைவரும் நலம்.
0: அங்கே தருமபுரியிலே மழை பொழிந்ததா மகளே?
1: இல்லைங்க ஐயா, எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம், வரமாட்டேங்குது.
0: வரமாட்டேங்குதா? எல்லா இடமும் மழை பொழிந்து கொண்டிருக்கின்ற எழுதுகின்றார்கள். எங்களுக்கும் மழையை கொடை கிடைத்திருக்கின்றது, உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும். வெப்பம் அதிகமாக இருக்கின்றதோ?
1: ஆமாங்க ஐயா, காற்று கொண்டு போயிருதுங்க ஐயா. மழை மேகம் வந்தாலும் காற்று அடிச்சுட்டு போயிடுது.
0: அதே நேரம் மழை மேகத்தை காற்று கரைத்து கொண்டு போனால் வெப்பத்தையும் கொஞ்சம் குறைத்து விடும் காற்று, இல்லையா? காற்று இல்லாது விட்டால் இன்னும் வேகமாக.
1: ஆனால் வெப்பம் குறையவில்லை.
0: வெப்பம் குறையவில்லை, வெப்பனுடைய அளவு குறைய மாட்டுது, வெப்பனுடைய தாக்கமும் குறையாது. ஆனால் அந்த காற்று கொஞ்சம் சுகத்தை தரும் என்று எண்ணுகிறேன், இல்லையா? இரவு நேரத்தில்
1: ஆடி மாத காற்று போல இல்லை, நல்லா அடிக்கலைங்க.
0: நல்லா அடிக்க, ஆடி மாதத்து காத்தண்டு ஒன்று இருக்குன்றது வரவில்லை இன்னும். இங்கே புதுச்சேரி மாநிலம் மல்லியம் மற்றது இஞ்சிக்குடி அடுத்து எல்லா இடம் மழை நன்றாக பொழிகின்றது என்று எழுதுகிறார்கள். சரி, பார்ப்போம். மழை வரத்தான்
1: பக்கத்து மாவட்டம் எல்லாம் கூட பெய்திருக்கு, எங்களுக்கு வரல.
0: அது என்ன, நல்லவன் ஒருவன் உள்ளே அந்த வேண்டாம், அந்த பழமொழி வேண்டாம், அது வேண்டாம். எல்லோரும் நல்லவர்களே, மிச்சமாக மழை பொழி ஏமாற்றாது. வெறும் காலத்தை பொறுத்து, அது பருவத்தை பொறுத்து உங்களுக்கு மழை பொழியும், சரியா?
1: எங்களுக்கு ஒகேனக்கெல்லாம் தண்ணி வருது வந்திருக்குதுங்க ஐயா, அது சந்தோஷமான விடயம். இந்த 18க்கெல்லாம் வந்து நல்லா ஆடி பெருக்கு எடுத்து ஓடணும், ஆனால் கொஞ்சம் தாமதமாக கர்நாடகா மாநிலத்தில் பெஞ்சதுனால இன்னைக்கு தான் வருது, நாளைக்கு தான் போகும் மேட்டூர்.
0: ஓ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எப்படியும் வெறும் காலம், இந்த கால ஓட்டம் கொஞ்சம் மாற்றம் தான், கொஞ்சம் விரைவாகத்தான் காலம் ஓடுகின்றது எங்களுக்கு வாழ்க்கை பயணம். இருப்பினும் நாங்கள் அதை எட்டி பிடிப்பதற்கு கடினமாக இருக்கணும். நான் மழை எட்டி பிடித்து விடும், வரும் மழை என்று நான் கூறுகின்றேன், கவலைப்படாதீர்கள். ஒரு தடவை
1: எங்க பெரும் பிரச்சனை ஐயா,
0: என்ன பிரச்சனை?
1: அதாவது அதுதான், காவேரியில தண்ணி விடலைன்னா அவங்க தமிழ்நாடு அரசுக்கும் கர்நாடக மாநிலத்துக்கும் அந்த அரசுக்கும் அது அவங்க வந்து தண்ணியை வச்சிட்டு விட மாட்டேங்கிறாங்க.
0: மாநில அரசு
1: விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க.
0: ஆமாங்க
1: ஐயா, ரொம்ப நீண்ட காலம் அரசியல்.
0: எல்லோரும் இந்தியர்கள், ஒரு ஒரு இந்திய, எல்லோரும் இந்திய மக்கள். நாங்கள் ஒரு மக்கள், ஒரு பகுதி மக்கள் வாழ, ஒரு பகுதி மக்கள் ஆதரவாக இருக்க வேண்டும். இவர்கள் என்ன செய்கிறார்கள், அது அரசியல்.
1: அங்குள்ள தமிழ் மக்களை எல்லாம் அடிப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க.
0: அது இப்பொழுது அரசியல், வாழ்க்கை வந்து அரசியல் இப்படி வந்து விட்டதம்மா. முன்பு அப்படி இல்லை, முந்தி தர்மம் இருந்தது, அறம் இருந்தது, அறவழியிலே சென்றார்கள், ஆட்சியை நடத்தினார்கள், தர்மம் நிலைத்தது. இப்பொழுது அப்படி இல்லை, அறமென்றது மறந்து விட்டார்கள் எல்லோரும். அறத்துக்கு ஆணாவுக்கு முதல் மானாக போட்டு விட்டார்கள், மரம் ஆகமாக விட்டது, இல்லையா? ஆமாம், அது தர்மம் அதர்மங்கள் தான் நிறைவேற்றிக்கணும். அதனால் தான் இந்த காலமும் இப்படி மாறிக்கொண்டிருக்கின்றது என்று கூறுகிறார்கள். காலம் மாறிப்போச்சு. சரி, ஒரு தடவை 5 பாடலையும் கேட்டீர்கள், வாக்குச்சாவடிக்கு ஒரு தடவை செல்வோமா?
1: செல்வோம்.

0: கொண்டது நன்மை.
1: வாக்கு சாவடிக்கு வந்து விட்டோம் மகளே. நீங்கள் தெரிவு செய்த உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்காக என்ன பாடலை பதிவு செய்ய போகிறீர்கள் கேட்டு மகிழ்வதற்காக?
2: மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, அந்த
1: இனிமையான பாடல் என்ன? மயக்கம் என்ன இந்த மௌனம்
2: என்ன,
1: வசந்த மாளிகை. அந்த வேலை நீங்க சின்ன பிள்ளையா இருந்திருப்பீர்கள் இந்த பாடல் வரும்பொழுது இல்லையா? இந்த திரைப்படம் தான் 72 திருமணம் செய்து முதல் முதலில் நாங்கள் பார்த்தது திரைப்படம் இது, வசந்த மாளிகை. மயக்கம் என்ன வசந்த மாளிகை, அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றேன் மகளே. சிறப்பான பாடலையும் தெரிவு செய்திருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. இருப்பினும் பாடல் முடிவிலே தானே தெரியும் எது சிறந்தது. இது மழை வெறும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக மழை வெறும் ஒருபோதும் மழை பொய்க்காது, அதுவும் பாரத நாட்டிலே. சிறப்பாக இருங்கள் தர்மபூமியிலே. நீங்கள் தர்மபுரியிலே அல்லவா இருக்கின்றீர்கள், தர்மபுரி மாவட்டத்தில். தர்மம் தலைக்கும். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் மகளே.
0: செய்யும் மனம் கொண்டது எங்கள் இல்லம் என்னும் பேரை கண்ணன் வளர்ப்பார்.
1: முதலாவது ஒளி கிடைத்திருக்கின்றது வாக்குச்சாவடியிலிருந்து. இன்னும் இரண்டு ஒளி கிடைக்கும், அந்த மூன்றாவது ஒளியுடன் வாக்குச்சாவடி அடைக்கப்படும்.

ஐந்து பாடல்களும் ஐந்து வாரங்கள் முதல் முதல் முதல் முதல் என்று தெரிவு செய்யப்பட்ட பாடல். ஐந்து பாடல்களும் முதலாவது பாடலாக வந்த பாடல்கள். ஐந்து வாரத்து பாடல்களும் 25 பாடல்கள். வாரம் 5 பாடல், அதில் ஒரு பாடல் முதல் பாடலாக தெரிவீர்கள். அப்படி வாரா வாரம் 5 பாடல்களாக 5 வாரங்களும் 25 பாடல்களை கேட்டோம். அந்த வாரத்தில் ஒரு பாடல், 5 பாடல்கள் ஒரு பாடல் எதுவென்று தெரிவு செய்து 5 வாரங்களும் தெரிவு செய்த 5 பாடல்களும் இன்று ஒன்றாக இணைந்து போட்டியிடுகின்றன. எங்கள் ஐவருக்குள்ளும் யார் முதல் தாருங்கள் உங்கள் வாக்கினை என்று கேட்ட வேளையிலே ஒவ்வொருவரும் வந்து வாக்களிக்கும் வேளையில் எந்த பாடலுக்கு வாக்களிப்பது என்று சிறிது தயக்கம்தான். 5 சிறந்த பாடல்கள் தானே, 5 நல்ல பாடல்கள் தானே. சிறந்த இசையமைப்பாளர்கள், சிறந்த பாடகர்கள், சிறந்த கவிஞர்கள், சிறந்த திரைப்படங்கள், சிறந்த நடிகர்கள் என்றெல்லாம் இருக்கின்றது. அவற்றையெல்லாம் பார்க்கும்பொழுது இவர்களெல்லாம் ஒன்று கூர்ந்து சேர்ந்து தயாரித்து இயக்கி வெளியிட்ட திரைப்படங்கள் சமுதாயத்தில் எப்படி பரவுகின்றது, சமுதாயத்தை எப்படி மாற்றுகின்றது, சமுதாய வாழ்க்கை நீரோட்டத்தில் அது கலந்திருக்கின்றதா, சமுதாயத்தில் உள்ள விழுமியங்களை காக்கின்றதா, சமுதாயத்தில் இது மாற்றங்களை ஏற்படுத்துகின்றதா என்று பார்த்து கொள்ளும், கேட்டுக்கொள்ளும், அறிந்து கொள்ளும் வகையில் இத்தனையோ பாடல்கள் உண்டு. வாழ்க்கையிலே எத்தனை மாற்றங்களை கொடுத்திருக்க அந்த பாடலை கேட்டு நான் எப்படி திருந்தினேன், எப்படி திரும்பினேன், என் திசையை மாற்றினேன், நான் இப்பொழுது இப்படி இருக்கின்றேன், அப்படி இருக்கின்றேன் என்றும், இந்த திரைப்பட பாடல்களை கேட்டு நான் அப்படி சென்று விட்டேன், வாழ்க்கை இப்படி தொலைத்து விட்டேன் என்றும் கூறு, அது தாக்கம் என்று கூறு. இந்த பாடல்கள் கூட தாக்கத்தை தருகின்றது. இருப்பினும் எங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நிமிடத்தில் ஏதோ ஒரு பாடலின் ஒலியை, அந்த இசையை உச்சரித்து கொண்டோ அல்ல முணுமுணுத்து கொண்டோ இருப்போம். முணுமுணுத்தல் என்பது ஒரு தமிழ் வார்த்தை, அற்புதமான வார்த்தை, முணுமுணுப்பு என்று கூறுவது. ஹம்பிங் என்று நாங்கள் கூறுகிறோம் இங்கே, அது தமிழிலே முணுமுணுப்பு என்று கூறலாம், சொல்லலாம். முணுமுணுப்போம். கோபம் வந்தாலும் சரி, தாபம் வந்தாலும் சரி, வேகம் வந்தாலும் சரி, காதல் வந்தாலும் சரி, வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் என்ன நடந்தாலும் அங்கே ஒரு இசை ஒன்று இதோட உதட்டிலே வந்து உறவாடி கொண்டு தான் செல்லும். அது பாடலாகவும் இருக்கும், பாடலின் வரிகளாக இருக்கும், இல்லை இசைகளாக இருக்கும். அந்த வகையில் வரும் பாடல்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கைக்கு, வாழ்க்கையை சுற்றி கொண்டு தான் இருக்கும். அதிலும் அன்றைய கவிஞர்கள் எழுதி கொண்டிருக்கும் பாடல்கள், அதிலே வரும் வரிகள், இலக்கிய இலக்கண சுவை, தமிழின் பண்பு தொன்மை, அவை இருந்தாலும் வாழ்க்கையின் தத்துவங்கள், வாழ்க்கையிலே எது வேண்டும், என்ன நடக்கின்றது, எப்படி நடக்க வேண்டும், எது எதிர்பார்ப்பு என்பதை கருத்தாக கொண்டு வரும் பாடல்களாகத்தான் இருந்தது. பண்பாட்டு விழுமியங்களாக இருக்கலாம், எங்கள் உறவு முறைகளாக இருக்கலாம், பிரிவுவாக இருந்தாலும் பிரிவுக்கு நியாயம் உண்டு, இப்படி பலவிதமாக அவர்கள் நிறுவியிருப்பார்கள். சில கவிஞர்கள் எழுதும் பாடல்கள் இரட்டை கருத்துக்கள் இருக்கும், தத்துவ கருத்துக்கள் இருக்கும், சிலேடை கருத்துக்கள் இருக்கும், அதைவிட நகைச்சுவை கருத்துக்கள் இருக்கும், அதைவிட ஆன்மீக கருத்துக்கள் இருக்கும். ஏன் விரகங்கள் கூட இருக்கும். விரகமாக கூறுகின்ற வார்த்தை அது ஆன்மீகத்துக்குள்ளே வந்து கலக்கும். அப்படியான தத்துவம் பெற்றவர்கள், ஆனால் அவர்களெல்லாம் படித்து பட்டம் பெற்று வந்தவர்கள் அல்ல. இறைவனால் கொடுக்கப்பட்ட, அன்னை கலைவாணியால் கொடுக்கப்பட்ட வரம், கவி ஊற்று, அவர்களை தேடி எத்தனை விருதுகள் சென்றிருக்கும் அவர்களுக்கு. அவர்கள் பணம் சேர்க்க வேண்டும், பொருள் சேர்க்க வேண்டும், எனக்கு பெயர் சேர்க்க வேண்டும், புகழ் சேர்க்க வேண்டும் என்று இன்னொருவர் சிறந்த பாடலை திருடி கொண்டு வந்தோ, அல்லது இன்னொருவர் எழுதிய பாடல்களை வாங்கி விலைக்கு வாங்கி இங்கே பதிவிட்டு விட்டோ, அல்லது விருது கொடுக்க இருக்கும் பெரிய பெரிய அமைப்பாளர்களை பார்த்து பணம் கொடுத்து அந்த விருதுகளை வாங்குவதோ அல்ல. இப்படிப்பட்டவர்களிடமிருந்து நல்ல கலைஞர்கள், கவிஞர்கள் இருக்கின்றார்கள்னு தெரிவு செய்து, கலைஞர்கள் இருக்கின்றார்கள்னு கலை உலகம், மக்கள் உலகம், ரசிக உலகம் தெரிவு செய்து அவர்களை தேடிச் சென்று கொடுத்த விருதுகள் பல கலைஞர்களுக்கு. இப்பொழுது போல் விலைக்கு வாங்குவது, இப்பொழுது விருது வாங்குகிறார்கள், அன்று விருது பெற்றார்கள். அந்த வித்தியாசத்தை நாங்கள் உணர வேண்டும் என்று. அதனால் அதற்காக கூற முடியாது தமிழ் அழிந்து விட்டது, பாடல்கள் எழுத முடியாது என்று கூற முடியாது. இவர்களுக்கு தமிழ் பஞ்சம். யார் எந்த சுத்த தமிழில் எந்த தமிழர் பாடலை எழுதுகிறார்,
எழுதுபவர் தான் மிக முக்கியம். பாடகர்கள் இசையை கொடுத்தால் இசையை படித்து கொண்டு போகின்றார்கள், அவர்கள் மொழி புரிய வேண்டும். மொழி புரியாத எத்தனை பிரபல்யமான பாடகர்கள் இருக்கின்றார்கள், தமிழை தங்களுக்காக படித்து அந்த உச்சரிப்புகளை எழுத்துக்களை தந்திருந்தார்கள். நீண்ட நேரம் பேசவில்லை. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கழகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டு சவாரி 156 இரண்டாவது ஒளி எங்களுக்கு கிடைத்துவிட்டது. திருக்கிட்டு நான் பார்த்துவிட்டேன், இரண்டாவது ஒளியும் கிடைத்துவிட்டது. இன்னும் ஒரு ஒளிதான் கிடைக்க இருக்கின்றது. அந்த ஒளியோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. தொடர்வோம், பாடல்களை கேட்போம்.

இனிமையான இந்த பாடல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக ஒலிக்கும் வேளையில் நாங்கள் எங்களை மறந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதிகாலை தூக்கத்தை விட்டு எழுந்து இரவு நேரம் தூக்கத்துக்கு செல்லும் வரை எங்கள் செவியோரம் ஒலிக்காத பாடல்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒலித்து கொண்டே தான் இருக்கும். அப்படி நாங்கள் பாடல்களை கேட்பதை மிகவும் மகிழ்வாகத்தான் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். வானொலிகள் வந்து விரும்பி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வேளை மூன்றாவது ஒளி கண்டுகொண்டேன். வாக்குச்சாவடியிலிருந்து மூன்று ஒளிகளும் வந்துவிட்டன. அவர்கள் இப்பொழுது வாக்குச்சாவடியை அடைக்கின்றார்கள். மீண்டும் வாக்கு எண்ணிக்கை முடிந்ததும் என்னிடம் அளிப்பார்கள். நான் உங்களுக்கு எத்தனை வாக்குகள் யாருக்கு யார் யார் தந்திருக்கின்றீர்கள் என்பதை நான் கூறுவேன். எந்த பாடல் வெற்றி பாடலாக வருகின்றது என்று நாங்கள் தெரிந்து கொள்வோம். அதுவரை பேசலாம், நீங்களும் இணைக்கலாம். ஏனென்றால் வாக்குச்சாவடி முடிவடைந்து விட்டது. இனி வாக்குக்காக வர யாரும் வரமாட்டார்கள். வர இருப்பவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை போல் தெரிகின்றது. வந்தவர்களுக்கு நிறைந்த சந்தர்ப்பம். இவ்வளவு ஆர்வமாக வந்து இணைந்தவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இன்றைய வாக்குச்சாவடி அடைந்து வாக்கினை அழித்து சென்றீர்கள் ஐந்து பாடல்களுக்கும் ஜெகபர் ஷாதிக் அவர்கள், பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தாலும் அன்பு கிருஷ்ணன், தூரதேச நாடு எல்லோருக்கும் துரங்கள் இருந்தாலும் அன்பு மகள் கஸ்தூரி, மழை பெய்தது என்ற சந்தோஷத்தில் வீட்டிலிருந்து கொண்டாட முடியாமல் பயணித்து கொண்டிருக்கும் அன்பு மகள் ஷியாமலா, பயணித்து கொண்டே அவரும் பேருந்தில் இருந்து கொண்டே வந்து பங்கு பெற்று வாக்களிப்பது மிகவும் எங்கள் கடமை உரிமை என்று வாக்களித்து சென்ற வேளையிலே அவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருப்பார் அங்கே பேருந்து சத்தத்தோடு. அடுத்து அன்பு மகாலிங்கம் அவர்களும் வந்து இணைந்து இந்த மழை அடிக்கின்றது, நல்ல மழை பெய்தது என்ற மகிழ்ச்சியான செய்தியை தந்து வாக்கினை பதிவு செய்துவிட்டு தனக்கு விருப்பமான பாடலையும் கேட்டு சென்றார். அது மட்டுமில்லாமல் சரவணன் அவர்கள் கூட வந்து சில கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டு வாக்களித்து சென்றிருக்கின்றார். வாக்களிப்பதற்காக ஓடி வந்திருக்கின்றார். மிகுந்த சிரமங்களை பொறுத்து வேலை என்று அவருக்கு அவர் சேவை அரசாங்க சேவையிலிருந்து ஓய்வு பெற்று வீட்டு பணிகளிலும் சமூக பணிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அன்பு விஜய ராகவன் கொட்டா கொட்டனும் மழை கொட்டுகின்றது என்று அதற்கு பொருத்தமான பாடலையும் தந்துவிட்டு மழை வருகின்றது என்று நன்றாக கூறியிருந்தார் விஜய ராகவன். எந்த காலத்திலும் எங்கு சென்றாலும் வாக்களிப்பது என் கடமை உரிமை, அது எனது உரிமை என்ற எண்ணத்தோடு பணியோடு இருந்தாலும் ஓடோடி வந்து சிறிது நிமிடங்களை எங்களோடு செலவழிக்கும் ஜோஜ் அவர்கள் கூட வளைகுடா நாடு குவைத்திலிருந்து ஓடி வந்து தன்னுடைய வாக்கினை பதிவு செய்து விருப்பமான பாடலை கேட்டிருக்கின்றார். பணிகள் அதிகமாக இருந்தாலும் முடித்து கொண்டு ஓடி வந்து வாக்குச்சாவடிக்கு வர வேண்டும், வாக்களிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தர்மபுரியிலிருந்து அன்பு மகள் சாந்தி, நீங்களும் வந்து பேசி மகிழ்ந்து மழை கிடைக்கவில்லை என்ற வேதனை இருந்தாலும் வாக்களிக்க வேண்டுமே என்று ஓடி வந்து உங்கள் தெரிவையும் தந்து சென்றீர்கள். வாக்களிப்பது எவ்வளவு முக்கியமானது, அது எங்களுக்கு உரிமையானது, அது எங்கள் கடமை. வாக்களிப்பது வந்து ஒரு வரம் என்றுதான் கூறுவேன். வாக்குரிமை பெறுவதற்கு அந்த வாக்குரிமைக்கு நாங்கள் தகுதியானவர்கள் என்று காண்பதற்கும் ஒரு தகுதி வேண்டுமல்லவா? வயது மற்றது வாக்கை அளிப்பதற்கு சீர்தூக்கி பார்க்கும் நல்ல அறிவு வேண்டும். இது வந்து பாடல்கள், தினமும் நாங்கள் கேட்கும் பாடல்கள் கோடானு கோடி பாடல்கள். அதற்குள்ளே ஒரு ஐந்து பாடல், அந்த ஐந்து பாடலை மனதிலே உள்வாங்கி எந்த பாடல் சிறந்தது என்று தெரிவு செய்து தர வேண்டும். அதற்கு இரண்டு நிமிடங்கள் போதும். அழைத்து பேசிவிட்டு உடனடியாக பாடலை பதிந்துவிட்டு செல்லலாம். ஆனால் அது கிடைப்பதற்கு சந்தர்ப்பம் பலருக்கு கிடைப்பதில்லை, அது எனக்கு நன்றாக தெரியும். பணிகள் இருக்கலாம், பல வேலைகள் இருக்கலாம், வலைத்தளம் சிக்கலாக இருக்கலாம். வலைத்தளம் சிக்கலாக இருந்தும் அன்பு மகள் ஷியாமலா தன்னுடைய இணைப்பை எப்படியாவது தர வேண்டும் என்று எண்ணி பேருந்தில் செல்லும் பொழுது அவர் தந்தார். தரும் வேளையிலே சிலது புரியவில்லை, உடனே பதிந்து விடுங்கள் என்றவுடன் பதிந்து விட்டார், வாக்கை தந்து விட்டார். அடுத்து அதே மாதிரி தான் எங்களுடைய கிருஷ்ணன். அப்படி நினைத்து நான் வர வேண்டும் என்று கூறினால் வரலாம். நேற்றைய தினமும் அப்படித்தான், நேற்று வந்தவர்கள் இன்று வரவில்லை. அது அவர்களுக்கு இன்று இந்த நேரத்தில் வருவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை போலும். சரி, இப்பொழுது எங்களுக்கு வாக்கு
எண்ணிக்கைகள் தரப்பு உண்டார்கள். மொத்தம் 9 உறவினர்கள் வந்து வாக்கு தந்திருக்கின்றீர்கள். பார்ப்போம், இந்த 9 உறவும் தந்த 9 வாக்குகள், ஒவ்வொருவருக்கும் 5 வாக்குகள், அதில் முதலாவது எந்த பாடல், இரண்டாவது எந்த பாடல் என்று வரிசை கிரமமாக வாக்களித்தீர்கள். அதை கூட்டி பெருக்கி பிரித்து பார்த்து எத்தனை பாடல்களுக்கு எத்தனை பேர் முதலாவது தந்திருக்கின்றீர்கள், இரண்டாவதுக்கு வருவதற்கு எத்தனை பாடல் என்று இப்பொழுது எனக்கு கரத்துக்கு தர இருக்கின்றார்கள். தந்தவுடன் உடனே நான் படித்து என்ன விடை கூறுகின்றேன், எந்த பாடல் வெற்றி பெறுகின்றது என்று அறிவோம்.

சிறப்பு அன்பு உறவுகளே, வாக்குகள் எண்ணப்பட்டு வாக்கு முடிவுகள் எனது கரத்தில் கடைத்திருக்கின்றன. இப்பொழுது பார்ப்போம், எத்தனை பேர் எத்தனை பாடல்களை முதலாவதாகவோ அல்லது இரண்டாவதாகவோ மூன்றாவதாக அத்தனை பாடல்களுக்கும் வந்ததற்குள்ளே தெரிவு செய்திருக்கின்றீர்கள் என்பதை அறிய இருக்கின்றோம். சந்திரனை காணாமல் மெல்ல மெல்ல நடந்தது வந்தது பாதம், நல்லதொரு குடும்பம், நதி எங்கே போகிறது, வாராய் நீ வாராய் என்ற குலமகள் ராதை, உரிமை கீதம், தங்கப்பதக்கம், இருவர் உள்ளம், மந்திரி குமாரி என்ற திரைப்படங்களிலிருந்து ஒலித்திருந்தன. இந்த பாடல்களை முழுவதும் பாடும்பொழுது வந்த 9 பேருக்கும் ஒரு சிலர் இந்த பாடல்கள் வந்த காலத்தில் பிறந்திருக்கவே மாட்டார்கள் என்பதை நான் நன்றாக உணர்கின்றேன். ஓல்டு இஸ் கோல்டு என்பதற்கு ஆங்கிலத்தில் கூறுவதென்று பழமைக்கு ஈடாக எதுவும் இல்லை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். முதுமை முதுமைதான். சரி, இந்த பாடல்களுக்குள்ளே இன்று வளமை போல ஒரு பாடல் 5வது இடத்தை பெறுகின்றது. இல்லை, ஒரு பாடல் கடைசி, அதற்கு ஒருவரும் அதற்கு 5வது இடத்தை பலர் எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் அவர் முதல் இடத்தை பாடவில்லை. அவர் தேர்தலில் கட்டுப்படம் இணைந்தது போல் அவர் இழந்து விட்டார். அவர் தெரிவு செய்யப்படவில்லை. அந்த பாடல் 2வது வரியில் நின்று பாடிய மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம் என்ற உரிமை கீதம் திரைப்படத்து பாடல். அது 1வது இடத்துக்கு வரவில்லை, 2வதுக்கும் வரவில்லை என்றாலும் ஒரு அப்படி புள்ளிகளை பெறவில்லை என்று கூறும்பொழுது அவருக்கு தகுதியில்லை என்று கூற முடியாது. அதுவும் சிறந்த பாடலாக ஒரு தடவை வெற்றி பெற்ற பாடல்தான். அப்படி என்றால் இங்கே 4 பாடல்களும் 3 இடத்தை பெற்றிருக்கின்றன. 1, 2, 3 என்று பெற்றிருக்கின்றன. 4 பாடல்கள், ஏனைய 4 பாடல்களும். அதிலே 3வது இடத்தை பெறுகின்றது ஒரு பாடல். அந்த பாடல் நதி எங்கே போகிறது என்ற பாடல் ஒருவருடைய மனதை தொட்டு 3வது இடத்திற்கு வந்திருக்கின்றது. அப்படியென்றால் 2வது பாடல் எதுவாக இருக்கும் என்று பார்க்கும்போது 2 பாடல்கள் அல்ல, ஒரு பாடல்தான் 2வது இடத்தை பெறுகின்றது. அந்த பாடல் நல்லதொரு குடும்பம் என்ற பாடல் இருவருடைய உள்ளத்தை தொட்டு 2வது இடத்தை பெறுகின்றது. அப்படியென்றால் 1வது பாடல் எதுவென்று உங்களுக்கு புரிகின்றது. 1வது வரிசையில் நின்று கடந்த வாரம் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்ட சந்திரனை காணாமல் என்ற பாடலும் இறுதி பாடலாக இன்று பாடிய வாராய் நீ வாராய் என்ற மந்திரகுமாரி திரைப்படத்து பாடலும் 3-3 புள்ளிகளை பெற்று 1வது இடத்தில் இன்று வந்திருக்கின்றது. ஆதலால் இன்று முதலுக்குள் முதல் என்ற நிலையிலே இந்த 2 பாடல்களும் பதிவு செய்யப்படுகின்றது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் சந்திரனை காணாமல் அல்லிமுகம் மலருமா என்ற பாடலும், அடுத்து வாராய் நீ வாராய் என்ற பாடலும் வெற்றி பெற்றிருக்கின்றன. அந்த வகையிலே இப்பொழுது இந்த வெற்றி பெற்ற பாடல்களுக்கு வாக்களித்தவர்கள் யார் யார் என்று பார்ப்போம். அப்படி பார்க்கும் பட்சத்திலே வாராய் நீ வாராய் என்ற பாடலை இன்றைய சிறந்த பாடலாக 1வது இடத்துக்கு எடுத்து வந்தவர்கள் ஷியாமலா, விஜயராகவன், சாந்தி. இவர்களுக்கு மொன்றியல் தமிழ் வானொலியின் வாழ்த்துக்களை தருகின்றோம். இணைந்தவர்கள் ஏனையோருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தருகின்றோம். பாடிய அத்தனை பாடல்களையும் தயாரித்து வழங்கிய குழுவினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாரத்தின் வெற்றி பாடலாக இந்த 2 பாடலையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு இவை முதலுக்குள் முதல் 25 பாடல்களுக்கும் இந்த 2 பாடல்களும் முதல் பாடலாக வந்திருக்கின்றன. இவர்களுக்கு இனி போட்டி இல்லை. ஆனால் ஒரு தீர்மானம் இருக்கின்றது, இன்னும் ஒரு விதமாக பாட்டு சவாரி கொண்டு வருவதற்கு பார்ப்போம். அதனால் இன்று இந்த பாடலை தெரிவு செய்திருந்த மகள வைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது சில நிமிட நேரங்களுக்கு எல்லோரும் 9 பாடல்களை நான் ஒளிபரப்புவதற்கு எனக்கு போதாது நேரம், இந்த நேரம் எனக்கு போதாது. அதனால் வளமை போல நேயர் நேரத்துக்கு முன் இது ஒரு நிகழ்வாக உங்களுக்கு நேயர் விருப்பமாக
பாட்டு சவாரி நேயர் விருப்பமாக ஒலிக்க கேட்டுக்கொள்ளலாம். பகல் வேளையில் இப்பொழுது நாங்கள் ஒலிக்க நிகழ்த்தினால் அது இரவு நேரம் நீண்டுவிடும். நன்றி உறவுகளே, இப்பொழுது சில நிமிட நேரங்கள் இருக்கிறது, நீங்கள் வரலாம். விரும்பினர் வந்து ஏதாவது கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஓடி வாருங்கள்.

0: வந்துவிட்டார் மகள் கஸ்தூரி லண்டனில் இருந்து. அங்கே வாருங்கள். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்?
1: வேண்டுமொரு வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. வண்டா பூஜை ஐயா,
0: என்ன நடந்தது?
1: இல்ல வண்டா பூஜை என்ன, ஆசையாசியா ஒரு பாடல் நினைச்சா அது அங்க ரெண்டாவது மூன்றாவது போயிடுச்சே. எங்க கவலையா இருந்து கடைசியில கடைசியில வந்தது அது பொண்ணுக்கு வந்துருச்சு.
0: இல்ல அது வந்து ஒவ்வொருத்தருடைய மனோநிலை தானே மகளே. நான் இது வந்து பொதுவாக சிறப்பான பாடல்கள் எதை தருவது எதை விடுவது ஒவ்வொருத்தர் நான் முதல் கூறியிருந்தேன். பல பல தரவுகளை கொண்டு தெரிவு செய்யலாம். அதிலே ஒரு தரவு மிக முக்கியமானது எங்கள் மனோநிலை. எந்த பாடல் எங்களுக்கு சரியாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு சரி என்று அல்ல, இந்த பாடல் சரி என்றதல்ல, இந்த பாடல் சிறந்தது என்றால் என்னை கவர்ந்தது என்றுதான் அந்த அர்த்தம். என்னை கவர்ந்தது நல்ல பாடல், அனைத்து நல்ல பாடல். நீங்கள் தந்த பாடல் சிறந்த பாடல் தானே மகளே. அது இந்த இவை இந்த இந்த இதில் பாடப்பட்ட அத்தனை கருத்துக்களும் நீங்கள் போட்ட பாடலுக்குள்ளே அடங்குகிறது.
1: அது உண்மைதான். அது எனக்கு உண்மையாகவே நான் எதிர்பார்க்கலையே. இந்த பாடல் முதல் வருமென்றது நான் சுத்தமாக எதிர்பார்க்கலையே. ஆனால் நல்ல பாடல்கள் என்னோட நிலைக்கு நான் எப்படி கணக்கு எடுத்திருந்த ஐயா, ஃபர்ஸ்ட் நல்லது ஒரு குடும்பம் சரியா, அதுக்கப்புறம் ஒருத்தவங்க ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க காதலிப்பாங்க.
0: அப்படியான கணிப்பு
1: நான் வந்த மாதிரிலாம் எங்க அதிகமா பாடல்கள் நடந்த இங்க வந்து நிகழ்ச்சி ஒரு வேறு சிலர் வானொலிகள்ல பாட்டு எழுத சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நான் எழுதிகளை என்ன செய்வேன், இந்த மாதிரி பாடல ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டோரி வச்சு கொண்டு
0: எழுதுவேன். அதே போன்று இந்த பாடல்களும் இந்த பாடல்களும் ஒவ்வொரு திரைப்படத்தில் வருகின்ற கரு கதை ஆக்கத்துக்கு கதை ஓட்டத்துக்கு அமைய அந்த கருத்தினை வெளியே தெரிவு செய்யக்கூடிய வகையில் பாடலுக்குள்ளே அடக்கி தந்து விடுவார்கள். அதை கவிஞர்களோட திறமையாது. அந்த அந்த பாடல்லே வந்து எவ்வளவு பண்பாடுகள் அமைந்து ஒவ்வொரு பாடல்லையும் கருத்து. நான் முதல்லே கூட ஒவ்வொரு பாடலும் சிறந்த பாடல் தான், இல்லை என்றால் அது திரைப்படத்தில் வந்திருக்க மாட்டாது
1: சரியா.
0: அதெல்லாம் அது அந்தந்த மனோநிலையை பொறுத்து நாங்கள் பார்க்கின்ற கண்ணோட்டம். அப்படி கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது இன்று வந்த ஐந்து பாடல்களுக்கும் இந்த இரண்டு பாடல்களுக்கும் கூடுதலானவாக என்ன மகன் அரிப் என்ன செய்கிறார் ஆரப் அவருக்கு ஒரு பாடல் கிடைத்தது, அவருடைய பாடல் ஒளிபரப்பப்பட்டது கேட்டீர்களா? எல்லாருடைய பாடலும் தரும்பொழுது அவருடைய பாடலும் கொடுக்கப்பட்டது. அவரும் ஒரு எங்களுக்கு ஒரு நேர் ஆகிவிட்டார். அவர் அவரும் வந்து ஒரு வரி என்றாலும் பாடியிருக்கார், ரெண்டு வரி பாடியிருக்கார், மூன்று வரி பாடியிருக்கார் அல்லவா. முன்பு அப்படித்தான் பரப்பவர்கள் ஏதோ ஒரு வரி என்றாலும் பாடிவிட்டு செல்வார்கள், அவர்கள் கிடைக்கும். சிறப்பான நேரத்திலே வந்து எங்களோடு இணைந்து நீங்கள் ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது கருத்துரையும் தந்தீர்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் அப்படி இருந்தும்
1: நன்றி
0: அம்மா. இரண்டாவது இடம் பெற்றிருக்கீர்கள். கெட்டிக்காரு கெட்டிக்காரு ஏன் வாழ்த்துக்கலாம்மா. நன்றி நன்றி அம்மா. நாளை சந்திக்கலாம். நாளை வந்து நாளை உங்களுடைய பொக்கிஷம். நன்றி மகளே, வாழ்த்துக்கலாம்மா. உள்ள தெளிவோடு உள்ளத்தில் உள்ளதை அப்படியே விட்டது வெளிச்சமாக எங்களுக்கு கருத்துக்களை பரிமாறி சென்றார் கஸ்தூரி. உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். நாளைய தினம் நடைபெறும் பொக்கிஷத்தை எதிர்பார்த்து பாட்டு சவாரியை கேட்டு மகிழ்ந்து முதலுக்குள் முதலாக ரெண்டு பாடலை தெரிவு செய்து தந்து சென்ற உறவுகளை உங்கள் பாடல்கள் அத்தனையும் இன்று பகல் வேளையில் உங்களுக்கு நேய நேரத்துக்கு முன்பு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு முன்னியல் தமிழ் வானொலியின் 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 3வது நாள் செவ்வாய்க்கிழமை முதலுக்குள் முதல் என்ற தலைப்பில் வந்த பாட்டு சவாரி 156 உங்கள் அனுமதியோடு அன்போடு நிறைவேற்ற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் அயலில் இருக்கும் வல்லபாம்பாள் சமேதராக இருக்கின்ற கைலநாதருக்கு ஓம் நமசிவாய என்று வணக்கம் கூறுவார்.

தொகுத்து வழங்குவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு என் அன்பு மகள் மீரா அதிபர் வானரசி அவர்களுக்கும் நன்றி கூறி, காலநிலை சுலபமாக இருக்கின்றது என்று எல்லாம் வல்ல இறைவனுக்கு மீண்டும் நன்றி கூறி, இருகரம் கூப்பி மீண்டும் உங்களோடு நானும் இணைந்து அறம் மனித நேயம் ஜீவகாருணியம் காத்து நாங்கள் வாழ்வோம். அல்லல்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம், அமைதியான வாழ்க்கை, சிரமமில்லாத வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, மகிழ்வான வாழ்க்கை தர வேண்டும் என்று கேட்டு, 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 3வது நாள் பாட்டு சவாரி 156 உங்கள் அனுமதியோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது பாட்டு சவாரி 156.

0: நீர்கோளம் அந்த பாட்டு பா.
1: என்ன திரைப்படம் சொன்னீர்கள்? அன்புள்ள அப்பா தானே?
0: அன்புள்ள அப்பா பா, அன்புள்ள அப்பா பா.
1: அற்புதம். அன்புள்ள அப்பாவிலே இந்த பாடல் மரகத வல்லிக்கு. இந்த சொல்லை நினைக்கும் பொழுதுமா எங்களால் முயற்சி பண்ணி பார்க்குறோம் இத்தனை என்று. ஆனால் ஒரு நாளுக்கு நாங்கள் 16,000 மேற்பட்ட சொற்களை பாவிக்கிறோம்.
0: அப்ப நான்லாம் இன்னும் அதிகமா பேசுவேனா?
1: ஆமாம், நீங்கள் 32 பாவிக்கிறேன். ஆய்விலே கூறுவது ஆண்களை விட பெண்கள் தானாம் அதிகமான சொற்களை உபயோகிக்கிறார்களாம், அதிகமான சொற்களை. வாழ்த்துக்கள், சிறப்புகள். உங்களுக்கான மரகத வல்லிக்கு மலர்கோலம், அதை நாங்கள் கேட்டு மகிழ்வோம். மேலும் சிறப்பாக இருங்கள் முல்லை வனத்திலே, இல்லையா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே செவ்வாய்க்கிழமை தோன்றும் கதம்பத்திலே நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வை அலங்கரிக்கின்றோம்.

0: வார்த்தை சொல்வதற்கு வருகின்றார் எங்களுடைய சரம், எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணா.
1: வணக்கம் பா, அனிதா பேசுறேன்.
0: ஓ கிருஷ்ண, அவருக்கு பதிலாக அவ வந்திருக்கின்றார்கள். வணக்கம் மகளே அனுஷியா. வணக்கம் மகளே, நலமா இருக்கின்றீங்களாமா?
1: நலமா இருக்கேன்பா, நீங்க நலமாப்பா?
0: நாங்கள் நலம். நேற்று தினம் வாக்களிக்க வரவில்லை என்று கேட்டேன், வரமாட்டார் என்று கூறிவிட்டார். அது உண்மைதான். என்னம்மா நீங்கள் வர முடியாமல் போய்விட்டது? சரி, இப்போ எல்லோருக்கும் கேட்பது போன்று உங்களையும் அங்கே மழை பொழிந்ததா? அது இப்பொழுது ஆச்சரியமான கேள்வியா இருக்குன்னு, பொழிந்ததா? அருகில் இருக்கும் மண்டபத்திலே மேல்கூரைகள் நனைந்தது போல் தெரிகின்றது, வேறு ஒன்றும் தெரியவில்லை. மழையை காணவில்லை, காற்றோட்டம் இல்லைத்தான். அங்கே இலைகள் குலைகள் மரத்தில் உள்ள தலைகள் எல்லாம் ஆடுவது மெதுவான நர்த்தனம்தான், மழையை காணவில்லை. ஆனால் இன்று நாள் முழுவதும் மழை என்றபடியால் மந்தாரம் இருக்கின்றது. வானம் இருட்டவில்லை, ஆனால் மந்தாரமாக இருக்கின்றது. உங்களுக்கு மழை வர வேண்டாம் இப்பொழுது, என கோலம் இருக்கின்றது அழிந்து விடும் அல்லவா? அது இரவு நேரம் தானே. என்னம்மா நாளைக்கு புதிய கோலம் போடுவது தானே? என்ன கோலம் அமைத்தீர்கள்? பூக்கோலம் பண்ணுமா?

0: நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி,
1: ம்
0: அங்கே உங்கள் வீட்டை சுற்றி மரங்கள் இல்லை என்று முன்பு கூறினீர்கள். உண்மையிலே ஒரு மரங்களும் நாட்டவில்லையா நீங்கள்? இடம் பற்றாக்குறையா, என்ன காரணம்?
1: இல்லப்பா, வெளியில முருங்க மரம் இருக்குப்பா.
0: ஆகா, அது ஒரு முருங்கை மரம் இருந்தாலே எவ்வளவு வைத்திய குணமுறையதம்மா. முருங்கையிலே காய் வரும். முருங்கை இலை, பட்டை, வேர் எல்லாம் எங்களுக்கு பயன்படக்கூடியதான். செல்வாக்கு, முருங்கை உள்ளவர்கள் வெறுங்கையோடு போக மாட்டார்களாம், ஒரு பழமொழி இருக்கின்றது. சரியா? எங்களுடைய இல்லத்திலும் எங்கள் நாட்டிலே 12 மாதங்களும், மாரிகாலம், கோடைகாலம், மழைக்காலம் எல்லாம் ஒரு ஆக குறைந்தது ஓரிரு முருங்கங்காயாவது தொங்கும். தினமும் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அந்த முருங்கை மரம் கொடுத்த செல்வம். அதனுடைய பட்டை, அதனுடைய சாரம், அதனுடைய இலை எல்லாம் வைத்திய குணம் உள்ளது. முருங்கை இலையிலே நிறைய கால்சியம் இருக்கிறது. முருங்கை இலை நீங்கள் ஆக குறைந்தது வாரத்தில் இரு தடவையாவது சாப்பிட வேண்டும். முருங்கை இலை நீங்கள் அதில் சமையல் செய்வீர்களா, முருங்கை இலையிலே? இல்லையா? அது பயனுள்ளது. அப்போ முருங்கைக்காய் அதெல்லாம் பாவிக்கிறோம், அதனுடைய இலை அதை விட மிகவும் சிறப்பானது அம்மா. அதை நீங்கள் சுண்டல், அது பரவல் செய்தெல்லாம் சாப்பிடலாம், தேங்காய் பூவோடு இணைத்து. ஆமாம் ஆமாம் ஆமாம், சிறப்பாக இருக்கும், நல்லது. அதனுடைய வாசனை, அதனுடைய அந்த பூ இருக்கின்றது அல்லவா, முருக்கம்பூ, வெள்ளையாக வரும் பூ கொத்தாக, அதில் பெரிய மருத்துவ குணம் இருக்கிறது. என்னவென்றால், என்னுடைய மகள் தானே, நீங்கள் கூறுகின்றேன், எங்கள் ஊரில் பெண்மணிகளுக்கு பிரசவ வேதனை ஏற்படும் வேளையிலே மருத்துவம் பார்க்கும் வயோதி பெண்கள் இருப்பார்கள் வீட்டிலே. ஒருவர் கர்ப்பம் அடைத்து விட்டால் அவர் பிள்ளை பெறும் வரைக்கும் ஒரு அன்னை வந்து, வயதில் முதிர்ந்தவர், அவர் படித்தவராயிருக்க மாட்டார், வயது முதிர்ந்த எல்லோருக்கும் விருப்பமான ஒரு பாட்டி, அவர் வந்து இந்த இல்லத்திலே வந்து அந்த பெண்ணை பராமரித்து கொள்ளுவார். இருப்பது, எழும்பது, குத்துவது, இடிப்பது, அரைப்பது, கரைப்பது என்று எல்லாவற்றுக்கும் அவர் உதவி செய்திருப்பார், அவரையே செய்ய வைத்து கொண்டு. அந்த வேளையிலே அந்த மருத்துவ நேரம் காலம், அந்த மருத்துவ காலத்தை அண்மிக்கும் பொழுது ஏதாவது வயிற்றினிலே கோளாறு ஏற்பட்டால் அது பிரசவத்துக்குரியதா அல்லது நல்லதா கெட்டதா என்றதை அறிந்து பார்ப்பதற்கு அந்த முருங்கை பூ ஒரு வைத்தியம். அந்த முருக்கம் பூவை அவித்து அந்த தண்ணீரை கொடுப்பார்கள் குடிப்பதற்கு. அது குடிக்கும் பொழுது பிரசவ வேதனை என்றால் தொடர்ந்து பிரசவ வேதனை என்று உணரக்கூடியதாக இருக்கும். வேறு ஏதாவது வாய்வு தொல்லை, உணவு செயல்பாட்டு குறைவு, குழந்தை இருக்கும் நேரத்தில் இருக்கின்ற வித்தியாசமான எண்ணம் மாறிவிடும். அது முருக்கம் மிக அற்புதம். இப்பொழுது இங்கே என்ன செய்கிறார், டெஸ்டிங் ஊசி போட்டு பார்ப்பார்கள், படம் பிடித்து பார்ப்பார்கள். அது அந்த வைத்தியம் சிறந்த ஒரு பொருள், அந்த பொருள் சிறப்பு, நல்லது. ஒரு மருத்துவத்தோடு உள்ள மரங்களோடு வாழுகின்றீர்கள், வாழ்த்துக்கள். சரி, அந்த வீதியோரங்களிலே என்ன மரங்களை நீங்கள் பார்க்கலாம்?
1: அரளி மரம்.
0: அரளி, அது அருளி என்றுதான் அதுக்கு சரியான தமிழ். சரி, அருளி மரம் பார்ப்பீர்கள். வேறு
1: எந்த மரம் இல்லப்பா?
0: அப்படியா? அந்த அரளி, அருளி மரம் என்ன, பூ எல்லாம் நல்ல அழகான பூ பூர்க்கும் இல்லவா? அருளி நல்லா இருக்கும் பாருங்க. சரி, வாழ்த்துக்கள். நீண்ட நேரம் உங்களுக்கு நான் உரையாடி கொண்டோம். சொல்லோடு பாடல், என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணி இருந்தீர்கள், இப்பொழுது என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்? என்னமா இந்த பாடல் இப்பொழுது வருகின்றது, என்ன நடந்தது? எல்லா வேலையும் ஒன்றுதான், என்ன ஆண் என்ன பெண்ணு, நீங்களும் தானே பணிக்கு உதவி செய்கிறீர்கள். இது வந்து இருவரும் செய்கிற தொழில் தான், ஆண் என்ன பெண் என்ன. இந்த பாடலை கேட்பதற்கு ஏதாவது காரணம் உண்டா?
1: காரணம் இல்லப்பா, ரஜினி பாட்டுப்பா.
0: அது ரஜினிகாந்த் நினைத்து விட்டு, ரஜினி பாட்டுன்ற உடனே உங்களுக்கு, அப்ப நீங்க ரஜினி விசிறி, ரஜினி என்ற உடனே உங்களுக்கு இந்த, அதனால் இந்த தமிழ் எத்தனை விதமாக ஆடலாக, பாடலாக, பேச்சாக, பொருளாக வந்து எங்களை ஆட்கொண்டு எங்களை வாழ்க்கை பயணத்தில் பெருந்துணை புரிகின்றது என்பது உறுதியாகின்றது. நல்லது. அந்த பாடலை நான் உங்களுக்காக ஒளிபரப்புவேன், உங்களோட நானும் கேட்டு மகிழ்கின்றேன். இப்பொழுது அவர் இருக்கின்றாரா? அவர் இல்லாமல் நானா என்றது போன்று அவர் வந்தால் தானே நீங்கள் வர முடியும். சிறப்பு மகளே,
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து தானே வருகின்றீர்கள்?
2: ஆமாம் ஐயா, கே எஸ் கிருஷ்ணன்.
0: அது தெரிகின்றது. கே எஸ் கிருஷ்ணன் தான் என்று ஏன் கேட்டு என்றால், நீ இருந்துவிட்டு எங்கே கிருஷ்ணகிரிக்கு போவீர்கள், கும்பகோணத்துக்கு போவீர்கள், பேருந்திலே போவீர்கள், தொடருந்திலே போவீர்கள், மிதிவண்டியிலே போவீர்கள், எங்கிருந்தாலும் அழைத்து கொண்டிருப்பீர்கள். தரிப்பணி பஸ் தரிப்பு நிலையங்கள் எல்லாம் அது பேருந்து நிலையத்தில் கூட இருந்து எங்களோடு பாட்டுக்கு பதில் படித்தது இருக்கின்றீர்கள். எனக்கு நல்ல ஞாபகம். சரி, அங்கே இன்று மழையில் என்று மகள் கூறிவிட்டார். காலையில் உங்களை சுற்றுச்சூழலை பற்றி பேசினோம். இப்பொழுது உங்களோட உங்களோட தொழில் ரீதியாக ஒரு தடவை சில வார்த்தைகளை நாங்கள் உங்களோடு பேசும்பொழுது சில வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளலாம். உங்களிடமிருந்து நீங்கள் செய்யும் நெய்தல் தானே நீங்கள் செய்கின்றீர்கள் உங்களோட தொழில்? நெய்தல் மிகவும் புனிதமான ஒரு நெய்தல். அது நெய்தல் இல்லை என்றால் இந்த உலகத்தில் மானம் இல்லாமல் போயிடுவேன், மானம் எல்லாம் போய்விடும். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நான் முன்பே உங்களுக்கு ஆரம்பத்தில் நீங்கள் வந்த புதிதிலே கூறியிருந்தேன், ஒரு ஒரு குழந்தை சிசு வெளியே வந்து இந்த பூமிக்கு வந்ததிலிருந்து இறுதியில் அது வளர்ந்து எல்லாம் முடிந்து சிதையிலே சென்று தீ பிடிக்கும் வரைக்கும் அல்லது குழியிலே போடும் வரைக்கும் மூடி இருப்பது ஆடைதான் இல்லையா? பலவிதமான நிறங்கள் பலவிதமான வடிவங்கள் இருந்தாலும் ஆடை ஆடை தான். அதை இன்னைக்கும் அந்த புனிதமான தொழிலை நீங்கள் செய்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. இதற்கு இன்னும் ஒரு கதையும் வந்து உங்களுக்கு கூறுகிறேன். ஐவர் சேர்ந்து ஒரு மரக்கட்டையை ஒரு பெண் உருவாக்கி இறுதியாக அந்த பெண் உயிர் பெற்று வரும்பொழுது யார் அதுக்கு உயிர் அதை திருமணம் செய்ய அவள் யாரை விரும்புவாள் என்றால் பொன்னல்ல பொருள் அல்ல மணியல்ல அது ஒன்றுமே இல்லை, மானம் தான் இல்லையா? மானத்தை காக்கின்றது. மகாபாரதத்திலும் கூட திரௌபதியின் தூக்கில் உரியும் பொழுது கடைசியாக கிருஷ்ணரின் பேரர்களால் அவளை காத்தது ஆடைதான். சிறப்பு. கட்டிய கணவனால் கூட காக்க முடியவில்லை. சிறப்பான தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற நாங்கள் பல வார்த்தைகளை அதுக்குள்ளே உதிர்ந்து கொண்டோம். நீங்கள் பணிபுரியும் அந்த இடத்துக்கு என்ன பெயர்? நீங்கள் நீங்கள் பேச்சு வழக்கிலே கூறுறதே கூறுங்கள், பேச்சு வழக்கிலே கூறுறதே கூறுங்கள். எப்படி கூறுவீர்கள்? தறி தான அறியினா தறிக்கு இன்னும் இருக்கு இல்லவா ஐயா, தறிகட்ட என்ற ஒரு பழமொழி. இவன் தறிகட்டு போய்விடுவான், தறிகட்டு என்றெல்லாம் தறிகட்ட பயல் என்றெல்லாம் கூறுவோம் இல்லையா? தறி என்பது மிகவும் முக்கியமானது. தறி வேறு என்ன, அந்த நீங்க அதன் உள்ளே அந்த ஓடி சென்று இழைக்கின்ற நூலிலேயே ஓடி கொடுக்கும் அல்லவா, அதுக்கு என்ன பேர் ஐயா?
2: பட்டு.
0: பட்டுவா தட்டுவா பட்டுவா தானா என்ன தட்டு?
2: பட்டு என்றால் சில்கு தான்.
0: என்னய்யா?
2: பட்டு பட்டு ஐயா
0: பட்டு சரி நூல் நூல் பட்டு இல்லை, அதை கொண்டு செல்லுகின்ற அந்த முழு நீங்கள் இப்படி இழுக்கும் பொழுது இங்கும் அங்கும் நூலை இழைத்து கொண்டிருக்கின்றது, அதுக்கு பேர் பட்டுவா?
2: ஆமாம், அதான் துணி நெய்வோம்.
0: ஆ பட்டு இல்லை, நீங்கள் நெய்கிறீர்கள் நான் கூறுவதா, அங்கே நூலை சுற்றி ஒரு ஒரு ஒரு இதையா
2: ராட்டினம்
0: ராட்டினம் அதைத்தான் கேட்க வந்தேன். இப்படி பொருள் பலவிதமான சொற்கள் பலவிதமான சொற்கள் இங்கே நீங்கள் பரிசு. மின்தறியா அல்லது கைத்தறியா?
2: கைத்தறி.
0: கைத்தறி. அப்ப கைத்தறியன்னா உங்கள் காலுக்கும் வேலை இருக்கின்றது இல்லையா?
2: காலுக்கும் வேலை உண்டு.
0: அதுக்கு என்ன அந்த கால் கால் புனிகிற பணி என்ன பணி ஐயா, அதுக்கு என்ன பேர் ஐயா, எப்படி ஐயா கூறுவீர்கள்?
2: கால்
0: மிதி மிதி அடி என்ன மிதி அடி கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன். சுமார் எத்தனை வயதில் இருந்து நீங்கள் இந்த தொழிலை கற்றீர்கள் கற்றுக்கொண்டீர்கள்?
2: எனக்கு வந்து 6 வயசு இருக்கும்.
0: 6 வயதிலேயே நீங்கள் இதை ஆரம்பித்து விட்டீர்கள் கற்று தேர்ந்து?
2: அதனால தொடர்ந்து என்னை பள்ளிக்கூடம் போக முடியவில்லை.
0: அது இது பெரிய நுட்பமான கலை அல்லவா, அதை கற்று தேர்ந்து இப்பொழுது
2: 50 ஆண்டுகளுக்கு மேல் இப்போ ஆயிடுச்சு.
0: ஆமா சீனியர், நீங்கள் இப்பொழுது பெரிய பெரிய ஒரு மேதையாகி விட்டீர்கள். கற்று தேர்ந்து கை சேர்ந்து வந்து விட்டீர்கள். பாருங்கள் எங்கள் தமிழை கற்று தேர்ந்து கை தேர்ந்து இப்பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கும் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விற்பன்னராக இருக்கின்றீர்கள். சிறப்பு சிறப்பு. இது உங்களுடைய உங்களுடைய குடும்பம், நீங்கள் சின்ன வயதிலிருந்தே கற்றுக்கொண்டு வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் படிப்புக்கு சென்றிருக்கலாம், அந்த நேரம் இருந்த படிப்பு காலங்களிலே படிப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஊதியத்தையும் நிம்மதியையும் விட இதில் பெரிய நிம்மதி உண்டு. ஒரு ஒரு சொந்த தொழில், கைத்தொழில், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலைகள் உனக்கில்லை ஒத்துக்கொள் என்ற பாடல் இருக்கின்றது ஐயா. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலைகள், அந்த கைத்தொழில் இருந்தால் கவலை இல்லை. அது ஏதோ ஒரு தொழில் கைத்தொழிலாக இருந்தால் அது கையிலே இருக்கின்ற தொழில், நாங்கள் அதைத்தான் கையாள, ஏன்னா எங்கள் கையிலே இருக்கின்றது. இன்னருடன் தேடி சென்று இன்னொருவருக்கு நாங்கள் பணிபுரிய தேவையில்லை. அரசாங்க உத்தியோகம் என்று கூறுகின்றோம், நாங்கள் அரசாங்கத்துக்கு பணியாளர்களாகத்தான் இருக்கின்றோம். இது நீங்களே உரிமையாளர், நீங்களே அதனுடைய உற்பத்தியாளராக இருக்கின்ற சிறப்பு சிறப்பு சிறப்பு. அதனால் செய்யும் தொழிலே தெய்வம் என்று நீங்கள் அதை கடைபிடித்து இருவருமாக இணைந்து புனிதமாக செய்து உலகில் உள்ளவர்களுடைய மானத்தை காக்கும் புண்ணிய தொழிலை செய்கின்றீர்கள். அது புண்ணியம். சிறப்பையா, சிறப்பு சிறப்பு. சரி, இப்பொழுது நீங்கள் காற்றலைக்கு வரும்பொழுது என்ன பாடல் கேட்கலாம் என்று நீ வந்தீர்கள்?
2: எம்எல் வசந்தகுமாரி, டி எம் சௌந்தரராஜன் ஐயா பாடிய மன்னாதி ஆடாத மனமும்.
0: எங்கே பாடுங்க அந்த முதல் வரியை, வல்லவியை.
2: ஆடாத மனமும் உண்டோ, நடை அலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ.
0: ஆடாத மனம் உண்டோ என்று கேட்டு நீங்கள் ஆடி ஆடி அந்த தொழிலை புரிந்து எங்களை எல்லாம் அதை அணிந்து கொண்டு ஆட வைத்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். ஆட வந்த தெய்வம் ஐயா. நல்ல பாடல் இந்த பாடல், ஆடாத மனமும் உண்டோ. இதிலே பொன்மனை செம்மல் அவர்கள் மிருதங்கம் மத்தளம் வாசிக்கின்றார். அது உண்மையாக வாசித்தவராம் அவர். அவர் அதிலே வேலை கைதேர்ந்தவர், அந்த கலையிலும் அவர் கைதேர்ந்தவர் பொன்மனை செம்மல். குறிப்புகளிலே பார்த்தேன். சிறப்பு. இருவருடைய பாடலை நான் ஒளி வருவேன். நேற்றைய தினம் நேயர் நிறமெல்லாம் கேட்டீர்கள் தானே? நல்லது. ஒரு தெரிவுகளை கொண்டு வருகின்றீர்கள். ஒரு திரைப்படத்தில் இரண்டு பாடல் இத்தனை விதமாக வந்தது, ஒரு திரைப்படத்தில் இரண்டு குரலில் ஒரு பாடல் எப்படி வருகின்றதெல்லாம் நாங்கள் உணரக்கூடிய வகையில் படத்தை பார்த்து பாடலை கேட்டுவிட்டு போய்விடுவோம். நீங்கள் அதை எங்களை உன்னிப்பாக கவனிக்க வைக்கின்றீர்கள் கிருஷ்ணா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: இன்னும் ஓரிரு பாடல் தானே முடிஞ்சிச்சு?
0: அது இன்னும் அது முடிந்தவர் வேறு ஒரு சிந்தனை வரும் தானே உங்களுக்கு? ஏதோ வரும் உங்களுக்கு, வரும் எப்படியாவது தருவீர்கள். நன்றி நன்றி கிருஷ்ணா. இருவரும் நலமாக மகிழ்வாக வாழ வேண்டும். வாழ்த்துக்கள் ஐயா, மீண்டும் சந்திப்போம். இது சொல்லோடு பாடல், மொன்றியல் தமிழ் வானொலி, கனடா கலையகம்.

0: வணக்கம் வணக்கம் மகளே,
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே தேவதி, எப்படி நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கிறேன் அப்பா, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நான் மகிழ்வாக நலமாக இருக்கின்றேன். காற்றலையில் வந்து இருந்து விட்டால் என்னுடைய உடல் வலியோ உணர்வு வலியோ ஒன்றும் தெரியாது. உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பேன். உலகத்தில் குழந்தைகளோடு பேசுவது போன்ற ஒரு நிமிடத்தில் இருப்பேன். நான் வஞ்சகம் சூது பொறாமை போட்டி எந்த எண்ணமும் இருக்காது. துன்பங்கள் அதிகமாகவோ இன்பங்கள் அதிகமாக இல்லை. சாதாரணமாக உங்களோட பேசும் பொழுது என்னை நான் மறந்து இருந்து பேசிக்கொண்டிருப்பேன். நீங்களும் அதே போன்று எங்களோட உறவாடுகிற இந்த ஒரு உறவு பாலத்தை வளர்த்து விட்ட மகள் மீராவை எப்பொழுதும் நினைத்து கொள்வேன் நான். சரி, அங்கே உங்களுடைய காற்றலை உங்களுடைய காலநிலை இன்று எப்படி இருக்கின்றது? கே கே நகர் சென்னையிலே
1: வெயில் காய்ந்தது, இப்போ இது கொஞ்சம் காற்றும் வீசுகிறது.
0: சென்னை காற்று வீசுகின்றதா? வாழ்த்துக்கள். சென்னை காற்று வித்தியாசம் என்று தான் கூறுவார்கள். அதை விட நீங்கள் இன்று பெரிய விளையாட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் செய்கிறீர்கள். என்னவென்றால், சியாமளாவை பற்றி பேசும் பொழுது அங்கே பாம்பு வரும் என்று எழுதியிருக்கிறீர்கள். எங்களை பயமுறுத்துகிறீர்கள். நாங்கள் பறவைகள் அவருக்கு நான் கேட்கவில்லை. கேட்டு பார்த்து நான் மிருகத்தையும் பறவையும் தான் கேட்டேன். பிராணிகள் கேட்டிருந்தா உடனே உடனே சொல்லிடுவா பாம்பு இருக்குங்கன்னு சொல்லி. அவ பாம்பு அவ அக அவ ஒரு எப்படி சொல்லலாம், அவ நாகராணி. அவ சர்ப்ப தேவதைகளில் அவ உண்டு, சர்ப்ப நாயகி. அவ தேடி வந்துவிடும். ஏன்னா அவர் வீட்டை விட்டு போயிடுவார் தானே, அடிக்கடி வீட்டை விட்டு போயிடுவார் தானே. அடுத்த பதில் அடுத்து வந்து தந்திருக்கிறீர்கள். கிருஷ்ணாவுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கீர்கள். கிருஷ்ணன் என்றாலே மானங்காத்தவர் தானே?
1: கிருஷ்ணன்
0: அவரோடு பேசும் பொழுது திரௌபதி இந்த மானத்தை காத்தது என்று கூறினேன். அதை நீங்கள் வலிவாக அழகாக, அதனால் நான் நீங்கள் ஒரு மானம் காத்தவர் என்று அவரை ஒரு கூறின வேளையிலே கிருஷ்ணன் என்பவர் மானம் காத்தவர் என்று ஒரு அர்த்தத்தை கொண்டது. உண்மை உண்மை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த உள்வாங்கி அவருக்கு ஒரு பேரையும் தந்ததுக்காக பெருமைப்படுகிறேன் மகளே. சிறப்பு எங்களோட தமிழ் எப்படியெல்லாம் எங்களை உறவாட வைத்து பெருமை கொள்ள வைக்கின்றது. எங்களுக்குள்ளே இருக்கின்ற பெருமைகளை நாங்கள் சிந்தித்து பார்த்த நேர்முறை வகையிலே நேர்மறை வகையிலே எல்லாம் சிறந்ததுதான். சரி, காலநிலை அப்படி இருக்குது என்றால் உங்களுடைய வீதி நிலை எப்படி இருக்கின்றது? மிகவும் போக்குவரத்து அதிகமாக நெரிசலாக இருக்கின்றதா?
1: பஸ் நிற்கும் மேடம் அப்பா, அதனால எப்பொழுதுமே போக்குவரத்து போய் கொண்டு வந்து கொண்டே ராத்திரி இரவு 11:30 காலையில 4:30 ஆரம்பிச்சோம்.
0: அது அந்த இடம் பஸ் நிற்கும் இடம் என்று நல்ல தமிழிலே தான் கூறுகிறீர்கள். நான் பேருந்து நிலையம் என்றுதான் எண்ணினேன். அது சரியா நான் சொல்லுவது?
1: பேருந்து நிலையம்ன்றது எல்லா அது பஸ் ஸ்டாண்ட் அப்பா. பஸ் வந்து ஸ்டாப், பஸ் ஸ்டாப்.
0: பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாப் என்ன நல்ல நல்ல தமிழ் தானம்மா இந்த தமிழ். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்படி அதுவும் பஸ் தான் வருகிறது, பேருந்து வரவில்லை. சிறப்பு இல்லை இல்லை அம்மா, இது எங்கிட்ட வந்து நாங்கள் பேசிக்கொள்வது தானே இப்போ பேசுகிறோம். கலந்து நகைச்சுவையாகத்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு பசியாளர் ஒரு உணவு சாலைக்கு செல்கின்றார். பெரிய உணவு சாலை, அங்கே ஒவ்வொரு மேசைக்கு அதில் வைத்து அதில் உட்கார்ந்து சாப்பிடுற எல்லா ஒழுங்குகளும் இருக்கின்றது. உணவு கொண்டு வந்து உணவு பரிமாறுபவர் உணவை பரிமாறுகிறார். அவர் உணவை உட்கொண்டு கொண்டு அவருக்கு அதற்கு இந்த உப்பு என்ற காரம் அதற்கு பற்றாக்குறையாக இருந்தது. சில பேர் கூறுவார் உப்பு அதிகமாக சாப்பிடுவார், உப்பு குறைஞ்சி சேர்த்து சாப்பிடுவார்கள். அவர்கள் சமமாகத்தான் செய்திருப்பார்கள். இவருக்கு உப்பு பற்றாக்குறையாக இருந்திருக்கு நாவுக்கு. உடனே அந்த அவரை அழைத்து பரிமாறுபவரை அழைத்து கூறுகின்றார், என்னப்பா கொஞ்சம் உப்பு கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர் போயிட்டு பேசாமனுக்க வருகிறார், தேடுகிறார் எல்லா இடமும் சமையல் அறைக்குள்ளே. அப்போ மீண்டும் வந்து நீ என்னையா கேட்டீர்கள், உப்பு கேட்டேன் தம்பி, கொஞ்சம் உப்பு பற்றாக்குறையாரு கொண்டு வாருங்கள். மீண்டும் போய் தேடுகிறார். அப்போ அருகில் இருந்த ஒருவர் கூறினாராம், தம்பி சால்ட்டு தான் அவர் கேட்கிறார் உப்பு சொன்னாராம். உடனே அவர் தலையில் கையை தட்டிக்கிறார், என்னையா மனுஷன் நீங்கள், சால்ட்டுன்ட்டு தமிழில் பேசுங்க ஐயாண்டாராம். எப்படி இருக்கும்? அந்த வேற்று மொழிகள் அம்மா எங்கள் நாவிலும் மூளையிலும் பதிந்து விட்டன, தள்ளிவிட்டு அது சுலபமாக உட்கார்ந்து விட்டது. அதுதான் காரணம், நாங்கள் தமிழை உபயோகிப்பது, தாய்மொழி தமிழை உபயோகிக்க வெறுத்து அல்லது மறுத்து அல்லது தெரியாமல் அல்ல, அது பேச்சு வழக்கில் எங்கள் நாவில் வந்து ஆட்சி பெற்று விட்டது. எத்தனை எனக்கு இன்றும் அந்த இலக்கம் என்பதை மாற்ற முடியாமல் இருக்கின்றேனே. இந்த பொக்கிஷத்தில் வந்து ஆரம்பத்தில் இலக்கம் இலக்கம்னு கிருஷ்ணா சுட்டி காட்டினார் ஒரு தடவை எனக்கு, அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஆனாலும் இலக்கம் என்று மாறி வருகின்றது. என்னது ஆட்சி பெற்று விட்டது எங்கள் நாவிலே அமர்ந்து இந்த தமிழ் மொழியை தள்ளிவிட்டு அதுக்கு பதிலாக எத்தனை மொழிகள், எத்தனை மொழிகள், எத்தனை சொற்கள், எத்தனை சொற்கள். அதிலும் சென்னை போன்ற நகரிலே பல் இன மக்கள் வாழுகிற இடம், அங்கே எல்லா விதமான மக்களும் வந்து எல்லா விதமாக பேசிக்கொண்டு அங்குள்ள பேச்சு தமிழ் அவ்வளவோ வித்தியாசமானது. புரிந்து கொள்வது கடினம் உங்களுக்கு இதாக இருக்கும், எங்களை எல்லாம் புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும் அவர்கள் கூறுகிற வார்த்தை. என்னுடைய நண்பர் இங்கே இருக்கின்றார், சென்னையைச் சேர்ந்தவர். அவர் ரசித்து கொண்டே பேசுவார் எங்களுடைய தமிழை, அவர் முயற்சிப்பார். ஆனால் அவர் பேசும் பொழுது நான் அதுக்கு குறிப்புகள் சொன்னவுடன் சிரிப்பார். அப்படி வாழ்த்துக்க. அப்புறம் பஸ் ஸ்டாண்டும் பஸ் ஸ்டாப் நிலையம் எல்லாம் உங்களுக்கு இருக்கின்றது. சிறப்பு சிறப்பு
1: பேருந்து நிலையம், பேருந்து நிற்கும் இடம், பேருந்து நிலையம்.
0: பேருந்து நிலையம் என்றால் நீங்கள் கூறுவது போன்ற பேருந்துகள் உலாவும் இடம், அதாவது எல்லா நகரங்களும் வந்து ஒரு இடத்துல வந்து குவிந்திருக்கின்ற இடம். அதை நீங்கள் ஆங்கிலத்தில் பஸ் ஸ்டாண்ட் என்று கூறுகின்றீர்கள். அடுத்தது நீங்கள் நிப்பாட்டுற இடத்து பஸ் ஸ்டாப் என்று கூறுகிறீர்கள், அது வந்து பேருந்து தரிப்பு நிலையம். அங்கு தரிப்பு இது நிறுத்தும் இடம், தரிப்பு இடம் என்றும் கூறலாம். சரி, சிறப்பு. நான் சென்னை தமிழை திருத்த வரவில்லை, எனக்கு தெரிந்த தமிழை நாங்களும் எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாண்ட் என்று தான் கூறுவோம். அப்படி
1: ஒரு என்னவென்றால்,
0: நாட்டுக்கு நாடு, கிராமத்துக்கு கிராமம், மாநிலத்துக்கு மாநிலம், பிராந்திய மொழிகள் என்று கூறப்படுவது உண்டு. அந்த பிராந்திய மொழிகளில் வந்து பேச்சு மொழி அது வழக்கு மொழியாக வந்து பழக்க வழக்கமாக மாறிவிட்டது. இந்த பழக்கங்கள் அது வழக்கமாகிவிட்டது. வழக்கம் என்றால் தொடர்ந்து வழக்கம், இது வழக்கம். அது ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒரு பொருள் ஒன்றுதான் பேச்சு. ஆனால் தமிழ் சிதையவில்லை, தமிழ் சொற்கள் மாறி உபயோகிக்கின்றார்கள். தமிழ் சொற்கள் வேறு மொழி சொற்களாக மாறி வருவது தான் கவலை. சரியாமா, புரிகிறதா நான் சொல்றது? தமிழ் சொற்கள் அந்த அந்த அர்த்தத்தை வேறு மொழிகளால் கூறுகின்றோம், அதுதான். போக்குவரத்து நெரிசல்ல நீங்க உங்கள் வீதி, உங்கள் வீடு, உங்களோட இல்லம் அமைந்திருக்கும் முன்னாலே இருக்கின்ற வீதி, நீங்கள் பயணம் செய்கின்ற பழமையாக பயணம் செய்கிற வீதி, இரு வழி போக்குவரத்தா ஒரு வழி போக்குவரத்தா? ஒன் வேயா டூ வேயா? இரு வழி போக்குவரத்து, ஒரு வழி போக்கு, இரு வழி போக்குவரத்து. புரிகிறதா? டூ வே போக வர, ஒரு வழி என்ன போக மட்டும்தான் அல்லது வர மட்டும்தான். சரி, இருக்குன்றது. சரி, சாலைகளில் நீங்கள் பயணம் செய்யும் பொழுது அநேகமாக உங்கள் இல்லத்திலிருந்து வாகனம், என்ன வாகனம், உங்கள் சொந்த வாகனத்தில் செல்வீர்களா இல்லை பேருந்தில் செல்வீர்களா அல்லது வாடகை வாகனங்களில் செல்வீர்களா?
1: அதிக அளவு பேருந்து,
0: பேருந்து.
1: அப்புறமா வாடகை வண்டியிலையும் போவோம். அதிக அளவு பேருந்துதான்,
0: பேருந்து இலகுவாக இருக்கும் இல்லம்மா, மக்களோடு மக்களாக
1: கூடிக்கொண்டு.
0: ஓ, அதுதான் இலவசம் என்றபடியால். ஆமா, இப்பொழுது புதிய அரசாங்கம் வந்து பெண்களுக்கு எல்லாம் போக்குவரத்து இலவசம்,
1: அதை எடுக்கல
0: இன்னும் ஆரம்பிக்கவில்லையா?
1: அதை எடுக்கல, அது எங்களுக்கு அப்படியேதான் மறுபடியும் தொடர்றாங்க.
0: பணம் வேண்டும், பணம்,
1: அந்த சலுகையை, அந்த சலுகையை அப்படியே தான் தொடர்றாங்க,
0: அப்படியே தொடர்றாள். சரி சரி, வாழ்த்துக்கள். சரி, இன்று நேற்றைய தினம் பாட்டு சவாரிக்கு நான் எதிர்பார்த்தேன். என்ன, உங்கள் போன்றவர்கள் தான் பாட்டை ரசித்து கொண்டு சுவைத்து கொண்டு பாடலை பற்றி கேட்டுக்கொண்டு அந்த பாட்டு தேர்தலே வந்து நே ஒரு வந்து ஒரு வாக்களிச்சிருக்கிறார். நேற்று தினம் மிகவும் சிறப்பான நாளாக இருந்த அந்த ஒரு பாடல், வந்தவர்கள் அத்தனை பேரும் ஒரு பாடலையே தெரிவு செய்தார்கள். நீங்க கேட்கல இல்ல இல்ல இல்ல, நீங்களும் அதுக்குத்தான். குலமகள் ராதை திரைப்படத்து பாடல் சந்திரன் என்ற தலைப்பிலே வந்தது. சந்திரனை அந்த பாத்தீங்களா, உங்களோட உள்ள பாயில வந்து விட்டது அந்த பாடல் தான் வந்தது. அந்த பாடலும் வேறு பாடல்களும் வந்த வேளையிலே சந்திரனை காணாமல் அலிமுக மலர்மான இளைய தலைமுறையும் புதிய தலைமுறையும் அதைத்தான் விரும்பியிருந்தார்கள். நேற்றைய தினம் வந்த 155வது பாட்டு சவாரியில இதற்கு முன்பு அப்படி வரவில்லை. நேற்றைய தான் ஒரே பாடலை எல்லோரும் ஒருமித்த முகத்தில் ஏகமனதாக சிறப்பு. அவர்கள் வந்து தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டவர்களே அது நேற்றைய பகல் வேளையிலே ஒலிச்சிருக்குமே உங்களுக்கு, இன்றைய பகல் வேளையிலே ஒலிச்சிருக்குமே உங்களுக்கு. அது பாட்டு சவாரி, ஓ பாட்டு சவாரி, ஓ பாட்டு சவாரி நேயர் விருப்பம், சர்வதேச நேயர் விருப்பம், மொண்டியல் தமிழ் வானொலி நேயர் விருப்பம், மூன்று நிகழ்ச்சி போகும் பகல்லே போகும். அம்மா நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள், தளத்திலே எழுதின பாடல் எல்லாம் சேர்ந்து போகும். சர்வதேச இப்போ விடுமுறை காலம், கோடை காலத்தில் ஒரு குழு சென்று விட்டது, ஒரு குழு சென்று விட்டது இலங்கைக்கு. அதனால் அவர் மூன்று பாடல்கள் குறைந்து கொண்டன. இளவரசி, வசந்தி, காஞ்சனா மூவரும் வன்கூவர் மாநிலம் பிரிட்டிஷ் கொலம்பியா, இங்கே எங்களுடைய ஒரு எங்களுடைய மாநிலத்துக்கும் அவருடைய மாநிலத்துக்கும் 3 மணி நேர வித்தியாசம். எங்களை அப்படி அந்த வாகனத்தில் போகலாம், விமானத்தில் போகலாம், சொந்த வாகனத்தில் போகலாம், ஒரு இரவும் 2 பகலும் பயணம் செய்யலாம், அல்லது 1 பகலும் 2 இரவும் பயணம் செய்யலாம். என் மகள் குடும்பம் முன்பு அங்கு வாழ்ந்தது, எங்கள் மகள் மீரா குடும்பமாக அங்கு கொஞ்ச காலம் வாழ்ந்தார்கள். அப்போ எத்தனை மாகாணம், எத்தனை மாநிலம் சென்று வந்து விட்டார். எங்கள் வினிபேக் இன்னும் ஒரு மாநிலம், அப்படி அவன் பல மாநிலங்கள் இருந்தது. அங்கு காலநிலை எங்களை இங்கே கியூபெக் எங்களுடைய மாநிலம் போல் இல்லை. குளிர்குறைவு, வெப்பம் அதிகம், கடல் எல்லாம் இருக்கின்றது அங்கே, நல்ல பீச்சுகள், நல்ல இடம், நல்லது. அப்போ இருந்து நாங்கள் என்ன பாடலை கேட்போம், நேரம் கூறுங்கள் கூறுங்கள்.
1: என்னது
0: பற்றி?
1: அதாவது ஒரு குளத்துல வரும்போது வந்த பின் போகிறதுக்கெல்லாம் நினைக்கிறதே சுத்து போயிடும். அது அந்த மாதிரி கதைகள்ல நான் 3வது வகை மீனை சேர்ந்தவன்.
0: நீங்களா? ஏனம்மா எப்படி வந்த பின்பு
1: பார்ப்போம், பார்த்து பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அத்தியாசத்தை.
0: ஓ அது அது நல்லது இல்லை. வந்த பின்பு பார்ப்போம் என்று எண்ணுகின்ற பழக்க வழக்கம் கூடாது. இதையும் வந்த பின்பு பார்ப்போம் இல்லை, ஆபத்து வந்த பின்பு அப்படியம்மா. அந்த கதை என்னவென்றால், சுருக்கமாக சொன்னால், ஒரு குளத்திலே கொஞ்சம் மீன்கள் வாழ்ந்து கொண்டிருந்தன. கூட்டம் கூட்டமாக மகிழ்ச்சியோடு சுதந்திரமாக ஓடித்திருந்த வேளையிலே ஒரு நாள் வெளியே 4-5 பேர் வந்து பேசிக்கொண்டிருந்தாங்க. நல்ல குளம், நல்ல இருக்கு, தண்ணி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கின்றது, இதுக்கு நாளைக்கு வந்து இதிலே வலை வீசி இதில் உள்ள மீன்களை எல்லாம் பிடிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள். அந்த மீன் கூட்டத்திலே ஒரு மீன் அதை கேட்டுவிட்டது. உடனே அது அந்த மீன் கூட்டத்துக்கு கூறினார், வெளியே வந்து இப்படி மீனவர்கள் எங்களை பிடித்து கொண்டு போவதற்காக வருகின்ற, அவர்கள் பிடித்து கொண்டு விட்டால் எங்களை உணவாக்கிக் கொள்வார்கள், நாங்கள் இறந்து விடுவோம், அதனால் நாங்கள் தப்ப வேண்டும். அடுத்தவர்கள் இந்த குளத்துக்கு நாங்கள் எங்கே தப்புறது, அவங்க எங்களையெல்லாம் பிடிக்க மாட்டாங்கள் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை நான் உங்களோடு சேர மாட்டேன் என்று அது ஓடி சென்று ஒரு புது அதுக்குள்ளே நல்ல ஆழமான இடத்துக்கு சென்று சேற்றுக்குள்ளே தன்னை மறைத்து வைத்து கொண்டது. அடுத்தவர் சொன்னார், நீ போறண்டப்போ நாங்கள் வரும்போது பார்த்து கொள்வோம் என்று. வரும்பொழுது. அப்ப வரும்பொழுது அவர் வந்து என்ன செய்வான், அவர் பார்ப்பவன் கூறிவிட்டார். மற்றவர் சொன்னார், அதெல்லாம் வந்தாப்புறம் பார்க்கலாம் போங்கப்பா என்று சொல்லிவிட்டார். அப்ப முதல் மீன் வருமுன் காப்போன் தன்னை காத்து கொள்வதற்காக அடியிலே ஆழமான இடத்துக்கு சென்று பாதுகாப்பாக இருந்து விட்டது. வரும்போது பார்ப்போம் என்ற கூட்டம் ஓடி திரிகின்றது. வலைஞன் வந்து வலையை வீசும் பொழுது துள்ளி அடித்து அங்கு மீங்கும் ஓடிக்கொண்டிருந்த ஒரு சிலது தப்பியது, ஒரு சிலது அகப்பட்டு விட்டது. அவ பெரிய அந்தரப்பட்டு அவ அவ சரியான கஷ்டப்பட்டு விட்டார்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு. வந்த பின்பு பார்ப்போம் என்றவர் அவர் வலை உள்ளே அகப்பட்டு விட்டார், அதன் பின்பு பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு அவர் வலையன் வலையை இழுத்தவுடன் மீன்களோடு மீன்களாக அவர் வந்த பின்பு தன்னை காத்துக்கொள்கிறார், துடிக்கிறார், அடிக்கிறார், வலையை பித்து கொண்டு ஓடலாம் என்று முடியவில்லை. வலைஞன் ஒரு அடி போட்டு அவரை கொன்று விட்டார். அப்போ வருமுன் காப்போன், ஒரு ஒரு விடயம் ஆபத்து வருவதென்று தெரிந்தோன்னு அதுக்கு முன்பே எங்களை காத்து கொள்ள வேண்டும். ஆனால் வரும்போது பார்ப்போம் என்றவன் ஓரளவு துள்ளி அடித்து அதுக்குள்ள நீந்தி கீந்தி ஒரு சிலது வெளியில் ஓடிவிட்டது, ஒரு சிலது ஆகப்பட்டு வந்த பின்பு என்று இருந்தவர் முற்றாக ஆகப்பட்டு விட்டார். புரிகிறதா? இது நான் சுருக்கமாக சொன்னேன், இன்னும் அழகாக சொல்லி கொண்டு போகலாம், சுருக்கமாக சொன்னேன். அதனால் மகளே, எதையும் வருமுன் காக்க வேண்டும், வருமுன்பு காக்க தானே நல்லது மகளே, சரியா? இப்ப எங்களுக்கு ஒரு நோய் கூட எங்களுக்கு இலேசாக தெரியுதுன்றோன்னு அதுக்கு உடனே முதலுதவி செய்கிறார் நம் முன்னோர்கள். ஏதாவது காயங்கள், காயகல்பங்கள் அல்லது மூலிகைகளை பாவித்து கொள்வார்கள். அது இல்லை என்றால் உடனடியாக வைத்தியரை நாடுவார்கள். அந்த வைத்தியத்தை பார்ப்போம், இருந்து விட்டு பார்ப்போம், எதை செய்யுது செய்யுது, அப்படி செய்யுது அப்படி செய்யுது என்று சொல்லிக்கொண்டே இருந்து உபாதைப்படுபவர்கள் இருக்கின்றார். உபவாதை முற்றிவிட்டால் என்ன செய்ய முடியும் அம்மா? முற்றிவிட்டால் என்ன செய்ய முடியும்? வைத்தியரும் சொல்வார், முடிந்தவரை முயற்சிக்கின்றன, அப்புறம் ஆண்டவனை பொறுத்தன்னு அவரும் சொல்லுகிறார். அதனால் எதுவும் வரும் முன்பு நாங்கள் காப்பது நல்லா இல்லையா? நன்றி மகளே. சரி, என்ன கொடுங்கள் என்ன பாடல் என்று.
1: வானமழை போது பாடல்கள், வானமழை தூங்கில்லாடல்கள்.
0: இது என்ன திரைப்படத்தில் மகளே?
1: திரைப்படமலை
0: போல
1: இது
0: நம்ம இந்த பாடல் நேற்று முன் தினம் யாரோ கேட்டிருந்தார்கள். அது வந்து சர்வதேச நேர்விருப்பத்தில் போட்டிருக்கின்றது. சரி, நல்லது. எங்கள் இப்போது நீங்கள் தளத்திலே பாடல் கேட்பதில்லை, எழுதுங்கள் முடிந்தால். உங்களுக்கு விருப்பமான பாடல் வானிலைக்கு முடிந்தவரை வாருங்கள். இந்த நேரத்திலே வந்து கலந்து கொண்டால் கொஞ்சம் இந்த நேரத்திலே உங்களுக்கு இது சிறப்பாக இருக்கும். மற்றவரோட பேசி மகிழ்ந்து உள்ளத்தை திறந்து எங்கள் குறைகளை. மஞ்சுளா எல்லாம் தனியே இருக்கின்றனு கவலைப்படுவார். மஞ்சுளாவுக்கு நிறம் கிடைக்கணும். நேற்றையெல்லாம் அவ வந்திருந்தா வந்து அவளுக்கு வலைத்தளமும் சிறப்பு இல்லாதவுடன் காற்றலைக்கு வந்தபோது கொஞ்சம் அவளுக்கு சுகமாக இருக்கின்றது. வாருங்கள், வந்து கலந்து பேசி மகிழ்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரிந்தவற்றை எங்களோடு. ஆமா ஆமா, பொக்கிஷத்தை தவறவிட மாட்டீர்கள். பாட்டுக்கு பாடுவோர் பாடலாம் தவறவிட மாட்டீர்கள். அன்று பல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் மாறி மாறி நிகழ்ச்சிகள் தமிழிலே தானே வருகின்றது. மற்றது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பாடல் கிடைக்கும் வாய்ப்பாகத்தான் இந்த மொழியை, இந்த நிகழ்ச்சியை நான் தயாரித்திருக்கின்றேன், வடிவமைத்ததான். நன்றி மகளே, மீண்டும் சந்திப்போம். நல்லது ஒரு பாடலை தந்திருக்கேன். வானமலை போல எங்கள் மலை ஒளியட்டும், இசை மலை இனி என்று கூறிக்கொண்டு சொல்லோடு பாடல் நிகழ்விலிருந்து விடைபெறுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி மகளே. நாளைக்கு உங்கள் நாளையும் உங்கள் நாள் பொக்கிஷம், சரியா? நன்றி நன்றி நன்றி நன்றி. அன்புடனே வந்து இனிமையாக பேசி மகிழ்ந்து செல்வதற்கு சொல்லோடு பாடல் நிகழ்வை சொற்களைத்தான் நாங்கள் பயன்படுத்தி கொண்டு அந்த வேளையிலும் எங்களுக்கு தெரிந்த வகையில் சில அற்புதமாக அயல் சொற்கள் வந்து எங்களை அயல் மேற்று மொழி என்று கூறவும் அயல் என்று வரும் பக்கவங்கள் பக்கத்திலே உள்ளவர்கள் அயல் அயல் மொழி சொற்களும் வந்து எங்களை ஆட்சியுள்ள வைக்கின்றது. அதைக்கு இடம் கொடுக்காமல் வருமுன் காப்போம் என்ற விடயத்தையும் வந்த பின்பு காப்போம் வரும்போது காப்போம் என்ற கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டிருந்த வேளையிலே மரங்களை பற்றிய அற்புதமான கருத்துக்களையும் சிறப்புகளையும் தங்கள் நாட்டு நிலைமையும் எடுத்து கூறினார் அன்பு சரவணன். அவரோடு மிருகங்களை என்று கேட்க வந்தவர் காட்டுக்குள்ளே திருவிழா என்ற பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடலை ஒரு தடவை கேட்போமா சரவணன் உங்களோடு நாங்களும்? அது ஒலிக்க இருக்கின்றது இப்பொழுது காட்டுக்குள்ளே திருவிழா. இனிமையான ஒரு பாடல். ஆண்டுகள் பல கடந்தாலும் தாய் சொல்லை தட்டாதே என்ற திரைப்படத்தில் கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களினாலே உருவாக்கப்பட்டு திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்களாலே இசை கோர்க்கப்பட்ட வேளையிலே தன் இனிய குரலிலே எங்கள் இசை அரசி பி சுசீலாம்மா குரல் கொடுத்து பாடுகின்றார். கேட்போம் அந்த பாடலை.

மகிழ்ச்சியோடு இருக்கும் வேளையிலே அற்புதமான ஒரு பாடல் எவ்வளவு மகிழ்வான வார்த்தைகளை சேர்த்து வந்திருக்கின்றது. நாங்கள் பேசிய போது சரவணா ஏதோ கேட்க வந்த பாடல் இந்த பாடலை தருகின்றது என்று நாங்கள் பேசியதோடு ஒட்டி அற்புதமான பொருத்தமான ஒரு பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். காடு காட்டுக்குள்ளே திருவிழா, எப்படிப்பட்ட திருவிழா என்பதற்கு எத்தனை உயிரினங்களை அங்கே கூறப்பட்டும் அவரோட உள்ள மகிழ்ச்சியை எடுத்துக்காட்டும் பாடலாக ஆண்டுகள் பல கடந்து விட்டது. இந்த பாடல் வந்து கண்ணதாசன் ஐயா அவர்கள் தத்ரூபமாக எழுதியிருக்கின்றார். அதனால்தான் அவர் காவிய கவிஞர். சிறப்பான அந்த பாடலை கேட்டுக்கொண்டோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

வாய் திறந்து சொல்லாயோ என்று நாங்கள் கேட்கும்படி நீங்களும் நானும் இணைந்து சொன்னோம் பல வார்த்தைகளை. அந்த வார்த்தைகளை அத்தனையும் எங்கள் அன்னை தமிழின் தந்த குழந்தைகள்தான். அந்த எழுத்துக்களை 247 எழுத்துக்களுக்கே இத்தனை வண்ணமாக, இத்தனை விதமாக, இத்தனை உணர்வுகளோடு எல்லாம் உரையாடி கொண்டிருப்பதற்கு சொற்கள், அந்த பதங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. சொல்லாமல் இருக்க முடியாது. அடுத்து ஒரு பாடல், மரகத வல்லிக்கு என்று ஆரம்பிக்கும் ஒரு இனிமையான பாடலை, அன்புள்ள அப்பா என்ற திரைப்படத்தில் அன்புடன் அன்பு மகளே, ஷியாமலா நீங்கள் தந்தீர்கள். உங்களோடு பேசிய வண்ணத்திலே பல விடயங்களை உங்களோடு நாங்கள் அறிந்து கொண்டு உங்களையும் எங்களையும் ஈடுபடுத்தி கொண்டோம் சொற்களினாலே. எங்கே உங்கள் பாடலையும் ஒரு தடவை கேட்போமா? ஷியாமலா இருக்கின்றீர்கள் தானே? இதுவோ உங்கள் பாடல்.

அற்புதமான அந்த பாடல் வரும் வரிகளிலே வரும் வார்த்தைகள் வாக்கியமாக இருந்தாலும் அது கதையோடு பாடலோடு வரும்பொழுது இசையோடு டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலுக்கு மிகவும் பொருத்தமான பாடலாகவும், தந்தை மகள் பாசத்தை எப்பொழுது காணலாம் என்றால் அந்த திருமண கோலத்தில் வரும் வேளையில் தந்தையின் உள்ளமும் மகளின் உள்ளமும் ஒருமித்து குலுங்குவதை பார்க்கலாம். அந்த அன்பு, ஆதங்கம், ஏக்கம் எல்லாம் இணைந்து இருக்கும். அதற்குள்ளே சிறந்த வாழ்க்கை அமைய வேண்டும், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து செல்லும் அப்பா எப்பொழுதும் அதை செய்யும் பொழுது என் வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்று அப்பா இப்படியெல்லாம் செய்தாரே என்று எண்ணும் மகளும் இணைந்து குலுங்கும் ஒரு அற்புதமான ஒரு பாடல். இதெல்லாம் வார்த்தைகளால் நாங்கள் பேசி மகிழ்ந்து உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு சொற்கள் தான் மூல காரணம். அந்த உறவுகளை இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சொல்லோடு பாடல்

சொல்லாயோ வாய் திறந்து என்ற வரிதாங்கிய பாடலை நாங்கள் தேர்ந்தெடுத்த வழியிலே நாங்கள் சொல்லும் சொற்களிலிருந்து எத்தனை உணர்வுகளையும் எத்தனை கருத்துக்களையும் உலகளாக இருக்கின்ற சம்பவங்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக பரிமாறிக்கொள்ளக்கூடியதாக பேசிக்கொள்வதற்காக உரையாடுகின்றோம். எதை எடுத்தாலும் சொற்கள் தானே முக்கியம். நாங்கள் உள்ளத்தில் இருப்பதை வெளியேயும் வெளியே இருப்பதை உள்ளேயும் கொள்வதற்கு இந்த சொற்கள் தானே எங்களுக்கு பரிமாற்றங்களை தருகின்றது. மனித இனத்துக்குள் மட்டும்தான் என்றால் இல்லை, ஏனைய உயிர்களுக்கும் இந்த சொற்கள் அவர்களுக்கு புரிகின்றன. அவர்கள் தருகின்ற ஓசை மூலம் அந்த விடயத்தை நாங்கள் உணரக்கூடிய அந்த ஓசை அதற்கு மிகவும் ஒரு உறுதுணையாக இருக்கின்றது. அந்த வேளையிலே அந்த வார்த்தையை உதடும் நாக்கும் இணைந்து உள்ளத்திலிருந்து வரும் காற்றோடு வெளியே தரும் பொழுது இசை ஓசையும் சேர்ந்து எங்கள் கருத்துக்களை பெறுமாறி கொள்கின்றது. இப்பொழுது ஒரு பாடல் ஒலிக்கை இருக்கின்றது. இந்த உலகத்தில் ஆண் பெண் என்ற உறவு இரண்டு தான் இருக்கின்றது. உயிரினத்தில் இரண்டு இனம்தான் இருக்கின்றது. உலகத்தில் இரண்டு இனம்தான் இருக்கின்றது. அது இவர்களெல்லாம் எத்தனையோ இனங்கள் மதங்கள் என்றெல்லாம் கூறினாலும் இனம் இரண்டு, ஆண் பெண் அந்த இரண்டும் தான். ஆனால் நீதி என்பது ஆணென்ன பெண்ணென்ன எல்லாவற்றுக்கும் ஒன்று தானே, ஆனால் அது மீறியெல்லாம் நடக்கின்றது போன்ற ஒரு கருத்து எங்களில் இருக்கின்றது. அப்படியான ஒரு வழக்கம் இருக்கின்றது, பழக்கம் இருக்கின்றது, பண்பாட்டு முறைகளில் இதெல்லாம் இருக்கின்றது. பேதம் பார்ப்பது, அப்படி பேதம் இல்லாமல் இருக்க வேண்டும். அடுத்தது அந்த பேதங்கள் நடைமுறையிலே பெரும்பாலும் மனதில் இருக்கின்றது. அதாவது என்ன பேதம், மகிழ்ச்சி நெகிழ்ச்சி. அந்த பேதத்தை எங்கள் உள்ளம் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளும். ஒருவர் நடக்கின்ற நடை, ஒருவர் பேசுகின்ற பேச்சு, நாங்கள் கூறுகின்ற வார்த்தை மற்றவர்களுக்கும், அவர்கள் கூறுகின்ற வார்த்தை எங்களுக்கும், நாங்கள் செய்கின்ற செயல்கள் அவர்களுக்கும், அவர்களுடைய செயல்கள் எங்களுக்கும், ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருப்பதில், அன்பு காட்டுவதில் எல்லாம் இருக்கின்றது அந்த பேதம். அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்றுதான். கவலை வந்தாலும் இன்பம் வந்தாலும் இருவருடைய மனமும் ஒரு மாதிரித்தானே என்று எண்ணும் வகையிலே ஒரு பாடல் ஒன்று, தர்மதுரை திரைப்படத்து பாடல். அன்பு மகளை அனுஷியா, நீங்கள் கேட்டிருந்தீர்கள் ஆணென்ன பெண்ணென்ன என்ற கருத்தோடு வரும் ஒரு பாடல், ரஜினியின் பாடல் என்று கேட்டபடியால் இதோ அந்த பாடல்.

சிறப்பான அந்த பாடல் பாடும் பொழுதே எங்கள் வார்த்தைகளை நாங்கள் கலந்து கொண்டு சென்ற வேளையில் வார்த்தைகளில் சிறந்த தமிழ் வார்த்தை சமம், சமத்துவம், சமதர்மம் என்ற சொற்களை நாங்கள் இதுக்களை புகுத்திக் கொள்ளலாம். ஆண் என்ன பெண் என்ன, இந்த நாட்டில் கூட நாங்கள் பல்லின மக்கள் கிட்டத்தட்ட 130 நாடுகளில் உள்ள தேசிய அடையாளம் உள்ளவர்கள் இங்கு வந்து ஒருவராக வாழ்கின்றோம். ஆனால் எல்லோரும் ஆண் பெண், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், அவ்வளவுதான். அவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர் அப்படியல்ல. சமம் என்பது சமதர்மம், சமாதானம் என்பது மிகவும் கடினமான ஒரு விடயம். அதை நாங்கள் எங்கள் பழக்க வழக்க பண்பாட்டு விழுமியங்களில் காணக்கூடியதாக நாங்கள் வாழும் வாழ்க்கையிலே தான் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி வாழ்வதால் தான் இங்கே இந்த பாடல் கங்கை அமரன் அவர்களுடைய வரி எவ்வளோ அழகாக உதாரணங்களை கூறி இலக்கிய சுவை குன்றாமல் இலக்கணத்தோடு அழகு தமிழிலே இந்த பாடலை பொருத்தி இருக்கும் வேளையில் இனிய குரலே பாடும் நில SP பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் பாட இசையமைப்பாளர் இசைஞானி அவர்கள்

பாடல் அமர்த்தி அமர்த்தப்பட்டு நீங்கள் தயாரிப்பாளர்கள் சண்டை போடுவார்கள். ஆனால் அங்கே தத்துவம் இருக்காது. தத்துவத்தையும் கதை போல குறிப்பிட்டு செல்வார். எவ்வளோ அற்புதமாக தந்திருந்தார் இந்த கருத்து. இனிமையான ஒரு பாடல். அன்பு மகளே அனுஷா, நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ கேட்டாலும் இது எல்லோருக்கும் பொருத்தமான ஒரு பாடலாக இருக்கின்றது. சொல்லோடு பாடலில் கிடைத்த ஒரு நல்ல பாடலாக எடுத்துக்கொண்டு, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கன்னடா கலையகத்திலிருந்து செவ்வாய் தோறும் மலரும் சொல்லோடு பாடல்.

சொல்லாயோ வாய் திறந்து அந்த இந்த நிகழ்விலே அழகாக நாங்கள் வந்து பேசி மகிழ்கின்றோம். மகிழ்வாக ஒருவருடைய உள்ளத்தை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளை உபயோகிக்கின்றோம். அந்த வார்த்தைகள் தான் சொல்லு. அந்த சொல்லுக்கு பதம் என்றும் கூறுவதென்று எவ்வளவு பதமாக இதமாக பேசி நாங்கள் மகிழ்வு கொள்கின்றோம். வாழ்க்கையில் இதம் கொள்வதற்கும் உணர்வை மாற்றிக்கொண்டு இதத்துக்கு எதிரான குணங்கொள்வதற்கும் இந்த சொற்கள் தான் காரணம். இந்த சொற்களை தருவது மொழி என்று கூறுகின்றோம். அந்த மொழியிலே இத்தனை மொழிகள் இருந்தாலும், இத்தனை எழுத்துக்களோடு இணைந்திருந்தாலும், எங்கள் தமிழ் மொழி சிறந்த மொழி, மூத்த மொழி, தொன்மை மொழி என்றெல்லாம் பெருமை கூறக்கூடிய வகையில் நாங்கள் இந்த மொழியோடு பிறந்தோம் என்று பெருமைப்பட்டு கொண்டு, அடுத்து இந்த வார்த்தைகளும் இசையும் இணைந்து ஆடாத மனங்களையெல்லாம் ஆட வைக்கும் வண்ணம் நாங்கள் வானிலையிலே கேட்டு மகளும் வண்ணம் அன்பு கிருஷ்ணா மானங்காத்த கிருஷ்ணா நீங்கள் தந்த பாடலை இப்பொழுது கேட்போம். மன்னாதி மன்னன் என்ற மிகவும் ஒரு பழைய திரைப்படத்து பாடல், பொன்மனை செம்மல் அவர்களுடைய திரைப்படம், நாட்டிய பேரொழி பத்மினி இணைந்து நடித்த படம் என்று எண்ணுகின்றேன். ஆமாம், அந்த படத்தில் வந்த ஆடாத மனமும் உண்டோ என்ற அற்புதமான ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. கிருஷ்ணா உங்களுக்காக இன்றைய சொல்லோடு பாடலில் நீங்கள் கேட்ட பாடல் ஒலிக்கின்றது இப்பொழுது.

அற்புதமான ஒரு பாடல். இசை மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டியது போல் இருந்தது. இசையும் வரிகளும் குரலும் நடனமும் சிறப்பு சிறப்பு. பொன்மனை செம்மல் அவர்களோடு பத்மினி அம்மாவும், நாட்டிய பேரொளி பத்மினி அம்மாவும் இணைந்து நடித்த திரைப்படம் மன்னாதி மன்னன். இந்த பாடலை இசை அரசரும் பிரபல பின்னணி பாடகி இசைத்தாரகை எம்எல் வசந்தகுமாரி அம்மாவும் பாட வேண்டும் என்று இரட்டையர்களாக எம் எஸ் விஸ்வநாதன் ஐயாவும் டி கே ராமமூர்த்தி ஐயாவும் இணைந்து இசையமைத்து கொடுத்து இருந்தார்கள். இந்த பாடலை இவ்வளவு இனிமையாக நாங்கள் கேட்பதற்கேற்ற வரிகளை புகுத்தியவர் வேறு யாருமல்ல, கவிஞர்கள் திலகம் என்ற பெயர் பெற்ற ஏ மருதகாசி ஐயா அவர்கள். அவர்கள் பாடல்களை தொகுக்கும் வேளையிலே திரைக்கு ஏற்ற கதைக்கேற்ற அந்த பாவங்களோடு வரக்கூடிய பாடல்களாக எழுத வேண்டும் என்பதற்காக வரிகளை சேர்த்து கொள்வார்கள். வரிகளை சேர்க்கும் பொழுது இலக்கண இலக்கிய பிறழ்வுகள் ஏற்படாமலும் நேரடியான கருத்தை கதை போல கூறாமல் அல்லது கட்டுரை போல கூறாமல் மறைமுகமான கருத்துக்களை இரண்டு கருத்துக்கள் பொருத்தப்படக்கூடிய வகையிலே தந்திருப்பார்கள். எவ்வளோ ஒரு சிருங்காரமான ஒரு பாடல். இப்போ அற்புதமான இந்த பாடலை இந்த சொல்லோடு பாடல் நிகழ்வுகளை நாங்கள் கேட்டோம் அல்லவா, கேட்க வைத்து அன்பு கிருஷ்ணா உங்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இணைவோம் மீண்டும் அடுத்த பாடலில். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், சொல்லோடு பாடல்.

சொல்லாயோ வாய் திறந்து நிகழ்வே வந்து இணைந்து சிறப்பித்தவர்கள் இறுதியாக ரேவதி, நீங்கள் வந்திருந்தீர்கள் மகளே. சென்னை மாநகரத்திலிருந்து பல விடயங்களை பேசி பல விடயங்களுக்கான உதாரணங்களை கேட்டு தமிழ் எப்படி எப்படியெல்லாம் இருக்கின்றது என்பதை உணர்வதற்கு இந்த சொற்கள் இவ்வளவு தூரம் ஆளுமை கொண்டவை, அதனுடைய வீரியம் என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்ட வேளையிலே அதில் வருகின்ற கருத்துக்களை சுமந்து வரும் கதைகளும் கட்டுரைகளும் பாடல்களும் எவ்வளவு வல்லமை பொருந்தியது, எங்கள் வாழ்க்கை பயணத்தில் எவ்வளவு மாற்றத்தை தந்திருக்கின்றது என்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கெல்லாம் சொல்லு மிக முக்கியம். அதனால்தான் சொல் என்பது சாதாரணமானது அல்ல என்று கூறுகின்றார். சொல்லுக்கு என்று பெயர் பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். சொல்லுக்கு அரிச்சந்திரன் என்று ஒரு பழமொழி உண்டு. ஏனென்றால் அரிச்சந்திரன் வாய்மை தவறாதவர். தன்னுடைய அவருடைய பிராணத்தை படைக்கப் போனால் எங்களால் எங்களையே மாற்றிக்கொள்ள முடியும். அண்ணல் மகாத்மா காந்தி ஐயா அவர்கள் ஒரு தடவை அரிச்சந்திர நாடகத்தை பார்த்துவிட்டு மயங்கிவிட்டார். அன்றிலிருந்து அவர் பொய் பேசுவதை நிறுத்தினாராம். அப்படியெல்லாம் வார்த்தைகள் அங்கே அவரை பற்றி வருகின்ற கட்டுரைகள், கதைகள், புராணங்கள், இசைகள் எல்லாம் அந்த பொருத்தப்பட்ட வார்த்தைகளை பொறுத்தது. அந்த சொல்லிலே உள்ளதுதான் எங்களை ஆட்சி பெற்று கொண்டிருக்கும் வேளையிலே இது நம்ம பூமி என்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடலை வானமலை போலே என்று இந்த இசைமலையே கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த ரேவதி கேட்டிருந்தீர்கள் அல்லவா? இது அந்த பாடலையும் தருகின்றேன், கேட்டு பார்ப்போம்.

ஐந்து தலைமுறைகளுக்கு பாடல்களை எழுதி குவித்த வாலிப கவிஞர் வாலி என்று பெயர் பெற்ற வாலி அவர்களினால் வரையப்பட்ட வார்த்தைகள் என்ன அற்புதமாக இருந்தது. அதைவிட இசைஞானி அவர்களின் இசையோடு டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலும் இணைத்து எங்களுக்கு மொன்றியல் தமிழ் வானொலியில் இணைந்திருக்கும் வேளையில் ஒவ்வொருவரும் இன்று வானமழை பொழியாதோ என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் கானமழை பொழிந்து எங்களை நனைய வைத்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். வானமழை பொய்த்தாலும் ஒன்றியல் தமிழ் வானொலியிலிருந்து காண மழை பொய்யாது என்பதை நிரூபிப்பது போன்ற இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். வந்து இணைந்த நாங்கள் பேசிய வார்த்தைகளை எண்ணி பார்த்தால் இத்தனை ஆயிரம் வார்த்தைகளை பேசிவிட்டோம். அத்தனை வார்த்தைகளும் இந்த 247 சொற்களுக்குள்ளே தான் அடங்கி எழுத்துக்களுக்குள்ளே தான் அடங்கி சொற்களாகியது. இந்த வேளையிலே ஆரம்பத்தில் முதலாக வந்து இணைந்த எங்கள் அன்பு நேயர் அரசடி குப்பம் சரவணன் அவர்கள் தான் நினைத்து வந்தாராம் ஒரு பாடலை எங்களோடு பேசி சொற்களை அடக்கி கொண்டு சென்ற வேளையிலே பாடலை மாற்றி கேட்டுவிட்டார். ஆனால் சிறந்த ஒரு பொருத்தமான பாடலை தந்தவர் கொண்டு வந்த பாடலும் இந்த காலநிலையை மனதிலே வைத்து எண்ணம் தோன்றியது போன்று ஓடும் மேகங்களே என்ற பாடலை கேட்கலாம் என்று வந்தேன் என்று கூறினார். கிடைக்கும் நேரத்தில் அந்த பாடலையும் ஒரு தடவை கேட்டுவிடுவோம். சரவணா, இதோ ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் நீங்கள் விரும்பிய பாடல்.

அற்புதமான அந்த பாடலை கவிஞர்கள் திலகம் காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் வகுத்திருந்தார்கள். ஒரு ஓடுகின்ற முகத்தை பார்த்து உள்ள கடக்கையில் உள்ள கருத்துக்களை சமதர்மம் சமாதானம் நாட்டுக்கு வீழ்ச்சம் எல்லாம் வர வேண்டும் என்ற உள்ளடக்கத்தோடு வைத்து ஏங்குவதை அழகாக எண்ணிக்காட்டி பொருத்தப்பாடோடு பாடியிருந்தார் அந்த பாடலை. அந்த பாடலை அவர் வரைந்தாலும் அவர் எழுதினாலும் மெல்லிசை மன்னர்கள் இருவரும் இணைந்து இசை கோர்த்துவிட இனிய குரலில் ஏழிசை மன்னர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் எங்கள் உள்ளத்தை தொட்டு செல்லும் வகையிலே பாடி மகிழ்ந்தார் தந்தார். கேட்டு மகிழ்ந்தோம் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து. சரவணா, உங்கள் விருப்பப் பாடலையும் தந்துவிட்டோம் என்ற திருப்தியோடு இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். நிறைவுக்கு கொண்டு வரும் இந்த வேளை 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 28வது நாள் செவ்வாய்க்கிழமை கதம்பத்தில் சொல்லோடு பாடல் இனிது நிறைவேறும். இந்த வேளையிலே எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி வணங்கும் வேளை அன்னையுடன் தந்தையும் ஆசானையும் இணைத்து அவர்கள் தாழ் பணிந்து அவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறி இன்றைய நிகழ்ச்சியை வல்லமையோடு கொண்டு வந்து நிறைவு பெற உதவிய என் அன்பு நேய நெஞ்சங்களான சரவணன், ஷியாமலா, அனுஷியா, கே.எஸ். கிருஷ்ணன், ரேவதி இவர்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறுவதோடு அல்லாமல் கேட்டுக்கொண்டிருந்து எனக்கு பதில்களை தந்து எனக்கு ஊக்கம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் உலகளாக இருக்கும் உறவினர்கள் ஏனைய உறவினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த முன்னியல் தமிழ் வானொலிக்கும் நன்றி கூறி வாழ்க்கையிலே எங்களுக்கு அறம், மனிதநேயம், சீவகாரணம் மிக மிக முக்கியம். அதை நாங்கள் கடைப்பிடிப்போம் என்று உறுதி கூறி அல்லல்கள் வேண்டாம், தொல்லைகள் வேண்டாம், இந்த அசம்பாவிதங்கள் வேண்டாம், இதுவெல்லாம் நல்லவர்கள் வாழ்ந்த காலத்தில் இப்பொழுது நல்லவர்கள் என்று தெரியாமல் கண்டவர்களுக்கு நாங்கள் வாக்குகளை கொடுத்து தலைவராக்கிவிட்டோம், அந்த உலகத் தலைவர்கள் என்று உலகத்தை மறுமையாக்கி விட்டார்கள் என்று அந்த கோலம் இனியும் வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு காற்றலை இந்த விடவேற்றி செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் நல் வணக்கமும் என் அன்பு உறவுகளே நிறைவு பெற்றது சொல்லோடு பாடல்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உன்னை வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு கதம்பத்தில் இணைந்து சிறப்பிக்க இருக்கின்றோம். கதம்பம் இது மொழிகள் தமிழ் வானொலியின் கனடா கலையகத்து நேரம் 12:54 காட்டிக்கொண்டிருக்கின்றது. மன்னிக்க வேண்டும், ஈழத்திருநாட்டிலும் பாரத நாட்டிலும் இப்பொழுது நேரம் 9:53. காலம் தாமதித்து வந்திருக்கின்றேன், வருந்த வேண்டாம். தொடர்ந்து உங்களுக்கு நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றேன் கலம்பத்திலே. இன்றைய கலம்பத்திலே என்ன, இன்று வெள்ளிக்கிழமை தானே, 21st ஆண்டு 6ஆம் மாதம் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. கனடாவில் இப்பொழுது வெப்பநிலை 21 பாகை செல்சியஸாக கூடிக்கொண்டு செல்கின்றது. காலையிலே 17 இருந்தது, இப்பொழுது 21 பாகை செல்சியஸுக்கு வந்துவிட்டது. உஷ்ணமான காலம்தான், இனி எங்களுக்கு கோடை காலம்தானே. ஆனாலும் 2 நாள் இப்படி வெயிலாக, பெரிய வெயிலாக உஷ்ணமாயிருக்கும், 3ஆம் நாள் குறைந்து கொண்டு போவோம். இப்பொழுது இப்படி இருக்கின்ற இந்த 21 இரவு 12 மணி போன்று பார்த்தால் 10 காட்டும், குறைந்துவிடும், குளிர்ந்துவிடும், நல்ல குளிர் காத்து வீசிக் கொண்டிருக்கும். ஆனால் பனியேதும் இல்லை, பனியை காண இன்னும் 3-4 மாதங்கள் செல்ல வேண்டும். இனிமையான ஒரு நல்ல ஒரு இதமான வெப்பம் வெளியிலே. காற்றோட்டம் சிறிது லேசாக காற்று ஊதிக்கொண்டது, ஜன நடமாட்டம் குறைவுதான், பாதுகாப்பு நடவடிக்கையிலே இருக்கின்றார்கள். சற்று குறைவாக காணப்படுகிறது கொரோனாவின் தாக்கம் என்றும் கூறப்படுகிறது. செப்டம்பர் மாதம், அதாவது வந்து 9ஆம் மாதத்தின் பின்பு வலு குறைந்துவிடும் என்று ஒரு ஆய்வு கூறுகின்றது. எவ்வளவு தூரம் அதை நம்பலாம் என்று தெரியாமல் இருக்கிறது. நம்புறோமோ நம்பவில்லையோ, நாங்கள் வாழத்தானே வேண்டும். பாரத நாட்டிலும் இதனுடைய தாக்கம் குறைந்து கொண்டு போவது சில மாநிலங்கள் என்று அறிய கிடக்கின்றது. அன்புறவுகளே, அன்புறவுகள் காற்றலைக்கு வரலாம், இணைந்து கொள்ளலாம், சிறப்பித்துக் கொள்ளலாம். இன்று என்ன செய்வோம், கதம்பம் ஒரு பல்சுவை நிகழ்வாக நாங்கள் ஒரு வேகம் விவேகத்தில் தான் இருப்போம். சொற்களை கண்டுபிடித்து, பதங்களை கண்டுபிடித்து, அதை பழமொழிகளை கண்டுபிடித்து அப்படியான இதே போவோம். அதனால் இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு பதத்தை தர இருக்கின்றேன். அந்த பதம் கொண்டு கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். என்ன பதமாயிருக்கும் இது? இதை எல்லோரும் விரும்புவார்கள். இதை இப்படி இருப்பதைத்தான் எல்லோரும் விரும்புவார்கள். அது எது? 3 எழுத்துக்களான ஒரு பதம். எங்கள் உடல் அமைப்பு, உள்ளம், நாங்கள் இப்படி இருக்க விரும்புகிறோம். எப்படி? அது எது? எத்தனையோ பருவங்கள் இருக்கின்றது, பொருளாதார நிலைகள் இருக்கின்றது, கல்வி நிலைகள் இருக்கின்றது. எப்படி இருந்தாலும் நாங்கள் இப்படி எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒவ்வொருவரும் அதை விரும்புகிறார்கள். அது எதுவாக இருக்கும்? 3 எழுத்துக்களால் ஆன பதம். அது ஒரு பதம். அதை கொண்டு வரும்போது இன்னும் ஒரு பதத்தையும் தருகின்றேன். அதுவும் 3 எழுத்துக்களால் ஆனது. இப்படி இருக்க நாங்கள் விரும்ப மாட்டோம். 3 எழுத்துக்குள்ள ஒரு பதம் வந்து இப்படி இருக்க விரும்புகிறோம், இப்படியாக இருக்க விரும்புகிறோம். இன்னும் ஒரு பதம் 3 எழுத்துக்களை கொண்டது, இப்படியாக இருக்க விரும்ப மாட்டோம். எங்கே? கொண்டு வாருங்கள், கொண்டு வந்து சேருங்கள். உங்களுடைய பதங்களை 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வழக்கமான வளமையான இலக்கத்துக்கு நீங்கள் வரலாம், வந்து உங்கள் திறமைகளை தரலாம். இந்த நேரத்திலே நீங்கள் பாடல் பாடி காட்டலாம், கவிதை பாடலாம், கவிதை கூறலாம், கதை கூறலாம், சுவாரஸ்யமாக உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். எங்கே? ஓடி வாருங்கள், கேட்போம். வந்துவிட்டார் முதலிலே பிரபு வந்திருக்கின்றார். வணக்கம், வணக்கம் பிரபு.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் பிரபு. நலமா இருக்கின்றீர்களா?
1: அருமையாக இருக்கிறோம் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஐயா? நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக, மகிழ்வாக, ஆரோக்கியமாக இருக்கின்றோம்.
1: மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி ஐயா.
0: அங்க உங்களுடைய காலநிலை மகன்?
1: காலநிலை அந்த கிருமியின் தாக்கம் சற்றே குறைவாக இருக்கிறது ஐயா, அந்த ஊரடங்கு உத்தரவின் பேரில் குறைவாக இருக்கிறது. மற்றபடி கேரளாவில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது, எங்களுக்கு இப்போ பருவமழை தொடங்கி விட்டது ஐயா. இனி வெறும் 2 மாத காலத்திற்கு மழைப்பொழிவு இருக்கும் ஐயா. இங்கே
0: வாழ்த்துக்கள். சிறப்பு. அந்த மழைப்பொழிவு உங்களுக்கு உங்களுடைய அன்றாட நடமாட்டங்களுக்கு இடையூறாக இருக்குமா அல்லது அது இலகுவாக இருக்குமா?
1: இருக்கும் ஐயா, அப்படித்தான் இருக்கும் ஐயா. இங்கு மழைப்பொழிவு தொடங்கிவிட்டால் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கும். அவ்வாறுதான் ஐயா.
0: ஓ, தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டிருக்கும். நல்லது, நல்லது. அப்ப நல்லது. சரி, அப்ப கொரோனாவின் தாக்கமும் கொஞ்சம் குறைந்து கொண்டு போகுதுன்னு கூறுகிறீர்கள், அப்படித்தானே?
1: ஆமையா, இங்கு ஊரடங்கு மிகவும் கடுமையாக இருப்பதால் ஓரளவு குறைவாக தென்படுகிறது, பாதுகாப்பாக இருக்கிறோம் ஐயா, பாதுகாப்பாக.
0: அந்த அந்த தடுப்பூசி அது இப்பொழுது விநியோகிக்கின்றார்களா, இருக்கின்றார்களா?
1: தடுப்பூசி விநியோகிக்கிறார்கள் ஐயா, ஆனால் இங்கு மக்களிடம் அதை பற்றிய புரிதல் இல்லாததால் அதை எடுத்துக்கொள்ள விருப்பம் என்று இருக்கிறார்கள். அதை போடுவதனால் ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ என்ற பயம் பெரும்பாலும் காணப்படுகிறது.
0: நீங்கள் எடுத்து விட்டீர்களா
1: ஐயா? நான் அதற்காக பதிவு செய்திருக்கிறேன் ஐயா. நான் இன்னும் எனக்கு உண்டான அந்த தேதி வரவில்லை ஐயா, பதிவு செய்திருக்கிறேன்.
0: அவர்கள் தான் அந்த தேதியை கொடுப்பார்கள். நல்லபடியும் நல்லபடியும் பகிர்ந்து. இப்பொழுது நான் இதிலே கண்டுபிடித்தல் நிகழ்விலே 2 பதம் தந்திருந்தேன், கேட்டீர்களா? இல்லை
1: ஐயா, 1 பதம் கேட்டேன், இன்னொன்று கேட்கவில்லை. அந்த நீங்கள் கேட்ட அந்த இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்டீர்கள்.
0: விரும்புகிறார்கள், விரும்புகிறார்கள். அதுதான். சரி, அதை என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
1: இளமை பருவம் என்று நான் நினைக்கிறேன் ஐயா.
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். ஸ்பொட்டிலே வந்து ஒரு புள்ளி பெற்று விட்டீர்கள். வாழ்த்துக்கள்
1: உங்களுக்கு.
0: கெட்டிக்காரன், எல்லோரும் இளமையாக இருக்க விரும்புவார்கள் இல்லையா? இளமை, அதைத்தான்
1: விரும்புவார்.
0: சரி, அடுத்த பதம் ஒன்று இருக்கின்றது, 3 எழுத்திலே தான் அடுத்த பதம். இப்படியாக இருக்க விரும்ப மாட்டார்கள், இப்படி இருக்க விரும்ப மாட்டார், இதை விரும்ப மாட்டார். அது எது?
1: அது முழுமை ஐயா.
0: என்னிடம் இருப்பது அப்படி அல்ல, வேறு பதம் இருக்கின்றது. நல்லது பிரபு, இன்று உங்களுக்கு முதலில் வந்தபடியால் உங்களுக்கு ஒரு பாடல் கிடைக்கும். அது என்ன பாடல் ஆயிருக்கும்
1: ஐயா? எனக்கு படத்தின் பெயர் ஞாபகம் இல்லை, பாடலை கூறுகிறேன் ஐயா. பாட்டு பாடவா, பாடம் செல்லவா, பறந்து செல்லவா, அந்த பிபி சீனிவாஸ் பாடல்.
0: அந்த பாடல் வந்து பிரபு, அந்த பாடல் தேன் நிலவு என்ற திரைப்படத்திலே ஏ.எம். ராஜா அவர்களும் ஜிக்கி அம்மாவும் பாடிய பாடல். அடுத்தது அந்த ஜெமினி கணேசன் காதல் மன்னனும் வையந்தி மாலா என்ற ஒரு சிறந்த நடிகையும் இணைந்து நடித்த திரைப்பட பாடல் அது. அதை நீங்கள் கேட்கலாம், கேட்டு மகிழலாம். உங்களுக்கு நாளைய என்ன பாடல் விருப்பம்? கதம்பத்தில் என்ன கதம்பம் கேட்கிறது உண்டா? ஒலிபரப்பு கேட்பீர்களா கதம்பம் பாடல்கள்?
1: ஐயா, எனக்கு அப்பொழுது வேலை இருக்கு.
0: நல்லது. அப்ப இப்ப உங்களுக்கு இந்த பாடலை உங்களுக்கு ஒலிபரப்பி வருகிறேன். பாட்டு பாடவா, பாடம் சொல்லவா, பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, அந்த பாடல் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். அது வந்து ஆயத்தமா இருக்கும். நன்றி, இணைந்து சிறப்பித்து. அந்த பதத்தை கண்டுபிடித்துவார்கள், விரும்ப மாட்டார்கள். இதை இப்படி யாரும் அப்படி இருப்பதை விரும்ப மாட்டார்கள்,
1: விரும்ப மாட்டார்கள். நான் அதை மறுபடியும் கண்டுபிடித்து வருகிறேன்.
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். உங்களுக்கு ஒரு புள்ளி இருக்கின்ற
1: நன்றி ஐயா. நன்றி, நன்றி,
0: நன்றி. உங்கள் பாடலை காட்டலில் தர விரும்புகிறேன். வருகின்றது பாடல். அந்த பாடல் பிரபு, நீங்கள் கேட்ட பாடல் காட்டலைக்கு வர காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பாடலை அற்புதமான ஒரு பாடல், ஏ.எம். ராஜா ஐயாவோடு இணைந்து ஜிக்கி அம்மாவும் பாடிய பாடல். காட்டலையில் கேட்டு மகிழ்ந்திடலாம். அழைக்கின்ற பாடல்

0: இனிமையான அந்த பாடல் தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து கேரளா நாட்டின் பாலக்காட்டிலிருந்து இணைந்து கேட்டிருந்தார் பிரபு அவர்கள். அவருக்காக ஒழித்து ஓய்ந்தது அன்பு உறவுகளே. அடுத்த உறவுகள் அழைத்தீர்கள், நீங்கள் வர வேண்டும் காத்தலைக்கு என்று கூறிக்கொள்கின்றேன். பாடல் ஓடிக்கொண்டிருந்தபடியால் உங்களை இணைக்க முடியவில்லை. இப்பொழுது இணைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கின்றபடி நீங்கள் வரலாம். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, தினமும் மலரும் கதம்பம். உங்களுடைய பாரத நாட்டின் 12 மணி வரையும், எங்களுடைய கனடா நாட்டின் 2:30 மணி மாலை பின்னேறம் நேரம் வரைக்கும் ஒலிபரப்பாகும். எங்கே வணக்கம் வணக்கம் அன்பு மகன் ஞானசேகரன், 2 நிகழ்வுகளை தவறப்பட்டு வாருங்கள். நலமா இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கிறேன். தங்களுக்கு இனிய பிற்பகல் வணக்கம்ப்பா.
0: இனிய பிற்பகல் வணக்கத்தை தந்த அன்பு மகனே, உங்களுக்கு உங்களுக்கு இரவு வணக்கத்தை தந்து கொள்கிறேன். நலமாக இருக்கின்றீர்களா மகன்?
1: நலமாக இருக்கிறேன்.
0: அழைப்புகளுக்கு உங்களை காணவில்லை. நாங்கள் பல வாரம் யோசிக்க வேண்டிய நிலைதானே. ஆனா உண்டு, இரண்டு விடயம் நான் நினைக்கிறேன். ஒன்று, நீங்கள் தூக்கத்தில் சென்று விட்டீர்கள். இரண்டு, ஏதாவது வழி வேலைக்கு சென்றிருக்கலாம் என்று. ஆனா வெளியே செல்ல மாட்டீர்கள் என்று தெரியும். தூங்கிவிட்டீர்களோ அல்லது உடம்பு அசதியோ தெரியவில்லை?
1: இல்லை அப்பா, விழித்துக் கொண்டுதான் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த மறுபடியும் இடது தோள்பட்டை வலி வந்துவிட்டது. அது கொஞ்சம் கடுமையா இருந்ததுனால ஓய்வு கொடுத்துட்டேன். ரெண்டாவது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நேர நேரத்துக்கு குடும்பம் வரைக்கும் நான் வர்றதில்லை.
0: ஏன்னா
1: இருக்கும் அதனால நான் அந்த வெள்ளிக்கிழமை மட்டும், மத்தவங்க வர்றவங்களுக்கு ஆர்வமா வர்றவங்க மட்டும் நம்ம ஒதுங்கி பசங்க நிகழ்ச்சியை மட்டும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கிறது. நேத்தி வராத காரணம் தோள்பட்டை வழிதான்.
0: நான் நினைத்தேன், ஆனால் அம்மாவும் கேட்டால் நீங்கள் வரவில்லை, என்ன காரணமோ தெரியும். ஏன்னா எப்பொழுது யாரும் ஏதும் என்றால் இதைத்தான் நினைக்க வேண்டியதா இருக்கு எல்லாவற்றையும்.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா. அதனாலதான் நம்ம குடும்பம் வரைக்கும் நம்ம அந்த அன்புறவு அந்த குரூப்ல நான் ஏதாவது தகவல் அனுப்பி விட்டுறது நம்ம இருக்கிறோங்கிறத
0: நான் பார்த்தேன், படித்தேன், தகவல்கள் படித்தேன். இன்று சிறுவர் பூங்காவை சிறப்பித்து ஊக்கம் கொடுத்து நீங்கள்.
1: ஆமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த 1.5 மணி நேரம் நேரம் போனது வலி கவலை எல்லாம் மறந்துட்டுப்பா.
0: செல்வங்களினுடைய நீங்கள் முதல்ல அந்த வலி வந்த போது அந்த நோய்க்கு நீங்கள் என்ன சிகிச்சை செய்தீர்களோ அதை திருப்பி செய்ய முடியாதா, அல்லது என்ன மாதிரி என்னுடைய முடியும்?
1: இல்லப்பா, பேருந்து வசதி இல்லாதனால இப்ப போக முடியாதுப்பா. நான் இந்த என்னுடைய ஃபேமிலி டாக்டர்ங்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் தான் காமிச்சு. நான் ஏன்னா ஏற்கனவே அந்த இருதய இதுக்கும் பாத்துட்டு இருக்கிறனால அவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கு மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு அவர்கிட்ட தான் கேட்டு வருவேன். பேருந்து இல்லாதனால இப்ப என்னால அங்க போக முடியாது. குழந்தை கும்பகோணத்துக்கு போக முடியல. இப்ப நாச்சர் குழந்தை மிதிவண்டியில போயிடுவேன். கும்பகோணம் மிதிவண்டி போறதுங்கிறது சரியா இருக்காது. அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட்
0: பண்ணிட்டு தொலைபேசி தொடர்பு. தொலைபேசி தொடர்பிலே அவரோட ஏதாவது ஆலோசனை பெற முடியாது?
1: இல்ல, அது பெற முடியாதுப்பா. சில இதுக்கு நேர்ல போய் பார்த்தாதான்ப்பா அந்த இதுக்கு வைத்தியத்துக்கு சரியா வரும். தொலைபேசிலன்னா சாதாரணமா நம்ம எப்போதும் எடுத்துக்கிறது அந்த சொல்லிடுவாங்க. இது புதுசா இருக்கிறதுனால, ஏன்னா ரொம்ப நாளாயிட்டு நம்மளோட இந்த சர்க்கரை அளவெல்லாம் பார்ப்பாங்க, ரத்த அழுத்தம் பார்ப்பாங்க. இப்ப உள்ள சூழ்நிலை அவங்களும் எட்டி இருப்பாங்க, நம்மளும் எட்டி இருக்கணும். அதிகம் முதல்ல அவங்க வந்து நம்மளை பரிசோதனை பண்ணுவாங்க. அதனால வந்து நம்ம
0: இரண்டு பதத்திலே ஒன்று பிரபு குறிப்பிட்டார், இரண்டாவது பதம் 3 எழுத்துக்களை கொண்டது. இதை யாரும் விரும்ப மாட்டார்கள். இப்படியாக இருப்பதை யாரும் விரும்ப மாட்டார்கள். 3 எழுத்துக்களை கொண்டது. முதல் தன்ன 3 எழுத்து இளமை என்று குறிப்பிட்டார், அது சரி. இது 3 எழுத்து தான். இப்படியாக இருப்பதை, இப்படியாக வருவதை, இப்படியாக உள்ளதை விரும்ப மாட்டார்கள். எவரும் விரும்ப மாட்டார்கள். கூறுங்க.
1: ஏழ்மை, வறுமை.
0: ஏழ்மை அல்லது வறுமை என்பது ஒவ்வாதது. ஏழ்மை வறுமை அது நீங்கி போகக்கூடிய ஒரு விடயம். இருப்பினும் என்னிடம் இருக்கிற பதம் அதை குறிக்கவில்லை மகனே, வேறு பதம் இருக்கின்றது.
1: சரி
0: சரி
1: சரி அப்பா,
0: வேறு என்ன? மீண்டும் பாருங்கள். உங்களுக்கு என்ன பாடல் விருப்பமான பாடல்? கதம்பத்திலே அன்றாடம் கேட்டுவிட்டது நல்லம்போல்றேன். ஒரு சில இந்த குறிப்புகளும் இல்லை. இந்த கதம்பம் நீண்ட நேரம் பிடிக்கின்றது ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் எடுத்து வரும் பொழுது அதை முழுமையாக கேட்பதும் இல்லை மக்கள் நேயர்கள். அதனால் இப்பொழுது முடிந்த அளவு நான் பாடலை தண்டிக்கின்றேன். உங்களுக்கு ஏதாவது பாடல் வேணுமென்றால் கேட்கலாம்.
1: அமுதவள்ளி படத்திலிருந்து ஆடை கட்டி வந்த நிலவோ.
0: ஆஹா, அவருடைய பாடலாம் நிக்கிறீங்களா? தமிழ் எழுத்துக்களை உச்சரிக்கும் விதம் யாரும் இல்லை. அதை கேட்ட கவி, அதை கேட்ட இசை, அது ஒரு காலம், அது ஒரு காலம்.
1: கண்ணை மூடிக்கொண்டு அந்த திரைப்பட காட்சியும் நம்ம இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனையும் மறந்துடும். அது மாதிரியான நடிகர்கள்
0: குரல்கள். சரி, இந்த பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள், புள்ளியை பெற்றுக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம். தர்மபுரியிலிருந்து ராஜ்குமார் வந்திருக்கிறீர்கள். வணக்கம் ராஜ்குமார்.
2: வணக்கம், வணக்கம் ஐயா. வணக்கம், நலமாங்கய்யா?
0: நலமாக இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றோம். தந்தை தாயின் கற்பனைதான், கனவும் கற்பனையும் தான் பிள்ளைகளின் வடிவிலே வருவது. அற்புதமாக என் அன்பு பெயர் கௌசிகா சிறப்பாக புகுத்து சென்றார். எல்லோருடைய பாராட்டுகளும்.
2: நன்றி, நன்றி, நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா, உங்களோட சீடரா அவளை நினைச்சுக்கிறேன் நானு. தமிழ் நல்லா நல்லா பேசுறா.
0: குழந்தைகள், குழந்தைகள், குழந்தைகள். சரி,
2: நன்றி, நன்றிங்க.
0: அப்ப இந்த பதம் கண்டுபிடித்து வந்தீர்களா?
2: மூணு எழுத்துங்க ஐயா.
0: ஆமா,
2: யாருக்கு பிடிக்காதது?
0: ஓ, இப்படி இருக்க விரும்ப மாட்டார்கள் யாரும். விரும்ப, எந்த நாட்டில் உள்ளவர்களும் இதை விரும்ப மாட்டார்கள். ஆனால் இருக்கின்றார்கள், ஆனால் இருக்கின்றார்கள். முதுமை எல்லா நாட்டிலும் இருக்கு, யாரும் விரும்ப. நான் எல்லாம் முதுமையை விரும்புகிறேனே
2: ஐயா. நீங்க எந்த இளைஞர்கள் மனதளவுல? நீங்க இளைஞர்.
0: முதுமை அது இயற்கையோட சம்பந்தப்பட்டது, வரத்தான் செய்யும், வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும்.
2: மூன்று எழுத்துங்களா?
0: மூன்று எழுத்து கொண்டது.
2: சரிங்க, தெரிஞ்சுட்டு வரங்க.
0: என்ன பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல் என்று கேட்பதற்கு?
2: படம் ஒரு கைதின் டைரி. பொன்மானே கோபத்தி அந்த பாடல்
0: என்று மாலை நேரம் இவர் கேட்டிருந்தார். யார்? எங்களுடைய ராஃபி.
2: அப்படிங்களா?
0: தருவேன் அந்த பாடலை, தருவேன். பொன்மானே,
2: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி,
2: நன்றி.
0: ஓடி வாருங்கள், பாடத்தை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. அடுத்த உறவு வருகின்றார், அவரை எடுத்துக்கொள்வோம். ஒரு உறவு, இரண்டு உறவுகள் இணைப்பிற்கு கிடைக்கவில்லை.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் கவிஞரே, வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? கண்டுபிடித்து விட்டீர்களா?
3: மூன்று எழுத்து பதம் ஐயா.
0: ஆமா, யாரும் விரும்ப மாட்டார்கள் ஐயா அதை.
3: அப்படின்னா யோசிக்கிறேன். அனாதை,
0: அனாதையாக வரும்போது அதை நாங்க ஒன்னும் செய்ய முடியாதுதான். அனாதையையும் யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனா ஒரு சிலர் அனாதையா இருப்பதை விரும்புகிறார்கள். பிரச்சனை இல்லை, உறவுகள் இல்லை, சொந்தங்கள் இல்லை, பந்தங்கள் இல்லை, நான் உண்டு என்பாடு, இறைவன் உண்டு என் வழிபாடு என்று இருக்கிறவர்கள் இருக்கின்றார்கள். ஆனா அவர்கள் வாழலாம, வாழலாம்.
3: ஆமா, ஆமா.
0: சரி, அப்ப மீண்டும் அதை தெரிஞ்சு கொண்டு வருகிறீர்களா? பாடல் எதுவும் ஞாபகத்தில் இருக்கா இப்பொழுது என்று கேட்பதற்கு? இனி கதம்பத்திலே கதம்பம் ஒளிபரப்பாக வராது. இந்த கதம்ப நேரத்திலே அந்த பாடலை அவ்வப்போது கொடுத்து விடுவேன். மீண்டும் சாரி, அப்ப மீண்டும் வந்து கூறுகிறீர்களா? கவிதையாக வைத்திருக்கிறீர்களா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி,
3: நன்றி.
0: பாருங்கள் கவிஞர். எங்கே அடுத்த உறவு யாரா இருக்கலாம்? அன்பு மகள் ஷியாமலா வந்திருக்கின்றார். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் மகளே. மகன் அந்த மாதிரி அசத்தி இருந்தாரே யாழ் மித்திரன். நமச்சிவாய சொல்லட்டுமா கேட்டு சிறப்பாக இருக்கு. இன்னும் 3 வயது ஆகவில்லை அவருக்கு இல்லையா? பாருங்க, எவ்வளவு கட்டித்தரமான இறைவன் நல்லது. வழிகாட்டியல் அதுலதான் விடயம் இருக்குங்க. அவரும் பழைய பாடுன்னு கொண்டு வந்து விட இல்ல, அதுலே தான் என் மன நல்ல பாடல்களை அவர் நல்ல நன்றாக இன்றது கொஞ்சம் தெளிவாக பேசி இருந்தார். பழக பழக சரியா வந்து
3: அம்மா பக்கத்துல இருந்தா,
0: அம்மா பக்கத்துல இருந்தா, அம்மா இல்லன்னா அவங்க சொல்ல மாட்டான்
3: அப்படி. ஆமா, கொஞ்சம் யோசிப்பாரு, எனக்கு ரொம்ப பயப்படுவான்.
0: சரி, அப்ப என்ன பதம் கொண்டு
3: கடிக்கார? அது மூன்று எது யாரும் விரும்ப மாட்டாங்க சொல்லிட்டாங்களா?
0: இல்ல இல்ல, சொல்லவில்லை. கூறுங்கள்.
3: வியாதியாப்பா?
0: இல்லையா அம்மா, இப்படி இருக்க விரும்ப மாட்டார்கள், இப்படியாக இருக்க விரும்ப மாட்டார்கள், மற்றவர் இப்படியாக இல்லை விரும்ப மாட்டார்கள். இன்னொரு பதம் இருக்கின்றது, மிகவும் முக்கியமான பதம் இது. காலம் காலமாக இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவும் இருக்கின்றபடியும் இதுக்கு முற்றுப்புள்ளி கண்ட நாடுகள் இருக்கின்றன, முற்றுப்புள்ளி காணாமலும் இருக்கின்றன, முற்றுப்புள்ளி கண்டும் அதை அப்படியே நடத்தி கொண்டும் இருக்கின்றார்கள். மாத்தி யோசிங்களம்மா, இப்படியாக இருக்க யாரும் விரும்ப மாட்டார், வீட்டிலும் சரி நாட்டிலும் சரி விரும்ப மாட்டார்கள்.
3: சண்டைப்பா
0: செல்லாது செல்லாது செல்லாது, யோசித்து கொண்டு வாருங்கள். பாடல் கூறுகிறீர்களா?
3: சரிப்பா. என்ன
0: பாடல்?
3: சமையல்காரி படம்ப்பா.
0: உருண்டோடிடம் பணம் காதலும்
3: பணம் காத்தேனும் உருவமான பொருளே அந்த பாட்டுப்பா.
0: ஓரிடம் தனிலே என்ன அழகான பாடல்கள் ஐயா, சா தனிலே என்ற பாடல், நல்ல பாடல். அது உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி முடிவதற்குள் ஒளிபரப்பாக்குவேன். நன்றி அம்மா, நன்றி
3: நன்றிப்பா, நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் கௌரி மகளே. கௌரி வணக்கம்.
4: வணக்கம் அப்பா,
0: நலமா இருக்கின்றீர்களா? வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? எப்படி என் பேர குழந்தைகள் எல்லோரும் நலமா இருக்கின்றீர்களா?
4: எல்லோரும் நலமா இருக்கிறார்கள் அப்பா.
0: வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு. சரி, இந்த பதம் கண்டுபிடித்தீர்களா? அது அது செல்லாதம்மா, அப்படி அல்ல. அது யாரும் ஊதாரியாக வருபவன் விரும்பாமலோ விரும்பியோ வருவதில்லை. வந்துவிட்டால் அதை விட்டு போக முடியாமல் அதை திண்டாடுகிறார்கள். அதை யாரும் அதை அவர் இருப்பதை மற்றவர்கள் விரும்ப மாட்டார். ஊதாரி ஊதாரியாக இருக்க விரும்புவார். அவரை மற்றவர்கள் உலோபியையும் அவர் லோபியாக இருப்பார். அவரை மற்றவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆனா இது யாரும் தன்னும் தானும் அப்படி இருக்க விரும்ப மாட்டார்கள், மற்றவர்களும் அப்படி இருப்பதை விரும்ப மாட்டார்கள். என்ன பாடலை நீங்கள் இன்று கேட்க போகின்றீர்கள்?
4: வரும்போது கொண்டு வருகிறேன்.
0: கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள். அருள் அருளோடு பேசினீர்கள். அருளோடு சொன்னப்பட்டார். வணக்கம் ஞானசேகரன், என்ன பதம் கண்டுபிடித்தீர்கள்?
2: அப்பா கோரம்
0: செல்லாது, மிகவும் மிகவும் இழைவானது. வீட்டில் கூட இதை விரும்ப மாட்டார்கள். வீட்டில கூட இதை விரும்ப
2: மாட்டார்.
0: கொண்டு வாருங்கள். மொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் பாடல்களையும் தந்து விட்டு போகின்றீர்கள். கதம்பம் என்று ஒரு நிகழ்வு நாங்கள் தொகுத்து உங்களுக்கு அனுப்பும் பொழுது எல்லோரும் கேட்பது குறைவு, நேரமும் உங்களுக்கு பற்றாக்குறையா இருக்க நேர் நேரம் மட்டும் பதிவு பாடல்கள் வரும். வணக்கம் கௌரி வந்துவிட்டாள், கொண்டு வந்துவிட்டாள் மகள்.
4: கொண்டாமா
0: அட்டங்க அப்பா, அப்படியும் இல்லையடா செல்லாதம்மா. இதுக்காக உலக நாடுகளிலே பிரச்சனைகள் எல்லாம் அனுப்பி இருக்கின்றார்கள். ஆனால் இன்றும் அப்படி இருக்கிறதை யாரும் விரும்புவதில்லை. நாமும் விரும்புவதில்லை, எங்கள் நாடும் விரும்புவதில்லை. அப்படி தேடி பார்ப்போம் எங்கே கண்டுபிடிக்கிறீர்களா என்று. கொண்டு வாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் காற்றலையில் இருக்கின்றீர்கள். விஜயராகவன் இல்லை,
2: வணக்கம் வணக்கம்
0: அவர் தான். வணக்கம் விஜயராகவன், நலமா இருக்கின்றீர்களா விஜயராகவன்?
2: வணக்கம்.
0: நான் கூறிவிட்டேன் வணக்கம், நானும் வணக்கம் என்று கூறிவிட்டேன். நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டு
2: விட்டேன்.
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் ஐயா. எப்படி போகின்றது உங்கள் பணிகள் எல்லாம், சிரமங்கள் எப்படி இருக்கின்றது?
2: பணிகள் எல்லாம் வந்து இப்ப நல்லா போயிட்டு இருக்கு. கொரோனா குறைஞ்சி குறைய ஆரம்பிச்சு இப்ப
0: குறைய ஆரம்பிச்சு மக்களின் விழிப்புணர்வு எப்படி இருக்கின்றது? அதேதானே நாங்கள் கண்டுகொள்ள வேண்டியபடி
2: விழிப்புணர்வு அதிகம் வந்துருச்சு. எல்லாமே தொலைக்காட்சியில பாக்குறாங்க, என்னென்ன நடக்குது செய்திகள் பாக்குறாங்க.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா, ஊடகங்கள் தான்
2: தந்திருக்காங்க.
0: உங்களுடைய கண் பார்வை, உங்களுடைய கண் பார்வைக்கு எப்படி இருக்கின்றார்கள்? தடுப்பூசியும் எடுத்தால் ஓரளவு நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகின்றோம். நல்லது நல்லது நல்லது. சரி, இந்த பதம் என்னவென்று கண்டுபிடித்தீர்களா? விடுகதையல்ல, பதம் இது கண்டுபிடித்தல். ஒரு பதம் என்னிடம் இருக்கின்றது, அது ஒரு கருத்து, அதனுடைய கருத்தை கூறியிருக்கேன். மூன்று எழுத்துக்களாலான பதம். இப்படியாக இருப்பதை யாரும் விரும்ப மாட்டார்கள் உலகிலே.
1: தனிமை,
0: தனிமை, தனிமையை தானே எத்தனை பேர் விரும்பி சென்று முனிவர்களாம் ரிஷிகளாம் யோகிகளாகவும் ஞானிகளாகவும் வந்திருக்கின்றார்கள். தனிமை என்பது அந்த தனிமையாக இருக்க பெற்று விரும்புகிறார்கள். இது உலகில் யாரும் விரும்ப மாட்டார்கள் ஐயா. இந்த பாடல் என்ன கேட்கலாம் என்று நினைவீர்கள்?
1: இது வந்து சலஞ்சி ஒலி அப்புறம்
0: அதுலயே என்ன என்ன சத்தம் கிணத்துக்கு மேல நின்று ஆடுகிறார் அப்படித்தானே?
1: ஆமா, கிணத்தின் மேல அந்த கம்பி மேல நின்று நடனம்
0: ஆடக்கூடியவர். அந்த பாடலை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி முடிவதற்குள்
1: தரமுடியும்.
0: குறைவாக இருக்கின்றது. இங்கே கூறுகிறார்கள் தாங்கள் செப்டம்பர்ல 80% குறைத்து விடுவார்களாம். அவர்கள் கட்டுப்பாடு வைத்தாலும் இவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். அதனால் தான் மற்றவர்கள் கட்டுப்பாட்டை கடைபிடிக்கின்றார்கள். சரியான கவனம் எடுத்துக்கொண்டு மக்கள் வாழ்கின்றார்கள். அதனால் தான் கண்டுபிடித்து வாருங்கள். வணக்கம், வணக்கம் நாகப்பன் ஐயா. வணக்கம், வணக்கம், வர வேண்டும், வர வேண்டும்.
5: வணக்கம், வணக்கம் ஐயா. நான் கோயம்புத்தூர்லிருந்து ஏஆர் நாகப்பன் பேசுகிறேன்.
0: வணக்கம், வர வேண்டும் ஏஆர் நாகப்பன் அவர்களே, உங்களை எதிர்பார்த்திருக்கின்றோம். சரி, எப்படி நலமா இருக்கின்றீர்களா?
5: நான் நலமாக மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் ஐயா. நீங்களும் நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன். உங்களுக்கு இப்பொழுது வர வர வர உங்களுக்கு மாற்றங்கள் தெரிகிறது தானே உங்களுடைய உடல்நிலையிலே?
5: நார்மலுக்கு வந்தாச்சு.
0: இறைவனுக்கு நன்றி, கவனமாக இருக்க வேண்டும். சரி, அந்த பதத்தை கண்டுபிடித்தீர்களா?
5: அவன் வந்து விரும்பாத ஒன்று தானே. அகதி,
0: அகதி விரும்பாது விட்டாலும் அதுவும் அல்ல. அப்படி வருவதையும் யாரும் விரும்பமாட்டான விரும்புகிறார்களே. இப்ப நாங்கள் எல்லாம் எப்படி இருந்தோம் நாட்டிலே இருந்தபோது அகதியாக என்றாலும் சென்று விடுவோம் என்று வந்து விட்டார்கள். அகதி என்று அதுவும் நீங்கள் கூறுவதே ஒரு பாதுகாரியா இருந்தாலும், ஆனா யாரும் அதை விரும்ப மாட்டார்கள். உலக நாட்டில யாரும் விரும்ப மாட்டார்கள். மூன்று எழுத்துக்களால் ஆனது. சரியா?
5: மூன்று எழுத்து.
0: நான்கு
5: சொல்லலாம்.
0: நாங்கள் திரும்பியோ விரும்பாவிட்டாலே நடந்தே யாரும் தானே. பாடல் கூறுவீர்களா? மீண்டும் வந்து கூறுவீர்களா?
5: மீண்டும்
0: வாருங்கள், வாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி. இது முன்னிர் தமிழ் வானொலி. எங்கே கௌரி அழைத்தீர்கள், வர வேண்டும் கௌரி. ஐயா மகான் ஐயா அவர்களும் அழைத்திருந்தார்கள் ஒரு தடவை, அவரும் முடிந்தால் வரலாம். முன்னிர் தமிழ் வானொலியில் இணைந்திருக்கின்றோம். கதம்பத்திலே கண்டுபிடித்து சொற்களை கண்டுபிடித்து முடியதிலே இப்ப இரண்டாவது பதம் இன்னும் யாரும் கூறவில்லை. முதலாவது பதத்தை கூறி விட்டார்கள். கௌரி வாங்கம்மா, கொண்டு வாங்கம்மா உங்களோட சரியான
3: பதவி.
0: நீங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன்.
3: ரோஹி?
0: ஆமா, அப்படி இல்லையடா, வேற இன்னொரு பதம் இல்லை. இல்லை பாருங்கள், தமிழிலே எத்தனை வருகின்றது விரும்பத்தகாத விடயங்கள். இந்த ஒரு ஒரு சொல்லை நான் கூறியதால் எத்தனை பதில்களை கேட்டுக்கொள்வோம். அத்தனையும் கருத்தாளம் உள்ள பொருட்கள், அத்தனையும் எங்கள் மத்தியில் இருக்கின்றது, எங்களால் விரும்பப்படாதது. ஆனால் அந்த விரும்பப்படாத நீங்கள் கூறிக்கொண்டு வருபவற்றுகள் இதுக்கும் உண்டு. எங்கே பார்ப்போம், யார் அதை கொண்டு வரப்போகிறேன். பாடல், பாடல் நினைவுக்கு வந்ததா?
3: வைதேகி காத்திருந்தால் படத்துல அழகு மயிலாட அந்த பாட்டப்பா.
0: அழகு மலர் ஆட. வாழ்த்துக்கள், அந்த பாடல் உங்களுக்கு
3: கிடைக்கும்.
0: இந்த நிகழ்ச்சி முடிவதற்குள் அல்லது முடிந்த பின்பு தருவேன் இந்த பாடகத்தினை. பதிவுக்கு கொண்டு சென்று ஒரு நிகழ்ச்சியாக இனிமேல் காற்றலைக்கு வராது. கதம்பம், கதம்பம் பாட வேண்டும் ஒன்று எடுத்து உங்களுக்கு மாலை நேரத்தில் அதை உங்கள் கேட்கும் சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கின்றது போல் கிடக்கு. அதை இப்பொழுதே அந்த பாடலையும் தந்து விடுவேன். சரியா? நன்றி,
3: சரியப்பா,
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் ஐயா மகான் அவர்களே, வருக வருக.
6: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கின்றோம் பிரியா. பிரித்தானிய நாட்டிலிருந்து பிரியமுடன் வந்த மகான் ஐயா, உங்களை நாங்கள் பிரியமுடன் வரவேற்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
6: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்கள் எல்லோரும் எப்படி?
0: நலமாக, ஆரோக்கியமாக, மகிழ்வாக இருக்கின்றோம்.
6: எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எல்லோரும் நன்றாக பந்து பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வாழ்த்திக் கொண்டு
0: அந்த பதம் என்னவென்று கொண்டு வந்தீர்களா? அந்த மூன்று எழுத்துக்களாலான பதம் என்னிடம் இருக்கின்றது. அது யாரும் விரும்ப மாட்டாத, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை விரும்ப மாட்டோம், உலகமே விரும்பாது. ஆனால் அது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. அதற்கு இப்பொழுது பல பதில்கள் வந்துவிட்டன, அது அது ஒன்றும் செல்லவில்லை. எங்கே நீங்கள் கொண்டு வர மூன்று எழுத்துக்களாலான ஒரு பதம், அந்த பதத்தில் கூறும் கருத்துப்படி அதன்படி அப்படியாக நாங்கள் வாழ இருக்க விரும்பவில்லை. அப்ப விரோதி என்றார்கள், துரோகி என்றார்கள், இப்படி பலரும் சொல்லிக்கொண்டு முதுமை என்றார்கள். ஆனால் அது ஒன்றும் செல்லவில்லை என்ற பதிலோடு நீங்கள் அதுக்கு சரியான பதம் கண்டுபிடித்தால் தாருங்கள்.
6: என்னிடம் சரியான பதில் என்று நான் சொல்ல மாட்டேன், நானும் ஒன்றா சொல்லி
0: பார்க்கிறேன். சரியாக இருக்கலாம் தானே மகான்.
6: நோயாளி,
0: நோயாளியாக யாரும் விரும்ப மாட்டார்கள். நான் அதை விட பெரிய ஒரு விடயம் இருக்கு, அதைத்தான் நாங்கள் யாரும் விரும்ப மாட்டாத ஒரு பதம்.
6: அப்ப மீண்டும் மாறும் வந்து
0: இன்னொரு தடவை யோசித்துக் கொண்டு வருகிறீர்களா? நல்லது, பாடல் கூற முடியும் என்று உங்களுக்கு என்ன பாடல் ஒலிபரப்பு வேண்டும் என்று கூறினால் இந்த நிகழ்ச்சி முடிவில் நான் ஒலிபரப்பித்தான்
6: செல்வேன். தங்கங்களே நாளை தலைவர்களே.
0: நல்லது, நேற்றைய பாடல் உங்களுக்கு ஒலிபரப்பப்பட்டது கேட்டீர்களா? தங்கங்களே நாளை தலைவர்களே, அப்படித்தானே? சரி, அந்த பாடலை நான் காலதாமதமாக இந்த நிகழ்ச்சியிலே சந்தர்ப்பம் வரும் பொழுது நிகழ்ச்சிக்கு முன்பு முடித்து விட்டு தான் செல்வேன். இப்ப நீங்கள் சென்று யோசித்துக் கொண்டு பாருங்கள்.
6: நன்றி நன்றி
0: நன்றி ஐயா, நன்றி ஐயா மகானவர்களே, நன்றி நன்றி. அடுத்த உறவு வருகின்ற மீண்டும் கௌரி வருகின்றார். கௌரி வணக்கம் அம்மா, கொண்டு வந்தீர்களா? கொண்டு வாருங்கள் கௌரி.
7: அகதி.
0: அம்மா, அகதியை விரும்ப மாட்டார்கள், ஆனால் சந்தர்ப்பத்தில் அதை மகிழ்வாக ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம் தானே நாங்கள், எங்களை பொறுத்தவரையிலே.
7: அப்பா, இன்றைய செயலி நீங்கள் நல்ல இறுக்கமான புட்டாக பூட்டிவிட்டீர்கள்.
0: இல்ல, மயில சரியான இலகுமான ஒரு பதம், இதை விரும்ப மாட்டார்கள் அம்மா யாரும். நீங்கள் கூட விரும்ப, உங்கள் வீட்டில் கூட விரும்ப மாட்டார்கள், உங்கள் குழந்தைகள் கூட விரும்ப மாட்டார்கள். அப்படியான ஒன்று மூன்று எழுத்தால் அதை அழைக்கப்படுகின்றது சுருக்கமாக. மீண்டும் ஓடி வாருங்கள். நன்றி. எங்கே இப்பொழுது ஞானசேகரன் ஐயா கொண்டு வருகின்றார், கொண்டு வாருங்க ஞானசேகரன். அனாதை அல்ல, அல்ல அல்ல, செல்லுபடியாகாது. இன்னும் ஒரு தடவை முயற்சியுங்கள்.

0: இருப்பான். இது இன்னொரு பதம் இருக்கின்றது, எங்கட வாழ்க்கையிலே நாங்கள் வெறுத்துக் கொள்ளுகிற ஒரு விடயம், உங்கள் வீட்டிலே கூட அதை விரும்ப மாட்டார், வீட்டிலே கூட அப்படி இருப்பதை விரும்ப மாட்டார்கள்.
1: எளிமையான வாய்ப்பு தருவீங்களா ஐயா?
0: உங்களுக்கு பல தகவல்கள் தந்து எளிமையாக்கி விட்டேன், சரியா? என்ன பாடல் இருக்கு உங்களுடைய விருப்பம் கேட்பதற்கு?
1: கண் எதிரே தோன்றினால் கனிமுகத்தை
0: காட்டுவான்.
1: அது காட்டு 10 வருஷம் ஆச்சியா?
0: 10 வருஷம் ஆகிவிட்டதா? பூட்டி விட்டாருங்களா? உங்களுடைய கவிதை, இரண்டாவது கவிதையை படித்தேன், விரைவில் காற்றலைக்கு வரும்.
1: ஆமா, அம்மா பத்தி
0: எழுதியிருந்தேன். முதல் கவிதை, இரண்டாவது கவிதையும் அதோடு ஒரு பாடலும் சேர்த்து நாளும் ஒரு நில கவிதை என்ற தலைப்பிலே நான் கொண்டு பெறுவேன். தினம் ஒரு கவிதையை காணும்
1: உங்களுக்கு. நீங்க பெரிய மேதையா?
0: மீதை என்று யார் ஐயா? யார் ஐயா மீதை? நாங்கள் மீதை அல்ல, சிறப்பாக இருக்கின்றது, நல்லது.
1: சரியா சரியா,
0: அதனால்தான் அது காற்றலைக்கு.
1: எனக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த கவிதையை பாடி காட்டு ஐயா. அது
0: சரி, நல்லது,
1: எழுதுனது
0: நல்லது, நல்லது. வாழ்த்துக்கள் ஐயா. பதத்தை கொண்டு வர கவிஞர், கவிஞர்லாம் பில்டப் பண்ணி விட்டோம், பதத்தை கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம். நாகபுரையா கொண்டு வந்து விட்டார், கொண்டு வந்து விட்டார்.
2: வணக்கம் ஐயா. அப்படின்னு சொல்ல முடியாது, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் முயற்சி பண்ணி
0: பார்க்கலாம்.
2: வெகுளி
0: வெகுளி இல்லையா? அது நீங்கள் எங்கோ நிற்கிறீர்கள், இதுக்கு இன்னும் நீங்கள் வரவில்லை. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் விரும்ப, யாரும் விரும்ப மாட்டார்கள், வீட்டிலேயும் விரும்ப மாட்டார்கள். நாங்களும் குறுங்கள்,
2: சினம்
0: சினம் அதை விரும்ப விரும்ப வந்தோன்றது, அதல்ல, அதுவும் அல்ல. பாருங்கள், எத்தனை எத்தனை பதங்களை கண்டு கொண்டோம் இந்த புதுவெளியிலே. வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பதம் யார் கொண்டு வருகின்ற? ஞானசேகரன் கொண்டு, இந்த முறை ஞானசேகரன் கொண்டு வந்திருப்பார். மகனே கொண்டு வாருங்கள்.
3: அப்பா சும்மா
0: சும்மா இருக்க தனியே சந்தோஷமா இருக்கு. இப்ப நாங்க எல்லாம் சும்மா இருக்க, அப்படியே சும்மா இருந்து ஊர் நடப்பு நடப்புல பாத்து
3: போயிருதுப்பா சும்மா இருந்தா.
0: நீங்க தானே உலகளாவ செய்தி வரையெல்லாம் பரவி கொண்டிருக்கீங்க. கண்டிக்காரன்
3: கண்டிக்காரன்
0: திகட்டாத நேரத்தில் அந்த சும்மா வந்து அனுபவிக்கிற இதே கிடைக்கவில்லை, இப்பவாவது கிடைச்சிருக்க. அடுத்தவர் வந்து விட்டார், கௌரி கொண்டு வந்திருக்கார் ஒரு பதத்தை கேட்போம். கௌரி கொண்டு வாருங்கள். கௌரி, கௌரியை காணவில்லை. சியாமலா கொண்டு வந்திருக்க, கொண்டு வாருங்கள் மகளே.
4: அப்பா தெரியுது.
0: செல்லாது செல்லாது செல்லாது இல்லையம்மா, தெளிவு தெளிவாக இருப்பதை யாரும் விரும்ப மாட்டார்கள். தெளிவாக இருக்கு, தெளிவான சிந்தனை, தெளிவான தெரிவு திரிவு ஒன்றும் சம்பந்தம் இல்லை. இதுக்கு செல்லாது. மூன்று எழுத்து சரியம்மா, மூன்று எழுத்து இந்த பதம் பெறணும், அது இல்ல நீங்கள் சொன்னதா இல்லடா, இன்னும் இருக்கடா, இன்னும் இருக்கு, அட்டாரமானது. வணக்கம் பாரூக்.
5: வணக்கம் அனைவருக்கும், அன்பு வணக்கம். நலம் நலம்
0: நலம் என்று அறிந்து விட்டோம் உங்கள் நலம். நாங்கள் நலமா இருக்கின்றோம். அறிவு களஞ்சியமே, பொது அறிவு களஞ்சியமே, கொண்டு வாருங்கள் உங்கள் பதிலை.
5: பதில் நாக்கு குறுக்கு கேள்வி கேட்கலாமா?
0: கேளுங்கள் கேளுங்கள்.
5: அதாவது அந்த மூன்று எழுத்துக்கள் நான் சொல்றது வந்து ஊனம் என்று.
0: ஊனம் ஒரு விருப்பம் இல்லாத பொருள், தானாக வருவது. அதை நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ வந்து விட்டால் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும், ஒன்றும் செய்ய முடியாது. ஊனம் ஊனம் ஊனம் இங்கே ஊனம் யாருங்கோ, அந்த பாடல வேண்டும்.
5: இல்ல அந்த பாடல் வேண்டாம்,
0: பாடலே வேண்டாம். அப்ப என்ன
5: பாடவே வேண்டாம்.
0: என்ன பாடல் வேண்டும்?
5: திக்கு தெரியாத, திக்கு தெரியாத காட்டி தான் பேரு.
0: அது பாடல்
5: குளிர் அடிக்கு, குளிர் அடிக்குதே கிட்டவா.
0: என்னங்க திக்கு தெரியாத காட்டுக்கு இருக்கிறது கூட கிட்ட வரும், குளிர் அடிக்குதுன்னா குளிர் அடி. அப்பதான் விட்டுட்டு ஓட மாட்டாங்க திக்கு தெரியாத காட்டுல இருந்து, கலைச்சு விடுச்சுலாம். குளிர் அடிக்குதே, குளிர் அடிக்குதே கிட்டவா.
5: ஆமாப்பா
0: சரி, முடிந்தால் இந்த நிகழ்ச்சி முடிந்ததற்குள் இந்த பாடலை தருகின்றேன். வாழ்த்துக்கள் மகனே.

0: ஏ கௌரி கொண்டு வாமா.
1: ஹலோ.
0: ஓ கொண்டு வாங்க. ஆ கொண்டு வாங்க.
1: சரியா உளியானா சொல்லணும் போல இருக்கு. கொரோனா
0: கொரோனாவை யாரும் விரும்ப மாட்டார்கள் தான், ஆனால் அது அல்ல என்னிடம் இருக்கிற பதம். செல்லாது செல்லாது மீண்டும் யோசிக்க வேண்டும். நீங்கள் எங்கோ எல்லாம் சென்று வருகிறீர்கள். உங்கள் வீட்டிலேயே இருக்கின்றது, உங்களிடத்திலே, உங்கள் மனத்துக்குள்ளேயே இருக்கின்றது. சரியா? இதை வெறுப்பீர்கள், இதை விரும்ப மாட்டீர்கள். நல்லது, மீண்டும் பாருங்கள். மீண்டும் ஒரு தடவை கௌரி வந்து விட்டார். கௌரி கௌரி இல்லையா? அங்கே அழைத்தவர்கள் மீண்டும் வந்து சென்று விட்டார். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மூன்று எழுத்துக்களாலான அந்த பதம் யார் சொல்வது என்று எதிர்பார்க்கிறேன். யாரும் சொல்லவில்லை, என்ன காரணமோ தெரியவில்லை. எங்கே கொண்டு வர வேண்டும்? அடுத்த பதத்தையும் விட்டு விடுகிறேன் உங்களிடம். இப்போ 10 பதத்துக்கு மேலே வந்துவிட்டது, பதில் வந்துவிட்டது, ஒன்றும் எங்களுக்கு ஒத்து வரவில்லை. சரி, அடிமை அரங்கம். சரி, அடுத்த பதமும் மூன்று எழுத்துக்களை கொண்டதுதான். அந்த பதத்தில் உள்ளவர் ஒரு ராமாயணத்திலே இறுதி காண்டத்திலே வருகின்றார். ராமனுக்கு தகவல் கொடுக்கின்றார். சீதையை பறிகொடுத்த ராமன் பதறி எங்கு சென்றால் என்று எழுங்கும் பொழுது அவருக்கு பலர் வந்து அறிவுரைகள் வழிமுறைகள் எல்லாம் கூறுகிறார்கள், உதவியும் செய்தார்கள். அவர்களுக்குள்ளே ஒருவர், அவருடைய பெயர் இது, மூன்று எழுத்துக்களை கொண்டது. சரியா? அவரை யார் என்று நீங்கள் கூற வேண்டும். அடுத்தது அந்த ரெண்டையும் கொண்டு, இரண்டு பதங்கள் தந்திருக்கேன். அதோடு உங்கள் வணக்கம் சந்தனராஜ்.
2: இனிய இரவு. வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு. வணக்கத்தை.
2: எழுத்து பதம் தோல்வியா?
0: செல்லாது செல்லாது செல்லாது
2: செல்லாது செல்லாது
0: செல்லாது செல்லாது. மீண்டும் யோசியுங்கள். இன்னும் முறை யோசிங்க, இன்னும் ஒரு தடவை யோசியுங்கள். இரண்டு சந்தர்ப்பம் இருக்கு, ரெண்டு பதில் கூறலாம்.
2: சந்தர்ப்பம் இருக்கிறது. தோல்விங்கிறது ஒரு எல்லாரும் விரும்ப மாட்டோம்.
0: வாழ்க்கையோடு எத்தனை பேர் கொண்டு வந்து விட்டாரு? வாழ்வோடு சம்பந்தப்பட்டது, வாழ்வியலில் சம்பந்தப்பட்டது. இந்த வீட்டில் கூட அதை விரும்ப மாட்டார்கள். அதிலும் இந்த கால குழந்தைகள் அதை துப்பரவா விரும்ப மாட்டார்கள். நாங்கள் என்றாலும் பொறுத்துக் கொண்டாலும் அவர்கள் பொறுக்க மாட்டார்கள், பொங்கி எழுவார்கள். சரி,
2: வீம்பு. வீம்பு
0: வீம்பு அல்ல அல்ல அல்ல செல்லாது. ராமன் கொண்டு வாருங்கள். எப்படி இருக்கும்
3: ஐயா? வணக்கம் ஐயா. திமிர்.
0: திமிர் இருக்கிறது நல்லது தானே ஐயா? ஆடு மாட்டுக்கு திமிர் இருக்கும் அது அல்ல. அல்ல செல்லாது செல்லாது. வேற மாத்தி யோசிங்கள். அதுக்கு ஆப்போசிட்டா என்ன, அதுக்கு எதிர்ச்சொல் என்னவா இருக்கும் திமிருக்கு?
3: அமைதி. அமைதியா இருப்பது
0: செல்லாது செல்லாது. எங்க ராபி கொண்டு வாருங்கள். ராபி சிறமை என்று ஒன்று இருக்கு, ஆனா செல்லாது செல்லாது. சிறமை என்று ஒன்று இல்லை, இருந்தாலும் செல்லாது. குகன் ராமாயணத்தில் வருகிறார், ஆனா அவருக்கு பின்புதான் இது நடக்கின்றது. சீதாதேவி ராவணேஸ்வரனால் கவரப்பட்ட பின்பு நடக்கின்ற சம்பவம். குகன் அதுக்கு முந்தி வந்து விட்டார். சீதாதேவி தவறி விட்டார், காணாமல் போய்விட்டார். இவருக்கு தெரியாது என்ன நடந்தது என்று. அப்ப ராமபிரானுக்கு பலர் வந்து கூறுகின்றார்கள், இப்படி நடந்தது, இது இப்படித்தான்
2: கூறுகின்ற.
0: அவருக்கு மூன்று எழுத்திலே உள்ளவர்.
2: பாட்டு
0: சொல்லுங்க.
2: எனக்கு வந்து எனக்கு கமலஹாசன் நடித்த படம், கமலஹாசன் ஸ்ரீதேவி நடித்த படம், தாய் இல்லாம நான் இல்லை. அதுல வடிவேலால் மனசு வச்சா மலர வச்சா மனதுக்கு ரோசா செடி. அந்த மனசு வச்சா மனது ரோஜா செடி. சவுந்தரராசன் சுசிலா
0: அவர்கள் பாடியது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு. பதத்தை கண்டுபிடித்து பாருங்கள். எங்கே வணக்கம். நாகப்பன் கொண்டு வந்து விட்டார். கொண்டு வாருங்கள்.
4: வணக்கம் ஐயா. இந்த ராமாயண கதாபாத்திரம் சொன்னாங்களா?
3: எனக்கு தெரிஞ்ச வரையில ஜடாயும்
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஐயா. அவர் தான் மூன்று எழுத்தில் உள்ளவர் செய்திகளை கொடுத்த வகையில் அவர் தான் கூறுகின்றார். இப்படி இந்த வழியாக லங்கேஸ்வரன் புஷ்ப விமானத்தை கொண்டு
3: சென்றான்.
0: அவனோடு நான் போட்டி போட்டு காப்பாற்ற பார்த்தேன், நான் முடியவில்லை, என் இறகுகளை வெட்டி விட்டான். ஜடாயு என்ற ஒரு மனிதன் ஒரு வரத்தினாலே கழுகாக ஈக்கலாக வல்லுருவாரி, அதாவது எப்படி சொல்லுவது, அந்த பறவையாகிறார்கள். ஜடாயு என்பது பெரிய பறவை. அந்த அவர் ரெக்கையை வெட்டி விட்டார். அவரால் ஒன்றும் செய்ய முடியாது போட்டு. ஆனால் அந்த இடத்திலே அவர் ஆபரணத்தை அவர் பெற்றுக் கொண்டார். அந்த ஆபரணத்தை கொடுக்கின்றார் சாட்சியாக ராமரிடம். ஜடாயு என்பது சரியான மாதிரி, ஆனால் சரியான தமிழிலே அதை சடாயு என்று கூறுவார். ஜ என்ற எழுத்தை விளக்கி அது கம்பர் எழுதியவருடைய ஜாவை சேர்த்திருந்தார். நாங்கள் தமிழிலே மொழிபெயர்க்கும் பொழுது சடாயு என்றுதான் ச டாயு. அவரை ஒரு பகவானாக கும்பிடுகிறார்கள் சிலர், சடாயு பகவான் என்று. தசரதனுடைய ஆத்ம நண்பர், தசரதன் ராமனுடைய அப்பாவுக்கு அவர் நண்பர். அந்த பல வழிகளும் இருந்தபடியே அவர்கள் சில புண்ணிய பூர்வீகமாக பூர்வீக புண்ணியங்களாக தந்தை தாய் நன்மை செய்து நட்பு தோழமையாக பாராட்டியது. அவர் இந்த உருவத்தில் வந்து கண்டு காப்பாற்றி சென்று தன்னை நிழந்து இந்த குற்றுயிராய் கடந்து இந்த தகவலை கொடுக்கின்றார். இது புண்ணியத்திலே நடைபெறுகிறது. தர்ம வழி புண்ணியம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அந்த ஜடாயு பகவான் உருவாக்கப்பட்டிருக்க. சடாயு என்பது சரியான பதிலை தந்து புள்ளியை பெற்றிருக்கின்ற நாகப்பன். ஆனால் மற்ற மூன்று எழுத்து இன்னும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படித்தான்
3: மூன்று எழுத்து வந்து ஒரு வகை குணம்,
0: ஒரு வகை
3: குணம், குணம்
0: அல்ல அல்ல அல்ல
3: குணம் அல்ல அல்ல ஒரு வகை குணம், அது
0: குணமும் அல்ல, குணமும் அல்ல. வாழ்வியல், வாழ்வியல், வாழ்வியல் தத்துவங்கள், வாழ்வியலிலே ஒன்று, வாழ்வியல் முறைகளிலே ஒன்று,
3: வாழ்வியல் முறைகள்,
0: வாழ்வியல் முறைகளே. வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள். இறுதி வரை யோசிக்கலாம், இறுதி வரை யோசிக்கலாம். வணக்கம், வணக்கம். ஞான சேகரன் கொண்டு வாருங்கள். ஞானா கொண்டு வாங்க. சரியாக வரவில்லை இன்னும். மற்றது கூறப்பட்டார்கள்
2: மூன்று
0: எழுத்தினால் எல்லோரும் வாழுகிறார்கள் தான். பயமும் ஒரு குணம் தான், ஒரு குணம். இல்லையா, அது ஒரு குணம். இது வாழ்வியல் முறையிலே இதை விரும்ப மாட்டார். இந்த முறையிலே வாழ்வதை சரி, இப்ப இப்ப கண்டுபிடிக்கும். இந்த முறையில் வாழ்வதை விரும்ப மாட்டார்கள். எவ்வளவோ இலகுபடுத்தி இப்ப எத்தனையோ பதங்கள் வந்துவிட்டது. சரியான பதத்தை இன்னும் யாரும் தரவில்லை. அடுத்த மூன்று எழுத்து பதம் ராமாயணத்து பதம் வந்து அது சடாயு, அது சரியான பதில்.
2: சடாயு
0: நாகப்பன் கூறி புள்ளியை பெற்றுக் கொண்டார். சடாயு என்பவன் தான்
2: அதுக்காக தான் தாமதமான அவர் வந்துட்டாரு. சரி பரவாயில்ல, அவரு கிடைக்கும்.
0: அவரு நான் ஒரு பவுஸ் வாங்கி தருகிறேன். அவர் வந்த உடனே நம்ம பவுஸ் அமைத்துடனே அவர் நின்று விடுவாரு, நீங்கள் ஓடி வரலாம். வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு உடம்பு செல்கிற. வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம். நீங்கள் காற்றலையில் இருக்கின்றீர்கள். வணக்கம், வணக்கம். உங்கள் இணைப்பு வரவில்லை அம்மா என்னுடன். யார் அழைப்பில் இருக்கின்றீர்கள்? வணக்கம், வணக்கம். இருக்கின்றீர்களா காற்றலையில்? இல்லை. அடுத்தவரிடம் சிறு பாருங்க, கொண்டு பாருங்கள். பாருப்பா
3: பொறுமை,
0: அது உங்களிடம் இருக்கிறதா? அப்பவே விரும்ப மாட்டீர்கள். பொறுமையை எல்லாரும் விரும்புவார்களே, இது விரும்பவே மாட்டார்கள். வாரம் விரும்ப மாட்டார்கள், வெறுப்பார்கள். மீண்டும் யோசித்து வாருங்கள். இணைப்பை துண்டித்துக் கொள்வோம். வணக்கம், வணக்கம்,
2: வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா,
0: வணக்கம், வணக்கம். யார்
2: பேசுறது? வெங்கட்டேங்க.
0: ஓ, பட்டணத்திலிருந்து வெங்கட். உங்களை அழைத்தார்களா வீட்டுக்கு? அம்மா அழைத்திருந்தாரா? மகள் வந்து பங்கு பெற்றி சிறப்பாக இருந்தால் மகள் சொன்ன அந்த கோரிக்கை உடனே அங்கே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எண்ணுகின்றேன். நல்லது, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
2: நடவடிக்கை எடுத்தாங்க,
0: உடனே எடுத்துட்டாங்க. வாழ்த்துக்கள். முந்தைய தமிழ் வாங்க சிறப்பு. அம்மாவுக்கு நன்றி, அம்மாவுக்கு நன்றி.
2: நன்றி, நன்றி சொல்லிருங்க ஐயா,
0: நன்றி. கூறுங்கள், என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
2: பொறுமை,
0: பொறுமை எல்லாரும் விரும்புவார்கள் தானே, இது விரும்ப மாட்டார்கள், இதை விரும்ப மாட்டார்கள், இந்த வாழ்வியலை விரும்ப மாட்டார்கள். இது வாழ்வியலோட வருகிறது. பொறுமை ஒரு குணம், அது அல்ல.
3: அகங்காரம்
0: இல்லையா? மூன்று எழுத்துக்களால் மூன்று எழுத்து, இது ஒரு வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையை யாரும் விரும்ப மாட்டார்கள். இப்பொழுது இலகுவாக புரிந்து கொள்ளுங்கள். ஐயா இன்னும் பங்கர், உங்களுடைய பட்டணம் என்றது எந்த இடம் ஐயா?
3: ஒண்டிபுதூர்.
0: ஒண்டிபுதூர்
3: கோவையில ஒண்டிபுதூர் பட்டணம்.
0: ஓ, கோவை மாவட்டத்திலே அது இருக்கின்றது.
3: ஆமா, கோவை மாவட்டத்தில்.
0: அங்கேதான் எங்களுடைய நாகப்பன் ஐயா இருக்கின்றார். நாகப்பன் எங்களுடைய இப்பொழுது வந்து சென்றாரே. நாகப்பன் என்பவரும் கோவை தான், அவர் எந்த இடமும் தெரியவில்லை. அப்ப நீங்கள் பட்டணத்தில். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வெங்கட். என்ன பாடல் என்று உங்களுக்கு கேட்க விருப்பம்? இந்த நிகழ்ச்சி முடிவாகும் போது பாடல் கிடைக்கும். என்ன பாடல் விருப்பம்?
3: பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்ட.
0: நன்றாக மகளை வழி நடத்துகிறீர்கள், சிறப்பு. அப்படியே தொடர்ந்து அந்த வழியிலே செல்லப்படுங்கள். சிறப்பான பதிவுகளை இன்று தந்து சென்றார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: சரி, நன்றி
0: நன்றி நன்றி நன்றி
3: நன்றி.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் யோசித்து வாருங்கள்.
3: சரிங்க.
0: நல்லது. எங்கே அடுத்த உறவு மீண்டும் வருகின்றார் கௌரி. முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கின்றாள் மகள். ஓடி வாருங்கள் கௌரி. அற்புதமான பதம், எல்லோருக்கும் தெரிந்த பதம். உங்களுக்கு விருப்பம் விருப்பமே இல்லை, அந்த பதத்தையே விருப்பம் இல்லாதவர்கள் ஏன் கூறுகிறீர்கள்? இல்லை, இத்தனை பதில் வந்துவிட்டது. கௌரி கொண்டு வாங்க மகளே. இப்போவாவது
1: அப்பா கொடுமை.
0: அம்மா கொடுமை செல்லாதம்மா. அந்த ராமாயணத்து பதில் கேட்டீர்களா? அது சடாயு என்பவர்.
1: எனக்கு
0: சிட்ட இல்லை பறந்து வருவதற்கு. சடாயு பறந்து
1: வருவேன்.
0: கொடுமை சரியான பதில் அல்ல மகளே. இதுவும் மூன்று எழுத்து. அற்புதமான ஒரு பதில்.
1: கொடுமை.
0: வாழ்த்துக்கள். இந்த ஒரு சொல்லை கண்டுபிடிக்க இவ்வளவு நேரம் சென்றிருக்கிறதா மகளே? அடிமை. இந்த அடிமை பார்த்தீர்களா? கெட்டிக்கார பேத்தி. ஏன்னா நீங்கள் தாத்தாவின் பேத்தி, அதனால தான். கௌரியின் மகள் இல்ல, தாத்தாவின் பேத்தி. உங்களுடைய பெருமையை நானும் சேர்த்துக் கொள்ள. கெட்டிக்காரியம்மா. எப்படி கண்டுபிடித்தீர்களா? ஒரு சின்ன குழந்தை கண்டுபிடித்திருக்கிறார் அந்த பதத்தை. அடிமை. அடிமை வாழ்வை, அந்த வாழ்வியல் முறை யாரும் விரும்ப மாட்டார்கள். வீட்டிலே குழந்தையை பெற்ற குழந்தைகள் கூட தாங்கள் அடிமையாக வாழ்வதை விரும்ப மாட்டார்கள். கணவன் மனைவி கூட அடிமையாக வாழ்வதை விரும்ப மாட்டார்கள். மற்றவரை அடிமையாக்கவும் விரும்ப மாட்டார்கள், தாங்களும் அடிமையாக மாட்டார்கள். ஆனால் அந்த அடிமை என்ற பதத்தை
1: கண்டுபிடித்தார்.
0: அப்படியே புரிந்து கொண்டார். ஆத்தீர்களா? கெட்டிக்காரர் கெட்டிக்காரர் கெட்டிக்காரர். உங்களுக்கு ஒரு புள்ளி சிறப்பாக வழங்கப்படுகின்றது. சரியா?
1: கேட்டிருந்தீர்களா?
0: அந்த பதம் தான் சடாயு, அதையும் கூறிவிட்டார்கள். சரி, இப்பொழுது சரிகிறேன் பாதை. இது வந்து எல்லோருக்கும் உள்ள ஒரு விடயம், எல்லோரிடம் இருக்கின்றது இந்த குணம். இந்த குணத்தினால் பல தடுமாற்றங்கள், ஆபத்துக்கள், விபத்துக்கள், இழப்புகள் எல்லாம் ஏற்படும். அதுவும் மூன்று எழுத்துக்களால் தான் ஆனது. கொண்டு வாருங்கள். இந்த குணமும் இருக்கின்றது, எங்களிடம் இருக்கின்றது இந்த குணம், எல்லோரிடம் இருக்கின்றது. மூன்று எழுத்துக்களால் ஆனது. கொண்டு வாருங்கள். மூன்று எழுத்துக்களால் ஆன பதம் இது. எங்களுக்கு இந்த குணம் எல்லோரிடம் இருக்கின்றது. இது வரும்பொழுது நாங்கள் இத்தனையும் விடயங்களை இழந்து விடுகின்றோம், ஆபத்துக்களை சந்தித்திருக்கின்றோம், விரோதங்களை சந்தித்திருக்கின்றோம், எங்கள் நாணயத்தை இழந்திருக்கின்றோம். கெட்டிக்காரி கெட்டிக்காரி. மறதி என்பது சரியான பதம், சரியான பதம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒருவர் வருகிறார் அவருக்கு. நன்றி மகளே. வாழ்த்துக்கள். என் பேத்திக்கும் வாழ்த்துக்கள். எங்கே சவுதி அரேபிய மன்னர் வந்து விட்டார் ஃபாரூக் அவர்கள். வாருங்கள் ஃபாரூக். அவர் மறைந்து விட்டார், உடனே மறைந்து விட்டார். சரி, மறதி என்ற சரியான பதத்தை தந்தார் அவர். வணக்கம் வணக்கம் நாகப்பன். நாகப்பன் நின்று விட்டார். என்ன நடந்தது? ஏன் நிற்க வேண்டும்? சரி, அடிமை என்பதும் மறதி என்பதும் சரியான பதம். அது இரண்டையும் சரியாக கூறி கௌரி இரண்டு புள்ளிகளையும் பெற்றுக் கொண்டார். சரி, இந்த பதம் ஆறு எழுத்துக்களை கொண்டது, எல்லா நாடுகளிலும் இருக்கின்றது. இது இல்லாதுவிட்டால் உணவு பஞ்சங்கள் கட்டுப்பாடுகள் எல்லாம் ஏற்படும். உலகம் உய்ய வேண்டும் என்றால் இது இருக்க வேண்டும். ஆறு எழுத்துக்கள், ஐந்து எழுத்துக்களாக இருக்கின்றதை நடத்துவேன். ஐந்து எழுத்துக்களை கொண்டு இது ஒரு புனிதமாக செய்கின்றார்கள். இதை செய்யும் நாளில் அதை புனிதமாக கருதி கொள்வார்கள். எங்கே ராபிக் கொண்டு வந்திருக்கார், ராபிக்
2: வாருங்கள்.
0: மறதி, சரியான பதில், உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதை கௌரி கூறி புள்ளியை பெற்றுக் கொண்டார். மறதி அடிமையாக இருப்பதை யாரும் விரும்ப மாட்டார்கள் இல்லையா? வீட்டிலும் சரி நாட்டிலும் சரி குழந்தைகள் கூட விரும்ப மாட்டார்கள்
2: அடிமை.
0: அதுதான் சரியாக இத்தனை பதத்தை கொண்டு வந்த தமிழிலே அவ்வளவு பதம் இருக்கின்றது. அத்தனைக்கு மேலான பொருளாதாரம் இந்த அடிமை என்பது. இந்த அடிமைத்தனத்தை இல்லாமல் செய்ய உலக நாடு எவ்வளவு போராடினது. அது எத்தனையோ நாடுகளில் இல்லை, எங்கள் நாடுகளிலும் இல்லை. ஆனால் நாங்கள் அடிமைப்படுத்தப்படுகிறோம். சில விடயங்களில் யாரும் விரும்ப மாட்டார்கள்.
2: ஆமா, அடிமையா இருப்பாங்க
0: விரும்ப மாட்டாங்க. நல்லது. இப்பொழுது ஒரு பதம் தந்தேன். நீங்கள் வரும்பொழுதுதான் ஐந்து எழுத்துக்களை கொண்டது. இது இல்லை என்றால் உலகத்தில் பஞ்சம் ஏற்படும், செத்து போவாங்க. ஆக்கம் என்னிடம் இருக்க
2: பதத்தை
0: எத்தனை பதம் வருதுன்னு பார்ப்போம். நன்றி. எங்கே கௌரி அழைத்து விட்டு நின்று விட்டீர்கள், ஃபாரூக் அழைத்து விட்டு நின்று விட்டீர்கள், ஓடி வர வேண்டும். கொண்டு வாருங்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. வருகின்றார் வெங்கட், வருகின்றார். வாருங்கள் வெங்கட். வணக்கம்
4: ஐயா. வணக்கம். விவசாயம்,
0: விவசாயம் ஐந்து எழுத்து சிறப்பானது. ஆனால் என்னிடம் இருக்கும் பதம் அது போன்று வேறு ஒரு பதம் இருக்கின்றது. இந்த விவசாயத்துக்கு முக்கியமானது ஒன்று இருக்கின்றது. அந்த பதத்தை கொண்டு வாருங்கள். மாத்தி யோசித்து அங்கேதான் நிக்கிறீர்கள். சரி, நீங்கள் நிக்கிற இடம் சரி. இதை இப்படி அழைப்பார்கள். அதுவும் பாரத நாட்டிலே இப்படி கூறுவார்கள். இதை தமிழ்நாட்டிலே இதை இப்படி கூறுவார்கள். எத்தனை பாடல்கள் இருக்கின்றது. மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ் என்ற பாடலிலே இந்த பதம் வருகின்ற சரியா? அந்த மற்ற பதங்கள் அறிந்தீர்கள் தானே கட்டிக்காரன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே வணக்கம் ஞானதேரன்.
2: வணக்கம் விளைச்சல்.
0: மாத்தி யோசிக்க வேணும். அங்கதான் நிக்கிறீர்கள். மாத்தி யோசிக்க வேணும். வேறு ஒரு பதம் இருக்கிறது. நான் குறிப்பிட்டேன் இப்பொழுது இந்த மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ் என்ற படத்து அந்த பாடலிலே இந்த பதம் அங்கே அழகாக கூறப்படுகின்றது. அதே போன்று பல பாடல்களே கூறப்படுகிறது. இருப்பினும் இது முக்கியமான ஒரு பதம். எங்கள் பாரத நாட்டில், அதுவும் தமிழ்நாட்டிலே அநேகமாக உச்சரிக்கப்படும் ஒரு பதம். அது ஒரு புனிதமான பதம். கொண்டு வாருங்கள். ராபிக், ராபிக் வணக்கம். கொண்டு வாருங்கள். எங்கே கொண்டு வரவில்லை. கொண்டு வாருங்கள். சரி, ஒரு பாடல் இடைவெளியை பார்ப்போமா? பாடல் இடைவெளி ஒன்று தருகின்றேன். மகான் வந்துவிட்டு அவரிடம் கொண்டு வரும். மகான் கொண்டு வாருங்கள்.
5: வணக்கம்.
0: வணக்கம். கொண்டு வாருங்கள். கண்டுபிடித்து விட்டீர்கள் இல்லையா? கொண்டு வாருங்கள். அங்க வானொலி வேலை செய்யறது போல இருக்கு. வானொலியை நிறுத்தி தான் நீங்கள் எங்களோடு பேசலாம். தெளிவாக கூறுங்கள். இல்ல, உங்கள் வானொலியை நிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் வானொலியை கேட்கின்றீர்கள் ஐயா. இங்கே எனக்கு கேட்கின்றது. வானொலியை குறைத்துவிட்டு தொலைபேசியிலே பேசுங்கள். மகான்,
5: ஹலோ. ஹலோ, நான் மகானா?
0: ஆமா, மகான் தான் பேசுகிறீர்கள். அங்கே உங்களுக்கு வானொலி
5: கேட்கின்றது.
0: உங்களுக்கு வணக்கம் கூறினேன். அங்கே எங்களுடைய வானொலி உங்களிடம் கேட்டு எனக்கு அது கேட்கின்றது. அதை குறைத்துக் கொண்டு என்னோட பேசுங்கள்.
5: ஓமம், நான் குறைத்து விட்டேன். நீங்க சொன்ன நீங்கள் என்னுடன் கலைக்க
0: உங்களோட
5: கூறியிருந்தார்கள்.
0: இப்ப எல்லா பதமும் கூறிவிட்டார்கள். இப்ப புதிய பதம் கொடுத்தேன் கேட்டீர்களோ தெரியவில்லை. ஐந்து எழுத்துக்களை கொண்டது. இது இல்லை என்றால் உலகத்திலே பஞ்சம் நிலவும், மக்கள் பட்டினியால் சாவார்கள். இது நடைபெறாது விட்டால் இதுக்கு ஒரு புனிதமான பதம் இருக்கின்றது, ஐந்து எழுத்துக்கள். அதை எப்படி கூறுவது?
5: அது வந்து உற்பத்தி
0: உற்பத்தி தான். அந்த உற்பத்திக்கு என்ன ஆரம்பம், அது தேவை. அது இல்லாமல் உற்பத்தியும் வராது, இது இல்லாமல் உற்பத்தி வராது.
5: கமத்தொழிலா? இல்ல,
0: கமத்தொழில். சரி, கமத்தொழிலுக்கு இது வேண்டும், இந்தபடியே வேண்டும். அதுக்கு அங்கே நிக்கிறீர்கள். உற்பத்தி கமத்தொழில் ஏலம் அப்படித்தான் கொண்டு வந்த விவசாயம் என்று கொண்டு வந்தார்கள். ஆனால் இது வேண்டும் அதுக்கு. இது செய்தால்தானே கமத்தொழில் எல்லாம் செய்யலாம். நாள் பார்த்து, நிமிடம் பார்த்து, திதி பார்த்து செய்வார்கள் பாரத நாட்டிலே. பொதுவானது இல்லை. இது ஒரு திரைப்படத்திலே மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் என்ற அந்த பாடலிலே இந்த பதம் பொதிந்து கிடக்கின்றது. அதே போன்று வேறு பாடல்களில் இருக்கின்றது. குறிப்பாக இந்த பாடலை கூறினேன், கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். அல்ல அல்ல அல்ல அல்ல, இந்த பதம் அது அல்ல, அதோடு சம்பந்தப்பட்டதுதான். இரண்டே முயற்சி செய்து விட்டீர்கள், மீண்டும் பாருங்கள். நன்றி ஐயா,
5: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த உறவு யார் அழைத்து போட்டு சென்று விட்டார்? நாகப்பன் கொண்டு வந்து விட்டார், கெட்டிக்காரன். கொண்டு வாருங்க நாகப்பன்.
6: வணக்கம் ஐயா. சொல்லிட்டாங்க ஐயா பதம்,
0: சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, யார் சொன்னாலே நீங்க சொல்லுங்க. ஏரோட்டம் இப்ப கமத்தொழில் என்று கூறினார்கள், சரி. விவசாயம் என்று சொன்னார்கள், சரி. உற்பத்தி என்று சொன்னார்கள், சரி. ஆனால் இவற்றுக்கெல்லாம் எது வேண்டும்? ஏரோட்டம்.
6: சரியான
0: ஏரோட்டம் இல்லை என்றால் வேறு எதுவுமே நடைபெறாது. ஏரோட்டம் என்பது சரியான பதில். கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள். கண்டுபிடித்து
6: நீரோட்டம் நினைச்சேன்.
0: நீரோட்டமும் தேவை இருந்தாலும் இந்த ஏர் ஓடாது விட்டால் கார் ஓடாது. அவங்க சேற்றிலே அந்த ஏற்றை உழாது விட்டால் எங்களுக்கு நாங்கள் சோத்திலே கை வைக்க முடியாது. ஏரோட்டம், ஏரோட்டம் தான் இந்த விவசாயத்துக்கு முக்கியமான மூலப்பொருள். நிலத்தை பயன்படுத்த வேண்டும் அல்லவா ஐயா? அந்த ஏரோட்டம் வந்து பெரிய ஏரோட்டம் எல்லாம் செய்வார்கள் அங்க தமிழ்நாட்டில் சில இடங்கள்ல. ஏரோட்டம் ஒரு புனிதமான நாள், நாட்டியம் பார்த்து நல்ல நாள் பார்த்து எல்லாம் செய்வார்கள் ஏரோட்டம். நல்லது, கட்டிக்காரன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
6: நன்றி நன்றி நன்றி ஐயா,
0: நன்றி ஐயா. இப்ப ராமன் பேரு. வணக்கம் ராமன். வணக்கம் ராமன்
7: ஐயா. வணக்கம் ஐயா. ஐந்து சுட்டாங்களா ஐயா?
0: இல்ல சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பாப்போம்
7: ஐயா. விவசாயம்,
0: விவசாயம் செய்வதற்கு என்ன ஐயா வேண்டும்? இப்ப சொல்லிடுறாரு, சொன்னாரு ஒருவர் வந்து சொல்லிட்டு போறாரு சரியான பதில். அவருக்கு அவருக்கு புள்ளி கிடைக்கிறது. நீங்கள் சொன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். விவசாயத்துக்கு முதலில் எது வேண்டும் ஐயா? அதுதான் இது விவசாயம். அது பொதுவா எல்லாரும் குறுங்கள்
7: மூலதனம்,
0: அந்த மூலதனம் ஐயா. ஏரோட்டம் ஐயா, ஏரோட்டம் இல்லை என்றால் இந்த விவசாயம் எதுவும் இல்லாம போய்விடும். ஏரோட்டம் புனிதமாக செய்வார்கள். வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பதத்துக்கு வருகின்றேன், அடுத்த பதம் கொண்டு வருகின்றேன். எங்க இந்து மதங்களும் சரி, சைவ மதங்களும் சரி, அதுக்கு ஒரு நிறுவனம் இருக்கும். அந்த அதை நடத்துனர்கள் அப்படி நிறுவனங்கள் எல்லாம் இருக்கின்றது. அந்த நிறுவனங்கள் உங்கள் இந்த சமய விடயங்கள், ஆலயங்கள், அந்த பண்டிகைகள், அந்த கொண்டாட்டங்கள் அவற்றை எல்லாம் பரிபாலிக்கிறதுக்கு ஒரு துறை இருக்கின்றது. அந்த துறைக்கு ஆறு எழுத்துக்கள் கொண்ட ஒரு பெயர் இருக்கின்றது. அது என்ன பெயராக இருக்கலாம்? சமயத்தோடு சம்பந்தப்பட்டது. அது எங்கள் கலாச்சார விழும்பியங்களை எல்லாம் கட்டி காக்கின்றது. அது எது? ஆறு எழுத்துக்களை கொண்டது. கொண்டு ஓடி வாருங்கள். அதோடு இன்னும் ஒரு பதத்தையும் தருகின்றேன். பாரத போர் நிகழ்வதற்கு இவன் தான் காரணம். மூன்று எழுத்தை கொண்டவன். பாரத போர் நிகழ்வதற்கு கௌரவர்கள் அதர்ம வழியிலே செய்வதற்கு இவன் காரணமாக இருந்தவன். மூன்று எழுத்தை கொண்டவன். வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்கள் வாருங்கள் நாகப்பன் அவர்களே.
6: வணக்கம் ஐயா. அறநிலையம்,
0: அறநிலையம் என்று சொல்வது நீங்க மாத்தி யோசிக்க வேண்டும். அல்ல அல்ல அடுத்த மூன்று எழுத்து புரிந்ததா? இதை
6: வந்து
0: பாரத போர் நிகழ்வதற்கு கௌரவர்கள் அறவழியை கடந்து செல்வதற்கு அதர்ம வழி செல்வதற்கு மூல காரணமாக இருந்தவர் மூன்று எழுத்தை கொண்டவர். ஆனால் நல்லவர், வல்லவர், சிறந்தவர். எங்கள் மத்தியிலும் அப்படி இருக்கின்ற எங்கள் மத்தியிலும் அப்படி இருக்கின்றார்கள். கொண்டு வாருங்கள். எங்க வர வேண்டும், வர வேண்டும். யார் சொல்ல போகிறீர்கள்? ஓடி வர வேண்டும். கொண்டு ஓடி வர வேண்டும். பொது அறிவு நடந்து கொண்டிருக்கிறது. வேகம் விவேகம், வேகம் விவேகத்தில் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நல்ல பதங்கள், நல்ல சொற்கள் வருகின்றன. ஒரு பதத்துக்கு இத்தனை பதில் எங்கள் தமிழின் பெருமையை எண்ணக்கூடியதா இருக்கும். அங்கே கௌரி அம்மா வாருங்கள், கொண்டு வாருங்கள். கௌரி
8: அப்பா சகுனி,
0: வாழ்த்துக்கள். சிறப்பான பதில் கொண்டு வந்தீர்கள் மகளே. சகுனி என்பது சரியான பதில். பாரதத்து போருக்கு மூல காரணம் அவன் தான், அவர் தான், அந்த பெருமகனார் தான். சகுனி என்பது சரியான பதிலை தந்தீர்கள். அடுத்த பதிலை தர வேண்டும் நீங்கள். எங்களுடைய நாட்டிலே, எங்கள் நாட்டிலேயும் இருக்கின்றது பெரிய சமய சம்பந்தமான ஆலயங்கள். எங்களுடைய பண்பாடு கலாச்சாரங்கள் இவற்றை பாதுகாப்பதற்கு ஒவ்வொரு துறை இருக்கின்றது. அந்த துறைகளிலே இயங்கித்தான் இவற்றை பரிபாலிக்கின்றார்கள். அதுக்கு ஒரு பெயர் உண்டு. அந்த பெயர் ஆறு எழுத்துக்களிலே இருக்கின்றது. அது சபையாக இருக்கலாம், நிலையமாக இருக்கலாம், துறையாக இருக்கலாம். நான் இப்படித்தான் ஆரம்பிக்கும். அங்கே கொண்டு வாருங்கள். அது பரிபாலனங்களை செய்யும் ஒரு துறை. அதை இப்படி கூறுவார்கள். இப்ப எங்கள் கல்வி சம்பந்தமான விஷயத்தை கல்வி சபை, கல்வித்துறை, கல்வி விழாவில் இருப்பது போலே இதற்கும் ஒன்று இருக்கின்றதம்மா. சமய பண்பாடு கலாச்சார விழுமியங்களை பேணி பாதுகாப்பதற்கு ஒன்று ஒரு தலைமையகம் இருக்கும். அதன் உட்பாடு அதற்கு கீழ்பட்டுத்தான் எல்லாம் நடைபெறுகிறது. அதைதான் பரிபாலிப்பார்கள் அவர்கள். அதுக்கு என்ன பெயர்? ஆறு எழுத்துக்களை கொண்டது மகளே. குட்டியல் கூறுவார்கள், எனக்கு தெரியும். அவர்களும் புரிந்து அவர்கள் படிக்கும் பொழுது இந்த சொல்லை படித்திருப்பார்கள். சரியா?
8: இந்து மதம்.
0: அது மதம் தானே அம்மா, இந்து மதம். அந்த இந்து மதத்தையும் பரிபாலிக்கிறது அம்மா இது.
8: சரி சரி, இப்ப நான் முயற்சி செய்கிறேன்.
0: முயற்சி பண்ணி கொண்டு வாருங்கள். கெட்டிக்காரை கொண்டு வாருங்கள். நல்ல விளக்கம் தந்திருக்கு. அந்த பாதையை கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும் அன்பு உள்ளங்களே. ஆஹா, அடுத்த பதத்தை கொண்ட உற்பத்தியாளர் ஒரு இடைப்பாடல் தரட்டுமா? கொஞ்சம் இலகுவா இருக்கும் உங்களுக்கு. ஒரு இடைப்பாடல் இருக்கின்றது. அந்த பாடல் எப்படி என்றால், அந்த பாடல் சொல்லப்படுது, பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் தூங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது சொல்லுங்கள். பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் தூங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது சொல்லுங்கள். எங்கே கொண்டு பாருங்கள். நாகப்பன் வந்துவிட்டார், வந்துவிட்டு செல்கின்றார். வணக்கம் நாகப்பன். நாகப்பன் கொண்டு பாருங்கள், மீண்டும் அழையுங்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
6: வணக்கம் ஐயா. பாடல் வந்து நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு.
0: உண்மையா? அப்படியா அந்த பாட்டு வரும்? கட்டு காரணம் ஐயா, சொல்லி போட்டாங்க. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் வந்து ஒன்று
6: மனசாட்சி.
0: தியாகம் திரைப்படம் வாழ்த்துக்கு. உங்களுக்கு முழுமையான புள்ளி வழங்கப்படுகின்றது. இடையிலே ஒரு ஒரு ஆறுதல் பரிசாக இதை கொடுப்பேன். அதை கொண்டு வந்து விட்டீங்க கட்டிக்காரன். இப்ப
6: அது வந்து ஆதீனங்கள்,
0: ஆதீனங்கள் வந்து அந்த பதம், அந்த பதம் பாவிக்கப்படுறது இந்து மதத்திலேதான். ஆதீனங்கள் அல்ல, அதே போல சரி ஆதீனங்களையும் கட்டுப்படுத்துறது கொண்டு இருக்கு ஐயா. அதுக்கு மேற்பட்டது
6: நாங்க அதை வந்து இங்கிலீஷ்ல சொல்லி பழகிட்டோங்க, ட்ரஸ்ட்ங்க சொல்லி
0: பழகிட்டோம். ட்ரஸ்ட்க்கு என்ன தமிழ்?
6: இப்பொழுதும்
0: பெரிய பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாவற்றிலும் கூறப்படுகிறது. நேற்றைய தினமும் நான் அதை பற்றி பேசியிருந்தேன். நேற்று கலம்பத்துக்கு வரும்போது பேசினேன். வந்துவிட்டார் மகான் அவர்கள், அவரிடம் செல்கின்றேன். வணக்கம் மகான். வணக்கம் ஐயா. வாங்க
9: ஐயா. என்னென்ன நான் கேட்கிறேன் என்னென்ன பாட்டு கண்டுபிடிக்கிறது?
0: இல்ல, இந்த பாட்டு முதல் வரியே கண்டுபிடிக்க கூறியிருந்தேன். அது ஒரு சரணத்திலே ஒரு தந்தேன். முதல் வரியே அது வந்துவிட்டது, கூறிவிட்டார். அந்த வரிகள் எங்கே, அது எப்படி கண்டுபிடிக்கிறேன் என்றால், நான் இடைவரியை தருவேன். அதனுடைய முதல் பாடம் முன் வருவதை நீங்கள் கூறினீர்கள். அதே போல அந்த முதல் வரியை பாடி காட்டலாம் அல்லது சொல்லிவிடலாம். இப்பொழுது அந்த பாடம் இப்பொழுது வந்தது வந்து நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் இரண்டு என்ற அந்த பாடலிலே வருகின்ற சரணத்திலே அந்த தன் தந்திருந்தேன். அதனுடைய பல்லவி எது என்று கேட்டேன். நாகப்பன் வந்து குறிப்பிட்டு சென்றார்.
9: நன்றி.
0: இந்த எங்களுடைய சமய பரிபாலனங்கள், பழக்க வழக்கங்கள், கலாச்சார விழுமியங்கள் எல்லாம் காப்பாற்றுவதற்கு ஒரு துறை உண்டு, ஒரு பரிபாலன சபை உண்டு. அதை இப்படி கூறுவார்கள், ஆறு எழுத்திலே இப்படியும் கூறுவார்கள் என்று கூறியிருந்து. அது என்ன பதம் என்று ஆதீனம் என்று கூறினார்கள், வேறு எல்லாம் கூறினார்கள். அது அல்ல, இந்த பதத்தை கூற வேண்டும். சரி ஐயா, மீண்டும் பாருங்கள். நன்றி மகான். பாருங்கள். வணக்கம். வணக்கம் மங்கட், கொண்டு வாருங்கள். என்ன பதம்? வணக்கம்.
10: சகுனி.
0: சகுனி என்பது சரியான பதில். ஆனால் சகுனி என்ற பதிலை ஒருவர் கூறிவிட்டார், அவருக்கு புள்ளி சேர்கிறது, உங்களுக்கு வாழ்த்துக்கள் சேர்கின்றது. பாரதம் தெரிந்திருக்கிறது. சகுனி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து ஞானதேவரன் வருங்க, கொண்டு வாருங்க. ஞானதேவரன் சொல்லுவார்.
11: அறநிலையம்
0: மாத்தி யோசிங்க. அதை நிலையம் வந்து ஒரு இடம், நீங்க அங்கதான் நிக்கிறீர்கள். இப்ப அவரும் வந்து ஆதீனம் என்றெல்லாம் கூறியிருந்தார். அப்படி அல்ல, அதுக்கு இன்னொரு சொல்லி இருக்காது. சரியான பதம் இந்த ஊடகங்கள் எல்லாம் கூறுவார்கள். அந்த நீங்கள் சொன்னதைத்தான் அந்த இறுதி வரியை மாத்தி கூறுவோம். இறுதி சொல் மாறி பெற வேண்டும். அற நிலையம் வேறு, இது வேறு. அங்கே கொண்டு வாருங்கள். மீண்டும் நல்லது நல்லது. அங்கே கொண்டு வர வேண்டும்.
12: யார் சொல்வதோ
0: சரி, கௌரி சொல்ல போகின்றார். வணக்கம் கௌரி, கொண்டு வாருங்கள்.
13: அறக்கட்டளை
0: மாத்தி யோசிக்க வேணும். கடை இறுதி வரி பிள்ளை இறுதி சொல்லி ஞானசேகரனும் வந்து கூறினார், நீங்களும் கூறினீர்கள். பாதியை கூறிவிட்டீர்கள், மீதியை கூறுகிறீர்கள். அந்த அந்த பொருள் பெற வேண்டும். கட்டளை அறக்கட்டளை என்பது வேற கருத்தை கொண்டு வந்துவிடும்.
13: அறக்கொடையா?
0: அல்ல. முதல் பாதியிலே நிக்கிறீர்கள். கொண்டு வாருங்கள். மகான் வந்துவிட்டார். வணக்கம் மகான், கொண்டு வாருங்கள்.
13: அறக்கட்டளை
0: அறக்கட்டளை வேறு கருத்தை கொண்டு வருகின்றது. முதல் அறம் சரி, ஆனால் அந்த இறுதி வரி இறுதி சொல்லே மாற்ற வேண்டும். மூவர் நீங்கள் பாதி பாதிதான் கூறியிருக்கின்றீர்கள். அறநிலையம் கூறுகிறீர்கள், அறக்கட்டளை என்று நீங்கள் இருவர் கூறுகிறீர்கள். ஆனால் அறக்கட்டளையும் இல்லை, அறநிலையம் இல்லை. அதுக்கு இன்னொரு அந்த நான் சொன்ன கருத்து அதிலே இருக்கின்றது. கொண்டு வாருங்கள். அடுத்த ஒரு ராமன், கொண்டு வாருங்கள். ராமன்
14: ஐயா, எனக்கு ஐயா அறநிலைத்துறை ஐயா
0: அறநிலைத்துறை எழுத்துக்கள் ஐயா நாகப்பன் வந்துவிட்டார். அதைத்தான் இப்ப இவருங்களும் அப்படி அல்ல அதே அதற்கு அப்படியே அப்பட்டமாக அந்த அந்த அந்த பெயர் அதை கூறுகின்றது. எங்களுக்கு பாதுகாப்பை தரும் பெயர் அதுல இருக்கின்றது. கௌரி வாருங்கள், கொண்டு வாருங்கள் கௌரி.
1: அல்ல
0: நீங்கள் அங்கே நிக்கிறீர்கள், அந்த சொல்லை கண்டுபிடிக்கிறீர்கள். எங்கே பார்ப்போம், அடிமை போன்று சுத்தி திரிகின்றது இது. அந்த நான் சொன்ன கருத்து அதுல அப்படியே பொதிந்திருக்கின்றது. அது நிலையமா இருக்கலாம், துறையா இருக்கலாம், இடமா இருக்க எதுவா இருக்க, அதை இப்படித்தான் கூறுவாது. கொண்டு வாருங்கள், மீண்டும் கொண்டு ஓடு வாருங்கள். எங்கே யார் சொல்ல போகின்றார்கள்? இன்னும் உங்களுக்கு 5 நிமிடங்கள் இருக்கின்றது நிகழ்ச்சி நிறைவுக்கு வருவதற்கு. அதன் பின்பு உங்கள் பாடல்கள் ஒளிபரப்பாகும். கொண்டு வாருங்கள். அற்புதமான ஒரு இப்ப எங்களுடைய சவுதி மன்னர் தான் வருகின்றார்.
10: காரியாலயம்
0: அங்கதான நீங்கள் சம்பளம் எல்லாம் அந்த காரியாலயம். இங்கே காரியாலயம் என்பதே தமிழ் சொல் அல்ல, அலுவலகம் அதே அல்ல. இது இந்த அறங்களை எல்லாம் அறங்களை எல்லாம் பாதுகாத்து நிறைப்படுத்தி கொண்டிருக்கு. மீண்டும் வாருங்க, கொண்டு வாருங்க. இப்பொழுது நாகப்பன் சரியாக கொண்டு வர போகிறார். கொண்டு வாருங்க நாகப்பன்.
11: அறக்கழகம்
0: அல்ல மாத்தி கொண்டு வாருங்கள். எங்கே மகான் கொண்டு வாருங்கள்.
11: அறிவாலயம்
0: மாத்தி கொண்டு வாருங்கள். அது அல்ல, அது அல்ல, அல்ல அல்ல. கொண்டு வாருங்கள் அந்த துறை. அதை எப்படி கூறுவார்கள்? அதற்கு ஒரு துறையே இருக்கின்றது அரசாங்கத்திலே. கௌரி கொண்டு வாங்கள். அறநெறி சபை என்பது அல்ல, அல்ல. அறம் சரி, அங்கே இறுதிதான் பிழை. மாற்றி கொண்டு வாருங்கள். நான் சொன்ன கருத்து அதுக்குள்ள இருக்கின்றது, அந்த கருத்து பட வர வேண்டும். மீண்டும் பாருங்கள் கௌரி. இல்லையா, சரி கொண்டு வாருங்கள். இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கின்றது. அற்புதமான ஒரு பதில். நான் சொன்ன கருத்து அந்த அறத்தோடு சேர்ந்து வருகின்றது. அதற்காகத்தான் அந்த பெயரை அதற்கு சூட்டி இருக்கின்றார்கள். கொண்டு வர வேண்டும், ஓடி வாருங்கள். யார் சொல்வது, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ கதம்பத்திலே.
12: யார் சொல்வதோ
0: ஞானசேகரன் சரியாக கூட போனார். கொண்டு வரணும் ஞானசேகரன். சரியா புரியவில்லை மகனே. விக்கி எடுக்க விக்கல் எடுக்கிறது உங்களோட தொலைபேசிக்கு. முதல் சொல்லு சரி, இறுதி சொல்லு செல்லவில்லை, சேரவில்லை. ராவிக் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் ராவிக். ஓ, இணைப்பு உங்களோட துண்டிக்கப்பட்டு விட்டது. ராவிக் சரியா கொண்டு வந்திருப்பார். ஓடி வாருங்கள். முகமது ராபிக், என்ன பதம்?
13: அறிவாலயம்.
0: செல்லாது அண்ணாது அரசியலோடு சம்பந்தப்பட்டது. அறிவாறு அவர்கள் தங்களுடைய அரசியல் செல்வாக்குகளா பெயர்களை சூட்டிக் கொள்வார்கள். அது அல்ல, இது அது அறத்தை காக்கவில்லை. அந்த ஆலயங்கள் அறத்தை காக்கவில்லை. நன்றி. கொண்டு பாருங்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இன்னும் 1 நிமிடங்கள் இருக்கின்றன. 1 நிமிடத்துக்குள் யார் வந்து கூறி அந்த புள்ளியை பெற்றுக் கொள்ளுகின்ற வெற்றியாளர் யார் என்று அறிய வேண்டும் நாங்கள். வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும், பதில் தர வேண்டும், தர வேண்டும், தர வேண்டும், ஓடி வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். வந்து விட்டாரா? யார் வந்து விட்டார்? நாகப்பன் கொண்டு வந்து விட்டார் இறுதியாக. வணக்கம் நாகப்பன்.
10: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அறநெறித்துறை
0: அல்ல, அது மற்றவர்கள் கூறியிருந்தார்கள், அது அல்ல. ஞானசேகரன் வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன், இறுதி நேரம், கொண்டு வாருங்கள்.
11: அறத்தளம்,
0: ஐயோ அங்கேயும் பிளவிட்டு விட்டு கடைசி சொல்ல மாற்றப்படும், இன்னும் பரவில்லையே உங்களுக்கு. நான் சொன்ன கருத்து என்ன ஐயா? ஐயா நான் கூறினேன், இந்த எங்களுடைய பண்பாடுகள் கலாச்சார விழுமியங்கள் அத்தனையும் காத்துக்கொள்வதற்காக ஒரு ஒரு துறை உண்டு, அதை எப்படி அழைப்பது? இப்படித்தான் நான் அந்த சொல்லித்தான் வரும். நீங்கள் சொல்வதெல்லாம் அதெல்லாம் நெறிப்படுத்த அது ஏதோ கொல்லி கொண்டு போ அறநிறைய காற்பு, அதை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த பதம் அங்கேயே சேர்க்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட நேரம் சரியாக முடிந்துவிட்டது, ஒருவரும் சரியாக கூறவில்லை, அதனால் அது உங்களுக்கு புரிகிறதாரா? ஞானதேர ஒரு முறை மாத்தி கூறுவீர்களா? எல்லோரும் அங்கே அதை சொல்லுவது எப்படி? உங்களுடைய திருப்பதி அந்த பெரிய கோயில் இதுகளை எல்லாத்தையும் எந்த துறையை ஐயா காத்துக்கொண்டிருக்கும்? அறங்காவல் துறை. அறங்காவல், அறங்காவல் துறை என்று கூறு. அறங்காவல், அறங்காவலுக்கு காவலாக இருக்கின்றது. அதனுடைய நன்னதி நிலை அறிந்து அதுக்கு வர பிழைகளை எல்லாம் கண்டித்து எல்லாம் செய்த காவல். நெறிவேறு காவல் வேறு, நெறிப்படுத்தி கொண்டு போகலாம். காவல் அவர்தான் பாதுகா, அறநெறி கழகம், அறநெறி நிலையம், அறவு அதெல்லாம் இருக்கின்றது. அறநெறி, அறங்காவல், அறத்தை காவல் காப்பவர்கள், அறங்காவல் என்பது பாருங்க. பத்திரிகைகள் வரும் அறங்காவல் துறை என்று இதை எப்படி செய்தது? அறங்காவல் துறையிடம் முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள் எல்லாம் வரும். உங்களுக்கு உங்களை அங்கேதான் கூட இது பாவிக்கப்படுகின்றது, அறங்காவல். நேற்றைய தினம் நான் கூறின அறங்காவல் காத்துக்கொண்டு பணத்தை மட்டும் காக்கிறது தவிர இந்த கோவில்களின் கட்டிடத்தையோ அங்கே உள்ள எங்களுடைய பழைய பொக்கிஷங்களையோ காக்கவில்லை என்று ஒரு குறை நேற்று கூறியிருந்தேன். அதை பற்றி ஒரு பதவி கூட விட்டிருக்கின்றார் இந்தியாவில் இருந்து. இன்னும் ஒரு 50 வருடம் போனால் இந்த அறங்காவல் எல்லாம் கண்ண முடிக்கொண்டு காசை மட்டும் எடுத்துக் கொண்டிருக்கிறது, எங்களுடைய சின்னங்கள் எல்லாம் அழிந்து போக போகிறது என்று கவலைப்பட்டார். நன்றி மகனே. அறங்காவல் சரியானவர் கௌரி வருகிறார் என்ன கூறுவார் என்று கேட்டுவிட்டு மீண்டும் சந்திப்போம். வணக்கம் கௌரி.
12: அறப்பண்பாடு,
0: அம்மா அறப்பண்பாடு கா பாதுகாக்கிற நிலையம், பாதுகாத்துக் கொள்ளுகிறதம்மா, அறங்காவல் என்று கூறப்படுகிறது. எது
12: அறங்காவல்?
0: அந்த அறத்தை கா பாதுகாத்து எல்லாம் நெறிப்படுத்துது கட்டளை. அறங், அறம், அறங்காவல். எங்களுடைய அறம் அறவழி செல்லும் பொழுது இந்த கோவில்கள், பரிபாலனங்கள், கண்கள், பாரம்பரியங்கள், திருவிழாக்கள், கோலாகங்கள், அந்த காசு பணங்கள் எல்லாம் காவல் பார்த்துக் கொண்டிருக்கோம். அதைத்தான் நாங்கள் தமிழ் ஆங்கிலத்தை ட்ரஸ்டி என்று கூறியிருந்தார் எங்களுடைய நாகப்பன். ட்ரஸ்ட் என்று தான் நாங்கள் கூறுவோம். அது ஆன்மீகத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஒரு ஒரு பதம் இருக்கிறது. அறங்காவல் என்பது சரியான பதம் அம்மா. வாழ்த்துக்கள். நிறைவு பெற்றது உங்களுடைய போட்டி. இப்பொழுது பாடல்கள் ஒலிபரப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே ஒவ்வொன்றாவது வந்து நீங்கள் இணைந்து கொள்ளலாம், இணைந்து கொள்ளலாம். முதலாவது பாடலாக வர இருக்கின்றது எங்களுடைய பிரபு அவர்களுடைய பாடல் ஒலிபரப்பாகிவிட்டது, பாட்டு பாடவா என்ற பாடல். அடுத்த பாடலை தந்திருந்தவர்கள் ஆடை கட்டி வந்த நிலவோ ஞானசேகரன். நீங்கள் கேட்ட பாடல் வர இருக்கின்றது, அந்த பாடலை கேட்க இருக்கின்றோம். இப்பொழுது ஒவ்வொருவராக பாடலை தருகின்றேன். இது கதம்பம் என்ற நிகழ்ச்சியாக காற்றலையில் இனி வராது. இப்பொழுதே பாடல்களை தந்து விடுவோம் விரும்பியவர்களுக்கான பாடல்களை. எல்லோரும் அறத்திலேதான் நின்றீர்கள், அந்த சரியான பதத்தை கொண்டு வரவில்லை நீங்கள். பத்திரிகைகள் ஊடகங்களிலும் இந்த பதம் தான் உபயோகிப்பார்கள். அறங்காவல் துறை, அறங்காவல் நிலையம், அறங்காவல் பரிபாலன சபை என்றெல்லாம் பெரும் அறங்காவல் தான் சரியான பதில். எல்லோரும் அந்த அறத்திலே நின்றீர்கள், அதை முடிக்க வாக்க மாட்டோம். நிறைய அதெல்லாம் ஆடை கட்டி வந்த நிலவோ அந்த பாடல் வருகின்றது. அன்பு ஞானசேகரன் நீங்கள் கேட்ட முதல் பாடலாக இப்பொழுது தருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை கதம்பத்தில் இணைந்தவர்கள் கேட்ட பாடல்கள் இப்பொழுதே ஒலிபரப்பாகின்றன.

இனிமையான பாடல் காற்றலையில் கலந்து சென்றது அன்புறவோடு. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பங்கு பெற்றிக் கொண்டிருந்து போட்டியிலே பங்கு பெற்றி நிகழ்ந்தவர்கள் கேட்ட பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. பழமையாக இப்படி உங்களுடைய பாடலை கேட்டு மறுநாள் உங்களுக்கு கலம்பத்திலே தருகின்ற அந்த நிகழ்ச்சி இன்றோடு நிறுத்தப்படுகின்றது. ஏனென்றால் நிகழ்ச்சியை அதிகரித்து நிகழ்ச்சி பாடல்கள் கூட வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நேய நேரத்தில் எழுதும் பாடல்கள் ஒழுங்காக வந்து கொண்டிருக்கும், அதில் நிறைவாக வருகின்றபடியால் அதே நபர்கள் இதிலேயும் வந்து பங்கு பெற்றி கேட்கும் பொழுது கதம்பத்திலும் ஒரே ஆட்கள் வருகின்றபடியால் அந்த கதம்பத்தை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இயங்குகின்ற அந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிப்பாட்டினால் வேறு ஒரு நிகழ்ச்சி அதுக்குள்ளே கொடுக்கலாம், ஒரே பாடலாக இருக்காமல். அப்ப இந்த கதம்பத்திலே வந்து நீண்ட நேரம் நாங்கள் உலாவிக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் பாடலை உடனுக்குடன் கேட்டு அப்பொழுது தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று பங்கு பெற்றியவர்களுள் நாகப்பன், நீங்களும் சந்தன்ராஜும் விரும்பினால் பாடலை கேட்டுக்கொள்ளுங்கள். இன்று போட்டியிலே பங்கு பெற்றி புள்ளிகள் பெற்றவர்கள் முதலிலே பிரபு வந்து இணைந்து உடனடியாக அவர் 11 வந்து ஒரு புள்ளியை பெற்றிருந்தார். அடுத்து கௌரி, நாகப்பன் இருவரும் தான் புள்ளிகளை சேர்த்திருக்கிறார். இருவரும் தலா 3-3 புள்ளிகள் பெற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடல் வருகின்றது. ராஜ்குமார் வந்து இணைந்து விட்டு கேட்ட பாடல். இப்பொழுது நாகப்பன் அழைத்திருந்தார் இந்த 11 இத்தனை புள்ளிகள் மறுமொழி அதுவும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒன்று இரண்டு அவர் பாடலை அதனால்தான் வரும்போதே நான் பாடலை கேட்பதுண்டு. ஒரு தடவை ரெண்டு தடவை வரும்பொழுது இந்த பாடலை தந்துவிட்டால் இப்படி சுணக்கங்கள் ஏற்படாது என்பதற்காகத்தான் நான் கேட்பதுண்டு. இப்பொழுது வந்து பாடல் புதிதாக வருபவர்கள் போட்டி நிறைவு பெற்ற பின்பு வருபவர்களுக்கு பாடல்கள் இல்லை, போட்டியும் இல்லை, போட்டி முடிவடைந்து விட்டது. சந்தன்ராஜ், நாகப்பன் இருவரும் போட்டியில் கலந்தீர்கள், பதில்களை தந்தீர்கள், நீங்கள் பாடலை தர மறந்துவிட்டீர்கள். ஒரு தடவை கேட்டேன், சரி இப்பொழுது முடிந்தால் நீங்கள் வந்து அழைத்து பாடலை தாருங்கள். அடுத்த பாடல் வருகின்றது எங்களுடைய பிரபு அவர்களுக்கு அடுத்து ஞானசேகரம் நீங்கள் கேட்டு வந்து இணைந்து கேட்ட பாடல் தந்தேன். அதற்கு அடுத்து ராஜ்குமார் தர்மபுரியிலிருந்து வந்திருந்தார், அவர் கேட்ட பாடல் ஒரு கைதியின் டயரி திரைப்படுத்த பாடல். அந்த பாடல் கிடைக்க இருக்கின்றது உங்களுக்கு. ராஜ்குமார் கேளுங்கள்.

0: இருந்தது.
1: கிடைத்து நல்ல பலன் உள்ள ஒரு பயன் உள்ள ஒரு எத்தனை பதம் வந்து அடிமை என்பதற்கு எத்தனை பதங்களை கொண்டு வந்தார்கள் என்ன அத்தனையும் சரியான
0: விரும்பத்தகாத செயல்கள் நிறைய இருக்கு. அடிமைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: வாழ்க்கையில எவ்வளவோ இருக்கின்றது, அதுக்குள்ள எல்லாவற்றையும் கூட இதுதான் பொல்லாதது இல்லையா?
0: அது ஒண்ணு. அந்த இறுதியில சொன்ன சொல் வந்து பதம் வந்து நாங்க இங்க எல்லாம் சொல்றது வந்து அறநிலைய
1: துறைமுக வேண்டும். நான் நேற்றைய தினமும் ஊடகங்களை படித்திருந்தேன், அறங்காவல் என்பதுதான் அங்கே கூறப்படுகின்றது. பேச்சு வழக்கிலே கூறலாம், பேச்சு வழக்கிலே கூறுவது அறங்காவல் தான் சரியா, அறங்காவல் துறை
0: சரியான சரியான சொல் வந்து அறங்காவல் துறை
1: அறங்காவல் காவல் கூறுங்கள்.
0: அது பொதுவா சொல்லும் போது வந்து இந்து சமய அறநிலையத்துறையினே சொல்லி பழக்கிட்டாங்க.
1: அது இந்து சமயக்காரர் இல்லை, நான் முதல் கூறினேன் எல்லா மதங்களுக்கும் இருக்கின்றது. இந்து சமயத்துக்கு ஒவ்வொரு சமயம் எல்லாம் அறம் வாழ்க்கை நெறிமுறைகளில் உள்ள சமயத்தோடு சேர்ந்து பண்பு கலாச்சாரம் எங்களுடைய பாரம்பரியங்களை காவல் காத்து நிற்கின்றது அறம் காவல். அவர்தான் வந்து அறங்காவல் பணிமனை, அறங்காவல் நிலையம், அறங்காவல் துறை, அறங்காவல் இயக்கம் என்றெல்லாம் வைத்திருக்கின்றார்கள். அறங்காவல்
0: அது எல்லா மதத்துக்கும் பொதுவானதானது, பொதுவானது
1: எல்லா அது தனியா இந்து சமயத்துக்கு மட்டுமல்ல எல்லாவற்றுக்கும். மனித வாழ்வு எல்லா இடம் எல்லா நாடுகளிலும் இருக்கு, இங்கேயும் இருக்கின்றது. அந்த ட்ரஸ்ட் அதுக்குள்ளே
0: தெரிஞ்சுக்கிட்டேன்
1: அந்த சொல்லுக்கு இது அறங்காவல். அந்த ட்ரஸ்ட் வந்து எல்லாவற்றுக்கும் இருக்கின்றது. பாடசாலைக்கு ட்ரஸ்ட் இருக்கின்றது, நிலையங்களுக்கு ட்ரஸ்ட் என்ற ஒன்று இருக்கிறது. அது நம்பிக்கை போறது அந்த அந்த காவல் காவல் பாதுகாவலாக இருக்கிறது ட்ரஸ்ட். அப்ப அறம் அறம் என்ற எங்கள் அறவழியிலே செல்வதை காத்து அறத்திலிருந்து ஒரு சட்டம். இப்ப நீங்கள் கோவிலே போகும்போது அர்ச்சகர் ஒரு பிழை விட்டால் நீங்கள் அர்ச்சகர் மீது வழக்கு தொடர்ந்து அறங்காவல் தான் அதை காக்கும். அதே மாதிரி அடியார்கள் போய் ஏதாவது செய்தால் கூட அந்த அர்ச்சகர்களும் சென்று அங்கேதான் கேட்பார்கள். அந்த அறவழி செல்லாமல் அறங்காவல், அதான் அறங்காவல் துறை. உங்களுக்கு ஒரு அமைச்சே இருக்கின்றது அங்கே, அறங்காவல் துறை அமைச்சர். அறநெறி
0: என்பது
1: அறநெறி என்பது அறவழியில நடக்கின்ற நெறிமுறைகள். அறநெறி என்ற அந்த கட்டளைகள் சட்டங்கள் அங்கே நின்றீர்கள். இந்த பதம் வரவில்லை, ஏன் எங்கே எங்கட தமிழ் பதம் சென்று விட்டது?
0: அது பொதுவா பேச்சு வழக்குல இல்லாததுனால மறந்துருச்சு.
1: பொதுவாவில் எத்தனை பேர் என்னோட பேசியிருக்க, அறங்காவலுக்கு சொல்ற அறங்காவல் துறை தான் அதை கவனிக்கிறது ஐயா, அறங்காவல் துறை தான் அதை செய்தது ஐயா எல்லாம் கூறுகிறார். நேற்று என்ன நான் பத்திரிகை அந்த இதை ஊடகத்திலேயும் படித்திருந்தேன். அதை பேச்சு வழக்கிலே நாங்கள் அதை மறந்து அதை விட்டு வேற சொற்களை யாரோ சொல்வதை கேட்டு வேறு வேறு ஏதோ கூறுகிறோம். அறங்காவல்
0: அது முடிஞ்சு அறிவாலயம் வந்துருது.
1: அறிவாலயம் என்று கூறுகிறோம், எதுக்கு அறிவு? அது அரசியலுக்கு அறிவாலயம். எப்படி திருமணம் பண்ணுவது, எப்படி மக்களுக்கு மூலிகை கழுவுறது, எப்படி
0: அழைச்சி வச்சிருக்காங்க,
1: எப்படி காவல குடும்ப ஆட்சியை வைத்துக் கொள்வது, எப்படி தொடர்ந்து ஒருவருக்கு பின்னால் ஒருவர் குடும்பத்திலே வருவது, அது வேற. அது அறிவாலயம், அறிவு ஆலயம், அறிவை பெறுகிறார். இது அறம் வாழ்க்கையில மிக முக்கியது. அறம் அறம் எனப்படுவது இல் வாழ்க்கை என்று வள்ளுவர் அடித்து கூறியிருக்கின்றார். அறம் என்பது எங்கள் வாழ்க்கையின் நெறிமுறைகள், வாழ்க்கையின் கடைபிடிப்புகள். அறம் அறம் என்று ஒன்று இருக்கின்றது. மற்றது கூறினார் அறக்கட்டளை, அதுபோர் அறக்கட்டளை. இப்படி ஒரு அறக்கட்டளைக்கு காசுகளை அனுப்புறது அறக்கட்டளை, அது போற அறம் காவல். இந்த அறத்தை காத்துக் கொள்றதுக்கு ஒரு துறை இருக்கின்றது, அதுவும் இந்தியாவிலே பெரும்பாலும் தமிழ்நாட்டிலே அறங்காவல் துறை. மக்கள் பாதுகாப்பு வந்து போலீஸ் காவல்துறை, அது போர் சமூக காவல். அறம் இந்த அறத்தை பாதுகாத்து நெறிப்படுத்தி கொண்டு வந்து நிலை நிறுத்தி இன்றும் வாழ்வதென்றால் அது அறம் காவல் நிலையங்களால் தான். அறங்காவல் நிலையம் அந்த அறச்சட்டளை கட்டளையை மீறி வேறு வழி செல்லாது. அறங்காவல் என்பது அது அந்த பெயரில் யாரும் போலியாகவும் இயங்க முடியாது. அந்த பெயரை அந்த பெயரை புனைந்து மறைத்து பூசி சில விடயங்களை செய்கிறார்கள். அறங்காவல் அது ஆதிகாலம் இருந்து இட்டவர். அரசன் கூட அந்த அறங்காவலுக்கு உட்பட்டவர் தான். ஒரு அரசன் நாட்டை ஆண்ட ராஜராஜ சோழன் காலத்தில் கூட அறங்காவல் என்று ஒன்று புறம்பாக இருந்தது. அது ஏன் இங்கே போய்விடும், எங்களுக்கு தெரியாமல் போய்விடுகிறது. காரணம் இந்த பேச்சு வழக்கிலும் மற்ற மூலக்கழுவி கொண்டு சில பேர் அதை செய்கிறதா. இன்னைக்கு சுவாமி நித்யானந்தாவும் வச்சிருந்தாரே, அவர் அறங்காவல் நிலையம் வைத்திருக்கவில்லை, அறநிறை கழகத்தை வைத்திருந்திருக்கலாம். அவர் அவரையும் காத்து தேடிக்கொண்டிருக்கிறது என்று அறங்காவல் தான். ஆனால் எங்கள் நாட்டவர்கள் புத்திசாலியர், அறங்காவலுக்கும் காப்புச் சங்கிலி மூக்குச் சங்கிலி போட்டு விடுவார்கள். சரியா?

0: அறங்காவலுக்குள்ள இருந்து கொண்டு காவலை மீறுகிறவர்கள் இருக்கின்றார்கள் தான். ஆனால் அறங்காவல் என்பதுதான் சரியானது. வாழ்த்துக்கள் ஐயா, அங்கு இதை சொல்ல வைத்ததுக்கு நன்றி.
1: நன்றி நன்றி ஐயா. நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், அதுதான் முக்கியமானது.
0: பாடல்
1: இன்றைய தின பாடல் ஐயா, நிறைவு பாடலா கொடுத்துருங்க. நிறைவான பாடல வரும்போது வரட்டும். அது வந்து மாலையிட்ட மங்கை திரைப்படத்துல சொந்தமை தேன்மொழியா.
0: ஆஹா, அற்புதமான. அது நீங்கள் கேட்காது விட்டாலும் இறுதியாகத்தான் வரும் அந்த பாடல். நீங்க இறுதியாகத்தான் வந்து கேட்கு பல இடத்துக்கு வந்தவங்க விருது வரை விரிவா
1: இருக்கன்னு.
0: சரி, அடுத்த அந்த அடிமை என்ற பதத்துக்கு இத்தனை தமிழ் பதங்கள் வந்தது இல்லையா?
1: நினைக்கவே
0: விருப்பம் இல்லையா அந்த அந்த பதத்தை, அந்த விடயத்தை. அடிமை என்பதை விருப்பம் இல்லை யாருக்கும், சொல்லவே விருப்பம் இல்லை. பாத்துக்கோ, யோசிக்கவே இல்லை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திக்கும் போது வணக்கம் கூறிக்கொள்வோம். நான் இப்ப பாடலை தொடர்ந்துறேன். அடுத்து வரும் பாடல், அடுத்து வரும் பாடல் எங்களுக்கு அன்பு ராமன் அவர்கள் கேட்டிருந்தார், கண் எதிரே தோன்றினாள் என்ற பாடல். இருவர் உள்ளம் திரைப்படுத்த பாடல் வருகின்றது, கேட்போம்.

அற்புதமான ஒரு பாடல், காலத்தால் அழியாத ஒரு பாடலை காதலோடு கேட்டு மகிழ்ந்தோம் என்ற ஒரு வழி மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையின் கதம்பம். கதம்பத்திலே வந்து பங்கு பற்றி யார் சொல்வதோ நிகழ்வு புதையிலே கலந்துவிட்டு தாங்கள் விரும்பிய பாடலை கேட்கும் வேளையிலே அந்த பாடல்கள் மறுநாள் மாலை உங்களுக்கு ஒலிபரப்பாகி கொண்டிருந்தது. அதை நிறுத்தி அந்த நேரத்தை நாங்கள் மிச்சப்படுத்தி வேறு நிகழ்வை தருவதற்காக இப்பொழுது தினமும் கதம்பத்திலே நீங்கள் முடிவு நேரத்திலே நீங்கள் கேட்ட பாடல்களை நான் தந்து முடித்துவிட்டு தான் செல்வேன். இப்பொழுது நேரம் 11:40 உங்களுக்கு இருப்பினும் பாடலை தருகின்றேன். அந்த வகையில் அடுத்த பாடலை தருகின்றார் எங்களுடைய அன்பு மகள் ஷியாமலா இஞ்சிக்குடியில் இருந்து வந்து கேட்ட பாடல் வேலைக்காரி என்ற ஒரு திரைப்படம். மிகவும் பழைய திரைப்படம், ஆனால் நல்ல ஒரு திரைப்படம். அதிலே வந்து பாடுபவர்கள் கே வி ஜானகி, தன்னுடைய எஸ் ஜானகி இசைக்குயில் அல்ல, இது வேறு ஒரு ஜானகி, கே வி ஜானகி என்ற அம்மா பாடியிருக்கின்றார். அந்த பாடலோடு அந்த திரைப்படத்திலே பிரபல பின்னணி பாடகி பி லீலா அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள். இந்த பாடல் நாங்கள் அநேகம் கேட்ட பாடல் தான். நான் பல காலங்களுக்கு முன் தந்தையார் குரலே கேட்ட பாடல் இந்த பாடல். இந்த தந்தையார் இந்த பாடலை பாடுவார். நேற்றைய தினம் ஷியாமலா நீங்கள் ஒரு பாடலை கொண்டு வந்தீர்கள். அந்த பாடல் அந்த ஒரு பக்தி பாடல் மாதிரி வந்த பாடல், என் சிந்தை நோயில் வாடும் என்ற பாடல், அது கூட என் தந்தையார் பாடுகின்ற ஒரு பாடல், பழைய பாடல் இந்த பாடல். நான் நீண்ட காலத்தின் இந்த பாடலை இன்று கேட்க இருக்கின்றேன் உங்களோடு சேர்ந்து. ஷியாமலா நீங்கள் வந்து சிறப்பித்து கதம்பத்தை அலங்கரித்து கேட்ட பாடல் வேலைக்காரி என்ற திறம் ஓரிடம் தனிலே. அற்புதமான கருத்து, இன்றும் பொருத்தப்படக்கூடிய கருத்து பாடல். கேட்போம் இந்த பாடலை இப்பொழுது.

ஆண்டுகள் எத்தனை என்று எண்ணுகிறீர்கள்? 1949 ஆண்டு இந்த பாடல் திரைப்படத்துக்கு வந்தது. அந்த பாடல் இன்றும் அதை நாங்கள் கேட்டு மகிழக்கூடியதாக இருக்கின்றது என்றால் எவ்வளவு அற்புதமான ஒரு பாடல். இந்த படத்தில் நாயகன் வந்து K.R. ராமசுவாமி என்ற ஒரு சிறந்த நடிகர், தலை சிறந்த நடிகர். அவரோடு இணைந்த நாயகி யாராக இருக்கலாம்? பொன்மனச்செம்மல் அவர்களுடைய பத்தினி V.N. ஜானகி அம்மா என்றால் பாருங்கள் எவ்வளவு காலம். ஆர். சுதர்சனம் அவருடைய இசையில வந்த பாடல் என்றுதான் அதை எனக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் மகளே சியாமலா, இந்த ஞாபகத்தை ஊட்டி. ஓர் இடம் தனிலே நிலை இல்லாமல் சுத்திக் கொண்டிருக்க இந்த பூமியிலே நிலையாக நிற்பது பணமும் காதலும் என்றதை கூறி அந்த காலத்திலே கூறிவிட்டார்கள். அது என்ன செய்கின்றது என்பதை கூறினார். அந்த பாடலை பாடியவரும் நல்ல குரலே பாடியிருந்தார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு பாடலை கேட்டு சிறப்பித்தமைக்கு. இது கதம்பம், கதம்பத்திலே பலதும் வரந்தான் செய்யும். அடுத்த பாடல் யார் கேட்டது? யாழ்ப்பாணத்திலிருந்து ஈழத்திருநாட்டின் யாழ் நகரிலிருந்து கேட்டிருக்கின்றார் அன்பு மகள் கௌரி. வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்து பாடல் உங்களுக்காக வருகின்றது.

ஆடல் நின்றுவிட்டது. அந்த பாடலை தந்தவர் கௌரி அவர்கள். கௌரிக்காக ஒரு பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சபையில் தினமும் மலரும் கதமும் கதம்பத்தில் இப்பொழுது கனடாவின் நேரம் 2:22 பிற்பகல். பாரத நாட்டிலும் ஈழத் திருநாட்டிலும் 11:51 ஆகின்றது. அங்கே ஆசிய நாடுகள், அடுத்து பாரத சவுதி அரேபியாவில் 9:22, பிரித்தானிய நாட்டிலே இப்பொழுது 7:22 மாலை நேரம். பாடல்களை தொடர்ந்து வரும் வேளையிலே அடுத்த பாடல் அவர் கேட்டுவிட்டு தூங்கியிருப்பார் என்று எண்ணினேன். சில சமயம் தூங்காமல் நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருப்பார். எங்கள் காரைக்கால் சேப்பு விஜயராகவன் ஐயா அவர்கள் ஒரு பாடல் கேட்டிருந்தார், தகிடத்திமி தகிடத்ததிமி என்ற பாடல், சலங்கையொலியிலிருந்து. அதுவும் ஒரு நாட்டிய பாடல் கேட்போம்.

நான் பேசிய ஒலி உங்களுக்கு கிடைத்திருக்க மாட்டாது. சலங்கை ஒலி பாடலை கேட்ட எங்களுக்கு காற்றலையில் வந்து கலந்து சிறப்பித்த மகான் அவர்கள் பிரித்தானிய நாட்டிலிருந்து. அவர் வந்து சிறப்பாக கலம்பத்திலே கலந்துவிட்டு யார் சொல்வதோ நிகழ்ச்சியிலும் கண்டுபிடியிலே கலந்துவிட்டு சென்றபொழுது அவர் இந்திய தினம் கேட்கும் பாடல் ஒன்றை கேட்டிருந்தார். என்னை போல் ஒருவன் திரைப்படத்திலிருந்து தங்கங்களே நாளை தலைவர்களே வருகின்றது அந்த பாடல்.

0: இனிமையான பாடலை கேட்டு மகிழ்ந்த வேலை. அடுத்த பாடலாக வருகின்றது. எங்களுடைய சவுதி அரேபியாவிலிருந்து ஃபாரூக் வந்து இணைந்து சிறப்பித்து விட்டு கேட்ட பாடல், திக்கே தெரியாத காட்டில் திரைப்படுத்த பாடல் காற்றலையில் வருகின்றது. இப்பொழுது குளிர் அடிக்குதே கிட்ட வா என்ற பாடல்.
1: குளிக்க மாட்டேன், குளிக்க மாட்டேன், குளிக்க மாட்டேன்.

திக்கு தெரியாத காட்டில் திரைப்படுத்த பாடலை தந்தவர் ஃபாரூக் சவுதி அரேபியாவிலிருந்து. அவர் பாடலை தொடர்ந்து அடுத்த ஒரு பாடல் வர இருக்கின்றது. எங்கள் அன்பு நீ நெஞ்சம் அண்மையில் இணைந்தாலும் தொடர்ந்து முன்னேற தமிழ் வானொலியில் அப்பாவும் மகளும் வந்து இணைந்து கொள்ளும் பட்டணம் வெங்கட் அவர் கேட்ட பாடல் ஒன்று வருகின்றது. சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து அவர் பங்கு பெற்று விட்டு கேட்டு சென்ற பாடல். மன்னிக்க வேண்டும், சூரியகாந்தி அல்ல, அவர் கேட்ட பாடல் சூரியகாந்தி திரைப்படத்து பாடல் தான். அதற்கு முன்பு ராபிக் வந்த ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார் அல்லவா. ராபிக் பாடலை கொடுத்து விட்டு வெங்கட்ராமன் வெங்கட் படத்துக்கு வருகிறேன், பாடலுக்கு வருகின்றேன். தாய் இல்லாமல் நான் இல்லை திரைப்படம் ராபிக். நீங்கள் கேட்ட பாடல் காத்துக் கொண்டிருப்பீர்கள் உங்கள் பாடலுக்காக என்று எனக்கு தெரியும். அந்த பாடல் வருகின்றது. வடிவேலன் மனசு வைத்தார்.

வடிவேலன் மனசு வச்சால் எல்லாம் நல்லாக நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றதானே. ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தேவைக்கு வடிவேலன் துணைக்கு அனுப்பார்கள். வடிவேலனும் ஓய்வு எடுக்காமல் எங்களுக்கு துணை புரிந்து கொண்டிருப்பார். அதைத்தான் இன்றும் செய்கின்றோம் நாங்கள். இப்பொழுதும் இந்த நேரத்திலும் வடிவேலன் அழைக்கின்றோம். நாங்கள் நன்றாக இருக்கணும், வேலெடுத்து விளையாடி என் வினைகளை எல்லாம் வேறறுத்து விடப்பா என்று கேட்போம். அந்த வகையிலே அடுத்த பாடல், அடுத்த பாடலை தந்தவர் வெங்கட். பட்டணத்திலிருந்து கேட்டிருந்தார் சூரியகாந்தி திரைப்படத்தின் ஒரு பாடல். சூரியகாந்தி திரைப்படத்திலே ஒரு அம்சம், ஒரு சிறப்பு. இந்த பாடலை எழுதிய கவியரசர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் தானே பாடுவது போன்று நடித்து இருக்கின்றார் சூரியகாந்தி திரைப்படத்திலே. அற்புதமான ஒரு அறிவியல் தத்துவத்தை எடுத்து தரும் இந்த பாடல். கட்டாயம் நாங்கள் எல்லோரும் கேட்கத்தான் வேண்டும். கண்ணதாசன் ஐயாவின் வரிகளிலே எம் எஸ் விஸ்வநாதன் இன்னிசை மன்னருடைய இசையினிலே டி எம் சவுந்தரராஜன் இசை சக்கரவர்த்தியின் குரலிலே கேட்பதற்கு கொடுத்து வைத்திருக்கணும். கேட்போமா அந்த பாடலை?

அற்புதமான அர்த்தமுள்ள ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அன்பு உறவுகளே, இது எங்களுடைய பட்டணம் வெங்கட் அவர்களுக்காக ஒலித்த பாடல். இந்திய நிகழ்விலே வந்து இணைந்தவர்கள் எல்லோரும் பாடலை தந்த வேளையில் ஒருவர் மட்டும் பாடல் தரவில்லை. அவர் பணி நிமித்தம் நேரங்களை மிச்சப்படுத்த வேண்டும் என்று எண்ணுபவர். ஆனாலும் எந்த தொல்லை எந்த பணி இருந்தாலும் தானும் வானொலியில் வந்து கலந்து கொள்ள வேண்டும், சிறப்பிக்க வேண்டும் என்று ஓடி வந்து கரம் கொடுக்கும் ஒரு அன்பு நேய நெஞ்சம், நீண்ட நாள் உறவு. அவருக்கு பணிகள், அவருடைய வேலை நேரங்கள், அவருடைய வீட்டு எல்லாவற்றையும் நேரங்கள் எடுத்து சிவ நேரத்தை பொன்னாக மதிப்பவர். இப்பொழுதும் அவர் காற்றலையில் கலந்துவிட்டு சென்றார். பாடலை தரவில்லை என்றவனா நீண்ட வரிசையில் நின்று பாடல் கேட்க வேண்டாம், ஐயாவுக்கும் அது கொஞ்சம் நேரம் போவதாக இருக்கும், மற்றவர்கள் பாடலை கேட்போம் என்ற நல்ல நோக்கமும் உள்ளது அவருக்கு. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது அவர் நித்திரையாக இருந்தாலும் கூட இந்த வானொலியில் என்னுடைய குரல் வரவில்லை என்றால் உடனே மஞ்சள் நோட்டீஸ் அனுப்புவார், உங்களுடைய குரல் வரவில்லை என்று. முழித்துக் கொண்டே இருப்பார் தூங்கினாலும். தற்செயலாக எங்கள் வானொலி ஒலிக்கவில்லை என்றாலும் உடனே எனக்கோ மகளுக்கோ அடுத்து எப்படியும் இந்த வானொலியை இயங்க வேண்டும், என்ன காரணம் என்று கேட்டுக்கொள்ள. அவ்வளவு தூரம் வானொலியை தன்னோடு நேசித்துக் கொண்டு சுவாசித்துக் கொண்டிருக்கும் அன்பு நீ நெஞ்சம் வேறு யாருமல்ல. அவரை இப்பொழுது தூக்கத்துக்கு சென்றால் தூக்கத்திலிருந்து எழுப்பவும், தூங்காமல் இருந்தால் சிரிப்பதற்குமாக ஒரு பாடலை தரப்போகின்றேன். நீண்ட நாள் காற்றலைக்கு வரவில்லை அந்த பாடல். அவர் வேறு யாருமில்ல, என் அன்பு நீ நெஞ்சம் வண்டிக்கு வைத்தார் சந்தன் ராஜ் அவர்கள். தூக்கத்திலே இருந்தாலும் இந்த பாடலை கேட்டு ஒரு தடவை எழுந்து சிரித்து விட்டுதான் தூங்குவார். அது மட்டுமல்லாமல் தூக்கத்தை குறித்து பாடலை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நாம் தரும் பாடல்களை கேட்டுவிட்டு இங்கே எனக்கு புல்லனத்திலே நன்றி சொல்லி எழுதுகிறீர்கள். நன்றி சொல்ல தேவையில்லை, இது என் கடமை. வருகின்றது இந்த பாடல். அது அந்த இந்த பாடல் வருகின்றது ஆயிரம் மலை என்ன திரைப்படம், அது அந்த திரைப்படத்து பாடல் வருகின்றது. அந்த பாடலை இப்பொழுது கேட்பதற்கு ஆயத்தமாக அவர் நான் கூறியதை கேட்டிருந்தால் எழுந்திருந்து கேட்பதற்கு ஆயத்தமாக இருப்பார். இல்லாட்டில் நிறம் மாறாத பூக்கள் திரைப்படுத்த பாடல் அவருக்காக ஒலிக்கின்றேன். அவர் தூங்கினால் எழும்பிடுவார், தூக்கத்தில் இல்லாவிட்டால் சிரிப்பார், தூங்கினாலும் தூக்கத்தோடு கேட்பார். அவர் அப்படி தூங்கினால் அவருடைய தூக்கத்தை குழப்புவோம் இந்த பாடலோடு.

நான் குழப்புவதன் காற்றலை குழப்பி விட்டது போல் தெரிகின்றது. சற்று ஒரு இரண்டு பத்து வினாடிகள் இல்லை இல்லை சரியாக வரவில்லை என்னுடைய இந்த தலைவர். ஓகே, இப்பொழுது வரும் பாடல் கேட்போம். பாடலை இணையதளமும் களைத்து விட்டது போல் தெரிகின்றது. எங்கே அது பாடல் வருவதில்லை. தாமதித்துக் கொண்டிருக்கின்றது பாடல் வரை. அவர் தூக்கத்தாலிருந்து கேட்க வேண்டும் போல் இருக்கின்றது.

சுத்திக்கொண்டே இருக்கின்றது. வலைத்தளங்கள் சில சமயங்களில் இப்படி செய்வது உண்டு எங்களுக்கு. அதனால் பொறுமை வேண்டும். பொறுமை இறுதி நேரத்தில் வந்து இப்படி இறுகி போய் நிற்கின்றது வலைத்தளம், சுத்தி கொண்டிருக்கின்றது. கணவி இப்பொழுது தொழில்நுட்பவியலாளர்களையும் அழைப்பது கடினம், வரமாட்டார்கள். திருப்பி மூடித்தான் வர வேண்டும். எங்கோ நிற்கின்றோம் நாங்கள். தூக்கத்தால் எழுந்து சுவாரஸ்யமா பாடலை கேட்டுக்கொண்டிருந்தவர் இப்படி ஆகிவிட்டது என எண்ணுவார். அவர் என்னடா இது

இனிமையான அந்த பாடலை அவர் தூக்கத்தை விழித்தெழுந்து கேட்டாரோ தூக்கத்திலிருந்து கேட்டாலும் இடையிலே பாடலும் குழம்பி குழம்பி வந்தது ஒரு நகைச்சுவையாக இருந்தார் என்ப உறவுகளை. இன்னும் இன்னொரு பாடல் விசேஷமாக காற்றிலைக்கு வராத ஒருவருக்கு கொடுக்க இருக்கின்றேன். அவர் பேர் யாருமல்ல, அவர் வானொலியோடு உறைந்து வானொலியோடு இணைந்து வானொலியே சுவாசம் என்று சுவாசித்துக் கொண்டு அல்லும் பகலும் இருக்கும் ஒரு அன்பு உள்ளம், தர்மசீலர். எங்கள் வானொலியில் எப்பொழுது சென்றாலும் ஓடி வந்து விடுவார். எங்கே சோர்வடையுது என்று பார்த்து அங்கே தூக்கி விடுவார். தத்துவ பாடல்களை கேட்டு மகளும் ஒரு அன்பு உள்ளம். மகனே மகனே என்று நான் நினைக்கும் நீண்ட நாள் உறவு என் அன்பு மகன் செல்வகுமார், புதுக்கோட்டை. நீங்கள் நிகழ்ச்சியிலே இறுதி நேரத்தில் தான் வருவீர்கள். அப்பா பாடல்களை கொடுத்துக் கொண்டு அப்பா நிகழ்ச்சியை நிகழ்த்திக் கொண்டிருக்க போட்டியிலே எல்லாரும் கலந்து கொள்ளுகின்றார்கள் என்று சற்று விலகி பின்பு தான் வருவீர்கள். எங்களுக்கு இடையூறு தரக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு அந்த வகையில் இன்று நீங்கள் வந்தீர்கள். உங்களை அழைக்க முடியவில்லை, ஏனென்றால் போட்டி முடிந்து விட்டது பாடல் கொடுக்கும் நேரம். ஆனால் உங்களுக்கு தெரியும் இன்றுதானே இந்த நிலையை நான் ஆரம்பித்தேன். ஆதலால் நீங்கள் அழைத்தும் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அன்பு மகனே செல்வகுமார். உங்களுக்காக ஒரு பாடல் நான் தெரிவு செய்து தருகின்றேன். அந்த பாடல் இப்பொழுது நீங்கள் விழிப்பாக இருந்தால் கேட்பீர்கள். வேறு புலனத்தில் இருந்தாலும் இந்த பாடலை நீங்கள் கேட்பீர்கள் என்று எனக்கு தெரிகின்றது. வருகின்றது பாடல் அன்பு மகன் புதுக்கோட்டை செல்வகுமார். நீங்கள் இணைய முடியாமல் இருந்தீர்கள், அதற்காக ஒரு பாடல் தருகின்றேன். இதுதான் அந்த பாடல். உங்களுக்காக நான் தரும் பாடல் அன்னை திரைப்படத்து பாடல்.

0: மேளமும் கொட்டி தாலியை கட்டிக்கணும், தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலியை கட்டிக்கணும்.
1: இனிமையான இந்த பாடல் ஒலித்தது யாருக்காக என்றுதானே எண்ணுகிறேன். நான் கூறும் பொழுது ஆளியை உயர்த்தவில்லை, உங்களுக்கு கேட்டிருக்காது. நான் இதை அது ஒரு ஆச்சரியமாக இருக்கட்டும் என்று அதிசயிக்க வேண்டும் என்று காத்திருந்தேன். அன்பு மகன் செல்வகுமார் வந்து அழைத்ததுக்காக, அவர் வராது விட்டாலும் இந்த நோக்கத்துக்காகத்தான் நான் புரிந்து கொண்டு அவருக்காக கொடுத்த பாடல் அவர் நன்றி கூறி எழுதியிருந்த வேளையிலே, அவர்கள் எப்பொழுதும் நான் சோர்வடைந்திருந்த நேரத்தில் நான் ஆட்கள் குறைவாக இருக்கின்றது போல் என்று எண்ணும் வேளையில் இருவராக வருவார்கள். சிங்க குட்டிகள் என்று கூறுகின்றதில் ஒரு குட்டி செல்வகுமார் என்றால் அடுத்தது கண்ணன் என்று கூறிக்கொள்வேன். இவர் கண்ணன் தூக்கத்தில் இருக்கின்றாரா வேறு யாருடன் பேசிக்கொண்டிருக்கா தெரியவில்லை. இந்த பாடல் அவருக்காக கொடுத்தேன். அவர் காற்றலைக்கும் வரவில்லை, இருப்பினும் காற்றலையை கேட்டுக்கொண்டிருப்பார். இருவரும் ஒன்றாக வரும் வேளையிலே அவருக்கும் கொடுத்த வேளையில் இவருக்கும் ஒரு பாடலை கொடுத்தேன். என் உறவுகளே நேரத்தையும் நான் கட்டுப்படுத்திக் கொண்டு இறுதியாக ஒரு பாடல், அந்த பாடலை கேட்பது வளமையாக இன்று எனக்கு ஒரு சந்தோஷம் என்னவென்றால், அதனால் தான் இந்த பாடலை இவர்களுக்கு கொடுத்தேன். முன்பு கலம்பத்திற்கு வரும்பொழுது நாகப்பன் வருவார், நாகப்பன் வந்தால் இறுதி வரை அத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் அனுப்பி வைத்து என்னையும் எல்லாம் மூடும் வரை பார்த்து கொண்டிருந்து இறுதியாகத்தான் செல்வார். நான் என்னுடைய மெய்ப்பாதுகாவலர் என்று கூறுவேன். கடையை பூட்டின போது கடையை பூட்டினாலும் பூட்டால் இழுத்து பார்த்து போட்டு போறேன் நான் நகைச்சுவையாக கூறுவேன். அவர் என்று இந்த பாடல் கேட்டுவிட்டு இறுதியாக தாருங்கள் என்று கேட்டிருந்தார். அது எனக்கு மகிழ்வாக இருந்தது. என்னோட

இறுதியாக இறுதி வரை இருந்து கதம்பத்திலே செல்பவர். அம்மா இருந்தாலும் அம்மாவோடும் அப்படித்தான் செல்பவர். அவர் தான் தான் கடைசி என்ன முதலாவது ஆளாக வந்தாலும் இறுதி பாடல் தனக்கண்ணு நிற்பார். அது அந்த அந்த நிலை வந்துவிட்டது அவருக்கு என்று எண்ணும் பொழுது மகிழ்வாக இருக்கின்றது. ஆதலால் தான் அவரோடு இணைந்து சிறப்பிக்கும் இவர்களுக்கும் அந்த பாடலை கொடுத்து நாகப்பன் ஒரு பாடலை கேட்டிருந்தீர்கள், இறுதியாக தாருங்கள் என்று. பணி செல்லும் பொழுது கூட பணியிலிருந்து எழுதுவார் பாடலை, அல்லது அவசரமாக அழைத்து கூறுவார் நேர்ந்து இறுதியாக இந்த பாடலை தாருங்கள், நான் வீட்டுக்கும் போய் கேட்பேன் என்று. அப்படியெல்லாம் எங்களோடு இணைந்து இருந்தவர்கள் அசௌகரியமாக இருக்கும் பொழுது மனவருத்தம், சௌகரியமாக வந்தவர்கள் சந்தோஷம் தானே. ஆதலால் நாகப்பன் நீங்கள் கேட்ட அந்த பாடல் வருகிறது ஐயா, செந்தமிழ் தேன்கொடி மொழியால் என்ற பாடல், மாலை இட்ட மங்கை திரைப்படத்திலிருந்து எங்களுடைய மகாலிங்கம் ஐயா அவர்கள், டி ஆர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் பாடிய, அவர் குரலில் பாடிய பாடல். இப்பொழுது காற்றலில் உங்களுக்காக வரும்படி உங்களோடு நாங்கள் முனைந்து கேட்கின்றோம் கதம்பத்தின் இறுதி பாடலாக.

இசை கேட்டால் புவி அசைந்தாடும் இந்த உலகத்திலே என்று நாங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கின்றோமே தவிர உணர்ந்திருக்கின்றோம் அதைவிட மேலாக. புவி கேட்டால், இசை கேட்டால் புவி அசைந்தாடும். இந்த புவியையும் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கின இறைவனையே அசைந்தாடி இருக்கின்றார். இசையால் ஒருவரை வயப்படுத்திக் கொள்ளலாம் என்றெல்லாம் பல இசையை பற்றி கூறின வேளையிலே, காற்றலையில் நாங்கள் இசை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே, இந்த நுண்கிருமி காலத்திலே எங்கே போவதென்று தெரியாமல், யாரோடு பேசுவதென்று தெரியாமல், யாரோடு கைகுலுக்கி குதூகலமாக இருப்பது, கூடு அப்படியே குதூகலிப்பது, உல்லாசமாக இருப்பது என்று புரியாமல் தத்தளிக்கும் வேளையிலே, வீடுகளிலே இருந்து கொண்டு அழைப்பு மணியை அழைத்து தொலைபேசியிலும் வலைத்தளத்திலும் இருந்து கொண்டு பொழுதை போக்கிக் கொண்டிருந்து சிந்தனையை சிதற விடாமல் செய்வதற்கு என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே, அவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி காற்றலையில் பாடல்கள் கலந்து வந்து முன்னியல் தமிழ் வானொலியில் இணைந்திருந்து கேட்டு தங்கள் இதயத்துக்கு ஆறுதல் தேடிக் கொள்ளுகின்றார்கள் என்று எங்களுக்கு பதிவுகளிலே பலர் எழுதியிருக்கின்றார்கள். யாரையும் துன்பப்பட விடக்கூடாது என்பது ஒரு அறவழி. அந்த வகையிலே நான் இன்று இந்த காற்றலையிலே வந்திருந்து இந்த காற்றலை இந்த நான் பல துறையிலும் இருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு இந்த மனதுக்கு விருப்பமானது கலை. இந்த கலை உணர்வு உள்ளவன் நான், கலைப்படைப்புகளிலே இருப்பேன், சும்மா இருக்கமா ஏதோ கிறுக்கிக் கொண்டிருப்பேன், எழுதி கொண்டிருப்பேன், ஏதாவது செய்து கொண்டிருப்பேன். அப்படிப்பட்ட என்னை ஒரு இடத்திலே வந்து இருந்து நிலை நிறுத்தி என் மனதை சிதறவிடாமல் உலகளாக இருக்கும் என் நீய நெஞ்சங்களோடு ஊடறுத்து சென்று ஊடகத்துக்குள்ளால் புகுந்து இதயத்திலே ஊடறுத்து இருக்க வைத்தது இந்த மன்னியல் தமிழ் வானொலி. இந்த மன்னியல் தமிழ் வானொலியின் ஒரு கலைஞராக அல்ல, ஒரு ரசிகனாகத்தான் நான் இருந்தேன் முதலிலே. இப்பொழுது ஒரு கலைஞனாக, ஒரு தொகுப்பாளராக இந்த இடத்துல இருப்பதற்கு காரணமாக இருந்தது அன்னை கலைத்தாய் எனக்கு கொடுத்த அன்பு மகள் மீரா. கலையுலகில் மட்டுமல்ல பொது உலகிலும் என்னை அப்பாவென்ற ஸ்தானத்தில் வைத்து என்னை இவ்வளவு தூரம் காத்துக் கொண்டு வருபவர் அவர்தான். இந்த நேரத்திலே அவரை இணைத்தவுடன் அவருடைய சிரிப்பு எனக்கு எப்பொழுதும் வாரது. இந்த வானொலிக்கு நான் வரும்பொழுதும் இந்த பாடல் சிரிப்பு என்னை இணைத்து விட்டது இந்த வானொலி. ஆதலால் நான் இறுதி பாடல்னு நாகப்பன் உங்களுடைய பாடலை தந்துவிட்டு மீண்டும் ஒரு பாடல் கொடுக்க என் மனம் தோன்றுகின்றது. அது வேறு யாரும் இல்லை, என்னுடைய அன்பு மகள் உங்களுடைய இயக்குனர் மீரா அவர்கள்தான். அவருடைய சிரிப்பு எனக்கு எப்பொழுதும் மனதிலே இருக்கும். மகளின் சிரிப்பு அப்பாவுக்கு மகிழ்வை தரும். அவவை நினைத்து ஒரு பாடலை கொடுக்கின்ற இந்த பாடல் அவவுக்கு பிடித்த பாடல், அப்பாவுக்கும் பிடித்த பாடல் அவருக்கு தெரியும். அவ விரும்பும் பாடலாக ஒரு பாடலை தந்து காற்றலையிலிருந்து நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்று கூறிக்கொண்டு, அன்பு மகளே மீரா, உங்களுக்காக உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை நான் தருகின்றேன் காற்றலையில், கேளுங்கள். இது நல்லதா, உங்களுக்கு விருப்பமா, மகிழ்வானதா, இலகுவாக இருக்கின்றதா, இதயத்துக்கு இதமாக இருக்கின்றதா, உங்கள் தனிமையை போக்கி நீங்கள் ரசனை உள்ள நீர்கள், கவிகள் எல்லாம் எழுதக்கூடிய வல்லமை உள்ள நீர்கள், உங்களுக்காக இந்த பாடலை தருகின்றேன், கேட்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு இந்த பாடல் தருகின்றேன். நம்ம உங்களுக்கு கேட்போமா? பெண்ணே நீ வாழ்க என்ற திரைப்படுத்த பாடல் ஒரு சிறந்த பாடல் என்று நான் விரும்புகிற பாடல் தான், நீங்களும் விரும்புவீர்கள். தருகின்றேன் பாடலை, எல்லோரும் கேட்டு மகிழ்வோம் அவ்வோடு.

அற்புதமான ஒரு பாடல். என் மகளின் பிரிஞ்சிருப்பை பார்க்கும் பொழுது எனக்கு இப்படியாக தோன்றுகின்ற அந்த பாடலை கொடுத்தேன் அன்பு மகளே உங்களுக்கு. இந்த வழியிலே கண்ணன் நன்றி கூறி எழுதியிருக்கின்றீர்கள், செல்வகுமார் நன்றி கூறி எழுதியிருக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் இந்த ஒன்றிய தமிழ் வானொலியே இந்த ஊடகத்தில் ஒரு குடையின் கிழந்து ஒரு தாய் பிள்ளை போல உறவாடி கொண்டிருக்கும் உண்மையான அன்பு விசுவாசத்தோடு, அதுதான் இந்த பிரதிபலிப்புகள், வேறு ஒன்றுமில்லை. இப்படி இந்த ஊடகத்திலும் இல்லாத ஒரு ஒரு ஒரு உறவு முறை எங்களிடம் இருக்கின்றது. அன்று அப்பா என்றீர்கள், அன்று அப்பா அப்பா என்றுதான் இன்றும் நீங்கள் என்னை அழைக்கின்றீர்கள். மகனே என்றால் மகனே தான். பிரதியாக ஒரு பாடல் ஒருவருக்கு கொடுத்து ஒருவருக்கு கொடுக்காதது போல் எனக்கு ஒரு தோற்றம் வந்துவிட்டது. அன்பு மகளுக்கும் ஒரு பாடலை தந்துவிட்டேன். நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன் நிகழ்வுகளை. 12:50 ஆகின்றது உங்களுக்கு. இந்த 10 நிமிடத்தில் 1 மணியை எட்டி பிடிக்கப் போகிறீர்கள். இரவு நேரமும் விழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். காரணம், நாளை பணி இல்லை, வெளியே செல்ல வேண்டியதில்லை என்ற அந்த துணிவினாலே தான். நாளைய தினம் எங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். இது பாட்டுக்கு பதில் பாட்டு. அனைவரும் அந்த பாட்டுக்கு பதில் பாட்டை சிறப்பிப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு சாதனை கிளம்பும் பாரமாக நாளைக்கு அமைய வேண்டும். எல்லோரும் வந்து பங்கு பெற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய கதம்பத்தை வந்து அலங்கரித்து இந்த கதம்பம் நேரத்தையும் நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்ற மகிழ்வு எனக்கு இருக்கின்றது. இனி எனக்கு அங்கே பதிவறையிலே வேலை இல்லை. இல்லாத விட்டால் இந்த பாடல்களை நான் தருவதற்கு 13, 14, 15, 16 பாடல்கள் அவ்வளவு தருவதற்கு எனக்கு அவ்வளவு நேரம் வேண்டும். அதை கொண்டு வந்து செய்வதற்கு அந்த நேரத்தை நாங்கள் மிச்சப்படுத்திக் கொண்டோம். இப்பொழுது உங்களோடு நான் அளவலாய் போட்டி நிகழ்வு நிகழ்ந்து கதம்பத்திலே நீங்கள் கதம்பத்துக்கு வந்து கேட்ட பாடல் அத்தனை பேரையும் தந்துவிட்டேன். எல்லோருக்கும் பாடலை தந்த மன திருப்தியோடு காற்றிலிருந்து நிறைவேற்றி விடைபெற எண்ணுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு எல்லா வளத்தையும் கொடுக்கணும். இப்பொழுது இருக்கும் இரவும் நாளைய பகலும் எங்களுக்கு இருக்கிற பகலும் வரப்போகின்ற இரவும் அமைதியான ஒரு நிம்மதியாக நீண்ட மூச்சு விட்டு தூங்கக்கூடிய ஒரு நிம்மதியான இரவாக இருக்க வேண்டும். நாளைய தினம் எழுந்தவுடன் புத்துணர்வோடு வர வேண்டும். பயமில்லாமல் இருக்க வேண்டும். பயத்திலிருந்து எங்களை போக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அந்த எல்லாம் வல்ல இறைவனுடன் அவனின்றி அனுபவம் அசையாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. அவனின்றி அனுபவம் அசையாது. அப்படிப்பட்டவனை நாங்கள் வணங்குவதற்கும் அவனுடைய அருள் இல்லாமல் நாங்கள் வணங்க முடியாது. அதனால் தான் மாணிக்கவாசகர் கூறியிருக்கின்றார், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அவருடைய தாளை வணங்குவதற்கும் அவருடைய அருள் எங்களுக்கு வேண்டும். அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும். எல்லோரும் வாழ்வின் விழுமியங்களை தந்து வழிமுறைகளை தந்து வாழ்வுகொள் என்று இந்த பிரபஞ்சத்திலே எங்களை ஒரு சிறு துளியாக இந்த மண்ணிலே படைத்து விட்டு அதை பெருமையோடு எங்களை சுமந்து பெற்று தாய் தந்து தாய் தந்தை குரு தெய்வம் என்ற வழியிலே எங்களை வளர்த்து கொண்டு வந்து விடுவதற்கு ஏதுவாக இருக்கின்ற அந்த எல்லாம் வல்ல இறைவனிடம் தான் நாங்கள் கேட்க வேண்டும். வேறு யாரிடமும் கேட்க முடியாது. நோயற்ற வாழ்வு, அந்த குறைவற்ற செல்வம், அதுதான் உலகத்திலே எல்லோருக்கும். குறைவற்ற செல்வம் என்பது நோயற்ற வாழ்வுதான். அந்த நோயற்ற வாழ்வை எங்களுக்கு தராமல் காத்துக்கொள்ளுங்கள் இறைவா என்று கேட்டுக்கொண்டு எல்லோருக்குமாக மீண்டும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இறைஞ்சி எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று கூறி நாளைய தினம் சந்திக்கும் வரை காற்றலையிலிருந்து விடைபெற்று செல்ல வேண்டும். இன்றைய பொழுதை இனிதாக தந்த இறைவா நாளைய பொழுதையும் இனிதாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். தொடர்ந்து வரும் நிகழ்வை கேட்டுக்கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை காற்றிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் எல்லோருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

0: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி. வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு, இப்பொழுது இருந்து காற்றலைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோண்டியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காற்றலையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ததீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.
1: பாட்டை போடுங்க.
2: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க.
3: பாட்டு போடுங்க ஜி,
2: கேளுங்க MTR FM.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. உறவுகளே, கனடா கலையகத்திலிருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக என்று கேட்டுக் கொள்ளுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வம். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல இன்றும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே சர்வதேச நேயர்களுக்கான விடுமுறை விருப்ப பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். ஒலிக்க இருக்கும் பாடல்களுள் முதல் பாடல் தட்டிப்புட்டா தட்டிப்புட்டாக என்ற வரியோடு ஆரம்பித்து மா மனிதன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இந்த பாடலை ஒலிக்க வைப்பவர் இங்கிலாந்து நாட்டிலிருந்து அருள் மோகன்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்திலிருந்து அன்புடன் டிராஞ்சி தந்திருக்கின்றார். அதிகாலை வேளை கனவில் உன்னை பார்த்தேன், நான் சொன்னதே சட்டம் என்ற திரைப்படுத்து பாடல் இதுவோ ஒலிக்கின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலும் இளமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி தந்த பாடல். மயங்குகிறாள் ஒரு மாத திரைப்படுத்து பாடல் வரவேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் என்று பாடுகின்றது.

0: கெமில் ரோடுதான் சிங்காரபூமியம். சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் ஒரு பாடல், பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து ஒரு அழியாத தத்துவமான கண்ணதாசன் ஐயாவின் வரிகளில் வந்த பாடல் போனால் போகட்டும் போடா என்று பாடுகின்றது.
1: லட்சியவாதி, பெரிய லட்சியவாதி, மனைவியை காப்பாற்ற முடியவில்லை, லட்சியவாதி

வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் என்று கர்மமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார். வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் போனால் போகட்டுமே யாருக்கென்ன, போனால் போகட்டும் கவலை இல்லை, போனால் போகட்டும் போனால் போகட்டும்.

இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும். சர்வதேச நேயர்களுக்கான விடுமுறை விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் இங்கே வா கொடியே என்ற ஒரு பாடலை மெய் மறந்தேன் பாராயோ என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

மீண்டும் கனடாவிலிருந்து அல்பர்டா மாநகரத்து சாந்தினியும் ஒரு பாடலை, ஊருக்கு மேற்கால என்ற ஒரு வரி கொண்ட பாடல், பொண்ணு பிடிச்சிருக்கு என்ற திரைப்படத்து பாடலாக கேட்க விரும்புகிறார். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல்களை தருபவர்கள் ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருந்து வளமையாக வந்து இணைந்து கொள்பவர்கள். முதலில் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம் கேதீஸ் தருகின்றார் நீண்ட கால உறவு. வானம் நமது பூமி நமது என்ற வரிகொண்ட பாடல் பாஸ் மார்க் என்ற திரைப்படுத்த பாடல் இதோ ஒலிக்கின்றது கேட்போம்.

மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் எனது பாடலையும் தருகின்றேன் என்று சிட்னி மாநகரம் அவுஸ்திரேலியா கண்டத்தில் இருந்து ரமணி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் மோதி விளையாடு என்ற திரைப்படுத்து பாடலாக அமைந்திருக்கின்றது. வெள்ளைக்காரி வெள்ளைக்காரி என்று முதல் வரியை கொண்டு முழுவதையும் பாடுகின்றது.

அந்த வேளையிலேதான் மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து தினமும் வந்து பாடலை தரும் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா தந்த பாடல். திருமூர்த்தி என்ற திரைப்படத்து பாடல் முன்பும் பல தடவை கேட்டிருக்கின்றார்கள். இன்றும் அவர்களுக்கு அந்த பாடல் நன்றாக பிடித்து விட்டது. ஜோடி குரலே ஜோடியாக வந்து கேட்பார்கள். செங்குருவி செங்குருவி என்று வரியெடுத்து அந்த பாடல் பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை நாட்களில் மலரும் தித்திக்கும் தீனான பாடல்கள் இதயத்தை நிரப்பிச் செல்கின்றன.

ஐரோப்பா கண்டம், சுவிட்சர்லாந்து நாடு, ஜெனீவாவிலிருந்து நிரேஷன் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். அம்மானா சும்மா இல்லேடா என்று வரியெடுத்து அற்புதமாக பாடுகின்றது. திருப்பு முனை திரைப்படத்தில் இருந்து

சர்வதேச விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று வந்தவர்களுள் ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் வருவாள் தானே, என்னவள் என்று தன்னுடைய தாயும் நிலமான ஈழமணி திருநாட்டின் யாழ்ப்பாண பகுதியிலே இருந்தாலும் எங்களை மறவாமல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் பால் போலவே என்று முதல் வரியை கொண்டு பாடுகின்றது. கேட்போம் அப்படி என்று.

பழமை போல இன்றைய விடுமுறை விருப்பத்தை சர்வதேச விடுமுறை விருப்பத்தை நிறைவுக்கு கொண்டு வரலாம். நானும் ஒரு பாடலை தருகின்றேன் என்று தனியாத தாகம் என்ற திரைப்படுத்து பாடலை அவள் ஒரு மோகன ராகம் என்று பாட வைக்கின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து.

அன்பு நேயர்களே, தித்திக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி ஓடோடி வந்து எங்கள் காதோரத்தில் பாய்ந்து சென்ற வேளையிலே மீண்டும் இப்படி ஒரு நிகழ்விலே உங்களை நான் சந்திப்பேன் என்று உறுதி கூறி கற்றலையிலிருந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன் உங்கள் அனுமதியோடு. என்றென்றும் வாழ்வோம் அன்புடன், தமிழோடு அன்போடு என்று கூறி வாழ்வோம் வளமாக என்றும் கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: உலகமக்கு தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம் உறவுகளே. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலியகம். கலியகத்திலிருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

பிரபுகளே, நலமோடு இணைந்து கொண்ட நான் நீங்கள் நலமாக என்று கேட்டு நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம் என்றும் கூறி இப்பொழுது முதல் காற்றாகிய கலந்து வரும் விடுமுறை விருப்பத்துக்கு வரும் தித்திக்கும் தீனான பாடல்களை கேட்டு மகிழ இருக்கின்றோம்.

விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்கும் முதல் பாடல் செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. சின்ன சின்ன தூறல் என்று வரியெடுத்து பல்லவியோடு சரணங்களையும் தரும் இந்த பாடலை இன்று விடுமுறை விருப்பத்திற்காக தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார்கோவில் ஞானசேகரன் அனுப்பி வைத்திருக்கின்றார். அவர் மட்டுமல்லாமல் அவரோடு இணைந்து இந்த பாடலை செவிமடுக்க வருகின்றார்கள் தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி.

வைகை கரை காற்றே நில்லு என்ற ஒரு பாடல் உயிர் உள்ளவரை உஷா திரைப்படத்தில் பாடியிருந்தது. அந்த பாடலை இன்று பாட வைக்கின்றார்கள் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து ஷியாமலா பிரபா, ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி சிவசங்கரன் மற்றும் நற்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்கள்.

உறவுகளே, விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று தினமும் பாடல்களை தரும் நீண்டகால உறவு தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள். அவர் வந்து பாடல்களை கேட்கும் வேளை அவரோடு அவரது உறவுகளாக செவி ஒடுக்க வருவார்கள். தினமும் முகமது யூசுப், முகமது இர்வான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் இவர்கள் உலகத் தமிழர்களோடு கேட்டு மகள விரும்பும் அந்த பாடல் அன்னமிட்ட கை திரைப்படுத்து பாடல். 16 வயதினிலே 17 பிள்ளையம்மா தாலாட்டு பாடுகிறேன் தாயாக வில்லையம்மா. அற்புதமான பல்லவி அல்லவா? தொடர்ந்து சரணங்களையும் கேட்போம்.

முன்னியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கதையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா இவர்களோடு ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோரை இணைத்து கேட்கும் வேளையிலே ராஜராஜேஸ்வரி திரைப்படத்து பாடல் ராசாவே என்னை தெரியலையா என்று கேட்டு பாடுகின்றது.

நாங்கள் கேட்டு மகிழும் இந்த பாடல்கள் முந்தையில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வர நாங்கள் கேட்டு மகிழும் இந்த வேளையிலேதான் அடுத்து ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றார்கள். அதற்கு முன்பு இது விடுமுறை விருப்பம் என்று தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும்.

அடுத்து நாங்கள் கேட்டு மகிழ இருக்கும் பாடல் வேட்டைக்காரன் என்ற திரைப்படத்தில் கண்ணதாசன் ஐயா அவர்களினாலே வரிகோர்த்து திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்களாலே இசை கோர்த்து விட்டு பிரபல பின்னணி பாடகர்கள் இசை அரசி பி சுசீலா அம்மாவின் குரலிலே ஒலிக்க வைக்கின்றார்கள் ஈழமணி திருநாட்டின் யாழ்ப்பாணம் அருள். அவரோடு வவுனியா தர்மலிங்கம், திருகோணமலை யோகராசா இவர்கள். அந்த பாடல் பாடும் வேளையிலே பரந்தன் சீலனும் இணைந்து கொள்கின்றார். என் கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ காவலில் எத்தனை தெய்வமோ, கேட்டுத்தான் பார்ப்போமே அந்த பாடல்கள்.

மீண்டும் ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் திருமால் பெருமை திரைப்படம் என்று 1968 ஆண்டு திரையுலகில் பாடிய ஒரு பாடல் இந்த திரைப்படத்திலே. இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவின் குரலிலே தான் அது பாடப்படுகின்றது. திருமால் பெருமைக்கு நிகரேது, உந்தன் திருவடி நிழலுக்கு இணையேது என்று பாட வைக்கும் அன்பு உறவு தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் திருமதி கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள். அவர் கேட்கும் அந்த பாடலை அவரது அன்பு அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் இவர்களோடு உறவினர்களும் கேட்கின்றார்கள்.

சிவமணிக்கு இருக்கும் இனிமையான பாடலும் அதே திரைப்படம் திருமால் பெருமை என்று அதே ஆண்டில் வெளிவந்த வேளையிலே இந்த பாடலை இப்பொழுது அங்கு ஒரு பாடலை இசை மாமணி டாக்டர் சீராடி எஸ் கோவிந்தராஜன் ஐயாவின் குரலில் தாருங்கள் என்று கேட்கின்றார். அதே பாடல் அல்ல, அந்த திரைப்படத்து பாடல் ஒன்று. கதிரவன் குணதிசை சிகரம் மந்தடைந்தான் என்ற வரியை வெண்கலக்குரலோன் பாடும் வேளையிலே விரும்பி கேட்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலக தமிழர்களோடு.

0: அரண்மனை திரைப்படத்தில் இருந்துதான் நீங்கள் இந்த பாடலை கேட்கின்றீர்கள். என் தாயனும் கோவிலை என்ற முதல்வரியை கொண்டு பாடுகின்றது.
1: என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி

அடுத்த ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் உங்கள் காதோரம் ஒலிக்க இருக்கின்றது. ஆடுகளம் திரைப்படுத்து பாடல். ஐயையோ நெஞ்சு என்று ஆரம்பிக்கும் முதல் வரிதான் உங்கள் பாடலின் முதல் வரி. கேட்போமே.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் நெத்தலி மீனா என்ற வினாவோடு ஆரம்பிக்கும் ஆகா என்ன பொருத்தம் என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்டகால உறவு அன்பு ஜோர்ஜ் உங்களுக்காக ஒலிக்க வைக்கின்றோம்.

இறுதியாக ஒரு பாடல் வந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவேற்ற வேண்டும் என்று கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்த பாடல் அரண் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். பூஞ்சோலை கிளியே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தோம். திசை எங்கும் இசை பரப்பிய தித்திக்கும் தீனான பாடல்கள் விடுமுறை விருப்பத்திலே. மீண்டும் ஒரு விடுமுறை விருப்பத்தில் நாங்கள் சந்திக்கலாம் என்று கூறி இப்பொழுது காற்றலை இருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் நல்வணக்கங்களும் உறவுகளே.

வணக்கம் உறவுகளே, மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேரொலி நிகழ்வை சந்திக்கின்றோம். கனடாவில் இப்பொழுது நேரம் காலை 10:34 என்று காட்டும் வேளையிலே உங்களுக்கு இரவு நேரம் 9:04 என்று ஈழத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும் காட்டிக்கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே இனிமையான வெயிலின் ஒளியை நாங்கள் கண்டிருக்கின்றோம். பொங்கலோ பொங்கல் என்று வந்த தைப்பொங்கல் இந்த பண்டிகை நன்னாளிலே மகிழ்வோடு எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையிலே ஒவ்வொரு பொங்கலையும் இங்கும் சூரிய பகவான் தன்னையும் கவனியுங்கள் என்று ஓடி வந்துவிட்டார். நீர் அணுக்கள் விலகிவிட்டது, ஆனால் குளிர் நிலையோ வெப்பமானை காட்டுகின்றது. -12 அதாவது பூஜ்ஜியத்துக்கு கீழே 12°C நான் இருக்கின்றேன். என்னுடைய வெப்பம் உங்களுக்கு தெரிகின்றதா என்று கேட்கும் வேளையிலே நாங்கள் உணர்ந்து பார்த்தால் அது -க்கு கீழே 16°C எப்படி இருக்குமோ அந்த குளிரில் இருக்கின்றோம். இருப்பினும் அந்த குளிர் பெரிதாக எங்களுக்கு தெரியவில்லை. இன்று காலை 7:33 சூரியன் தன்னுடைய கிரகணத்தை பரவ வேண்டும். நாங்களும் எதிர்பார்த்து தூக்கத்தை விட்டு எழுந்து வெளியே பார்த்தால் ஒரே பனி புகாராக இருள் சூழ்ந்த நிலையில் விடியவில்லையே என்று எண்ணி ஆச்சரியப்படும் வகையில் இருந்தது. சூரியனுடைய வரவை, அவருடைய கிரகணத்தை, அவருடைய வெப்பத்தை தணித்து கொண்டிருக்கின்றது குளிர் அணுக்கள். ஆனால் பனி விழவில்லை, பனி குளிர் வாட்டி கொண்டிருக்கின்றது. இந்த குளிரிலே வெளியே நடந்து சென்றால் 16°C வகையில் வெளியே நடந்து சென்றால் எங்கள் கண்ணிலிருந்து எங்களை அறியாமல் கண்ணீர் வழிந்தோடும். வாயை திறந்தால் வாயினுள்ளிருந்து புகை வண்டி போல் புகை கக்கும், மூக்கினாலே வரும். காது மூக்கு கண் எல்லாவற்றையும் மூடி கொண்டு பாதங்கள் உள்ளங்கைகள் எல்லாவற்றையும் மூடி உடலை மூடி மறைத்து கொண்டு தான் நாங்கள் செல்ல வேண்டும். எடுத்தடி வைக்கும் பொழுது முடியாமல் இருக்கும். 4 நடந்து விட்டால் உள்ளே வேர்க்க துவங்கும். காரணம் குளிர் அங்கிகள் போட்டிருக்கின்றோம், கம்பளி ஆடைகள். அப்படியான காலநிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே அற்புதமாக வெயில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. தை மாத வெயில் எங்களுக்கும் தெரிகின்றது என்று நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். இந்த வேளையிலே நீண்ட நாட்களுக்கு பின்பு இன்று 2023 முதலாம் மாதம் 16 காற்றலையில் பாட்டு சவாரி என்ற நிகழ்வை மீண்டும் தொடர்வோம் என்று நல்ல நோக்கத்தோடு இறையன்பை வேண்டி வந்திருக்கின்றேன். அன்னை தந்தை ஆசான் இவர்களை எனக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் வணக்கத்தை கூறி அவரை மனதார நினைந்து வணங்கி என் அன்புனே நெஞ்சங்களே உங்களுக்கும் வணக்கம் வைத்து வருக வருக என்று வரவேற்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் நேரொலிக்கு 6478746415 என்ற இலக்கத்தோடு நீங்கள் வளமை போல் தொடர்பு கொள்ளலாம். பாட்டு சவாரி என்றால் என்னவென்று கேட்டு மகிழ்ந்த பாதி உறவுகளுக்கு தெரியும், மீதி உறவுகள் புதிதாக வந்தவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் இறுதியாக 40th பாட்டு சவாரி 40th வாரத்தை நாங்கள் கண்டோம். 2022 முதலாம் மாதம் 3rd அதன் பின்பு பாட்டு சவாரி நிகழவில்லை. இன்றைக்கு 1 எத்தனை நாட்களும் ஆகிவிட்டது, 13 ஆகிவிட்டது. 52 ஓடிவிட்டது. நாங்கள் 52 பாட்டு சவாரியை தவற விட்டு விட்டோம். காரணம் நீங்களோ அல்லது மொன்றியல் தமிழ் வானொலியோ அல்ல, நான் தான். என்னுடைய உடல் நலக்குறைவு காரணமாக திடீரென்று ஏற்பட்ட சில வருத்தங்களினால் வைத்தியசாலையும் வருத்தமும் மருந்தும் என்று நான் ஓய்வு நிலைகள் எல்லாம் இருக்கும் வேளையிலே இந்த நிகழ்வுகளை என்னால் கொண்டு வர முடியாத நிலையில் இருந்தேன். அதற்காக வருந்தினேன். அந்த மறு ஒலிபரப்புகளை கேட்டும் பொழுது எனக்கு உற்சாகம் பிறக்கின்றது. மீண்டும் வர வேண்டும், என் அன்பு உறவுகளோடு சேர்ந்து மகள வேண்டும் என்ற எண்ணத்தோடு வரும் வேளையிலே இன்று 2021 நிகழ்ந்த மறு ஒலிபரப்பின் செல்வ குழந்தைகளின் மழலை கேட்டு மகிழ்ந்தெழுந்தேன். அற்புதமான அவருடைய வளர்ச்சியைக் கண்டு மகிழ்ந்தேன். தொடர்ந்து சிறுவர் பூங்காவை ஆரம்பித்து விட்டோம். இன்று பாட்டு சவாரியை தொடர்வோம். கடந்த வாரம் இதை பற்றி கூறிய போது எங்கள் அன்பு நீ நெஞ்சும் நாகப்பன் அவர்கள் கூறினார், திங்கள் தோறும் தானே பாட்டு சவாரி நிகழ்வது. ஆம், இன்று திங்கள் வந்துவிட்டேன் பாட்டு சவாரியுடன். ஏய் தொடர்வோம். கடந்த வாரம் இதை பற்றி கூறிய போது எங்கள் அன்பு நீ நெஞ்சும் நாகப்பன் அவர்கள் கூறினார், திங்கள் தோறும் தானே பாட்டு சவாரி நிகழ்வது. ஆம், இன்று திங்கள் வந்துவிட்டேன் பாட்டு சவாரியுடன். நேற்றைய தினம் அன்பு உறவு முகமது ராபிக் அவர்கள் எழுதி கேட்டிருந்தார், இந்த வாரம் மாலை நேரம் பாட்டு சவாரி உண்டா என்று. ஆம்,
நான் இன்று காலையில் பதிவு போட்டிருந்தேன். அந்த பதிவுக்கு நீங்கள் அனைவரும் அனைவரும் என்று கூறவில்லை, அன்பு உறவுகள் அதை வரவேற்று வாழ்த்து எழுதியிருந்தீர்கள்.